இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 20 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 26 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11 தேதி செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் காலை 5 மணி 56 நிமிடம்.

மனதில் நல்ல எண்ணங்களோடு இன்றைய நாளை ஆரம்பிங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிதாக அமையும். மீண்டும் நேர்கள் அனைவருக்கும் இனி உற்சாகமான காலை வணக்கம். நேரம் காலை 6 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.

அஞ்சாமை, எளியோர்க்கு கொடுத்து உதவும் ஈகை, அறிவு, ஊக்கம் என்னும் நான்கும் குறைவில்லாமல் இருப்பது வேந்தருக்கு இயல்பாதல் வேண்டும்.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: நேரம் காலை 6:01 நேர்கள். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். ஆறுபத்திற்கு இனித்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 தர்மபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு இணைகிறார் எஸ் பிரணவ். காலை 7:00 காலை வணக்கம். இதில் தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:15 தர்மபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். 8:30 தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் கு ஞானசம்பந்தன் அவர்கள். 8:45 சர்மரோக ரிவாரணி சைபால் வழங்கும் இன்றொரு தகவல் வழங்குகிறார் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திருக்குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். 9:05 வானலையில் வசந்தம். 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் சுந்தர் ஆவுடையப்பன் அவர்கள். 10:05 நீங்கள் கேட்டவை கட் சிவில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. 11:00 தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவி பெண் பூவி, 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம் புதிய தடமாக இன்று வள்ளுவநகர் எஸ் ஜீவா அசோக் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்பும் அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியவை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம் இன்று தீவன தயாரிப்பில் புதிய தொழில்நுட்பங்கள், காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ ரூபாநந்தினி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3:00 கட் செவில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடைதேடும் வினாக்கள், 5:00 தர்மபுரி டாக்டர் தீபக் நியூபான் அண்ட் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள். 5:05 மாலை தென்றல், 6:00 தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 சேலம் மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, 8:00 இளந்தென்றல் என்ற நிகழ்ச்சியின் தலைப்பு ஏன் பாட்டு எசப்பாட்டு. நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: காலம் மாறிவிட்டது, ஆனால் இந்த வாசகம் மட்டும் மாறவில்லை. சில பதிற்றாண்டுகளுக்கு முன்பு காலம் கெட்டுப்போச்சு என்றோ, அந்த காலமெல்லாம் மலையேறி விட்டது என்றோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சொற்களில்தான் மாற்றம், பொருளில் மாற்றமில்லை. தம்மை மாற்றிக்கொள்ள முடியாதவர்கள் அல்லது மாற்றிக்கொள்வதற்கு முனையாதவர்கள் எல்லா காலத்திலும் கால மாற்றத்தை கசப்பாகவே கருதி பேசுகின்றனர். மாற்றங்களுக்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளாதவர்கள் பழனில் தள்ளிவிடும் பயனற்ற பொருள் போல் ஆகிவிடுகின்றனர். அதனால் தாமே ஒதுங்கிக் கொள்கின்றனர் அல்லது ஒதுக்கப்பட்டு விடுகின்றனர். செம்மாந்த பழைய வாழ்வு சீரழிந்து விட்டதாய் கவலைப்படு குழியில் விழுந்து நித்தம் நித்தம் மனம் குமைந்து ஒதுங்கி கிடக்கின்றனர். வளரும் நவநவமான புதுமைகளுக்கு ஏற்ப தம்மை புதுக்கிக் கொள்கிறவர்கள் தலைமுறை இடைவெளி ஏற்படாமல் வாழ்க்கை பந்தயத்தில் வரிசை கட்டிச் செல்கின்றனர். மாற்றங்களுக்கு ஏற்ப மாறிக்கொள்ள தூண்டு விசையாக பலரும் நம்மை சுற்றிலும் இருக்கின்றனர். ஆள் மாறினாலும் மாறாவிட்டாலும், உங்களுடைய ஆற்றல் மாறினாலும் மாறாவிட்டாலும், உங்களிடத்தில் இருக்கின்ற உடைமைகளை மட்டுமாவது நவபாணியில் மாற்றிவிடுங்கள் என்று சுயலாப வாணிக பேச்சுக்களும் நம் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. செய்யறிவு என்னும் செயற்கை நுண்ணறிவு சகல வேலைகளையும் எளிதாக்கி விடுகிறதாம். புதிய துடைப்பம் நன்றாக பெருக்கும் என்பது போல சிறிய எளிய வேலைகளை செய்யறிவு ஓரளவுக்கு திருப்திகரமாக செய்து காட்டி பெயரெடுத்து விட்டது. சிந்தித்து செயல்பட வேண்டியவற்றிலும் மனிதனுக்காக செயற்கை மூளை எத்தனை சிறப்பாக சிந்தித்து செயலாற்றும் என்றுதான் தெரியவில்லை. ஆனால் செயற்கை நுண்ணறிவு கருவியை கொண்டு நம்மை ஏமாற்றும் போக்கு எப்போதோ தொடங்கிவிட்டது. பிரிட்டிஷ் காலத்தில் மும்பை நகரில் நடந்து போவதற்கு கூட உரிமம் பெற வேண்டிய நடைமுறை இருந்தது என்று ஒரு படம் சமூக ஊடகங்களின் வழியே நாடெங்கும் சுற்றி வந்துவிட்டது. இந்திய பாகிஸ்தான் பிரிவினை ஒப்பந்த வாசகங்கள் இவைதான் என்று ஒரு போலி படம் சுற்றி வருகிறது. புகழ்பெற்ற விளையாட்டு வீரர் தான் வாங்கவிருந்த தனி விமானத்திற்கான விற்பனை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் கடைசி நேரத்தில் சிறுவயதில் 10 கிலோமீட்டர் நடந்து பள்ளிக்கு சென்றதை அம்மா நினைவூட்டியதால் விமானம் வாங்கும் திட்டத்தை நிறுத்திவிட்டு அந்த பள்ளிக்கு பேருந்துகளை வாங்கி கொடுத்து இளம்பிள்ளைகள் மகிழ்ச்சியுடன் அவற்றில் பயணித்ததைக் கண்டு மகிழ்ந்ததாக ஒரு காணொளி சுற்றி வந்தது. எல்லாமே செய்யறிவின் உபயம். பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே என்றாற்போல பொய்யர்கள் தம் கற்பனைக்கு எட்டியவாறு நிஜம் போல பலவற்றை உருவாக்கி உழவ விட்டு களிகொள்கிறார்கள். கயவர்களோ ஏமாளி யார் என்று உருமீன் வருமளவும் காத்திருக்கும் கொக்கு போல் காத்திருந்து கவ்விக்கொள்கிறார்கள். ஏமாளியாகிறவர்களிடையே நிரம்ப கற்றவர், உயர் பதவி வகித்து ஓய்வு பெற்றவர் என்றெல்லாம் பாகுபாடு கிடையாது. தூண்டில் புழுவை விரும்பி வாய் திறந்த மீனின் கதிதான் எல்லோருக்கும். பிரம்மதேவனின் தலையை கொய்த சிவபெருமானின் கையோடு கபாலம் ஒட்டி கொண்டதாக வரும் புராணக்கதை போல எல்லோருடைய கையிலும் இந்த கைவேசி ஒட்டி கொண்டிருக்கிறது. ஒரு வகையில் இதுவும் பிக்ஷாடனின் கரத்து திருவோடு போன்றதுதான். பிறர் முகம் பாராமல் யாசிக்கிறவன் தன் கையில் இருக்கும் பாத்திரத்திலேயே கண் வைத்திருப்பது போல நாமும் அதில் என்ன வந்து விழுகிறது என்பதிலேயே குறியாக இருக்கிறோம். பேருந்தில் தொடரியில் பயணம் செல்வோர் அக்கம் பக்கம் திரும்புவதில்லை. சக மனிதனை கண்டுகொள்ள கைபேசியிலேயே மூழ்கிவிட்டதால் உடைமைகளை திருட்டுக் கொடுத்தவர் உண்டு. சேரிடம் அறிந்து சேர வேண்டியவர் வேறிடத்திற்கு போய் போக்கற்றவர் போல் அலைதலும் நம் பார்வையில் படுவதுண்டு. எல்லாவற்றுக்கும் எல்லை உண்டல்லவா? உலகத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டுமா? கற்பவை கற்க என்றார் போல அறிபவை மட்டும் அறிந்தால் போதாதா? கல்வி கரையிலவாதலும் கற்பவர் நாள் சிலவாதலும் கருதித்தான் தண்ணீரில் கலந்த பாலை மட்டும் பிரித்து உண்ணும் அன்னப்பறவை போல கற்றலுக்கான விஷயங்களை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று நம் முன்னோர் மொழிந்தனரே. நம்மை, நம் உறவை, நம் தோழமையை, நம் அறிவை, நம் நடத்தையை, இன்னும் பலவற்றை சீர்குலைத்து நம் வாழ்வை கலைத்து போடும் விஷயத்திலிருந்து எவ்வளவு தூரம் நாம் விலகியிருக்கிறோமோ அவ்வளவு தூரத்திற்கு நன்மை சித்திக்கும். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன்
1: எனைத்தானும் நல்லவை கேட்க

0: வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. இறைவனை இசைப்பாக்களால் ஆராதிக்கும் இந்நேரம் பக்தி மாலை. எல்லார் மனசுலையும் எல்லாராலையும் இடம் பிடிச்சிட முடியாது, ஆனால் கடவுளோட மனசில் கண்டிப்பாக இடம் பிடிக்கலாம் எல்லாருமே. எப்படி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்மளால் முடிஞ்ச உதவியை எல்லாருக்குமே செஞ்சாலே போதும், கடவுளோட மனசில் நிச்சயமாக இடம் பிடிச்சிடலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது டி எம் சௌந்தரராஜன் குரலில்.

6:21 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது பக்தி மாலை. ஒரு பையன் வந்து ஒரு நாள் கடவுள்கிட்ட கேட்குறான், நான் என்னோட வாழ்க்கையை எப்படி வழி நடத்துறது அப்படின்னு.

0: தருமபுரி ஏ கொள்ள அள்ளி மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19 ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா August 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மாயந்த ரோடு, சேலம்.
2: நேர்களை, நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. பக்தி பாடல்கள் ஒழித்த இடங்களிலெல்லாம் எல்லா நலமும் வளமும் பெருக வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:36 இனி கேட்கலாம்.
3: தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
4: விவசாயிகளுக்கு ஓர்னர் செய்தி. தரம் நியாயமான விலைக்கு பெயர் பெற்றது நாதன் கம்பெனி. தர்மபுரியில் பழைய பஸ் நிலையம் அருகில் ஆறுமுக ஆசாரி தெருவில் நாதன் கம்பெனி 63 வருடங்களாக ஒரே நிறுவனமாக இயங்கி வருகிறது. இதற்கு கிளைகள் கிடையாது. விவசாயிகள் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான விதை, உரம், பூச்சி மருந்து மற்றும் இயற்கை உரங்கள் கிடைக்கும் ஒரே நிறுவனம் நாதன் கம்பெனி. 221 ஆறுமுக ஆசாரி தெரு, தர்மபுரி.
3: தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
5: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நீர்ப்பாசன நீரினுடைய தரம், அதை மேம்படுத்த முறைகளை தெரிஞ்சுக்கணும். வேளாண்மையினுடைய வெற்றி பெரும்பாலும் நீர்ப்பாசனத்தையே சார்ந்து உள்ளது. பயிர்களுக்கு தேவையான அளவு நீர் கிடைப்பது மட்டுமல்ல, அந்த நீரின் தரமும் மிகவும் முக்கியமானதாகும். தரமற்ற நீரை நீண்ட காலம் பயன்படுத்துவதால் மண்ணின் வளம் குறைதல், உப்புத்தன்மை அதிகரிக்கிறது, பயிர் வளர்ச்சி பாதிப்பு, மகசூல் குறைதல் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எனவே நீரின் தரத்தை அறிந்து அதற்கேற்ப மேலாண்மை முறைகளை பின்பற்றுவது அவசியம். நீர்ப்பாசனத்துக்கு பயன்படுத்தப்படும் நீரில் கரைந்துள்ள உப்புகள், சோடியம், கால்சியம், மெக்னீசியம், குளோரைடு, போரான் போன்ற தாதுக்கள் அளவு, நீரினுடைய அமில காரத்தன்மை, மின்கடத்தும் திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் நீரினுடைய தரம் மதிப்பிடப்படுகிறது. நல்ல தரமான நீர் பயிருக்கு தேவையான ஈரப்பதத்தை வழங்குவதோடு மண்ணில வளத்தையும் பாதுகாக்கிறது. தரமற்ற நீர் மண்ணின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை மாற்றி பயிர்களின் வளர்ச்சியை தடுத்துடும். இந்த நீர்ப்பாசன தரத்தை மதிப்பீடு முக்கிய அளவுகள் என்ன? ஈசி என்பது நீரில் கரைந்துள்ள மொத்த உப்புகளினுடைய அளவை காட்டும். ஈசி அதிகமாக இருந்தால் உப்புத்தன்மையும் அதிகமாக இருக்கும். ஈசி குறைவாக இருந்தால் பெரும்பாலும் பயிர்களுக்கு ஏற்றது. ஈசி அதிகரிக்கும் போது பயிர்கள் நீரை உறிஞ்சும் திறன் குறைகிறது. அதிக உப்புத்தன்மை விதை முளைப்பு, தாவர வளர்ச்சி இதெல்லாம் பாதிக்கிறது. நீரில் சோடிய அளவு அதிகமாக இருந்தால் மண் இறுகி காற்றோட்டமும் நீர் ஊடுருவும் திறனும் குறைகிறது. இதனால் வேர்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. பொதுவாக 6.5 முதல் 8.4 வரை உள்ள நீர் பெரும்பாலான பயிர்களுக்கு ஏற்றதாகும். பிஹெச் அதிகமாக

0: இருந்தால் சில ஊட்டச்சத்துக்கள் தாவரங்களுக்கு கிடைக்காமல் போகும். போரான், குளோரைடு, பைகார்பனேட் போன்றவை அதிக அளவில் இருந்தால் சில பயிர்களில் இலை கருகுதல், வளர்ச்சி தடைபடுறது, மகசூல் இழப்பு போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம். தரமற்ற நீரால் ஏற்படும் பாதிப்புகள் தான் என்ன? மண்ணில் உப்புத்தன்மை அதிகரிக்கிறது, மண் இறுகி நீர் ஊடுருவும் திறன் குறையிறது, வேர் வளர்ச்சி பாதிப்பாகிறது, விதை முளைப்பு திறன் குறையும், ஊட்டச்சத்து குறைபாடுகள், பயிர் வளர்ச்சி மந்தமாகிறது, மகசூல் மற்றும் தரம் குறையிறது, நீண்ட காலத்தில் நீர் சாகுபடிக்கு தகுதி இழந்த நிலை இதெல்லாம் ஏற்படும். பாதிக்கப்பட்ட அதாவது நீரின் தரத்தை அறிய வழிமுறைகள் என்ன? விவசாயிகள் குறைந்தபட்சம் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாசன நீர் மாதிரியே அரசு வேளாண்மை துறை, வேளாண் அறிவியல் நிலையம் மற்றும் மண் மற்றும் நீர் பரிசோதனை ஆய்வகங்களை பரிசோதனை செய்து கொள்ளணும். பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் சரியான பயிர் மற்றும் உர மேலாண்மை முறைகளை தேர்வு செய்யும். உள்ள நீர் பயன்படுத்தப்படும் நிலங்களில் ஜிப்சம் இடுவதன் மூலம் சோடியத்தின் பாதிப்பை குறைக்கலாம். ஜிப்சம் கால்சியம் வழங்கி மண்ணின் அமைப்பை மேம்படுத்துகிறது. தொழு உரம், மண்புழு உரம், பசுந்தாள் உரம், பயிர் கழிவுகள் போன்றவற்றை தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலம் மண்ணினுடைய அமைப்பு மேம்பட்டு உப்புகளுடைய பாதிப்பு குறையும். துளி நீர் மூலம் குறைந்த அளவு நீரை பயனுள்ள முறையில் வழங்க முடியும். இதனால் உப்புகள் வேர் பகுதிகளை அதிகமாக சேராமல் பாதுகாக்க முடியும். நீர் உரங்களையும் ஒருங்கிணைந்து பயன்படுத்துவது மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். தேவையான நேரத்தில் தேவையான அளவு மட்டுமே பாசனம் செய்தால் உப்புகள் அதிகமாக குவிவதை தடுக்கலாம். மண் எப்போது மிக அதிகமாக காய்ந்து போகாமல் பார்த்துக் கொள்ளணும். மழைநீர் சேமிப்பு பாசனத்துக்கு பயன்படுத்துவது உப்புத்தன்மையை குறைக்க உதவும். மழைக்கு பிறகு நிலத்தில் உள்ள உப்புகளும் கீழ்மட்டத்திற்கு கழுவி செல்லும். இதுக்கு ஒருங்கிணைந்த மண் நீர் மேலாண்மை என்ன செய்யணும்? மண் பரிசோதனை, நீர் பரிசோதனை, வடிகால் வசதி, கரிம உரங்கள், துளி நீர் பாசனம், சரியான பயிர் தேர்வு ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தினால் நீண்ட காலத்தில் நிலத்தினுடைய வளத்தையும் மகசூலையும் பாதுகாக்க முடியும். இந்த தரமற்ற நீரை திறமையாக பயன்படுத்த என்ன செய்யணும்? 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாசன நீர் பரிசோதனை செய்யணும், மண் பரிசோதனை செய்யணும், அதுக்கு ஏற்ப உரம் போடணும், இதெல்லாம் செய்யணும். காலநிலை மாற்றம், நிலத்தடி நீரினுடைய அளவு குறைதல், நீரின் உப்புத்தன்மை அதிகரித்தல் ஆகியவை இன்றைய வேளாண்மைக்கு பெரும் சவாலாக உள்ளது. இருப்பினும் நீரின் தரத்தை முன்கூட்டியே பரிசோதித்து அதற்கு ஏற்ப மேலாண்மை முறைகளை பின்பற்றினால் மண்ணின் வளத்தையும் பயிர்களின் மகசூலையும் பாதுகாக்க முடியும். நீரினுடைய தரத்தை அறிந்து அறிவியல் முறையில் நீர் வகிப்போம், நிலையான வேளாண்மையை உருவாக்குவோம். இது இன்றைய விவசாயிகளுடைய முக்கிய நோக்கமாக இருக்கணும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி.
2: நேயர்கள் கவனத்திற்கு தருமபுரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தற்போது நிலவும் எல் நினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் நெல், நிலக்கடலை, சோளம் ஆகிய 3 வேளாண் பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்த பஜாஜ் அலைன்ஸ் என்ற நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது பதிவு விண்ணப்பம், விஏஓ வழங்கும் நடப்பு பசலிக்கான இ அடங்கல், விதைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்தி அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்களில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்றுக்கொள்ளலாம். தற்போது தருமபுரி மாவட்டத்தில் ஏக்கருக்கு அதிகபட்ச காப்பீட்டு தொகையாக நெற்பயிருக்கு 39,100 ரூபாய், நிலக்கடலைக்கு 22,600 ரூபாய் மற்றும் சோளப்பயிருக்கு ரூபாய் 10,300 வழங்கப்படும். மேலும் நெல், சோளம், நிலக்கடலை பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்ய வரும் 14ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் பிரீமியம் கட்டணமாக நெற்பயிருக்கு ரூபாய் 782, சோளப்பயிருக்கு ரூபாய் 206 மற்றும் நிலக்கடலைக்கு ரூபாய் 452 செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். கூடுதல் விவரங்களுக்கு பயிர் காப்பீடு இணையதள முகவரியான www.pmfby.government.in அருகிலுள்ள வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர், வேளாண்மை அலுவலர், உதவி வேளாண்மை அலுவலர், தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி மற்றும் திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீட்டு நிறுவனத்தை அணுகலாம் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.

0: இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் தீவன தயாரிப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பற்றி காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ ரூபா நந்தினி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. தமிழகத்தில் சென்னை, விழுப்புரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்காக கடந்த நிதியாண்டில் தமிழகத்திற்கு 90,476 மெட்ரிக் டன் அளவு உணவு தானியங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான செலவுகளுக்கு முழு நிதி உதவியை மத்திய அரசு வழங்குவதாகவும் திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். கலை மற்றும் கலாச்சார திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், குரு சீடர் பாரம்பரியத்தை ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் தமிழகத்தைச் சேர்ந்த 24 நிறுவனங்களுக்கு 1,91,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்தார். கலாச்சாரத்துறையில் சிறந்த சாதனைகள் படைப்போருக்கான திட்டத்தின் மூலம் 29 கலைஞர்களுக்கு 38,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளம் மூலம் வேளாண்துறை மாணவர்களுக்கான உதவித்தொகையை அவர் விடுவித்தார். இதன் மூலம் 6,000 மேற்பட்ட வேளாண்துறை மாணவர்களுக்கு 21 கோடி ரூபாய்க்கும் மேலான உதவித்தொகை அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டது. அப்போது பேசிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் வேளாண்துறை மாணவர்கள் நிதி உதவியை பெறுவதில் ஏற்படும் தாமதம் தவிர்க்கப்படும் என்று தெரிவித்தார். வேளாண்மையின் எதிர்காலத்திற்கு மாணவர்களை தயார் செய்ய வேளாண் கல்வி, ஆராய்ச்சி, பயிற்சி முறை ஆகியவற்றை வலுப்படுத்த வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அரசு மின்னணு சந்தை தொடங்கப்பட்ட 10வது ஆண்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த வசதி அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கொள்முதலில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படவில்லை என்றும் கூறினார். ஆனால் தற்போது அந்த சூழல் கிடையாது என்று அவர் தெரிவித்தார். அரசு மின்னணு சந்தை மூலம் 20,00,000 கோடி ரூபாய்க்கும் மேலான மதிப்புடைய பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக உள்ளதாக கூறியுள்ளார். பதில்களை எதிர்நோக்கியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி

0: அவற்றை கேட்பதற்கு அவையில் இருக்க வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் 20ஆம் தேதி வரை இந்த விண்ணப்ப பதிவு நடைபெற உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தரவரிசை பட்டியல் இம்மாதம் 25ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் மாணாக்கர் சேர்க்கை வரும் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தங்க மோதிரம் கொடுத்தால் மக்கள் அரசு மருத்துவமனைகளை நோக்கி வருவார்கள் என்ற அமைச்சர் திரு அருண்ராஜின் கண்ணோட்டம் தவறானது என்று குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் ஆகியும் அரசு மருத்துவமனைகளில் எந்தவித முன்னேற்றத்தையும் மாநில அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் மாணவர்களிடையே போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக திருப்பூரில் மாநகர காவல்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இளைய தலைமுறையை போதைப் பொருட்களின் பிடியிலிருந்து பாதுகாத்து போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்ட பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்காக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழிப்புணர்வை வெறும் வார்த்தைகளோடு நிறுத்தாமல் மாணவர்களின் படைப்பாற்றலோடு இணைக்கும் வகையில் பேச்சு போட்டி, போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு போஸ்டர் தயாரித்தல் மற்றும் மைம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. போதைப் பொருளை மறுப்போம், வாழ்க்கையை வரவேற்போம் என்ற விழிப்புணர்வு எண்ணத்தை மாணவர்களின் மனதில் விதைக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்தது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 111 பேர் உயிரிழந்தனர், 87 பேர் காயமடைந்தனர். ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. இந்திய அமெரிக்க கடற்படை இடையே வெடிமருந்துகளை அகற்றுதல் தொடர்பான கூட்டு பயிற்சி கொச்சியில் நேற்று தொடங்கியது. சேலம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 336 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கும் முகாமை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். சதுரகிரி மலையில் காட்டுத்தீ பரவியதை அடுத்து பொதுமக்கள் இன்று சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயில் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார். மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரை பகுதிகளின் 32 இடங்களில் இலவச ஒய்ஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அக புற ஒட்டுணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில்

0: நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேலம் அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. இன்று மாலை மணி 3:30 தொடங்கவுள்ள ஆட்டத்தில் நெல்லை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. சென்னை, விழுப்புரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:55. இன்றைய பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: நலம் வாழ என் நாளும் என் வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஅள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கருப்பசாமி அருள்வாக்கு பெறுக.
4: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
6: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
7: இன்றைய மலலை மகேஸ்வரன் அம்மாவோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஒட்டனூர் பள்ளி குழந்தை எஸ் பிரணவ். வணக்கம் பிரணவ்.
8: வணக்கம் சார்.
7: பிரணவ், எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கீங்க?
7: நல்லா இருக்கீங்க. சுட்டியா வந்திருக்கீங்க. எங்க இருக்குது உங்க ஊர்? ஒட்டனூர்.
8: என்ன பாத்தீங்க கோட்டையூர்ல? அங்க இருக்கிறவங்களா பாத்துட்டு வந்தேன்.
7: இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போய் அங்கெல்லாம் என்ன நடக்குது, மக்கள் எல்லாம் எப்படி வாழ்றாங்கன்னு பாத்து
8: வந்துட்டீங்க? எஸ் சார்.
7: போட்ல போகும்போது எப்படி இருந்துச்சு?
8: நல்லா இருந்துச்சு.
7: சரி, இப்ப எல்லாம் எப்படி இருக்குது ஆறு?
8: கடல் மாதிரியே இருக்குது.
7: சரி சரி, தண்ணிக்குள்ள என்ன கிடைக்குது காவிரி ஆத்துல?
8: நண்டு, மீன்.
7: மீன் வகையெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, நீங்க தான் கரையோடு இருக்கீங்களே, மீன் எல்லாம் நிறைய பிடிப்பீங்களே, என்ன மாதிரி மீன் எல்லாம் இங்க கிடைக்குது?
8: எல்லா மீன் எல்லாம் கிடைக்கிறா. எல்லா மீன் சின்னதா இருக்கும்.
7: அப்புறம் வேற ஏதோ சொல்லுவாங்க, அது பேரு
8: கிளப்பி, அரஞ்சா மீன், கெளுத்தி மீன், உழுவை மீன்,
7: நிறைய ஐட்டம் தெரியுது. உனக்கு எப்படி செஞ்சு தருவாங்க மீன்?
8: வறுத்து தருவாங்க, குழம்பும் வச்சு தருவாங்க.
7: ஓ, வறுத்தும் கொடுப்பாங்க, குழம்பும் வச்சு தருவாங்க. மீனை எப்படி வேணாலும் நீங்க கொடுங்க, நான் எப்படி சாப்பிட்றேன் மட்டும் பாருங்க அப்படின்றீங்களா?
8: எஸ் சார்.
7: உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பீங்களா
8: மீன்? எஸ் சார்.
7: எனக்கு கொடுப்பீங்களா?
8: அத்திப்பழம் பழுத்திருக்கு, கொறிக்க போறீங்க, குரங்கண்ணா குரங்கண்ணா எங்கே போறீங்க, குத்தாலத்தை அருவியில குளிக்க போறீங்க, சின்ன முயல சின்ன முயல எங்கே போறீங்க, சிந்திக்கு இருக்கும் காய்களத்தா தின்ன போறீங்க, எலியாரே எலியாரே எங்கே போறீங்க, ஏழேலோ ஏழேலோ பாட போறீங்க, வெல்கம் வெல்கம் ஹவ் ஆர் யூ, ஐம் சோ ஹாப்பி டு சீ யூ, ஹாப்பி வேசஸ் எவ்ரி டே லேர்னிங் லாப்பி.

0: day. We are fancy work and play, smiling, writing on the day. Read, read, read your book, read your book. Every day, learn, learn, learn about asylum and pray. Write, write, write about, write, knit and down. Draw, draw, draw, paint, paint with fun around. மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் தித்திக்கு மாம்பழம் அல்வா போல மாம்பழம் உங்களுக்கு வேணுமா இங்கே ஓடி வாருங்கள் பங்கு போட்டு திங்கலாம்.
1: அடே பங்கு போட்டு திங்கலான்னு எண்ணற்ற பாடல் பாட்டீங்க, எப்படி இந்த வயசுல இத்தனை பாட்டு மனப்பாடம் பண்றீங்க?
0: டீச்சர் சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க நான் மனப்பாடு பண்ணிக்கிட்டேன்.
1: ஓ, நீங்களும் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கலா? எப்படி இந்த திறமையெல்லாம் வளர்த்துக்கிறீங்க?
0: எங்கள் ஊரில் இப்படித்தான் இருக்கணும்.
1: பயங்கரமான ஊர் தான்ப்பா. சரி, இப்போ ஆடி பதினெட்டுலாம் வந்துச்சுல்ல, இங்கே காவிரி கரையோடு தான் இருக்கீங்களா? இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க? மக்கள்லாம் நிறைய வந்துருப்பாங்களே, வந்து என்ன பண்ணாங்க?
0: சாமி கும்பிட்டு போனாங்க.
1: ஓ, சாமி கும்பிட்டு போகிறாங்க. நீங்களாம் வேடிக்கை பார்த்தீங்களா?
0: எஸ் சார்.
1: சரி, அழகாக பேசிட்டீங்க. அப்புறம் இப்போ சின்ன பையனாக இருக்கீங்கல்ல, அவளுக்கு படித்து ஒரு பெரிய பையனாகிறதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர் ஆகணும்னு.
1: ஏன் டாக்டர் ஆகணும் ஆசை உனக்கு?
0: ஊசி பாட இருக்கு, செப்பன் இருக்கு.
1: செக் பண்ணுறதுக்கு யாராவது உடம்பு சொல்ல உங்ககிட்ட வந்தால் ஸ்டெதாஸ்கோப் வச்சு மூச்சை மேலே இழுங்க, கீழே விடுங்க, உங்களுக்கு லைட்டாக உடம்பு சரியில்ல, ஒரு நாலஞ்சு ஊசி போட்டதை குணமாகும் அப்படின்னு சொல்லுவீங்களா?
0: எஸ் சார்.
1: ஆஹா, நாலஞ்சு ஊசி போட்டுவீங்களா?
0: எஸ் சார்.
1: சரிங்க பிரணவ், நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருவரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: இனிய நேயர்களே, இன்றைய மலாலய மல்ச சிறப்பித்தார் ஓர் ஆட்சி நடுநிலைப்பள்ளி ஒட்டலூர் பள்ளி குழந்தை எஸ் பிரணவ்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: நேரம் காலை 7:01 இணைகிறோம். இது காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம்.
4: தருமபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
4: தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று ஆகஸ்ட் 11.
7: இயற்பியலாளர்
8: மற்றும் விஞ்ஞானி,
7: பிரபஞ்ச இயற்பியல்,
8: விண்வெளி இயற்பியல் ஆகிய துறைகளில் பணிபுரிந்தவர்
7: ஹோமி ஜகாங்கீர் பாபாவுடன் இணைந்து
8: கதிரியக்க கதிர்கள் குறித்து ஆய்வு செய்தார்.
7: இந்தியாவின் சிறந்த ஆராய்ச்சி மையங்களில் ஒன்றான
8: டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஆராய்ச்சி நிறுவனத்தின்
7: இயக்குநராக இருந்தவர்,
8: இந்தியாவின் முன்னாள் பிரதமராக இருந்த இந்திரா காந்திக்கு
7: ஆலோசகராக இருந்தவர்,
8: பத்மபூஷன் விருது பெற்றவர்,
7: தமிழகத்தை சேர்ந்த விஞ்ஞானி ரஞ்சன் ராய் டேனியல் பிறந்த தினம் இன்று,
8: ஆண்டு 1923.
7: கர்நாடக இசை வித்வான்,
8: கன்னட திரைப்படங்களுக்கு இசை அமைத்துள்ளார்,
7: பிரபலமான கவிஞர்களின் நாட்டிய நாடகங்களுக்கு இசை அமைத்துள்ளார்,
8: அகில இந்திய வானொலியில் 25 காலம்
7: இசை தயாரிப்பாளராக பதவி வகித்தவர்,
8: பத்மபூஷன்,
7: சங்கீத கலாநிதி விருது,
8: சங்கீத கலா சிகாமணி,
7: சங்கீத நாடக அகாடமி விருது போன்ற பல விருதுகளை பெற்றவர்.
8: வீணை வித்வான் மைசூர் வி துரைசாமி பிறந்த தினம் இன்று,
7: ஆண்டு 1920.
8: கணித மேதை,
7: இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் கணித மையத்தின் தலைவராக இருந்தார்,
8: இன்போசிஸ் கணித அறிவியல் பரிசுக்கான
7: மன்றத்தின் நடுவராக இருந்தவர்,
8: எண்கணிதத்தின் சிக்கல்களுக்கு தீர்வு அளித்தவர்,
7: உயர்கணித தேசிய வாரியத்தின்
8: உறுப்பினராகவும் தலைவராகவும் இருந்தவர்,
7: பத்மஸ்ரீ,
8: பத்மபூஷன்,
7: சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் விருது போன்ற பல விருதுகளை பெற்றவர்.
8: இவரது கையொப்பம் பதித்த ஆவணம்
7: லண்டனில் உள்ள ராயல் சொசைட்டியில் உள்ளது.
8: ஆந்திராவை சேர்ந்த கணிதவியலாளர் எம் எஸ் ரகுநாதன் பிறந்த தினம் இன்று,
7: ஆண்டு 1941.
8: கணினி தொழில்நுட்ப வல்லுநர்,
7: மின்னணுவியல் பொறியாளர்,
8: இவரின் கண்டுபிடிப்பு நுண் செயலி வரலாற்றில் மைல்கல்லாக அமைந்தன.
7: ஸ்டீவ் ஜாப்ஸருடன் இணைந்து
8: இவர் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கியவர்.
7: அமெரிக்காவை சேர்ந்த ஸ்டீவ் ஓஸ்னியாக் பிறந்த தினம் இன்று,
8: ஆண்டு 1950.
7: பேராசிரியர்

0: திராவிட மொழி ஆய்வாளர்
1: மற்றும் அறிவியலாளர்,
0: அமெரிக்க மொழியியல் குழுமத்திற்காக
1: தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாவது இந்தியர்,
0: ஐதராபாத்தில் உள்ள
1: உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறையை தொடங்கியவர்.
0: இவருடைய ஆய்வுகள்
1: பெரும்பாலும் மொழிகளின் ஒளிகள் பற்றியதாக இருந்தது.
0: ஸ்காட்லாந்து எடின்பரோ பல்கலைக்கழகத்திற்கு
1: பேராசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்ட
0: முதல் இந்தியர் என்ற பெருமைக்குரிய
1: பா கிருஷ்ணமூர்த்தி நினைவு தினம் இன்று,
0: ஆண்டு 2012.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
5: JSW நியோ ஸ்டீல், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லீடிங் ஸ்டீல் மேனுபேக்சரர். JSW நியோ ஸ்டீல் பியூர் TMT கம்பிகள்.
6: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW நியோ ஸ்டீல்.
7: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஅள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கருப்பசாமி அருள்வாக்கு பெறுக.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: தர்மபுரி ஏ கொள்ளஅள்ளி மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா August 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
12: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
13: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
12: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
13: தொடர்புக்கு 8985712345.
14: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.
15: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
16: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
17: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கு வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 920 ரூபாய் வரையிலும், குறைந்தபட்சமாக 402 ரூபாய் வரையிலும், சராசரியாக 761 ரூபாய் வரையிலும் விலை போனது. இவ்வாறு தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் ஆய்வாளர் தெரிவிக்கின்றார்.
18: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
19: AP மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
20: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
21: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
13: தொடர்புக்கு 8985712345.
22: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீசர்கள், கிருஷ்ணகிரி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு

0: 9487726251.
1: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: என்ன தாத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டிய ஓட்டிக்கிட்டு போறீங்க.
3: ஆமா சாமி, கண்ணுல பொற இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட்டு இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
1: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
4: இனிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். நம்முடைய காப்பியத்தில் ஒன்றான இராமாயணத்திலே அனுமனுக்கு பல பெயர்கள் உண்டு. ஆனால் கருணாமூர்த்தி ராமர் அனுமனை சொல்லின் செல்வன் என்று அழைக்கிறார். அனுமன் பெரிய பலசாலி என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அனுமன் வெறும் பலசாலி மட்டுமல்ல, ஆகச்சிறந்த சொல்லாற்றல் கொண்ட ஒரு அறிவாளியும் கூட. ராமனும் லட்சுமணனும் வருகிறார்கள். அவர்களை போய் அனுமன் பார்க்கிறார். பார்த்த முதல் பார்வையிலே புரிந்து கொண்டார், வந்திருப்பவர்கள் சாமானிய மனிதர்கள் அல்ல, இறைவனுடைய படைப்புகள் என்பதை புரிந்து கொண்டார். இதை தன்னுடைய அரசனாகிய சுக்ரீவனிடத்திலே போய் சொல்ல வேண்டும். எடுத்த எடுப்பிலே சொன்னால் நம்புவானா சுக்ரீவன்? அது மட்டுமல்ல, வாலியை கொள்வதற்கு மிக சரியான ஆள் ராமன் என்று சொன்னால் சுக்ரீவன் சந்தேகப்படுவான், நம்ப மாட்டான். பிறகு அனுமன் என்ன செய்கிறார் என்றால், வந்திருக்கிற ராமன் சாதாரண மனிதன் அல்ல, தாடகையையும் சுவாகுவையும் கொன்றவன், சிவனுடைய திரியம்பகம் எனும் வில்லை முறித்தவன், பரசுராமனையே வென்றவன், கரணையும் அவன் படையையும் ஒருவனாக நின்று அழித்தவன், கவந்தனை கொன்றவன் என்றெல்லாம் காரணத்துடன் ராமனுடைய வலிமையை, ராமனுடைய வல்லமையை எடுத்து சுக்ரீவனிடத்திலே சொல்லுகிறான். அப்போது சுக்ரீவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. இவ்வளவு வலிமை வாய்ந்த ராமன் நம்முடைய அண்ணன் வாலியை கொன்றால் அவனுடைய நாட்டை நமக்கா தரப்போகிறான்? ராமனே எடுத்துக்கொண்டால் என்ன செய்வது, நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று கூட சுக்ரீவன் நினைத்திருக்கலாம். சுக்ரீவன் நினைப்பதற்கு முன்னால் அதை உணர்ந்து கொண்ட அனுமன் சொல்கிறார், ராமனுக்கு என்று ஒரு குணம் இருக்கிறது, ஆகச்சிறந்த வீரன் மட்டுமல்ல ராமன், யார் பொருளின் மீதும் ஆசை கொள்ளாதவன் ராமன், பிறர் மண்ணை கவரும் இயல்பு அவனிடத்தில் எப்போதும் இருந்ததில்லை, ஏனெனில் தனக்கு உரிமையாக இருந்த மண்ணையே தன்னுடைய தம்பிக்கு கொடுத்து விட்டு தன்னுடைய தந்தையும் சிற்றன்னையும் சொன்னால் என்பதற்காக கானகம் வந்திருக்கிறான் ராமன், மண்ணாசை இல்லாதவன் ராமன் என்று அனுமன் உருகி சொல்கிறார் ராமனின் பெருமையை.
5: உளைவய புறவியான் உதவ உற்று ஒரு சொலால் அளவுயில் கற்புடைய சிற்றவை பணிந்தருவலால் வளையுடைய புனரி சூழ் மகிதல திரு எலாம் இளையவர்க்கு உதவி இத்தலை எழுந்தருளினான் என்று அனுமன் விளக்கமாக சொல்கிறான்.
4: இத்தனைக்கும் சுக்ரீவன் ராமனை பற்றி எந்த கேள்வியும் கேட்கவில்லை. ஆனால் சுக்ரீவனுடைய மனதிலே ஒரு தெளிவை ஏற்படுத்துகிறான் அனுமன். சுக்ரீவனுடைய மனதிலே தோன்றக்கூடிய கேள்விகளுக்கு சுக்ரீவன் கேட்பதற்கு முன்னாலே தகுந்த விளக்கம் அளிக்கிறான் அனுமன். அதனால்தான் அனுமனை சொல்லின் செல்வன் என்று ராமன் உள்ளிட்ட எல்லோரும் புகழ்கிறார்கள். எது சொல்லாற்றல் என்றால், மற்றவர்களுடைய மனது கவரும்படி பேசுவது மட்டும் சொல்லாற்றலாகாது, மற்றவர் கேட்காமலே அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுப்பதுதான் மிகப்பெரிய சொல்லாற்றல். அந்த சொல்லாற்றல் அனுமனிடத்தில் இருந்தது. ஆகையால்தான் அனுமனை சொல்லின் செல்வன் என்று போற்றுகிறோம். அந்த சொல்லாற்றல் நம்மிடத்திலும் உருவாகுமேயானால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது.

0: வழங்கினார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட நுகர்வோர் குறைதீர்க்கும் மன்றத்தில் 3 ஆண்டுகள் காலத்திற்கு உறுப்பினர் பதவிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான தகுதி சட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும், முன் அனுபவம் நீதித்துறையில் 15 முதல் 20 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பிக்க நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தருமபுரி. விண்ணப்பிக்க கடைசி நாள் 14/8/2026. நிறைவு பெறுகிறது காலை வணக்கம். பண்பலில் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு உள்ளிட்டவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் மனநலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புத்துறை செயலர்

0: சிங் வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை பறக்கவிட்டு உரையாற்றுவார் என்று தெரிவித்தார். முதல் முறையாக சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சியின்போது செங்கோட்டை கொத்தளத்திலிருந்து தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடப்படும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் பங்கேற்று வானில் தேசிய கொடி மற்றும் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டை நினைவு கூறும் சிறப்பு பதாகை ஆகியவற்றை காட்சிப்படுத்தும் என்றும் பாதுகாப்புத்துறை செயலர் தெரிவித்தார். மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாகவும் விவாதங்களை திசை திருப்புவதாகவும் பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு JP நட்டா, திரு ராகுல்காந்தியின் நோக்கம் விவாதத்தில் ஈடுபடுவது என்றில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று கூறினார். எந்தவொரு விவகாரம் தொடர்பாகவும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து விவகாரங்கள் தொடர்பாக எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக இருப்பதாக அவர் கூறினார். அவை சுமூகமாக செயல்பட வேண்டும் என்பதே அரசின் நிலைப்பாடு என்று திரு JP நட்டா தெரிவித்தார். மாணவர்களின் மன நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், CBSE பள்ளிகளில் மனநல ஆலோசகர்களை நியமனம் செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நவோதயா பள்ளிகளில் 830 ஆலோசகர்கள் ஒப்பந்த முறையில் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலும் மனநல ஆலோசகர்களை நியமனம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். IIT, IIM போன்ற உயர்கல்வி நிறுவனங்களிலும் மனநல ஆலோசனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் சுகந்தா மஜும்தார் குறிப்பிட்டார். இந்தியா அமெரிக்கா கடற்படை இடையே வெடிமருந்துகளை அகற்றுதல் தொடர்பான கூட்டு பயிற்சி கொச்சியில் நேற்று தொடங்கியது. வரும் 14 தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டு பயிற்சியில் போர் உபகரணங்கள் செயல்முறை விளக்கம் உள்ளிட்டவையும் இடம்பெறுகிறது. திரிபுராவிலிருந்து முதல் முறையாக 1 மெட்ரிக் டன் கடுகு தேன் துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணைய உதவியுடன் இது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் திரிபுராவின் கடுகு தேனுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்பு கிடைத்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது போராட்டக்குழு தலைவர் திரு தேவேந்திரநாத் மகத்தோவின் உடல்நிலை மோசமானதை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசு பணியாளர் தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி திரு மகத்தோ கடந்த 9 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ்சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளம் மூலம் வேளாண்துறை மாணவர்களுக்கான உதவித்தொகையை அவர் விடுவித்தார். இதன் மூலம் 6000 மேற்பட்ட வேளாண்துறை மாணவர்களுக்கு 21 கோடி ரூபாய்க்கு மேலான உதவித்தொகை அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அப்போது பேசிய திரு சிவராஜ்சிங் சௌஹான், நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் வேளாண்துறை மாணவர்கள் நிதி உதவியை பெறுவதில் ஏற்படும் தாமதம் தவிர்க்கப்படும் என்று தெரிவித்தார். வேளாண்மையின் எதிர்காலத்திற்கு மாணவர்களை தயார் செய்ய வேளாண் கல்வி, ஆராய்ச்சி, பயிற்சி முறை ஆகியவற்றை வலுப்படுத்த வேண்டும் என்று திரு சிவராஜ்சிங் சௌஹான் வலியுறுத்தினார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அரசு மின்னணு சந்தை தொடங்கப்பட்ட 10வது ஆண்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த வசதி அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அரசு நிதி தவறாக

0: பயன்படுத்தப்பட்டதாகவும் கொள்முதலில் வெளிப்படைத் தன்மை கடைபிடிக்கப்படவில்லை என்றும் கூறினார். ஆனால் தற்போது அந்த சூழல் கிடையாது என்று அவர் தெரிவித்தார். அரசு மின்னணு சந்தை மூலம் 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்புடைய பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நிட்டி பள்ளத்தாக்கு பிராந்தியத்தில் சமோலி மாவட்டத்தில் பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் அந்த பகுதி முக்கிய நகரத்தில் இருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நிலைமை சீராகும் வரை அங்கு செல்வதை பொதுமக்கள் தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கொலம்பியாவில் நேற்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. 570 பேர் காயமடைந்துள்ளனர். அந்நாட்டின் மேற்கு பகுதியில் நிகழ்ந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.4 பதிவானது. இதன் காரணமாக 100 கட்டிடங்கள் சேதமடைந்ததாகவும் பலர் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்புக் குழுவினரும் உள்ளூர் மக்களும் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்துவதற்காக அங்கு அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கமாக அண்டை நாடுகளான ஈக்வடார் மற்றும் பனாமாவிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் பெரிய சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. தலைநகர் டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில், ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்ட ஆக்கிரமிப்பு காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க இஸ்ரேலிய நாடுகள் விதிக்கும் நிபந்தனைகளை பொறுத்தே அந்த நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறினார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேலம் அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. இன்று மாலை 3:30 தொடங்க உள்ள ஆட்டத்தில் நெல்லை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் திருப்பூர் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு உள்ளிட்டவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் மனநலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மச்சும்தார் தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:25.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
3: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஅள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8வது ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கருப்பசாமி அருள்வாக்கு பெறுக.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி ஏ கொள்ளஅள்ளி மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19வது ஆண்டு ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா ஆகஸ்ட் 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?

0: ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
1: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
2: தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
3: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
4: வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து மருத்துவர் நரம்பியல் நிபுணர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
5: வலிப்பு நோயோட முக்கியமான தன்மைகள் பார்ப்போம். இதில் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ஜென்ரலைஸ்ட் அண்ட் ஃபோக்கல் அப்படின்னு என்னென்னா, ஒரு மூளை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம், அதாவது செரிபரம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து பிரெயின்ஸ்டம், அந்த மிட் பிரெயின் பான்ஸ் மிடிலன். இது பேசிக்காக வலிப்பு நோய் எங்கேருந்து வருதுன்னா அந்த பெருமூளை செரிபரம்லேருந்து தான் வருது. அந்த செரிபரம் வந்து ரெண்டாக வந்து ரெண்டு லோபு இருக்குது, ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்குது, லோபு கிடையாது. ஸோ இந்த ரைட்டு ஒன்று, லெஃப்ட் ஒன்று. ஸோ இது மூளையில் ஒரு பக்கம் ஆரம்பித்து அந்த நாலு லோபு இருக்குது, ஃப்ரான்டல், டெம்பரல், பரைட்டல், ஆக்சிபிட்டல்னு, ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் அந்த ஒரு லோபிலே நின்றுது அப்படின்னா அந்த சிம்டம்ஸ் அந்த லோபோடையே எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் அந்த லோபோட டிஸ்ஃபங்க்ஷன் தான் இருக்கும். இதே வந்து ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து திடீர்னு ஸ்டார்ட் ஆகி பிரெயின் ஃபுல்லாக பரவுது அப்படின்னா அவங்க அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க, அவங்க கீழே விழுந்துருவாங்க. நம்ம காமனாக பார்க்குற வலிப்பு நோய், கை கால் வெட்டி இழுத்து, கண்ணு மேலே சொருவி, நாக்கில் நுர வந்து நாக்கை கடிச்சு யூரின் பாஸ் பண்ணி, அது வந்து ஜென்ரலைஸ்டு ஃபிட்ஸ். எல்லா ஃபிட்ஸும் ஜென்ரலைஸ்டு ஃபிட்ஸு கிடையாது. இன்ஃபேக்ட் மோஸ்ட் காமனஸ்ட்டாக வர ஃபிட்ஸ் வந்து ஃபோக்கல் தான். அந்த ஃபோக்கல் ஃபிட்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலன்னா, திடீர்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்கிறது, அது கூட ஃபிட்ஸாக இருக்கலாம். திடீர்னு பேசிகிட்டு இருக்கிறவங்க ஒரு செகண்ட், ரெண்டு செகண்ட், ஒரு நிமிஷம் பேசாமல் ஸ்டக் ஆகிறது, அது கூட ஃபிட்ஸாக இருக்கலாம். சம்டைம்ஸ் ஒரு கண்ணு துடிக்கலாம், ஒரு ஃபேஸ் துடிக்கலாம், ஒரு நாக்கு துடிக்கலாம், ஒரு கட்டவரல் துடிக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு அப்னாமலாக ஒருத்தருக்கு வந்து ஃபிட்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது பிரெயினில் எந்த ஏரியாவில் பாதிக்குங்கிறத பொறுத்து தான் இது வந்து கை காலில் இருக்கிற வெளியில் பார்க்கக்கூடிய செயல்பாடுகள் தெரியும். அதாவது மோட்டார்னால் விரல்கள், ஃபேஸு, கண், இந்த மாதிரி தெரியும். சம்டைம்ஸ் வந்து எமோஷ்னல், சம்டைம்ஸ் வந்து மெமரி. அதாவது எமோஷ்னல்னால் திடீர்னு அவங்க வந்து அவங்க சொல்லுவாங்க, அதாவது நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போன ஸ்டேஜில் இருக்கேன், எனக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு அவங்களுக்கு அன்கான்சியஸாக அப்படியே படுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் வெளியில் மூமெண்ட்ஸ் தெரியாது. அவங்க சொல்கிற சிம்டம்ஸ் வந்து பேஷண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் தெரிய வரும், ஓ இது வந்து எமோஷ்னல் சர்க்கியூட்டில் வந்து பாதிப்பு வந்திருக்கு, இது வந்து மெமரி சர்க்கியூட்டில் பாதிப்பு வந்திருக்கு, இது வந்து மோட்டார் சர்க்கியூட்டில் இருக்குது, இது வந்து விஷுவல் சர்க்கியூட்டில் இருக்குது. அதுலேயுமே வந்து வரத்துக்கு முன்னாடியே அறிகுறிகள்லாம் மக்களுக்கு தெரியும். அது வந்து ஆறான்னு சொல்லுவோம். ஆறானா நோய் வரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய அறிகுறிகள். கொஞ்சம் பேத்துக்கு விஷுவல் வரும், அவங்க சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு இங்கே வந்து கண் இருட்டாயிருச்சு, டாக்டர் இங்கே வந்து எனக்கு கலர் கலராக தெரிஞ்சுது, நான் ஒரு புதுசாக ஒரு ஏரியாவில் புதுசாக போன மாதிரி இருந்தது, அவ்வளோ ஃப்ளாஷ் அடித்தது, நான் ஒரு சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருந்தது, இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த சிம்டம்ஸ் அவங்களுக்கு அடுத்த ஃபிட்ஸ் வரும்போதும் வரும் அப்படின்னா நம்மளுக்கு புரிஞ்சுப்போம், ஓ அது வந்துச்சுன்னா அடுத்து நம்மளுக்கு ஃபிட்ஸ் வரப்போகுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு பிரெயின் செல்ஸில் இருக்கிறது வந்து அந்த ஏரியாவில் ஆரம்பித்து அங்கேயே முடிஞ்சிடும், அது வந்து ஃபோக்கல். ஸோ ஃபோக்கல்னால் மூளையில் இருக்கிற ரெண்டு ஹெமிஸ்பியரில் ஒரு ஹெமிஸ்பியரில் மட்டும் இருக்கிறது. ஜென்ரலைஸ்னால் டிஃப்யூஸாக பிரெயின் ஃபுல்லாக டேமேஜ், எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் கிராஸ் ஒயர் ஆகிறது. இதில் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இது இந்த பாதிப்புகளில் என்ன வரும்னா, நீங்கள் ஒரு ஃபோக்கலாக இருக்கிறவங்களுக்கு வந்து அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து எம்ஆர்ஐ இதெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. இதில் ஜென்ரலைஸ்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் அவங்களுக்கு வந்து மூளையில் ஸ்கேன்லேயோ பிளட் டெஸ்ட்லேயோ எந்த அப்னாமலும் தெரியாது, அவங்க நார்மல் பர்சன். இப்போ நீங்கள் நாங்கள் மாதிரி எல்லாருமே நார்மலாக இருப்பாங்க. ஆல் ஆஃப் ஏ சடன் அவங்களுக்கு ஒரு மாறுதல்கள்னால ஃபிட்ஸ் வரும். அந்த மாறுதல்கள் என்னங்கிறது தான் ஸ்ட்ரெஸ். ஃபார் எக்ஸாம்பிள், தூங்கலை, நம்ம வந்து லேட் நைட் பார்ட்டி பண்ணுறோம், ஸ்மோக் பண்ணியிருக்காங்க, ஆல்கால் பண்ணியிருக்காங்க, லேட்டாக தூங்கியிருக்காங்க, இல்லை எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸு, படிக்காமல் இருக்காங்க ஸ்டூடெண்ட்டு, இல்லை வேறு ஏதாவது காரணத்தினால தூக்கம் வரல அப்படின்னா 5 வருஷம் நல்லா இருந்திருப்பாங்க, மாத்திரை போட்டு கூட இருந்திருக்கலாம், இல்லை ஃபிட்ஸ் வந்து இப்போ ஒரு 15 வருஷமாக இருக்குது, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது, ஆனால் 5 வருஷமாக மாத்திரை போட்டுட்டு கூட இருக்கலாம், ஆனால் 5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ஏன் வருதுன்னா அந்த ஸ்ட்ரெஸ்னால வரும். ஸோ பிரெயின் எப்போ இரிட்டேட் ஆனாலும் அந்த ஃபிட்ஸு, ஷார்ட் சர்க்கியூட், எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜஸ் வர சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி

0: இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ், லேக் ஆஃப் ஸ்லீப், லைஃப் ஸ்டைல், எக்ஸசிவ் டிஜிட்டல் மீடியா, ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறது, டிவி பார்த்துட்டே இருக்கிறது, இதனால் ஃபிட்ஸ் இன்டியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. பட் அது காரணம் கிடையாது, அது ப்ரொவோக் தான் பண்ணுது. காரணங்கள் மூளையில் ஜெனிட்டிக்கலாகவோ மூளையில் இன்ஹெரண்ட்டாகவோ ஏதோ வந்து திருப்பி ஃபிட்ஸ் வரக்கூடிய டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ப்ராப்ளம். ஃபோக்கல் ஃபிட்ஸ்க்கு மோஸ்ட்லி அந்த மூளையில் ஏதாவது தழும்புகள், கட்டிகள், பிரச்சனைகள், டேமேஜ் ஏதாவது இருக்கும். அது நம்ம எம்ஆர்ஐ இன்வெஸ்டிகேஷன்ஸில் தான் பார்க்கணும்.
1: இதுவரை வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது சீறு என்ற திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில் விவேகா பாடல் வரிகளில் சிவம் மகாதேவன் குரலில். கிளை ஆகாயம் போனாலும் வேர் என்றுமே இந்த மண்ணோடுதான் உள்ளது, அதுபோலதான் என் நினைவுகள் என்றும் உன்னோடே.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: 1 லிட்டர்னு நம்பி நீங்கதான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்,
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
7: நேரம் காலை 7:39 கேட்டிருக்கும். இது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் எப்போவுமே ஒரு பொது அறிவு வினா இருக்கும் இல்லையா? இன்றைக்கி நிகழ்ச்சியோட பொது அறிவு வினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? 2026 அதாவது இந்த ஆண்டிற்கான முதல் முழு சூரிய கிரகணம் வந்து எப்போது நிகழ உள்ளது அப்படின்றது தான் இன்றைக்கி சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியோட பொது அறிவு வினா. இதற்கான விடிய நிகழ்ச்சியின் இறுதியில் தெரிஞ்சுக்கலாம்.
8: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
9: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
10: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
9: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
11: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks and Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks and Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
7: நிகழ்ச்சியில் அடுத்ததான் தருமபுரி உழவர் சந்தையோட காய்கனி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். இவையாவும் கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம். தக்காளி 20 ரூபாய், கத்தரி 30 ரூபாய், வெண்டைக்காய் 40 ரூபாய், அவரைக்காய் 65 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 18 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், வாழைக்காய் 7.50 ரூபாய், முருங்கைக்காய் 50 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 முதல் 58 ரூபாய் வரையிலும், பெரிய வெங்காயம் 38

0: ரூபாய் கேரட் 80 ரூபாய், பீட்ரூட் 58 ரூபாய், பீன்ஸ் 114 ரூபாய், முட்டைக்கோஸ் 34 ரூபாய், பூண்டு உடைத்தது 168 ரூபாய், பெரியது 238 ரூபாய், இஞ்சி 85 ரூபாய், மொச்சை 65 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃப்ளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 84 ரூபாய், தேங்காய் 76 ரூபாய், எலுமிச்சைப்பழம் 150 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 90 ரூபாய், கற்பூரவள்ளி வாழைப்பழம் 68 ரூபாய், கொய்யா பழம் 60 ரூபாய், வெள்ளரிக்காய் 48 ரூபாய், புதினா 5 ரூபாய். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துப்போங்க, நெகிழிகளை தவிர்ப்போம். சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வாகா என்ற திரைப்படத்திலிருந்து. டி இமான் இசையில் மோகன்ராஜ் பாடல் வரிகளில் விக்ரம் பிரபு, ஜிதன் ராஜ், ஸ்வேதா சுரேஷ் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல். எனக்குள் ஏதோ மாயம் செய்கிறாய், இப்போது மட்டுமல்ல எப்போதும்.
1: என் மனசுல நேத்து வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இடமே இல்லை. வெறுமையா இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு, சுத்தியிலும் பணியா இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசா இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைண்ணா.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
7: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
8: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல, நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல் பலம் பேசாது நிரூபிக்கும்.
9: தர்மபுரி பண்பலை 102.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தர்மபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னாஸ்டிக் சென்டர் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: ஸ்ரீ ரங்கா டயக்னாஸ்டிக்ஸ் அண்ட் பாலி கிளினிக், கலெக்டரேட், தர்மபுரி.
11: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
12: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
11: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம்பள்ளி.
13: நேரம் காலை 7:50 கேட்டிருக்கும் இது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது பாண்டிய நாடு என்ற திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில், வைரமுத்து பாடல் வரிகள், சூரத் சந்தோஷ் குரலில். இதோ

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு பொது அறிவினா கேட்டிருந்தோம் இல்லையா, அதன் கேள்வியும் அதற்கான விடையும் தெரிஞ்சுக்கலாமா? 2026 ஆண்டிற்கான முதல் முழு சூரிய கிரகணம் எப்போது நிகழ உள்ளது அப்படின்னு

அப்படின்றதான் இன்றைக்கி நிகழ்ச்சியோட பொதறிவினா. இதற்கான விடை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 12, அதாவது நாளைக்கு தாங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் நேர்கோட்டில் வரும்போது சூரியனோட ஒளி வந்து பூமியை அடையாமல் சந்திரன் வந்து தடுத்து மறைக்கக்கூடிய அந்த வானியல் நிகழ்வு தான் நம்ம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முழு முதல் சூரிய கிரகணம் இந்த வருஷம் எங்கே எப்போது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தான் ஆகஸ்ட் 12. இது எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் தெரியாது, ஆர்க்டிக் கடல், கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து இந்த மாதிரி பகுதிகளில் தான் முழு கிரகணமாக தெரியும். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒலிக்கி வருகிறது ஐயனார் என்ற திரைப்படத்திலிருந்து தமன் இசையில் நா. முத்துக்குமார் பாடல் வரிகளில் நவீன் குரலில் இதோ.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க

0: மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று ஆகஸ்ட் 11, இந்திய விடுதலை போராட்டம் என்பது ஏதோ ஒரு மூலையில் அல்லது எங்கோ ஒரு பகுதியில் நடந்த ஒரு ராணுவ போராட்டமோ அல்லது அகிம்சை போராட்டமோ மட்டும் அல்ல. கத்தியின்றி ரத்தமின்றி நடந்த யுத்தங்களும் உண்டு. ரத்தம் சிந்தி வெடிகுண்டு வீசி தூக்கில் தொங்கி இந்திய விடுதலைக்காக தியாகம் செய்திருக்கக்கூடிய மாபெரும் தியாகிகளின் வரலாறுகளையும் சார்ந்தது. அதில் ஜாதி மத இன மொழி எல்லைகளையெல்லாம் கடந்து ஈடுபட்ட தியாகிகளுக்கு மத்தியில் இளம் சிறுவர்களும் இந்த போராட்டத்தில் இறங்கினார்கள் என்பது நாம் இன்னும் விரிவாக அறிந்து கொள்ளப்பட வேண்டிய வரலாறு. இந்திய வரலாற்றில் வங்க பிரிவினை 1905 நிகழ்ந்த காலத்தில் அதற்கு எதிராக இந்த நாடு முழுவதும் கொந்தளித்தது. அதில் வங்க தேசத்தில் மிக எழுச்சி பெற்ற புரட்சிகர இயக்கங்கள் உருவாகின. பள்ளி பருவத்தில் இருந்தே அரவிந்தர், சகோதரி நிவேதிதா தேவி போன்றோர்களின் சொற்பொழிவுகளினால் ஈர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த போராட்டத்தில் குதித்தார்கள். யுகாந்தர் என்கிற புரட்சிகர இயக்கத்தில் தம்மை இணைத்துக் கொண்டார்கள். அந்த வரிசையில் குறிப்பிடத்தக்க இருவர் பிரபுல்ல சகி குதிராம் போஸ். வங்க பிரிவினைக்கு எதிராக நடந்த புரட்சிகரமான தாக்குதல்களுக்கு மத்தியில் முசாஃபூர் மாவட்டத்தை சார்ந்த கொடுங்கோல் ஆட்சி செய்திருக்கக்கூடிய கிங்ஸ்போர்ட் என்கிற ஓர் நீதிபதியின் கொடுமைக்கு ஆளாகிய அந்த மக்கள் அவருக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபடுகிற போது அவரை குண்டு வீசி கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தவர்கள் குதிராம் போஸும் அவருடைய நண்பன் பிரபுல்லத்தை. 1908 ஏப்ரல் திங்கள் 30 அவர்கள் சென்றிருக்கக்கூடிய சாரட் வண்டியில் குண்டு வீசினால் அந்த கொடியவனை கொன்றுவிடலாம் என்று முடிவு செய்து வீசிய குண்டு வெடித்தது. சாரட் வண்டியில் இருந்தவர்கள் இறந்து போனார்கள். ஆனால் என்ன கொடுமை எனில், அந்த மாஜிஸ்ட்ரேட் கிங்ஸ்போர்ட் அந்த வாகனத்தில் இல்லை. அவரை விட்டுவிட்டு அவருடைய மனைவியும் மகளையும் அழைத்து வந்த சாரட் வண்டி தான் அந்த விபத்திற்குள்ளானது. குறி வைத்தவர் கொல்லப்படாத நிலையில் தன்னுடைய குறி தவறிவிட்டதே என்று வருத்தத்தோடு அந்த வீரர்கள் தலைமறைவானார்கள். புரட்சியாளர்களை கண்டுபிடிப்பதற்கான சன்மானம் அறிவிக்கப்பட்டு ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் காவலர்கள் தேடிக்கொண்டிருக்கிற பொழுது பிரபுல்ல சகி சிக்கிக் கொண்டார். அந்நியர்கள் கைகளில் ஆட்பட்டு தன் உயிரை நீப்பதற்கு பதிலாக தன் கையில் இருக்கும் துப்பாக்கியினாலேயே தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு உயிர் தியாகம் செய்தவர் பிரபுல்ல சகி. அடுத்த சில நாட்களில் குதிராம் போஸும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மறுநாள் தூக்கு. இரவு முழுவதும் உறங்காமல் இருந்த குதிராம் போஸ் இருட்டறையில் அந்த சிறை கூடத்தில் இருக்கிற பொருள்களை தடவி பார்த்தார். கையில் ஒரு கரித்துண்டு கிடைத்தது. கிடைத்த கரித்துண்டை வைத்துக் கொண்டு சுவரில் ஒரு கவிதை எழுதினார். எனக்கு ஒருமுறை விடை கொடு அம்மா, என் அருமை அம்மா, நான் மீண்டும் பிறப்பேன். அப்பொழுது அவருடைய தாயாரின் தங்கை சித்தியார் கருவுற்றிருக்கிறார். அதை நினைவு கூர்ந்து அந்த இளைஞன் எழுதுகிறான், என் அருமை அம்மா, நான் மீண்டும் பிறப்பேன். சித்தியின் வயிற்றில் மகனாய் பிறப்பேன். பிறந்தது நான் தான் என்பதை அறிய பிறந்த குழந்தையின் கழுத்தை தடவிப்பார். அதன் தூக்கு கயிற்றின் அடையாளம் இருக்கும் என்று உருக்கமாய் எழுதி மறுநாள் காலையில் தூக்கு தண்டனை கைதியாக அந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டான் குதிராம்பூர். கொலைக்களத்தில் நிற்கிற போது ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் நீதிபதி கேட்கிறார், உனக்கு ஏதாவது சொல்ல விருப்பமா என்று அவர் கேட்டவுடன் அவர் சொன்னார், குதிராம் போஸ் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு துணையாக எப்படி வெடிகுண்டு தயாரிப்பது என்று சொல்லி தருகிறேன் என்று அந்த இளம் பருவத்து இளைஞன் உற்சாகமாகவும் ஊக்கத்தோடும் தேசப்பற்றோடும் முழங்கினான். இறுதியாக தூக்கிலிடப்பட்டான். தூக்கிலிடப்பட்ட செய்தி பத்திரிகையில் வெளிவந்த போது எம்ஃபயர் என்கிற ஆங்கில இதழ் எழுதியது, இன்று காலையில் குதிராம் போஸ் தூக்கிலிடப்பட்டான். அவன் மிகவும் வெறிப்பாகவும் மகிழ்ச்சியோடும் சிரித்தவாறே தூக்கு மேடை ஏறினான் என்று அந்த பத்திரிகை குறிப்பு எழுதியது. இளம் பருவத்தில் இந்திய தேசத்திற்காக உயிர் நீத்த அந்த குதிராம் போஸை அடைத்து வைத்திருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலை அவர் பெயரிலேயே ஷாகித் குதிராம் போஸ் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இரத்தத்திலேயே புரட்சியின் கூறுகளை தாங்கி பிறந்த குதிராம் போஸ் இறந்த பிறகு அவரை எரித்த சாம்பலின் ஒரு துளியை கொண்டு வந்து பிறக்கும் குழந்தைகளின் தாய்ப்பாலில் கூட கலந்து கொடுத்து வங்கத்து தாய்மார்கள் அந்த புரட்சி உணர்வை தம் மண்ணிலே விதைத்துக் கொண்டு

0: இருக்கிறார்கள் என்கிற செய்தியை படித்து பார்க்கிற பொழுது, இந்திய விடுதலை போராட்டம் என்பது எத்தகைய மாபெரும் தியாகிகளின் கொடையால் விளைந்தது என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே நண்பர்களே, இன்று நன்று ஒன்று என்கிற முறையில் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட தியாகிகளின் அறிந்த வரலாற்றை சொல்லுகிற பொழுது, இதுபோல அறிய வேண்டிய வரலாறுகளையும் எடுத்துச் சொல்லுவது அவர்களுக்கு செலுத்துகிற நன்றி கடப்பாடு ஆகும் என்பதை மிக்க நன்றியோடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் இன்று குதிராம்போஸ் தூக்கிலிடப்பட்ட நினைவு நாள் ஆகஸ்ட் 11.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேரம் காலை 8:07. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. நம்ம எவ்வளோ நல்லா எஃப்எம் கேட்டுகிட்டே இருப்போம், ஆனால் ஒரு நாளாச்சும் நம்ம பாடல் வந்து ஒலிக்கணும், நம்ம குரல் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்போம், ஆனால் நமக்கு இணைப்பு கிடைச்சிருக்காது. உங்களுக்கான நிகழ்ச்சி தாங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்கள் அறிமுக நேராக இருந்தால் மட்டும் போதுங்க. நம்ம பண்பலையில் பேச நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 04342 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 2444030 மற்றும் 9686811025 இந்த எண்கள் அழைத்து நீங்கள் பண்பலையோட பேசலாம். இல்லைங்க, எனக்கு இணைப்பு கிடைக்கல ஆனால் பாடல் கேட்கணும் அப்படின்னா நம்ம பண்பலையோட வாட்ஸ்அப் எண்ணான 04342244430 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்கள் பேர் மற்றும் முறை தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. உங்கள் விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஈரோடு மஞ்சள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்றைய விலை நிலவரம். விரலி மஞ்சள் 12,500 ரூபாய் முதல் 17,755 ரூபாய் வரையிலும், கிழங்கு மஞ்சள் 12,055 ரூபாய் முதல் 16,203 ரூபாய் வரையிலும் குவிண்டால் ஒன்றுக்கு விலை போனது. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்
9: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: பொன்னியின் புதுப்பினல் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகிறாரு பெருமாநல்லூர்லேருந்து குகன். இவர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இந்தியன் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவருக்காக அந்த இனிய பாடல். குணால் குகன் உங்களை வரவேற்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இதோ உங்களுக்காக அந்த இனிய பாடல்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூறி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
7: தர்மபுரி பண்பலைகளுக்கு காலை வணக்கம். நாம இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுல வலிப்பு நோய் வந்தது பிறகு இதை கண்டறியும் டூல்ஸ், இந்த டயக்னாஸ்டிக் டூல்ஸ் சொல்ல முடியா, எந்த வச்சுலாம் கண்டறியா நம்ம பேசிட்டு ஒன்றன் பெண் ஒன்றாக. இதில் சிடி ஸ்கேன் பரிசோதனை. சிடி ஸ்கேன் பரிசோதனை பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற வலிப்பு நோய், நியனோட்டன் சீசர்னு சொல்லுவோம், அதை எளிதாக கண்டறியலாம். எப்படி கண்டறியலாம்? மூளையில் ரத்த கசு ஏற்பட்டு கண்டறியலாம். இது வந்து ஜெர்மினல் மேட்ரிக்ஸ் பிளீட் அப்படின்னு பேர். இந்த ஜெர்மினல் மேட்ரிக்ஸ் பிளீட் அப்படிங்கிறது எடை குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைக்கோ அல்லது முதிர்ச்சி பெறாத குழந்தை, ப்ரீமெச்சூர் பேபின்னு சொல்கிற மாதிரியா, இந்த குழந்தைகளுக்கு இந்த ஜெர்மினல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அது மூளையில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள், அதுலேருந்து ரத்த கசிவு வரும். அந்த மாதிரி ரத்த கசிவு வரும்போது பிறந்த சில மணி நேரங்களிலோ சில நாட்களிலோ குழந்தைக்கு வலிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்து எளிதாக சிடி ஸ்கேன் பரிசோதனை தெரிஞ்சுவிடும். ஆனால் பிறந்த குழந்தைக்கு எடுத்த உடனே சிடி ஸ்கேன் செய்வதில்லை. அதுக்கு தான் நேற்று நான் சொன்ன மாதிரி அல்ட்ராசோனோகிராம், அதாவது நம்ம புள்ளத்தாச்சிக்கெலாம் வயிற்று வச்சு பார்க்குறோம்ல ஸ்கேன், அதே தான் குழந்தையுடைய உச்சி மண்டையில் வைத்தோம் என்றால், அதில் வந்து பிறந்த குழந்தைக்கு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்போம், உச்சி மண்டையில் ஒரு பிளவு இருக்கும், அது பேர் ஆன்டீரியர் ஃபாண்டனல் அப்படின்னு பேர். அந்த பிளவு மூலமாக மூளையில் கூடிய ரத்த கசிவை நாம் கண்டறியலாம். அந்த ஸ்கேன் பரிசோதனையில் ரத்த கசிவு அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு சிடி ஸ்கேன் பரிசோதனை செய்யலாம். அப்போ இந்த ஜெர்மினல் மேட்ரிக்ஸ் பிளீடு வந்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான குழந்தைகள் மருந்து மாத்திரையிலேயே முழுவதுமாக சரியாகிவிடும். எப்படி சரியாகிவிடும்? முக்கியமாக வலிப்பு வராமல் இருக்கிறதுக்கு மருந்துகளும், அந்த இரத்த கசிவு மேற்கொண்டு பெரிதாகாமல் இருக்கிறதுக்கு மருந்துகளும் உட்கொண்டு, மூளையில் வீக்கம் அதிகமாக இருந்தால் வீக்கத்தை தடுத்து நிறுத்துறதுக்கான மருந்துகளை எடுத்துக்கொண்டால் கட்டாயமாக இந்த ஜெர்மினல் மேட்ரிக்ஸ் பிளீடுங்கிறது எந்த வகையிலும் குழந்தையுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிக்காது. மேற்கொண்டு இந்த இரத்த கசிவு வந்து சில நேரங்களில் வென்ட்ரிக்கிள், அதாவது மூளையில் இருக்கக்கூடிய நீர் செல்லும் பாதைகள், அதில் ரத்த கசிவு கசியும் போது இன்ட்ரா வென்ட்ரிகுலர் ஹெமரேஜ், நீர் செல்லும் பாதையில் ரத்த கசிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி இருந்தால் சில நேரங்களில் அந்த குழந்தைகளுக்கு மூளையில் அழுத்தம் அதிகமாகும். அப்போ ஹைட்ரோகெஃபலஸ், நீர் தேக்கம் ஏற்படும். நீர் தேக்கம்னா என்ன? இப்போ வந்து நீர் செல்லும் பாதையில் ரத்த கசிவு வந்ததுனால நீர் செல்லக்கூடிய துவாரங்கள் அது வந்து அடைப்பட்டு போயிடும். அப்போ வந்து நீர் தேக்கம் அதிகமாகி மூளையில் அழுத்தம் ஏற்படும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த மாதிரி பிறந்த குழந்தைகளுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த அழுத்தத்தை குறைத்து குழந்தையுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதாவது குழந்தைய வந்து ரொம்ப மோசமான நிலைமையில கொண்டு வருவாங்க எங்ககிட்ட. அப்போ என்ன பண்ணணும்னா, ஆன்டீரியர் ஃபாண்டனல்னு சொன்னோம் இல்லையா, மண்டை ஓடி இருக்கக்கூடிய முன்பகுதி இருக்கக்கூடிய ஒரு பிளவு, அதன் மூலமாக ஊசியை செலுத்தி அந்த நீரை கொஞ்சம் உறிஞ்சி நாங்கள் வெளியேற்றி விடுவோம். அது இடத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-100 ml நீரை வந்து வெளியேற்றினா மூளையில் இருக்கக்கூடிய அழுத்தம் வந்து குறையும். குறையும் போது இந்த பாதிப்பு வெகுவாக குறையும். குழந்தைகளுடைய உயிரை வந்து உடனடியாக நாம் காப்பாற்ற இயலும். இது வந்து ஆன்டீரியர் ஃபாண்டனல் டேப்பிங் பேர். டேப்பிங்னா ஒரு இங்கே ஒரு ஊசி செலுத்தி அந்த நீரை அகற்றி ரத்த கசிவை குறைய செய்யும் ஒரு

0: இது போலவே நீர்த்தேக்கம் அதிகமாக இருந்து அந்த உரிய இந்த இரத்தக்கு சரிமாயிட்டே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் தான் குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா வெண்டிகுலர் டைனேஜ், அதாவது முன்பகுதி இருக்கக்கூடிய மண்டை ஓடுடைய பிளவு பகுதி மூலமாக ஒரு குழாயை செலுத்தி அந்த இரத்த கசிவை வெளியே அகற்றக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் செய்வோம். இந்த மாதிரி செய்யும்போது அந்த நீர் வெளியேற்றக்கூடிய அந்த குழாய் வந்து ஏறத்தாழ ஒரு 3-5 நாட்களில் வைத்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழாயை எடுத்துக்கிட்டோம்னா குழந்தை வந்து சகஜ நிலைக்கு திரும்பலாம். இதில் ஒரே ஒரு விஷயம், கிருமி தொட்டு வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாக இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779329.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
8: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
9: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து குறித்தான அறிவிப்பு. இன்று காலை 6 மணி நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 8000 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது.
10: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
11: தொடர்புக்கு 8985712345.
9: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
12: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நேரம் காலை 8:26 கேட்டதற்கும் இது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 பொனியின் புதுப்பனல். இது அறிமுக நேர்களுக்காக நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நம்மோட அறிமுகமாகும் நேர இணைச்சிடுவோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கும். சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: திருச்சி மாவட்டம் தொட்டியம் கூன்றா கம்பட்டி பி குண்டுமணி மேடம்.
0: சரி, சொல்லுங்க குண்டுமணி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த தென்னங்கீர்த்தி வியாபாரம் பண்ணி வீட்டுல செஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேடம். மாடு 2 இருக்கு, வச்சு வீட்டுல பாத்துக்கிட்டு
0: சரிங்கய்யா.
1: பண்பலை கேட்டுக்கிட்டு இப்பதான் பேசுறேன், புதுசா பேசுறேன்.
0: எப்படி உங்களுக்கு பண்பலை எல்லாம் நல்ல நிகழ்ச்சிகள் கொடுத்துட்டு இருக்கா?
1: நல்லா இருக்கு மேடம். ஒரு சேலத்துக்கு நேர் ஒரு நேர் வந்து சொன்னார், கேளு குண்டு பண்ணி நல்ல நிகழ்ச்சி எல்லாம் கொடுக்குறாங்க, நம்ம பண்பலை எல்லாம் கேளுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் லைன் அடிச்சு பாத்தோம்.
0: சரி சரிங்க, எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு?
1: இந்த காலையில் இந்த நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சி அந்த வாட்ஸ்அப்பில் பண்ணுவீங்க, அது நல்லா இருக்குது. அதெல்லாம் நல்லா இருக்குது மேடம்.
0: சரி சரிங்க, பண்பலை கேட்கறது தான் உங்களோட பொழுதுபோக்குங்களா?
1: ஆமாம், பண்பலை நம்ம கீர்த்தியாவா 2-3 பேர் பண்ணுறாங்க வீட்டில், அதை கேட்டு

0: பார்த்துக்கிட்டு.
1: சரிங்க சரிங்க. ஒரு நாளைக்கு எத்தனை கீத்து பின்னுவீங்க?
0: கீத்து வந்து ஒரு நாளைக்கு 50 கீத்து தான் பின்ன முடியும் மேடம், அதுக்கு மேலே பின்ன முடியாது.
1: சரிங்க சரிங்க.
0: மூணு நாள் கூலி ஆள் ஓடிக்கிறாங்க, நான் வீட்டுக்காரங்களோட 4 பேர் ஓடிக்கிறாங்க, எப்பவும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும்.
1: சரி சரிங்க. உங்களோட தொழில் சிறக்க வாழ்த்துக்கள். உங்களையும் வரவேற்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடல் கேட்டுருவோமா?
0: நன்றி மேடம், நன்றி மேடம்,
1: நன்றி நன்றி. இதோ உங்களுக்காக, இதோ இதோ உங்களுக்காக அந்த இனிய பாடல் கேட்டு ரசிங்க குண்டுமணி.
0: நல்ல, நன்றி மேடம்.

0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. என் நண்பர் கமல் அவர்கள் கூட அருமையாக சொல்லுவார், நம்ம எல்லாம் வர வர நன்றி மறந்துட்டோம் அப்படிங்கிறார். அது என்ன நன்றி மறத்தல், நான் நன்றி மறத்ததுன்னு அர்த்தம் இல்லையா, தேங்க்ஸ் தேங்க்ஸ்ன்னு சொல்லி சொல்லி நன்றிங்கிற வார்த்தையே மறந்துட்டோமா. நன்றி அறிதல் திருவள்ளுவர் வச்சிருக்கிறார் ஒரு அதிகாரமே, நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதாவது ஒருவர் நமக்கு செய்த உதவியை வாழ்நாள் புற மறக்கக்கூடாதான், சின்ன உதவியாக கூட இருக்கலாம். காலத்தினால் செய்த நன்றி சிறிதென்னும் ஞாலத்தின் மானப்பெரிதுங்கிறார் திருவள்ளுவர். இதை எப்படி விளக்கி சொல்கிறது, எத்தனை தடவை சொன்னாலும் அந்த செய்தி வந்து ஒரு அளவுக்கு மேலே போகாது. சரி, நமக்கு நன்மை செஞ்சவங்க சில நேரம் நம்ம எல்லாம் அறியாமல் தீமை செஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ கூட நம்ம என்ன பண்ணணுமா, தீமையை விட்டுறணுமா, அவங்க செஞ்ச நன்மையை தான் ஞாபகத்துக்கணுமா. கொன்றென்ன இன்னா செய்யணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். இது எதுக்கென்னா எந்த உதாரணம் எங்கே பார்க்கலாம், மகாபாரத கதையில் ஒரு காட்சி இருக்குதுங்க. விஷமர் பார்த்தான் தூது வர்றார், அப்படி தூது வந்தவர் விதுரன் வீட்டில் போய் தங்கிறார். நியாயப்படி அரச தூதுவர் அரசனுடைய மாளிகையில் தான் தங்கணும், ஆனால் அவர் தூது வந்ததே வேறொரு வேலைக்காகத்தான், போர் உண்டாகணுங்கிறதுக்காக தான் வர்றார். மறுநாள் துரியோதனை கோபத்தோடு கேட்குறான், அரசாங்க தூதுவனாக வந்த நீ என்னுடைய உபசரிப்பில் தங்காமல் விதுரன் வீட்டில் தங்கியது ஏன் அப்படின்னு கேட்குறான். அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவதாக வில்லிபுத்துரார் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அடே அப்பா நன்றிங்கிறதுக்கு அது மாதிரி யாரும் சொல்ல முடியாதுங்க. துரியோதனா, நான் எதற்காக விதுரன் வீட்டில் தங்கினேன் என்று கேட்கிறாய். அறவக்கொடியை உடையவனை பாம்பு கொடியை உடையவன் துரியோதனன். இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்க தெரியுமா, ஒரு பட்டியல் கொடுக்குறார். அந்த பட்டியலில் அரசனுக்கு உடனிருந்து தீமை செய்யக்கூடிய மந்திரி, குருவுக்கு செய்ய துரோகம் செய்யக்கூடிய ஒரு மாணவன், இப்படியே வரிசையாக சொல்லிட்டு வந்து இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது. ஒருவேளை சாப்பாடு ஒரு வீட்டில் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு எதிராக நாம் ஒரு செயலை செஞ்சோம்னா அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு நம்முடைய புராணங்கள்லாம் கூறுது அப்படின்னு யார் சொல்கிறா, புராணங்களையே உருவாக்கக்கூடிய புண்ணிய ஆத்மாவாகிய எம்பெருவான் கண்ணபெருவான் சொல்கிறார். நான் அதனால தான் இன்றைக்கி நான் உன் வீட்டில் வந்து தங்கிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னுடைய உணவை சாப்பிட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு யுத்தம் என்று ஒன்று வறுமை ஆனால் அந்த யுத்தத்தில் உனக்கு எதிராக நான் எப்படி ஆயுதம் எடுக்க முடியும், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு முதலே சொல்லிட்டார், நான் எப்படி உனக்கு யுத்தத்துக்கு எதிராக நிற்க முடியும், அதனால தான் துரியோதனா நான் உன் வீட்டில் தங்கலை. எப்படியான விஷயம் சொல்கிறார் பாருங்கள். அரவம் மல்கிய பதாதையாய் மதி அமைச்சராய் அரசலிக்கினும் குறவர் நல்லுரை மதிக்கினும் அவர் கொண்டுகை கொள்கை அது மாறினும் ஒருவர் வாழ்மனையில் உண்டு பின்னும் அவர் உடல் நன்று பெற சொல்லினும் இரவி உள்ளளவும் மதியம் உள்ளளவும் இவர்களே என் அருகில் எய்துவர். சூரிய சந்திரர்கள் இருக்கும் வரையில் ஒரு வீட்டில் ஒருவேளை சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு அந்த வீட்டுக்கு எதிராக யாராவது ஒருவன் துரோகம் செய்வானேயானால் சூரிய சந்திரர்கள் உள்ளவரை அவன் நரகத்தில் கிடப்பான். சொர்க்க நரகங்களுக்கு அப்பாற்பட்ட கடவுளாகிய எம்பெருமான், பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான், கிருஷ்ணாவதாரமாக தோன்றிய எம்பெருமான் இந்த வார்த்தையை சொல்கிறார். திருவள்ளுவர் பயமுறுத்தலைங்க, ஏய் நரகத்துக்கு போவ, அங்கே போவோம் இங்கே போவோன்னு சொல்லலைங்க. ஆனால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குது தெரியுங்களா, அற்புதமாக.

0: இருக்குது. அதாவது, எப்பா நீ நன்றி மறந்தேன்னா அதைக்காட்டிலும் கொடுமை எதுவும் இல்லைடா. என் நன்றி கொன்றார்க்கு ஒய்வுண்டா ஒய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு சொன்னால் அதைக்காட்டிலும் கொடுமை வேற இல்லைங்கிறாரு. ஆனால் புராணங்களில் சொல்கிற போது அப்படி நன்றி மறந்தவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் என்பதை கடவுள் அவதாரமாகிய கண்ணனே சொல்வதாக வில்லிபுத்தூர் அமைத்திருக்கிறார். இந்த காலத்தில் வாழ்கிற நாம் நன்றி என்ற சொல்லை மறந்தாலும் நன்றி என்பவருடைய பொருளை மறக்கக்கூடாது. சொல் ஆங்கிலத்தில் இருக்கலாம், ஹிந்தியில் இருக்கலாம், எதிலும் இருக்கலாம், ஆனாலும் கூட நாம் எப்போதும் அதை சிறப்பாக சொல்ல வேண்டும். தன்யவாத் என்று ஹிந்தியில் சொல்வார்கள், தேங்க்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், நன்றி என்று தமிழில் சொல்வார்கள். எப்படி சொன்னாலும் நன்றி மறப்பது நன்றன்று. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐபிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்,
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
7: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks & Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks & Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர், போச்சம்பள்ளி.
8: நேர்களே, இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்று வாழ்வில் இதுவரை கற்றது. ஆம் நேர்களே, உங்க வாழ்க்கையில எவ்வளவோ வருஷங்களாக வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுட்டு இருப்பீங்க. சிலர் 10 இருக்கும், சிலர் 15 இருக்கும், அது எல்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் 40-50 கடந்த நேர்கள்லாம் இருப்பீங்க. இத்தனை வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்றத தான் இன்றைக்கி வானொலியில் வசனம் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்று உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்க போகிறீங்க.
2: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
9: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
2: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட்
10: 100%
11: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
12: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
11: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல்.

0: கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: JSW நியூஸ் ஸ்டில் ஒவ்வொரு கம்பியும் ஒரு பாதுகாப்பு. விலை பார்த்து வாங்காதீங்க, வலிமை பார்த்து வாங்குங்க. JSW நியூஸ் ஸ்டில் இருந்தா வீடு மட்டும் இல்ல, வருங்காலமும் ஸ்ட்ராங்.
2: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
3: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
4: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.

நேரம் காலை 8:43 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது பொன்னியின் பொதுப்பு நிகழ்ச்சியில் அடுத்துதான் வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமாகிறாரு தர்மபுரியை சேர்ந்த வீரா. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் பசங்க என்ற திரைப்படத்திலிருந்து இதோ.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: 9443449892. முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புது புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
4: சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: முகத்தில்
5: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: ஒரு ஆளை அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு சுலபமான வழி என்ன? முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறது தான். ஆனா மனுஷன் தப்பு பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற வழிகளை தான் கையாள வேண்டியிருக்கு. கைரேகை அதுக்கு ரொம்ப உபயோகப்படுது. கைரேகைகள் வந்து ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்லை. பல் வரிசையும் அப்படி தான். ஏமாத்துறவங்க அதிகமாக போனால் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்குது. பயோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொழில்நுட்பம். இதை உபயோகப்படுத்தி சில பாதுகாப்பு உத்திகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க அமெரிக்காவில். வீட்டுக்கு சொந்தக்காரர் குரல் கொடுத்தா கதவு திறக்கும், அல்லது அவர் கை வச்சா கதவு திறக்கும். மற்றவங்க யார் என்ன பண்ணாலும் கதவு திறக்காது. இது ஒரு முறை. அவரோட குரல் அல்லது கைரேகை ஒரு எலக்ட்ரானிக் சாதனத்தில் ஏற்கனவே பதிவு

0: போட்டிருக்கும். இவர் குரல் கொடுக்குறப்போ அல்லது கையை வைக்கிறப்போ அதை ஒப்பிட்டு பார்த்து சரியா இருந்தால் கதவு திறக்கிறது மாதிரி ஒரு ஏற்பாடு. இதே மாதிரி ஒருத்தரோட விழித்திரையில் உள்ள இரத்த குழாய அமைப்பு பாருங்க, அது கூட ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்லை. அதனால் அதை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய சாதனங்களும் இப்போ பழக்கத்துக்கு வந்தாச்சு. கைரேகையை ஒப்பிடுற சாதனத்தை விட விழித்திரை இரத்த குழாய் அமைப்பை அடையாளம் காணுற சாதனம் இருக்குது பாருங்கள், இது ரொம்ப நுட்பமானது, இது வந்து நம்பத்தகுந்தது. ஒரு ஆளை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எடுத்துக்கிற நேரம் வந்து ஒரு வினாடி தான். ஒரு கருவி இருக்கும், அதில் உள்ள ஒரு சிறு துளையில் கண்ணை வச்சு பார்க்கணும். உடனே இந்த சாதனம் குறைந்த சக்தி உள்ள இந்த அக சிவப்பு ஒளியை பாய்ச்சி அவரது விழித்திரையின் இரத்த குழாயை ஆராய்ச்சி பண்ணி ஏற்கனவே அதோட நினைவு பெட்டகத்தில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறோமே அந்த அமைப்புகளோடு இதை ஒப்பிட்டு பார்த்து சரியான ஆள் தானா இல்லையா அப்படின்னு அடையாளம் காட்டிவிடும். குரலை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கிறதும் இந்த பயோமெட்ரிக்ஸ் முறைகளில் ஒன்று. ஒரு நபரோட குரலில் டிஜிட்டல் குறியீடுகளை மாற்றி பதிவு பண்ணிக்கிட்டு மீண்டும் அதே குரலை வந்து இனம் காணக்கூடிய சாதனங்கள் ஏற்கனவே அமெரிக்காவிலெல்லாம் விற்பனைக்கு வந்தாச்சு. ஒரு ஆளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருந்தா கூட அந்த சாதனம் சரியாகவே கண்டுபிடிச்சிருமா. குரலை மாற்றி பேசுகிறவங்க கூட இந்த கருவியை ஏமாற்ற முடியாது. இதை ஆஸ்பத்திரிகள் வங்கிகளில் உள்ள இரும்பு பெட்டக காப்பறைகள் இங்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம். குழந்தைகள் உள்ள இடங்களுக்கு ரொம்ப உபயோகப்படும். கதவு பூட்டிக்கிட்டுதுன்னு வச்சுக்கோங்க, கதவை திறக்கிறதுக்கு சாவி உபயோகப்படுத்த தெரியாத குழந்தைகள் குரல் எழுப்பியே கதவை திறந்துட முடியும். எதிர்காலத்தில் இந்த பயோமெட்ரிக்ஸ் முறை இன்னும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸ்டியரிங்கை வந்து தொட்டதுமே காரு ஸ்டார்ட் ஆகிடும், சாவி வேண்டியதில்லை. காரு சொந்தக்காரரை தொட்டால் தான் ஸ்டார்ட் ஆகும், வேறு யாராவது தொட்டால் ஸ்டார்ட் ஆகாது. ஒரு மனுஷனோட நடை, அவர் டைப் ரைட்டரை தொடுகிற விதம், இதையெல்லாம் வச்சு கூட ஆளை வந்து அடையாளம் காணக்கூடிய தொழில்நுட்பம் வரலாம். என்னதான் தொழில்நுட்பம் வளரட்டும், குடும்பத்துக்குள்ளே நடக்கிற திருட்டுகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வீட்டில் பெட்டியில் இருந்த பணம் காணாமல் போச்சு, வீட்டுக்காரரோ அல்லது பையனோ தான் எடுத்துருக்கணும். பெட்டியை திறந்து பார்த்தா அந்த வீட்டுக்காரம்மா, இதிலிருந்து பணத்தை எடுத்தது நிச்சயமாக என் வீட்டுக்காரர் தான் அப்படின்னு சொல்ல முடியல அவங்களால. யோசித்தாங்க, என்னம்மா இப்படி யோசிக்கிறீங்களேன்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக வந்து இந்த பணத்தை எடுத்தது என் வீட்டுக்காரர் இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்லிவிட்டாங்க அந்த அம்மா. இது கேட்டவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அந்த வீட்டுக்காரருக்கு இது ரொம்ப பெருமையாக இருந்தது. அது எப்படி அவ்வளவு கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லித்தான், பெட்டியில் வந்து இன்னும் கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்குது, இவர் எடுத்துருந்தாருன்னா அப்படி மிச்சம் வச்சுருக்க மாட்டார், அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னாங்களாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: വൈക്കിംഗ് ബനിയൻസ് ആൻഡ് ബ്രീഫ്സ്.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேர்களை, இன்று காலை 9:05 வானொலியில் வசனம். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, வாழ்வில் இதுவரை கற்றது. நம்ம ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே தான் இருப்போம், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும். அதாவது பார்த்திங்கன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் நிறைய நிறைய அப்படின்னே சொல்லிட்டு போகலாம். நிறைய வந்து நல்ல எண்ணங்களை கற்றுக்கலாம். அதாவது நிறைய அனுபவங்கள் மூலமாக நம்ம வாழ்க்கையை இப்படித்தான் வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுப்போம். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை பண்பலையோடு பகிர்ந்துக்கலாம். இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: தர்மபுரி பண்பலை 102.5 இலும்

0: ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: 2610.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் காலை 8:58 கேட்டு வச்சிருக்கோம். இது பொன்னியின் புதுப்பின நிகழ்ச்சியில் அடுத்ததான் வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமாகறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து கவியரசி பிரவீன்குமார், இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் தர்பார் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவர்களுக்காக அந்த இனிய பாடல்.

0: வைக்கிங் பனியன் சண்டுபிரீப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சண்டுபிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நேர்களை நிறைவுக்கு வருகிறது இன்றைய பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சி. மீண்டும் உங்களை 10:05 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: ஒரு பெரிய பிரளயம் தோன்றுவதாக ஒரு அறிவிப்பு வருகிறது. வானத்திலிருந்து ஒரு தேவதை சொல்கிறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய பிரளயம் வரும், உலகமே காணாமல் போகும். ஆனால் அந்த அதிர்ச்சி செய்தியோடு ஒரு சிறு அறிவிப்பு செய்தது. இந்த பிரளயம் தோன்றுகிற போது என்னால் முடிந்த உதவி 7 பேரை காப்பாற்ற முடியும். அந்த 7 பேர் தங்களுக்கு பிடித்த ஒரு பொருளை வேண்டுமானால் எடுத்து வரலாம். இந்த அறிவிப்பு முடிந்தவுடன் ஆளுக்கால் தேவதையின் சிறகை பற்றிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். தேவதை சிறகை பற்றி கொண்டால் இன்னொரு கிரகத்திற்கு பத்திரமாய் போய் சேரலாம் என்று. முதலில் ஒரு இளைஞன் தேவதையின் சிறகை பற்றிக் கொள்கிறான். அவன் தன் காதலியின் நினைவாக உடைந்து போன வளையல் துண்டை எடுத்துக்கொண்டு வருகிறான். அடுத்தாற்போல் ஒரு கவிஞன் தேவதையின் சிறகை பற்றிக் கொள்கிறான். அச்சுக்கு வெளிவராத தன் கவிதை நூலை எடுத்துக்கொண்டு வருகிறான். ஒரு நோயாளி தன் தேவதையின் சிறகை பற்றிக் கொள்கிறான். தான் உயிர் வாழ தேவையான மருந்து புட்டியோடு வருகிறான். ஒரு பெண் தேவதையின் சிறகை பற்றிக் கொள்கிறாள். அவள் ஒரு பணக்கார பெண், வங்கி கடனட்டை எடுத்துக்கொண்டு வருகிறாள். அடுத்தாற்போல் ஒரு அரசியல் தலைவர் வருகிறார். வருகிற போதே அவருக்கு தொண்டர்கள் கோஷமிடுகிறார்கள், அடுத்த கிரகம் வென்றான் வாழ்க, அடுத்த கிரகம் வென்றான் வாழ்க என்று. அவர் தேவதையின் சிறகை பற்றிக் கொள்ள முயற்சிக்கிறார். அப்போது களிம்பு ஏறி போன பழைய கைக்கடிகாரத்தை கட்டிக்கொண்டார். கையில் கட்டியிருந்த தங்க கடிகாரத்தை தூர எறிந்துவிட்டு களிம்பு ஏறி போன ஒரு பழைய கைக்கடிகாரத்தை கட்டிக்கொண்டார். அந்த கடிகாரத்தில் துடித்தது சுவிஸ் வங்கியின் ரகசிய கணக்கு. அடுத்தாற்போல் இன்னும் ஒருவர்தான் பாக்கி என்று தேவதை சொன்னது. அப்போது தத்தி தத்தி தளிர் நடையிட்டு மிகச்சின்ன சிறுமி உறுத்தி, மரளை மலர் பூவில் இரத்த ஓட்டம் புகுந்தது போன்ற சிறுமி உறுத்தி தேவதையின் சிறகை பற்றிக் கொள்கிறாள். அவள் தன் கையில் தான் பிரியமாய் வளர்க்கிற நாய்க்குட்டியை மார்போடு அணைத்துக் கொண்டு ஏறுகிறாள். தேவதை சிறுமியை பார்த்து கேட்கிறது, என் நிபந்தனை உனக்கு தெரியுமா? பூமியிலிருந்து ஒரு பொருளை தான் கொண்டு வரணும். நீ கொண்டு வருவது பொருள் அல்ல, உயிர், அது நாய்க்குட்டி. அதை கீழே இறக்கிவிடும். இப்போது குழந்தை சொன்னது, இந்த நாய்க்குட்டியை விண்ணுலகத்துக்கு எடுத்துட்டு போங்க, நான் கீழே இறங்கிக் கொள்கிறேன் என்று நாய்க்குட்டியை தேவதையிடம் ஒப்படைத்து விட்டு கீழே இறங்கியது. தேவதையோ எல்லோரையும் உதறி தள்ளிவிட்டு அந்த சிறுமியையும் அவள் வளர்த்த நாய்க்குட்டியையும் எழுதி கொண்டு விண்ணுலகம் நோக்கி சென்றது. இதுதான் அன்பு வாழ்கிற உள்ளம். அன்பு வாழ்கிற உள்ளம்தான் இறைமையின் இருப்பிடம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:06.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: நீங்க சாதாரண ஸ்டீல் வாங்கலாம், ஆனா சேஃபா இருக்கணும்னா JSW தான். கொஞ்சம் பணம் மிச்சம் பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க. JSW போட்டா லைஃப் லாங் டென்ஷன் இல்ல. JSW நியூ ஸ்டீல்.

0: அழகான உலகத்தில் பயணங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இந்த உலகம் உள்ள வரையில் மனித வாழ்க்கை பயணம் என்பது அரிதானது. மற்ற உயிரினங்களை விட மனித வாழ்க்கை பயணத்தில் கூடவே நடைபோடும் நம் எல்லோரும் வாழ்க்கையில் சில மாற்றங்களையும் மாறுதல்களையும் இன்னும் பல நிகழ்வுகளையும் கடந்திருப்போம். வாழ்க்கையை கடந்து வந்த பாதையில் நாம் கற்றது என்ன, வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன என்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு வாழ்வில் இதுவரை கற்றது. வாழ்வில் இதுவரை கற்றது என்ற தலைப்பில் நேயர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தில் இதுவரை நீங்கள் கற்றது கற்றுக்கொண்டது பற்றிய நிகழ்ச்சியில் நீங்கள் கற்றதை கருத்துக்களாக பகிர்ந்து கொள்ளலாம். நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 04342 என்ற முன்னிணிப்போடு, 24 40 30 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24 40 31 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்ணில் பங்கேற்கலாம். இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு வாழ்வில் இதுவரை கற்றது. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: ஐயா வணக்கம். யார் எங்கிருந்து?
1: ஐயா வணக்கம், செம்மாண்டப்பட்டிலிருந்து காசி விஸ்வநாதன் பேசுறேன்.
0: விஸ்வநாதன் ஐயா,
1: அதாவது என்னுடைய வாழ்க்கையில வந்து சிறந்த குருநாதரை நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் தேடிக்கிட்டேன். எப்படி தேடினா, என்னுடைய தொழில் கத்துக் கொடுக்கிற குருநாதர் வந்து இப்படிதான் செய்யணும்னு சொல்லி அந்த தறி கூடத்துல வந்து உட்கார்ந்து இப்படிதான் செய்யணும்னு சொல்லி சொல்லுவாரு.
0: சரிங்க.
1: அத சொல்லும் போது வந்து அத வந்து கூர்ந்து நான் கவனிச்சுக்குவேன். பக்கத்துல இருந்த ஒரு தறிக்காரர் வந்து கொஞ்சம் சரியா கவனிக்க மாட்டாரு. ஆனாலும் வந்து நீ வந்து இப்படிதான் கத்துக்கிட்டாதான் வந்து மாமா கிட்ட நீ தொழில வந்து நிறைவா கத்துக்க முடியும். இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்னா கூட வந்து உங்களை வந்து வந்து அடிப்பாரு, அப்புறம் வந்து மிஸ்டேக் ஆகுதுன்னு சொல்லி அதை வந்து கூலி பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு.
0: நிச்சயமா, அதாவது வாழ்க்கையில உங்களுடைய தொழில வந்து கத்துக்கினதை பத்தி சிறப்பா சொல்லிருக்கீங்க.
1: ஆமாங்க ஆமாங்க, தொழில வந்து அந்த மாதிரி கத்துக்கிட்டதுனாலதான் இப்ப மேலும் மேலும் அதனுடைய உள்தொழில வந்து நம்ம செய்யும் போது வந்து நேர்த்தியா செய்யறாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து எவ்வளவோ போட்டி நிறைந்த உலகத்துல கூட வந்து எனக்கு வந்து வேலை வந்து கொடுக்கறதுக்கு ஆர்வமா நிறைய பேர் வர்றாங்க. என்னால வேலை செய்யதான் முடியல.
0: நிச்சயமா, வாழ்க்கை பயணத்துல வெற்றியோடு நடைபோறதுக்கு வந்து இந்த ஒரு தருணம் வந்து உங்களுக்கு உதவியா இருந்திருக்கு, அப்படிதானுங்களே?
1: ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்கய்யா.
0: நன்றிங்கய்யா. நிச்சயமா, எல்லோரும் வாழ்விலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில தருணங்கள் இல்லை, ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கும், நாமளும் கற்றுக்கிட்டு தான் இருப்போம். சரிங்களா? அதாவது வாழ்க்கை பயணத்தில் வெற்றி தோல்வி பல உறவுகள் மத்தியில் ஆகட்டும், சமுதாய மத்தியில் ஆகட்டும், இந்த இடைப்பட்ட இடையில வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கற்றுக்கக்கூடிய விஷயங்கள், கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கோங்க. நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கங்க
0: ஐயா. வணக்கம். யார் இங்க இருந்து?
2: திருப்பூர்ல இருந்து பாலன் பேசுறேன்.
0: பாலன் ஐயா சொல்லுங்க. எல்லாரும் நல்லா இருக்கு ஐயா. வாழ்வில் இதுவரை கற்றது?
2: நான் சின்ன வயசுல வந்து சூழ்நிலை பெற்றோர் இழந்ததுனால ஒரு ஹோட்டல்ல போய் வேலைக்கு வந்தேன். அவர் ஆரம்பத்துல என்னை ஒரு குழந்தை மாதிரி பார்த்து

0: நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், எந்த நிலைமையிலையும் தவறு செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாரு. அதே நிலைமை இப்ப வரைக்கும் நான் கடைபிடிச்சு வர்றேன். அதனால எனக்கு ஒரு சில நேரங்கள்ல கஷ்டங்களும் பகையும் வந்து சேரும். இருந்தாலும் நான் இன்னைக்கு வரைக்கும் அதை கடைபிடிச்சு வர்றதுனால எனக்கு வெளியில சரி, அவர் ஒரு நல்ல மனுஷன், அவர் சொன்னா சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் எனக்கு கிடைக்கிறதுக்கு என்னுடைய முதலாளி ஒரு காரணம். அதனால நேர்மை உண்மையா இருந்தா எப்பவும் நமக்கு பலன் இருக்கும்.
1: கண்டிப்பா வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை வந்து கடைபிடிச்சிருக்கீங்க, கத்திருக்கீங்க.
0: ஆமாங்க, வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றிங்கய்யா. இணைப்பில் இணையம் நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? காலை வணக்கம்மா, யார் எங்கிருந்து? ராஜஸ்ரீமா சொல்லுங்க.
2: நான் வாழ்க்கையில கத்துக்கிட்டது உறவு முறைகள், நட்புகள், எல்லார்கிட்டயுமே அளவோடு பழகணும் கத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம சம்பாதிக்கிற பணத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவு பண்ணி வாழணும்னு கத்துக்கிட்டேன். மத்தவங்க கையை எதிர்பார்க்க கூடாதுன்றத கத்துக்கிட்டேங்க.
1: நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கினீங்க, அப்படிதானுங்களா?
2: நன்றிங்க.
1: நன்றிமா. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
3: அன்பு சகோதரர் செல்வராஜ் அவர்கள், வணக்கம். சேலம் அப்படி கொண்டலாம் கணேஷ்.
1: கணேசன் ஐயா,
3: நல்லா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்குங்கய்யா. சொல்லுங்கய்யா, உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல இதுவரை கத்துக்கின விஷயம்.
3: கண்டிப்பா கண்டிப்பா, நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நேர்மையா வாழணும், உண்மையா உண்மையா இருக்கணும், உழைக்கணும். இத முறையா கடைபிடிச்சோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே கடம்புகளாம அப்படியே நல்ல முறையில குடும்பத்தோட வாழ முடியும். அதை விட குறிப்பா சொல்ல போனா நம்ம பண்பலை மூலமா நிறைய அனுபவங்களை கத்துக்கிட்டேன்.
1: சரிங்க.
3: இப்படிதான் இப்படிதான் இனிமேல் இருக்கணும் அப்படிங்கறத ஒரு முடிவு பண்ணி என்னை வந்து அறிவுபூர்வமா நான் என்னை வந்து நானே காப்பாற்றிக் கொண்டேன்.
1: சரி சரிங்க.
3: அதனால வந்து உண்மையாவும் நேர்மையாவும் உழைப்பையும் நம்பி இருந்தால் வாழ்க்கையில இதை விட ஒரு சந்தோஷம் எதிர்க்காரு.
1: சரிங்க, சிறப்பா சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள். இணைப்பில் இனியும் நேயர் வருக, வணக்கம். ஐயா வணக்கம், யார் எங்க இருந்து?
4: எம்எல் முருகேசன், காமராஜர்.
1: முருகேசன் ஐயா சொல்லுங்க.
4: ஐயா சமயம் வராங்க ஐயா, ஒரு அர்ஜென்ட்டு வந்து கேக்குறாங்க ஐயா. வாங்கிட்டு போயிட்டா திருப்பி நாம இது பண்ணும்போது நாம அவங்க கிட்ட நாம கெஞ்சற மாதிரி
1: இருக்கு. அதுக்கு தான் கத்துக்கினீங்க சரிங்களா? இது ஏமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்த கத்துக்கினீங்களா? சரிங்க,
4: நன்றிங்க.
1: நன்றிங்க. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
5: ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
5: ஐயா நான் பாலோட பக்கம் வாழை தோட்டம் சின்ன மாதிரி பேசுறேன்.
1: சின்ன மாதிரி ஐயா சொல்லுங்க.
5: ஐயா நான் வந்து கத்துக்கிறது அதிகமா அன்புக்கு பணத்தை கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டமா கத்துக்கணுங்க ஐயா. நான் உண்மையிலே ஒருத்தர் ஏமாத்த மாட்டேன், ஆனா நான் கொடுத்து ஏமாந்தாலையா நான் ஒரு அப்பாவே வந்தானா ஒரு கஷ்டம் கொடுத்துருவேன். ஆனா சில தவிர கஷ்டத்து கேட்கறவங்கள அன்புக்கு கொடுத்தாக்கா சரின்னு வரலங்க ஐயா. அதுதான் கஷ்டப்பா கத்துக்கணுங்க ஐயா.
1: கஷ்டப்பா கத்துக்கணுங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா வந்து வாழ்க்கை பயணத்துல பாத்தீங்கன்னா ஒரு சுழற்சி தான் சரிங்களா?
5: கண்டிப்பா கண்டிப்பா. எங்க மகனை தான் இப்ப நான் இழந்துட்டேன்.
1: உங்களுக்கு ஒரு ஊன்றுதலா ஒரு விஷயம் சொல்லணும்னா, நம்மளுக்கு ஒண்ணு கிடைக்கல இழந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா புதுசா வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு அடம் வச்சிருப்போம்.
5: மகனை தான் இழந்துட்டுங்க இப்ப. ஆமா ஐயா, நன்றிங்க ஐயா.
1: சரிங்க. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
6: ஐயா வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து? மாதுசாமியா சொல்லுங்க. வாழ்வில் இதுவரை கற்றது
6: எண்பத்தஞ்சு காலகட்டத்தில இருந்து ஒரு சுமார் 2000 வரைக்கும் நல்லா சிறப்பா தான் கத்துட்டு நல்லா அழகா போயிட்டு இருந்தது.
1: சரிங்க. உங்களுடைய வாழ்க்கை பயணம், உங்களுடைய வயது என்னங்கய்யா?
6: இப்ப வந்து கொஞ்சம் சுமார்ந்துதான், கொஞ்சம் கஷ்டம் சுகம் வந்துட்டு இருக்குது. அது எதிர்த்து நிற்கிறங்க, பயப்படுறதுல கஷ்டத்துக்கு பயப்படுறதுல.
1: என்ன
6: என்னைக்கு இருந்தாலே கடவுள் நம்ம கண் திறப்பான், வாழ்க்கையில் மின்னுக்கு வருவாங்க. ஒரு தண்ணி கூட மூணு குளம் பார்க்கதான், அந்த மாதிரி மனிதனுக்கு மூணு வாய்ப்பு கிடைக்கும், ரெண்டு வாய்ப்புல தவறு விட்டு இப்ப வர வாய்ப்பை விடாது கெட்டியா புடிக்கணும்னு மனிதர்கள் ஆசை வச்சுட்டு இருக்கிறாங்க ஐயா.
1: கண்டிப்பா கண்டிப்பா, அந்த விடாமுயற்சி கண்டிப்பா விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா வாழ்க்கை பயணங்கள் கண்டிப்பா ஏதோ ஒரு தருணத்துல நம்மளை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு சேர்க்கும் சரிங்களா? நன்றிங்கய்யா. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
7: ஐயா காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். யார் இங்க இருந்து?
7: காரிமங்கலம் வட்டம் எங்கச்சிட்டு. பீமராஜன் ஐயா.
1: பீமராஜன் ஐயா
7: சொல்லுங்க.
1: நீங்க
7: வாழ்க்கையில கத்துக்கிறது கஷ்டம் ஏன்னு கேட்டீங்களா? நாம தான் படிக்கல, பசங்களை படிக்க வச்சு அவங்க வேலைக்கு அனுப்புன்றது ஒரே குறிக்கோள பசங்களை படிக்க வச்சுங்கய்யா. அதே மாதிரி ஒருத்தருக்கு பணம் வாங்கி கொடுக்கறது, பணம் வாங்கி கொடுத்து கெட்ட பேர் எடுக்கிறதுலாம் நான் வாழ்க்கையில கத்துக்கணும் ஐயா.

0: பாலத்தோட சினிமா சொன்ன மாதிரியே
1: சரிங்க,
0: ஒருத்தருக்கு பணம் உதவி பண்றதுல ரொம்ப மோசம் இருப்பதான் கத்துக்கிட்டேன்.
1: சரிங்க, வாழ்க்கை பயணத்துல நம்ம நல்ல விஷயங்களை என்னங்க கத்துக்கினீங்க?
0: நம்ம வாழ்க்கை விஷயத்துல நல்ல விஷயத்துல நம்ம பண்பலையில நம்ம நேயர்கிட்ட பேசி பழகிக்கிறது அது கத்துக்கிறது எனக்கு ஒரு ரொம்ப பிரியுங்க. அந்த போது நேயர்கிட்ட வந்து கத்துறது, அப்புறம் ஒவ்வொரு நேயர்கிட்டையும் வந்து பழகிறது, அந்த விஷயத்துல வந்து நான் ரொம்ப கத்துக்கிட்டேங்க.
1: சரி, அது வாழ்க்கை என்பது பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம் நிறைந்தது தான், சரிங்களா?
0: ஆமாங்க ஐயா.
1: அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களோட வந்து நடைபோட்டமாக வந்து வாழ்க்கையும் வந்து சிறப்பாக இருக்கும், வளமாக இருக்கும், இல்லைங்களா?
0: ஆமாங்க ஐயா.
1: அப்போ இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன உண்டோ, நம்ம என்ன கற்றுக்கணுமோ, நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு என்ன கற்றுக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் கண்டிப்பாக வந்து பகிர்ந்துக்கோங்க ஐயா. வாழ்த்துக்கலுங்க ஐயா. இணைப்பில் இணையும் நேயர், வருக வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கமா, யார் இங்க இருந்து?
2: தர்மபுரி மாவட்டம் பச்சன்பட்டில இருந்து சத்தியமணி சார்.
1: சத்தியமணிமா, சொல்லுங்க.
2: நல்ல விஷயம்னா நல்லா உழைச்சா முன்னேறலான்ற ஒரு உழைப்பு இருந்தா வாழ்க்கையில முன்னேறலான்றது ஒண்ணு கத்துக்கலாங்க.
1: கண்டிப்பா, நல்லா உழைச்சா வாழ்க்கையில நல்லா முன்னேற முடியும்.
2: ஆமா,
1: அதுதான்.

0: இணைப்பில் இணையம் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கமா, யார் எங்க இருந்து?
1: தருமபுரி மாவட்டம் பச்சன்பட்டில இருந்து சத்தியமணிங்க சார்.
0: சத்தியமணிமா, சொல்லுங்க.
1: நல்ல விஷயம்னா நல்லா உழைச்சா முன்னேறலான்ற ஒரு உழைப்பு இருந்தா வாழ்க்கையில முன்னேறலான்றது ஒண்ணு கத்துக்கலாங்க.
0: கண்டிப்பா நல்லா உழைச்சா வாழ்க்கையில நல்லா முன்னேற முடியும்.
1: ஆமா,
0: அதுதான் வாழ்க்கையில கத்துக்கணும்.
1: இல்லாம சும்மா வெறும் இதெல்லாம் பண்ணிட்டு வாயில் பேசிட்டு வேலைக்காக
0: காலை வணக்கம். யார் எங்கிருந்து? ராணிமா, சொல்லுங்க.
2: நிறைய பாடம் கத்துக்கிறேங்க ஐயா.
0: ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு பாடம் தான்
2: இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். நம்மளுக்கு என்னென்ன உண்டானதோ அதை மட்டும் நான் கத்துக்கிறதுக்கு ஐயா, இந்த உதவி செய்யற குணத்தை நிறைய கத்துருக்கிறேன். மத்தாவது எனக்கு தெரிஞ்சதை மத்தவங்கிட்ட ஷேர் பண்ற விஷயத்த நிறைய நான் இது அதை நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை பத்தி
0: அனுபவம்னா
2: என்னன்னு கேட்டீங்கன்னா, உழைப்பு இருந்தாதாங்க ஐயா எப்பயுமே வாழ்க்கையில முன்னேற முடியும். அதே மாதிரி வந்து பிள்ளைங்க நல்லா படிக்கணும்ன்ற எண்ணத்தை மனசுல நல்லா தெளிவா வச்சிருக்கேன். அதே மாதிரி எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கணும்ன்றத முடிவு பண்ணிக்கிறேன். அந்த ஏற்றத்தாழ்வு அதான் பணம் இருந்தா ஒரு மாதிரி இல்லனா ஒரு மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கணும். காசு இருந்தாலும் சரி காசு இல்லதாலும் சரி ஒரே மாதிரி இருக்கணும்ன்றது நல்லா தெளிவா இருக்கு.
0: சரிமா, சிறப்பா சொல்லிருக்கீங்கம்மா, வாழ்த்துக்கள்மா. விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
3: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஹள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கருப்பசாமி அருள்வாக்கு பெறுக.
7: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
8: தர்மபுரி ஏ கொள்ளஹள்ளி மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா August 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
9: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
10: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
11: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
12: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
13: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
14: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
15: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks and Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks and Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
16: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்.
17: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
16: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
2: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
1: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
9: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:30. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
2: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் MCA MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
3: ஏக்கா செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
5: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமன அள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கருப்பசாமி அருள்வாக்கு பெறுக.

காலத்தின் கையில் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை பயணத்தில் நாம் பயணிக்கின்றோம். வாழ்க்கை பொதுவாக தடுமாறும் போதுதான் அதிலிருந்து அதை பற்றி தெரிந்து அதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள ஒரு உதவும் ஒரு அனுபவமே வாழ்க்கை. எப்பெல்லாம் வந்து வாழ்க்கையில் தடுமாற்றம் வந்து ஏற்படுதோ அந்த வாழ்க்கை அந்த சூழ்நிலையை நம்ம தெரிஞ்சுக்கிறதும் கற்றுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. எப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து எந்திரிச்சு நிற்கும் போது பார்த்தீங்கன்னா கீழே விழுங்க இல்லைங்களா, அந்த கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் வந்து எந்திரிச்சு நிற்கும் போது கீழே விழும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அது விழிப்புணர்வை கொடுக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி கொடுக்கும் ஒரு அனுபவம் தான் வந்து கற்றல் நம்ம கற்றுக்கிறோம். அப்போ விழுந்து எழுந்தால் தான் நம்ம ஒரு புதிய உலகம் பிறக்கும், புதிய எண்ணங்கள் பிறக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை பயணத்தில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்றத நிகழ்ச்சியில் சுருக்கமாக நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அளிக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 04342 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24 40 31 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்ணில் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர், வருக வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்மா, யார் இங்க இருந்து?
1: பெரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சாந்திமா சொல்லுங்க.
1: கற்றத கையளவு, கல்லாதது உலகளவுங்க. நாம ஒண்ணும் கத்துக்க போறது இல்ல, பெரியவங்க சொன்னதை வச்சுட்டு நாம பொழைச்சு வரணுங்க.
0: அப்ப வாழ்க்கை
1: தோட்டி போல பொழைக்கணும், துர போல இருக்கணுங்க, கஷ்டப்பட்டு முன்னேறணுங்க.
0: சரி, கண்டிப்பா உழைப்பு வந்து சிறப்பா வந்து கத்துக்கணுமா, வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னு சொல்றீங்களா?
1: ஆமாங்க.
0: நன்றிமா, இணைப்பில் இருந்து மிக்க நன்றி.
1: நன்றி.
0: இணைப்பில் இணையும் நேயர், வருக வணக்கம்.
2: தருமபுரி பாச பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அதை இயக்கிக் கொண்டிருக்கிற அனைத்து அன்பு உள்ளங்களாகிய அறிவிப்பாளர்களுக்கும், கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற நேய உறவாகிய நேச நெஞ்சங்களுக்கும், தும்பலி உழவுத் தொழிலாளி திறமையில் வேண்டி தங்கவேலின் பணிவான காலை வணக்கங்கய்யா.
0: தங்கவேல் ஐயா சொல்லுங்க.
2: ஐயா, நான் கற்றுக்கொண்டது வந்துங்கய்யா, அதிகமா கற்றுக்கொண்டதே எனக்கு கோபம் வந்து 100 வந்துருங்க ஐயா. வந்துருச்சுனாவே
0: கோபம் 100 தான்.
2: பண்பலையை கேட்டு கேட்டு இப்ப பூஜ்யத்துக்கு வந்துட்டுங்க ஐயா. அந்த கோபமே நம்மள பம்பு மாற்றி விட்டுறது தெரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. அதுதாங்க ஐயா நான் கற்றுக்கொண்டதே. கோபத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பண்பலையை கேட்டு கேட்டு கற்றுக்கொண்டேன். நன்றிங்கய்யா.
0: நன்றிங்கய்யா. இணைப்பில் இணையும் நேயர், வருக வணக்கம்.
3: இன்ப சகோதரருக்கு இனிய வணக்கங்கய்யா.
0: வணக்கம்மா, யார் இங்க இருந்து?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
0: தேன்மொழிமா சொல்லுங்க.
3: தவளும் போது தாயின் பாசத்தை கத்துக்கிறேங்கய்யா. நடந்து போகும்போது நம்மளுடைய வாழ்க்கை அதனுடைய பாதை எப்படின்றத நாம கத்துக்கிறேங்கய்யா. ஸ்கூலுக்கு போகும்போது நாம அறிவை பயன்படுத்தி ஆசிரியர்கிட்ட அறிவை வளர்த்துக்கிறேங்கய்யா. அதன் வழி வாழ்க்கையில நம்ம நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சாலயா, அதனுடைய வார்த்தைகளையும் அவங்களுடைய நம்ம பக்குவத்தை வச்சு வாழ்க்கையில நம்ம எப்படி போகணுன்றத நண்பர்கள் உதவி எப்படின்றத கத்துக்கிறேங்கய்யா.
0: சரிமா.
3: அதனால வாழ்க்கையில நாம அதை வச்சுதான் வாழ்ந்துட்டு வெளியே வரலாங்கய்யா.
0: கண்டிப்பா, அனுபவங்களே சிறந்த ஆசான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த அனுபவங்கள் கண்டிப்பா எல்லா ஒரு விஷயத்தையும் கத்து கொடுக்கும்.
3: நன்றி.
0: நன்றிமா. இணைப்பில் இனியும் நேயர், வருக வணக்கம்.
4: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
4: மாவட்டம் கட்படி சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் ஐயா சொல்லுங்க. வாழ்வில் இதுவரை கற்றது
4: அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறீங்க. வாழ்க்கை பாடத்துல ரெண்டு விஷயம் கத்துக்கிட்டீங்க. ஒரு சருக்கல் வந்தது அப்படின்னா துவண்டு விடக்கூடாது ஐயா. அந்த சருக்கல்ல ஒரு அனுபவமா எடுத்துக்கணும். அந்த அனுபவத்துல இருந்து நம்ம கத்துக்கணும். மிகப்பெரிய விஞ்ஞானிகள், மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில சருக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சந்தித்துட்டுதான் உச்சாணி கொம்பில் நிறைய விஷயங்கள்ல வாழ்க்கையில கண்டுபிடிச்சு ஜெயிச்சிருக்கிறாங்க ஐயா. அது ஒண்ணு. ரெண்டாவது, வாழ்க்கையில எப்பொழுதுமே இன்று நண்பர்களாக இருப்பவர்கள் நாளைக்கும் நண்பர்களாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு பகைவரா இருக்கிறவங்க எப்பொழுதுமே வாழ்நாள் முழுக்க பகைவரா இருக்கணும்னு இல்ல. எப்படி வேணாலும், யார் வேணாலும் சூழ்நிலைகள் அப்படிங்கறது ஒரு ஆழம் மாத்திடும். எதுவாக இருந்தாலும் எளிதில பக்குவமாக எது இருந்ததோ அதை ஏத்துக்கக்கூடிய பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும் ஐயா.
0: கண்டிப்பா. இத
4: நான் வாழ்க்கை பாடத்துல கத்துக்கிட்டேன்.
0: சிறப்பா சொல்லிருக்கீங்க, நன்றிங்க. இணைப்பில் இனியும் நேயர், வருக வணக்கம்.
5: ஐயா வணக்கம். ஏறிவோடி பி எம் ராஜஸ்ரீ.
0: ராஜஸ்ரீமா சொல்லுங்க.
5: ஐயா, நான் ஃபர்ஸ்ட் உழுகுதியும் மற்றவங்க கிட்ட பேசுறது எப்படி அப்படின்ற சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கத்துக்கணும் விஷயம். என்ன ஊர்லயோ அதை நான் வச்சு பயன்படுத்திட்டு இருக்கேன். அப்படிதான் இன்னும் வழி அந்த வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்குது. நம்ம எப்படி பேசுறது மற்றவங்க கிட்ட அது முக்கியம், ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒழுக்கம் முக்கியங்கய்யா.
0: கண்டிப்பா. வாழ்க்கையில முக்கியமான விஷயம் வந்து ஒழுக்க நெறிகள் இருந்தா கண்டிப்பா வாழ்க்கை மேல உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த ஒழுக்கத்தை கண்டிப்பா வாழ்க்கையில கத்துக்கணுங்க சரிங்களா.
5: நன்றிமா.
0: இணைப்பில் இனியும் நேயர், வருக வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து?
6: ஈரோடு மாவட்டம் பசுமநகர் பரிமலா. நல்லா நல்லா
0: பரிமலாமா, நல்லா இருக்குமா? சொல்லுங்க. வாழ்வில் இதுவரை கற்றது?
6: கற்றது வந்து நிறைய கற்றுக்கிறோம். அதாவது நம்ம எப்படி வாழ்றதுன்னு கத்துருக்கோம். தொழில் ரகசியங்களை கத்துருக்கோம். இப்படித்தான் இருக்கணும் கத்துக்கிட்டோம். பல பேர்கிட்ட நம்ம வந்து கத்துக்கிட்டது என்னன்னு கேட்டா, அவங்களுடைய வாழ்வு ஆதாரத்தை நாம எப்படி அவங்க வாழ்றாங்கன்னு பார்த்து நான் கத்துக்கிட்டேன்.

0: சரிம்மா. அதாவது
1: எப்படி
0: எப்படி வாழ்றதுன்னு கத்துக் கொடுக்குதுங்களா இல்ல கத்துக்க வைக்கிறதுங்களா?
1: கத்துக்க வச்சது.
0: ம்,
1: ஒவ்வொருத்தையும் ஒவ்வொருத்தரும் பாக்குறத பார்த்து இந்த பொறாம குணம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் இருந்து நம்ம இப்படி விலகி வரணும், எப்படி நம்ம மேல போகணும் அப்படிங்கிற சிந்தனைய நமக்கு ரொம்ப ஊக்குவிக்குது. பல நம்ம சொல்லுவோம் கெட்டவங்க, அவங்கள்ட்ட நம்ம நல்ல விஷயங்களை கத்துக்கலாம்.
0: நல்ல விஷயங்கள் என்னவோ அந்த விஷயங்களை வந்து எடுத்து அதன்படி நடக்கலாம்.
1: ஆமாங்க சார்.
0: சரிம்மா, சிறப்பா சொல்லிருக்கீங்கம்மா, வாழ்த்துக்கள்மா. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம், கல்லார் ரங்கசாமி.
0: ரங்கசாமி சொல்லுங்க.
2: ஐயா, வாழ்க்கையில பொறுமை, நிதானம், பதற்றம், இதை தவிர்த்தாவின் வாழ்க்கையில் நல்லா இருக்கு. அவ்வளவுதாங்க,
0: சிறப்பா சொல்லிருக்கீங்க, நன்றிங்க. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம். டீன் ராம், தேங்காய் மரத்து பட்டி
0: பட்டி
3: முதலில் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு நடக்க வேண்டும். அப்போதான் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் வாழ்க்கையிலும் முன்னேற்ற பயில் போக முடியும். அந்த வேலையை செய்ய முடியாது.
0: கண்டிப்பா இதெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து கத்துக்கிற விஷயங்கள் அப்படிதானுங்களா?
3: ஆமாங்க.
0: நல்ல நல்ல வார்த்தைகளும் நல்ல பழக்க வழக்கங்களையும் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க.
3: ஆமாங்க ஐயா,
0: நன்றிங்க.
3: அப்பதான் தொழில் முன்னேற்றத்துல போக முடியும்.
0: நன்றிங்க. இனிப்பில் இனியும் நேயர் வருக, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். நான் பன்னெண்டு சுகந்தி அன்பழகன் பேசுறேன் சார்.
0: சுகந்திமா சொல்லுங்க.
4: வாழ்க்கையிலங்க சார், பிறப்பு முதல் இறப்பு வரை கற்றல் என்ற நிகழ்வு நடந்து கொண்டேதாங்க சார் இருக்குது மனிதனோட வாழ்க்கையில, எல்லாத்தோட வாழ்க்கையிலுங்க சார். அதே போல ஒரு பயணம் வருவது மேடு பள்ளங்கள் வரதா செய்யுங்க சார். மேட்டை எப்படி கடக்கணும், பள்ளத்தை எடுத்து கடந்து போகணுன்ற மாதிரிதாங்க சார் நம்ம வாழ்க்கையும் பயணம்.
0: கண்டிப்பா அந்த பயணத்தை பாத்தீங்கன்னா சூழ்நிலை கத்துக் கொடுக்கும் இல்லைங்களா?
4: ஆமாங்க சார். அந்த ஆமாங்க சார். அதிக பற்று வைக்க கூடாதுங்க சார் எது மேலையும். ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு மனிதனுக்கு கஷ்டம் வரும்போது ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்குங்க சார். அதிக கஷ்டம் வரும்போது வரும் மனிதன் பாத்தீங்கன்னா பக்குவம் அடைகிறாங்க சார். ஒவ்வொரு நிகழ்வாலும் பக்குவம் அடைகிறாங்க சார்.
0: நிச்சயமா வந்து வாழ்க்கையில வந்து பக்குவத்தை வந்து வாழ்க்கையில கத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்றீங்க இல்லைங்களா?
4: அப்புறம் வெளுத்ததெல்லாம் பாலி, இனிச்சதெல்லாம் தேனுன்னு வாழ்ந்த காலம் எல்லாம் மாறிங்க சார். இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் நடக்கணும், மாற்றம் மட்டும்தான் மாறாதது அப்படின்றத கத்துக்கணுங்க சார்.
0: சரிம்மா,
4: நாம தான் மாறணும், மற்றவங்களை நம்மளால மாத்த முடியாதுங்க சார். அதனால
0: முத நாம வந்து மாறிக்கணும் அப்படின்னு
4: வரீங்க. ஆமாங்க சார்.
0: நன்றிமா, இணைப்பில் இருந்து முக்கிய நன்றி. இணைப்பில் இனியும் நேயர் வருக, வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யாருங்கிறது? வள்ளி சொல்லுங்க
5: சார். நேர மேலாண்மையும் உழைப்புதான் சார்.
0: அப்படி அழகா இரண்டே ரெண்டு வார்த்தையில வந்து சொல்லி முடிச்சீங்க. நேர மேலாண்மையும்
5: உழைப்பு தான் சார். கடின உழைப்பு இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். எனக்கு வந்து கத்துக்கிட்டு இதுதான் இதுலதான்.
0: நல்ல நல்ல ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்கம்மா, வாழ்த்துக்கள்மா.
5: நன்றி சார்.
0: இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
6: ஐயா வணக்கம். நான் பாப்பரத்துக்கு வந்து சுரேஷ் பேசுறேங்களா?
0: சுரேஷ் ஐயா சொல்லுங்க.
6: வாழ்க்கையில கத்துக்கிறது நம்ம இருக்கிற நிதானம், பொறுமை, நேர்மை,
0: இது மூணு கத்துக்கணீங்க.
6: ஆமா, இந்த நேர்மையா இருந்தீங்கன்னா நீங்க எங்க இடத்துல இருந்தாலுமே ஒரு ரேஞ்சில இருக்கலாம். இந்த நேர்மையா இருந்தாலுமே நம்மள வந்து மதிப்பு மரியாதை எல்லாமே உழைப்பு எல்லாமே நம்ம வந்து சேருங்க. அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம கத்துக் கொடுக்கறதை விட நம்ம கத்துக்கிறது தான், நம்ம கத்துக்கிறது தான் அடுத்தவங்களுக்கு.
0: சரிங்க, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஐயா. அந்த நிதானம் சொல்லிருக்கீங்களா? இன்னைக்கு இருக்கிற மனிதர்களிடையும் குறிப்பா பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு என்ன கூட சொல்லிக்கிறேன், அந்த நிதானம் அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கடைபிடிக்கிறதில்ல, நானும் கடைபிடிக்கிறதில்லனு வச்சுங்களேன். ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த நிதானத்தை எந்த வகையில வந்து நீங்க பயன்படுத்துறீங்க, எந்த வகையில அதை கையாளுறீங்க?
6: இப்போ ஒரு வண்டி வாகனத்துல போகும்போது கூட டூ வீலர் வந்து நவீன காலத்துல பாத்தீங்கன்னா டூ வீலர் அதிகம், அதனால வந்து நம்ம வந்து லெப்ட் சைடு ஓரமா மெதுவா நம்ம போயிட்டு நம்ம கரெக்டா இருந்தது. சில பேர் வந்து பாதையை மாறி போறதுனாலதான் நிறைய பேர் அடிப்படுத்தி பிரச்சனை வருது. பாதையை மாறினாலே நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரும். நல்ல பாதையில போகணும், நல்ல பாதையில கரெக்டான பாதையில போனா பாதைன்றது வந்து நிறைய
0: வாழ்க்கை பாதையில வந்து சாலை பாதுகாப்பையும் கடைபிடிக்கணும்ன்றீங்க. கண்டிப்பா சிக்னல் போட்டா கண்டிப்பா நின்று போகணும், அதுதான் ஒரு நிதானம். அவசரப்படக்கூடாது.

0: அது வந்து நம்ம பாதை கரெக்டான பாதையில போனா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில.
1: கண்டிப்பா சிறப்பா சொல்லிருக்கீங்க. வாழ்க்கை பயணத்துல சாலை பயணமும் வந்து சரியா கடைபிடிச்சோமா வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்குங்கய்யா. உங்களுடைய கருத்துக்கு நன்றிங்கய்யா. இனிப்பில் இனியும் நேயர் வருக வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம். யார் எங்க இருந்து?
2: ஐயா நான் தர்மபுரி உளவச்சந்திரிலிருந்து முனிப்பன் தான் பேசுறேன்.
1: முனிப்பன் ஐயா சொல்லுங்க.
2: அதாவது எல்லாமும் கற்றமன்னு சொல்றது எதுவுமே தெரியாத முட்டாளம் சொல்ல முடியாதுயா. ஒரு ஒரு நாளும் வாழ்க்கையில ஒரு ஒரு நாளும் பயணிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும்.
1: ஏதோ ஒரு விஷயங்கள் நம்மளை வந்து கத்துக்க வைக்கும் இல்லைன்னா நம்ம கத்துக்குவோம் இல்லைங்களா.
2: அது வாழ்க்கையில வந்து ரெண்டு மூணு விஷயத்த சொல்லாயா. ஒண்ணு பால் சுண்டு சுண்டு மெருகேறது, அது சுவை கூடும். அந்த மாதிரி நகைகள் மெருகேத்த மெருகேத்த மினுமினுப்பு அதிகரிக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு நாளும் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் பயணிக்கும் பொழுது நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கொள்ளலாம். தெரிஞ்சது மற்றவங்க சொல்ல தெரியாத மற்றவங்க தெரிஞ்சுக்கலாம்.
1: சிறப்பா சொல்லிருக்கீங்கய்யா, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
3: JSW Neo Steel வானுயர்ந்த கட்டிடங்களுக்கும் உயர்ந்த மேம்பாலங்களுக்கும் எங்கும் எல்லோருக்கும் ஒரே தரத்தில் JSW Neo Steel.
4: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.

0: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 610.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
8: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில்.

0: திருப்பலூர் ரோட், சேலம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.

0: நடைபோடும் வாழ்க்கை பயணத்தில் கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் பல. அதில் சில பாடங்களை நம் பண்பலையோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு வாழ்வில் இதுவரை கற்றது. நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் இங்க இருந்து?
1: ராணி பேசுறீங்க.
0: ராணிமா சொல்லுங்க, கொஞ்சம் விரைவா சொல்லுங்கம்மா.
1: என்னமா? கூடி வந்தால் கூடி நன்மை மாதிரி கூடி வாழ்னீங்க. ஒரு எப்படியோட சூழ்நிலையா ஒரு சமாளிக்கணும்னா வரவேற்றனா செலவு பத்தனா பண்ணக்கூடாது. சிறி சேமிச்சு செய்யுங்க. எப்படியாப்பட்ட சூழ்நிலையா நம்ம சோர்வடி மாட்டீங்க. நம்ம செல்லு வழி சரியான வழியா இருக்கீங்க.
0: சிறப்பா சொல்லிருக்கீங்கம்மா, வாழ்த்துக்கள்மா.
1: நன்றிங்க.
0: இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: பாணி முருகன், கம்பாயிலூர்.
0: முருகன் ஐயா,
2: அதாவது உழைச்சு சம்பாதிச்சு செலவு பண்ணணுங்க. அடுத்தவங்க சேர்த்து வச்சு செலவு பண்ண விட, நம்மளாம் உழைச்சு சம்பாதிச்சு செலவு பண்ணணும், சம்பாதிச்சு சேர்த்தணும்.
0: சிறப்பா சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா தன் உழைப்புல வந்த வருமானத்தை வச்சுதான் வந்து வாழ்க்கை நடத்தணும் அப்படின்றத நல்லபடியா கத்துக்கினீங்க,
2: அப்படிதானுங்களே?
0: நன்றிங்க. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். உண்மையும் நேர்மையோட வந்து பயணிக்கணும், அதுதான் வாழ்க்கையில கத்துக்கணீங்க, அப்படிதானுங்களா? சரிங்க, சிறப்பா சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
3: அன்பு சோதர செல்வராஜ் அவருக்கும் நல்லமல்லி காத்தியன் அவர்களுக்கும் பகல் வணக்கம், காலை வணக்கம்.
0: ஐயா காலை வணக்கங்க ஐயா, உங்களுடைய பேர்?
3: வணக்கம் சொல்பார். காலை வணக்கம் சொல்பார். பண்பலையோடு இணைந்தே இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி ரிட்டையர் சார் ஏ முருகன் சார்.
0: முருகன் ஐயா, வாழ்வில் இதுவரை கற்றது?
3: வாழ்வில் இதுவரை கற்றது நல்ல நண்பர்களிடம் சேர வேண்டும். அப்படி சேரும் போது நமக்கு நல்ல எண்ணங்கள் வரும், நல்ல குணங்கள் வரும்.
0: கண்டிப்பா
3: சொல்லட்டுமா சார்?
0: நல்ல நட்பை வந்து வளர்த்துக்கணும், பெருக்கிக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா ஐயா?
3: ஆமா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியா சார்?
0: கொஞ்சம் விரைவா சொல்லுங்க. நேரமின்மையின் காரணமாக
3: சைக்கிள் போகும்போது கீழே விழுந்துட்டேன், தடுமாறி விழுந்துட்டேன். அப்போ மஞ்சமடி சார் ரெட்ட ரத்னவேலி நண்பர் என்ன கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தனாரு. நல்ல நட்பை சொல்லு சார் அவர.
0: சிறப்பா சொல்லிருக்கீங்க,
3: நன்றி சார்.
0: நன்றிங்க. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து?
4: தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம். சிவகாமி பேசுறேன் சார்.
0: சிவகாமிமா, கொஞ்சம் உற்சாகமா பேசுங்க.
4: எல்லாம் வாழ்க்கையில எல்லாரும் நேர் சொன்ன மாதிரி நம்ம கஷ்டம் நல்லா ஒரு நேர்மையா இருந்தா சார் நல்லா லைட்ல போகும்போது வீடு எரிஞ்சிருச்சு. மதிய அரசு மங்கையருக்கு அரிசி பிஏ முடிய வச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. முன்ன பையன் தான் திருப்பூர்ல எல்ல இருக்கிறான். அந்த அளவுக்கு பாரு, ஆடு மாடு கோழி குக்குன்னு எல்லாம் வளர்த்துன்னு நம்ம திறமை தாங்க சார். வீடு எரிஞ்சு கூட மெத்த மாலி கட்டி நிக்கிறாங்க, சிவகாமி பரவாயில்லன்னு சொல்றாங்க சார்.
0: ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பாடம் கத்துக் கொடுக்கும். கண்டிப்பா அந்த விடாமுயற்சி பாத்தீங்கன்னா அந்த தோய்வான மனப்பை வந்து தாண்டி ஏதாவது ஒரு சாதிக்க வைக்கிற மனப்பக்குவத்தை அந்த சூழ்நிலையை நம்மளுக்கு கத்துக் கொடுக்கும் இல்லைங்களா?
4: ஆமாங்க சார், நான் சோமநல்லி கொல்லப்பட்டு இருந்து கட்டி வந்துக்கிறேன். எந்த அளவுக்கு முன்னேற்றமா அந்த ஊர்ல புருஷன் கட்டி வந்து மூணு ஊருக்கு ஆளுக்கு போனாங்க சார். எனக்கு அதை பத்தி நினைக்கவே இல்லை.
0: கண்டிப்பா நல்ல நல்லது ஒரு தகவலை சொன்னீங்கம்மா, வாழ்த்துக்கள்மா. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
5: இனிய காலை வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மருதேசபுரம் சிவராஜா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குங்கய்யா.
5: வாழ்க்கையில முழுக்கம் நேரம் காப்பாற்றணும். கண்டையான கசைக்கட்டு கூழாமல் குடி இருக்கிறத வச்சு சந்தோஷமா வந்துட்டு போறேன்.
0: ஆமாங்கய்யா, இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருங்க. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.

0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து?
1: தர்மபுரி மாவட்டம் தென்னாகர் வட்டம்.
0: உங்களுடைய பேர்?
1: தனலட்சுமி பேசுறேன்யா.
0: தனலட்சுமிம்மா, சொல்லுங்க. வாழ்வில் இதுவரை கற்றது?
1: சம்பாத்தி வச்சுக்கலான்ட்டு நம்ம வந்து எதுவுமே உக்காந்து சாப்பிட கூடாது ஐயா. இருக்கிறத வச்சு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு வாழணையா.
0: கண்டிப்பா சொந்த காலில் நிக்கணும்னு சொல்ல வரீங்க.
1: எதுன்னு காட்டிக்கும் கூடாது, இல்லைன்னு போகக்கூடாது ஐயா.
0: சரிம்மா, நன்றிம்மா. இணைப்பில் இனியும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம் வருக. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கங்கண்ணா.
0: ஐயா வணக்கம். யார் எங்க இருந்து?
2: சேலம் மாவட்டம் குளத்தூர்லேருந்து பழங்கடை குருநாதங்கண்ணா.
0: குருநாதன் ஐயா, சொல்லுங்க. வாழ்வில் இதுவரை கற்றது? நல்லா இருக்குங்கய்யா.
2: கண்ணா, நம்ம உழைப்பு நம்பிதாங்க கண்ணா நாம இருக்கணும். யார் உழைப்பையும் நாம எதிர்பார்க்க தேவையில்ல கண்ணா.
0: வாழ்க்கையில கத்துக்கின பாடம் அதானுங்களா?
2: இணைப்பில்
0: இணையும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்மா, யார் எங்கிருந்து?
1: இவ்வளவு
0: நேரம் பாத்தீங்களா வந்து வாழ்வில் இதுவரை கற்றது என்ற தலைப்பில் வந்து நேர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தில் இதுவரை கற்றுக்கொண்ட அனுபவங்களை பற்றி நிகழ்ச்சியில் சிறப்பாகவும் அழகாகவும் பகிர்ந்து வந்தாங்க. அவர்களுக்கும் பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கலங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.
7: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
8: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தருமபுரி.
7: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
9: இந்த நாட்டில் நடப்பதையெல்லாம் பார்த்தால் எனக்கு கோபம் கோபமாக வருகிறது. எனக்கு வருகிற கோபத்தை எப்படி தீர்த்துக் கொள்வது என்று தெரியவில்லை. எனக்கு வருகிற கோபத்திற்கு யாரையாவது ஆசை தீர அடிக்க வேண்டும் போல் இருக்கிறது. கோபத்தோடு பேசிக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. நான் கன்னத்தை அவரிடம் காட்டினேன். புகழ்மதி, என்னை அடிப்பதன் மூலம் உங்களின் கோபம் தீர்ந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்றால் என்னை அடித்து விடுங்கள் என்று கூறினேன். உங்களை அடித்தால் மட்டும் தீர்ந்து விடுமா? கோபம் உங்கள் மீது இல்லையே.

0: அப்படி ஒவ்வொருவர் மீதும் கோபம் வரும்போதெல்லாம் அவர்களை அடிக்கத் தொடங்கினால் என் நிலை என்ன ஆவது? கோபத்தை அடக்கி வைக்க அல்லது கோபமே வராமல் தடுக்க ஒரு வழி சொல்லுங்கள் என்றார் நண்பர் புகழ்மதி. நம்மில் பலருக்கு கோபம் வருவது பெருமையாக இருக்கிறது. என்னிடம் வைத்து கொள்ளாதே, நான் பெரிய கோபக்காரன் என்று அடிக்கடி சொல்லிக் கொள்வார்கள் சிலர். சிலருக்கு கோபம் வருவதனாலேயே அவரை பலர் வெறுக்கவும் செய்வார்கள். ஐயையோ, அவர் பெரிய கோபக்காரராச்சே, அவருக்கு எதற்கெடுத்தாலும் மூக்கின் மேல் கோபம் வருமே, அவரிடம் எதையும் சொல்லி சமாதானப்படுத்த முடியாதே என அவரிடம் நெருங்கவே அஞ்சுவார்கள். இன்னும் சிலர், தனக்கு காரணம் தெரியாமலேயே அடிக்கடி கோபம் வருகிறது, இதனால் என் நிலைமை பரிதாபகரமாக இருக்கிறது என்று தங்களுக்கு தாங்களே இரக்கப்பட்டு கொள்வர். மனிதர்களுக்கு இருக்கிற குணங்களிலேயே மிக கொடுமையான குணம் கோபம். சினவண்ணும் சேர்ந்தாரை கொல்லி என்று கொஞ்சம் கடுமையாகவே சொல்கிறார் திருவள்ளுவரும். கோபம் என்பது யார் மீது கொள்கிறோமோ அவர்களை அழித்துவிடும். அதைவிட யாருக்கு கோபம் வருகிறதோ அவரையும் சேர்த்து அழித்துவிடும் என்கிறார் வள்ளுவர். கோபம் அடிக்கடி வருகிறதா? கோபம் வராமல் தடுக்க வழி இருக்கிறதா? ஒரு குருவிடம் அவரின் சிஷ்யன் திடீரென போய் நின்றான். குரு அவனை பார்த்தார். குருவே, இப்போதெல்லாம் எனக்கு அடிக்கடி கோபம் வருகிறது, வந்தால் உடனே போக மாட்டேன் என்கிறது, என் மனத்தையும் உடம்பையும் பாடாய் படுத்தி விட்டுத்தான் போகிறது, எனக்கு ஒரு வழி கூறுங்கள் என்று கேட்டார். குரு ஒன்றும் பேசவில்லை. சிஷ்யனின் கண்களையே கூர்ந்து பார்க்கத் தொடங்கினார். குரு பார்க்க பார்க்க சிஷ்யனின் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டத் தொடங்கியது. ஒருவிதமான பரபரப்பு அவனது மனமெல்லாம் பற்றி கொண்டது. குரு பார்வையை நிறுத்திவிட்டு சிரித்து கொண்டே பேசத் தொடங்கினார். சீடனே, இப்போது உன் கண்களின் வழியே ஊடுருவி உன் உடம்பு மனம் முழுவதையும் அலசி பார்த்தேன். உன்னிடத்தில் கோபம் என்பதே இல்லையே. குருவே, அது எப்போதும் என்னிடத்தில் இருப்பதில்லை, எப்போதாவது தான் வரும். வந்தவுடன் கொஞ்ச நேரம் இருக்கிறது, பிறகு போய்விடுகிறது. ஆனால் பாடாய் படுத்திவிட்டுத்தான் செல்கிறது என்றான் சீடன். மகனே, கோபம் என்பது உன்னிடத்தில் இப்போது இல்லை என்றால் எப்போதும் அது உன்னிடத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் குணம் இல்லை. அப்படியானால் நீ பிறக்கும் போது அது உன்னிடத்தில் இல்லை, நீ இறக்கும் போதும் அது உன்னிடத்தில் இருக்கப் போவதில்லை. அப்படியானால் வேறு எங்கோதான் கோளாறு இருக்கிறது? எப்போதும் உன்னிடம் இல்லாத குணம் பற்றி ஏன் வருந்துகிறாய்? தொடர்ந்து தியானம் செய், கோபம் வரவே வராது என்றார் குரு. இல்லாத குணம் பற்றியே எப்போதும் நினைத்து கொண்டிருந்தால் என்ன பயன்? கோபமே வராத குணம் பெறுவோம். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: நீங்கள் கேட்டவை கட் செவில் விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களோட குரலுக்கு பின்னாடி உங்கள் பாடலும் ஒலிக்க செய்யணுமா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்கள் பேர் மற்றும் உரை நம்ம பண்பலையோட வாட்ஸ்அப் எண்ணான 043-4242-4440 இந்த எண்ணிற்கு உங்கள் குரல் பதிவாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. உங்கள் விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். கேட்டு ரசிக்கவிருக்கிறோம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
6: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
5: மேலும்

0: அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
1: நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவு கேட்டுருமா?
2: வணக்கம். தர்மபுரி வானொலி எஃப்எம் நிலையம் போயத்தெரு தலவாயில் எம் ராஜ்குமார் ஜோதி படம் பாட்டு சொல்லத்தட்டது. பாடல் வண்ணத்து பூச்சி வயசன் ஆஜிசாங். அனைவருக்காகவும் நன்றி, வணக்கம்.

0: அட்வான்ஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களின் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நேரம் காலை 10:14 கேட்டு ரசித்திருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை. ஒரு மேரேஜ், ஒரு திருமணம் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக அந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க. அந்த பாடலை தான் விரும்பி கேட்டிருக்காங்க. யார் எங்கிருந்து அப்படின்றத அவங்க குரல் பதிவு கேட்டுருவோமா?
4: வணக்கம், சிவம்பட்டியிலேருந்து சுதாமூர்த்தி பேசுகிறேன். வசீகரா படத்தில் வந்து மேரேஜ் என்றால் விரும்பேச்சு அல்ல அந்த பாட்டு.

0: சோமபுரி ஏ கொள்ளஹள்ளி மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19 ஆண்டு ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா ஆகஸ்ட் 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.
4: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: நேரம் காலை 10:20. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவு.
8: தருமபுரி அப்பமுக்கு காலை வணக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கருங்கலூர் ஐயப்பன். எனக்கு பிடித்த பாடல் அச்சமில்லை அச்சமில்லை என்ற படத்தில் ஓடுகிற தண்ணியிலே. அந்த பாடலை எனக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நேரம் காலை 10:26 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவு கேட்டுருமா?
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சாட்டி வட்டம் பனையூரிலிருந்து சுப்ரியா. படம் கேப்டன் பிரபாகரன், பாடல் ஆட்டமா தேரோட்டமா என்ற பாடலை ஒளிபரப்பவும். நன்றி.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நேரம் காலை 10:32 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேரடி குரல் பதிவு கேட்டுருமா?
1: கிருஷ்ணமூர்த்தி தம்மனம்பட்டி, படம் காதலி, சாங் மும்பை காற்று.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: JSW Neo Steel, India's largest leading steel manufacturer. JSW Neo Steel, pure TMT கம்பிகள்.
2: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பேரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.
3: Plus 2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit
4: நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட நுகர்வோர் குறைதீர்க்கும் மன்றத்தில் 3 காலத்திற்கு உறுப்பினர் பதவிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள் சட்டப்படிப்பு நிறைவு செய்திருக்க வேண்டும், முன் அனுபவம் நீதித்துறையில் 15 முதல் 20 பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் முறை, தகுதியுள்ள நபர்கள் தங்களது சுய குறிப்புடன் நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்பலாம். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தருமபுரி. விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகின்ற 14/8/2026. இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
5: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க.
6: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
7: RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நேரம் காலை 10:41 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவை கேட்டுருவோம்.
2: கரூர் மாவட்டம் வெங்கமேட்டிலிருந்து உலகநாதன். படம் அழகி, பாடல் ஒளியிலே தெரிவது தேவதையா.

0: டிகிரி படிச்சிட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
1: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கேன்.
2: அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். நேரம் காலை 10:47 கேட்டிருக்கோம். இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவு கேட்டுருமா?
2: ஹாய், திஸ் இஸ் திவ்யா ஃப்ரம் காவேரிப்பட்டினம். Could you please play the Nenjame Nenjame song from Mamanan movie? Thank you.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
3: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
4: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
3: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட்
5: 6:56.
6: வணக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூர் கொளத்தூரிலிருந்து ரேவதி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் 7 அறிவு படத்திலிருந்து இன்னும் என்ன தோழா பாடல். நன்றி.

0: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல் பலம் பேசாது நிரூபிக்கும்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நேர்களை நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில். இதுவரை உங்களோடு உங்கள் அறிவிப்பாளர் தமிழ் செல்வி. நன்றி நேர்களே. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: என்ன தோழிகளே, நலமா இருக்கீங்களா? நீங்க நலமா இருந்தாதான் உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் நலமா இருப்பாங்க அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில சூப்பரா சுவையான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ண கத்துக்கலாமா? டெய்லி நாம குழந்தைங்களுக்கு விதவிதமா சமைச்சு குடுக்கறோம் அப்படிங்கிற பேர்ல தக்காளி சாதம், லெமன் ரைஸ், புளி சாதம், எக் ரைஸ் இந்த மாதிரி கிளறி குடுப்போம். நாம கிளறி குடுக்கறதுல குழந்தைக்கு தேவையான அத்தனை சத்தும் நிறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா நம்மளுக்கே தெரியாதுதான். இருந்தாலும் வயிறாறு குழந்தை சாப்பிடணும் அப்படிங்கறதுக்காக டெய்லி வேலை மணக்கட்டு ஒரு ரெசிபி லஞ்ச் பாக்ஸுக்காக ரெடி பண்ணுவீங்க. ஸ்கூல் போற குழந்தைங்களோ இல்ல காலேஜுக்கு போற குழந்தைங்களோ உங்க குழந்தைங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இன்னைக்கு நாம பாத்துடலாமா கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில? இந்த டிப்ஸ் நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னு சொன்னதும் அம்மாக்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டீங்க அப்படிங்கறது எனக்கே தெரியுது. அட, எனக்கு அம்மா இல்லங்க, வீட்டுல இருக்கிற உங்க குட்டிஸ் சுட்டிஸ் ஸ்கூல் போயிட்டு லஞ்ச் சாப்பிடாம இருக்கிற குழந்தைங்களோட அம்மாக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கின்றோம். புரியுது, குழந்தைங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னு சொன்ன உடனே நீங்க செய்யற அந்த வேலையை விட்டுட்டு எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கறது என்னாலும் புரிஞ்சுக்க முடியுது. சரி, கேளுங்க கேளுங்க. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். தோழிகளே, ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நாம இன்னைக்கு கத்துக்க போறோம். குறிப்பு நான் சொல்றேன், நீங்க இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணிட்டு சூப்பரான சமையல் செஞ்சு பார்த்துட்டு நீங்க செஞ்ச லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நீங்களே பேர் வச்சுக்கோங்க. என்னடா கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில இப்படி ஒரு டிஸ்ட் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? புரியுது புரியுது. சரி சரி, கேளுங்க. இப்ப ஒரு பேப்பர் பேனா எடுத்து வச்சீங்க இல்லையா, அதுல எழுதிக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன பொருள் எல்லாம் வேணும் அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணது ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 5 பல்லு பூண்டு, 1 பெரிய வெங்காயம் சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டியா இஞ்சி 2 பல்லு எடுத்துக்கிட்டா போதும். பச்சை மிளகா 2 இல்லனா 3 எடுத்துக்கலாம், ஏன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரியானது எடுத்துக்கலாம். கருவேப்பிலை 1/10 எடுத்துக்கலாம். கொத்தமல்லி வாசத்துக்கு தேவையான அளவுக்கு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா மறக்காம முட்டை 1 எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 கப் உதிரியான வடிச்ச சாதம் எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் வேணும். தாளிக்க கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம செய்யற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம். என்ன தோழிகளே, இப்ப நமக்கு சமைக்க தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி பாக்கலாமா? இப்ப ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி அடுப்பு பத்த வச்சுக்கோங்க. அடுப்பு பத்த வைக்காம எப்படி சமையல் செய்ய முடியும் யோசிக்கலாமா? கடாய் சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சோம்பு சீரகம் போட்டு பொரியட்டும். அதுல பச்சை மிளகாய போட்டு கொஞ்சம் வதங்கணும். கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கும் போது நல்ல வாசம் வரும். வாசத்துக்கு அப்புறமா கருவேப்பிலைய போட்டு பட் படான சவுண்ட் வரும். வந்ததும் பூண்டு கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு வதக்கணும். மறக்காம உப்பு போட்டுக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் அல்லும். இப்ப வதங்கட்டும். உப்பிட்ட வர நாம எப்போதும் மறந்துடக்கூடாது அப்படிங்கற இந்த கருத்தை அடிக்கடி குழந்தைங்களுக்கு ஒரு கதையா சொல்லி வைங்க. ஏன்னா குழந்தைங்க பெரியவங்களா ஆனதும் நம்மள மறந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான். வெங்காயம் வதங்கியதும் ஒரு சூப்பரா வாசம் வரும். அப்ப முருங்கைக்கீரை 1 கப் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு வதக்கினா தீபாவளி அன்னைக்கு மாதிரி நம்ம கிச்சன்ல படார்னு சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் வரும். பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வாசமும் அல்லும். கீரை வதங்கிடும். வதங்கினதுக்கு 3 நிமிஷம் ஆகட்டும். இப்ப ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதுல முருங்கைக்கீரையெல்லாம் வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதை போட்டு கொஞ்சம் தெளிச்சு விட்ட மாதிரி கொரகொரப்பா இருக்கிற மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. மறுபடியும் கடாய் சூடு பண்ணி தாளிக்க 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு டப்பு டப்புன்னு வெடிச்சதும் நம்ம பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கிற கீரை பேஸ்ட போட்டு வதக்கலாம். அப்போ ஒரு குக்கான வாசம் நம்மளுக்கே வரும்போது எடுத்து வச்சிருக்கிற ஒரு முட்டையை உடச்சு அதுல ஊத்தி பொரியல் பதத்துக்கு வர மாதிரி கிளறி எடுத்துக்கலாம். இப்ப தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு கூடவே நம்ம சாதம் போட்டு

0: சாதம் உதிரியா வர மாதிரி கிளறி விடலாம். டேஸ்ட் பாக்கலாம், உப்பு எந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம், இல்ல இன்னும் கொஞ்சம் போடணுமா அப்படிங்கறத டேஸ்ட் பாத்துட்டு நெய் போட்டு கிளறிட்டா ஒரு எம்மியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபில பொட்டாசியம், கால்சியம், அயன் இப்படி எல்லாமே குழந்தைங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இந்த ரெசிபில கிடைச்சிரும் அவங்களுக்கு. இது பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும். தொழிலே செஞ்சுட்டு பேர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன இல்லையா, நான் சொன்ன இந்த ரெசிபிக்கு பேரு நானே வச்சிடுறேன், இது முருங்கைக்கீரை சாதம். சரி, ட்ரை பண்ணி பாருங்க, உங்க குழந்தைங்களுக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இது ரொம்ப சூப்பரா சுவையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றும் ஒரு நாள் மற்றொரு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நல்ல டிப்ஸோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே.
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவிகே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
5: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே. இன்றைய பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக நிகழ்ச்சியில் சகோதரிகள் தங்களுக்கு பிடித்த பாடலை பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக சகோதரிகள் 0434 என்ற முன்னிணிப்போடு 24 40 30 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற சகோதரிகள் 24 40 31 என்ற எண்ணோடு 94 86 65 20 25 என்ற எண்ணில் பங்கு பெற்று விருப்ப பாடலை பெறலாம். பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக நிகழ்ச்சியில் சுந்தரா டிராவல்ஸ் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமன அள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கருப்பசாமி அருள்வாக்கு பெறுக.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவே பாவை.

0: விருப்பமாக. நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யாருங்கிறது?
1: நாகனூர்ல இருந்து உமா பேசுறேன் சார்.
0: ம், சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் பாடம் சார்.
0: ம்,
1: ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேக்குது அந்த பாடல்.
0: கண்டிப்பா கேக்குமா அந்த பாடல்.
1: நன்றிங்க சார்.
0: நன்றிமா, இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி.
1: நன்றி.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
0: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
3: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
6: இதோ மெசேஜும் வந்தாச்சு, பாட்டு கேட்க தயாரும் ஆயாச்சு. எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க 0434-2-2-4-4-0-3-0 இந்த நம்பரை சேவ் பண்ண மறக்காதீங்க. தினமும் பகல் 3 மணிக்கு எஸ்எம்எஸ் இல் இனிய கீதங்கள்.

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பேக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பேக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க. மிஸ்டர் கோல்ட்.

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பின் பூவே. பூவே பின் பூவே நிகழ்ச்சியில் இனிப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம். வணக்கம்மா, யார் இங்கிருந்து? சுமதிமா சொல்லுங்கம்மா. காற்றோட்டமா இருக்கு. எங்க வாகனத்துல போயிட்டு இருக்கீங்களா? கடையில உட்காந்துட்டு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? சரிம்மா சரிம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்கம்மா.
1: யஜமான் படத்துல இருந்து ஒரு நாலு முனை மரபாரம். எந்த பாடலையா?
0: ம், சரிம்மா, கண்டிப்பா கடையில உட்காந்துட்டு வியாபாரம் பார்த்துட்டே பாடல் கேட்குறீங்க.
1: ஆமாங்க,
0: ரொம்ப சந்தோஷமா. இணைப்பில் இருந்து மிக்க நன்றிம்மா.
1: நன்றி.

0: தருமபுரி ஏ கொள்ளஹள்ளி மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19 ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா August 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
1: நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஹள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8 ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கருப்பசாமி அருள்வாக்கு பெறுக.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: இன்று பகல் 12:10 புதிய தடம் வள்ளுவர் நகர் எஸ் ஜீவா அசோக் அவருடன் நேர்முகம். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவி பெண் பூவி. பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இனிப்பில் இனியும் சகோதரி வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து?
1: நன்றி.

0: மகரிஷி ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
1: JSW நியூஸ்டில் ஒவ்வொரு கம்பியும் ஒரு பாதுகாப்பு. விலை பார்த்து வாங்காதீங்க, வலிமை பார்த்து வாங்குங்க. JSW நியூஸ்டில் இருந்தா வீடு மட்டும் இல்ல, வருங்காலமும் ஸ்ட்ராங்.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
6: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவே பாவியர் விருப்பமாக. நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக. வணக்கம்.
7: காலை வணக்கம்.
6: வணக்கம்மா, யார் எங்கிருந்து? பாரதியம்மா, நல்லா இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
7: நன்றிமா,
6: இணைப்பில் இந்த மாதிரி நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச

0: ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு.
5: வாமா வாமா ராசாத்தி, பங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
6: டா வரேண்ணே, பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
5: ஏதோமா என்னால முடிஞ்சது? வீடுலாம் எப்படிமா இருக்கு?
6: சூப்பரா இருக்குண்ணே, ஆனா ஒரு சின்ன விஷயம்.
5: என்னமா அது?
6: அந்த ஈபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
5: அதனால என்னமா?
6: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலாம்னு இருப்பியே.
5: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
6: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
5: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின்சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
6: அப்படி சொல்லுனே, அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
4: ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம்.
2: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
7: பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் பாவையர் விருப்பமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. சகோதரிகள் தங்களுக்கு பிடித்த பாடலை பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக சகோதரிகள் 0434342 என்ற முன்னணிப்போடு 2440 30 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 9486816025 என்ற எண்ணிலும், மற்ற சகோதரிகள் 2440 31 என்ற எண்ணோடு 9486652020 என்ற எண்ணில் பங்கு பெற்று விருப்ப பாடலை பெறலாம். பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக. வணக்கம்.
8: ஹலோ. வணக்கம் சார்.
7: வணக்கம்மா, யார் எங்கிருந்து?
8: முத்தூர்லேருந்து சுதா பேசுறேங்க சார்.
7: சுதாமா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
8: கொடிப்பறக்குது படத்துல இருந்து சேலை கட்டும் கேள்வி ஒரு வாசம்.
7: நன்றிமா இணைப்புல இருந்தமைக்கு நன்றி.
8: நன்றி சார்.

0: நீங்க சாதாரண ஸ்டீல் வாங்கலாம், ஆனா சேஃபா இருக்கணும்னா JSW தான். கொஞ்சம் பணம் மிச்சம் பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க. JSW போட்டா லைஃப் லாங் டென்ஷன் இல்ல. JSW நியூ ஸ்டீல்.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 264.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம்.
7: வணக்கம்
6: சார். வணக்கம். சொல்லுங்க, பிடித்த பாடல்?
7: வைதேகி காத்திருந்தாங்க. ஏதோ ஒரு பாட்டு போடுங்க.
6: நன்றிமா, இன்னைக்கு நன்றி.
7: சரிங்க.

இன்று பண்பலையில் வளம் வரும் நிகழ்ச்சிகள். இன்று பகல் 12:10 புதிய தடம் வள்ளுவர் நகர் எஸ் ஜீவா அசோக் அவருடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெறும். 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். பகல் 2:00 விவசாய அரங்கம் தீவன தயாரிப்பில் புதிய தொழில்நுட்பங்கள், காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ ரூபானந்தினி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து,

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:10.
1: JSW நியோ ஸ்டீல் வானு எந்த கட்டிடங்களுக்கும் உயர்ந்த மேம்பாலங்களுக்கும் எங்கும் எல்லோருக்கும் ஒரே தரத்தில் JSW நியோ ஸ்டீல்.
2: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW நியோ ஸ்டீல்.
3: தருமபுரி ஏ கொள்ளஅள்ளி மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19 ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா August 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: உங்கள் களம் இன்று புதிய தடம்.

0: எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும் அப்படின்றது வந்து அவங்களோட கனவாகவே இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வீடு கட்டணும், இந்த மாதிரி டிசைனில் கட்டணும், இவ்வளோ பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு கனவு வந்து வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி நம்மளோட கனவு இல்லத்தை அவங்களோட கனவு இல்லமாக நினச்சி கட்டி கொடுக்குற ஒரு பில்டர்ஸ் கூட தான் இன்றைக்கி வந்து நம்ம நேர்காணல் கேட்க போகிறோம். அசோக் பில்டர்ஸோட நிறுவனர் மிஸ்டர் அசோக் அவர்களோட தான் நேர்காணல். வணக்கம் அசோக்.
1: வணக்கங்க.
0: சொல்லுங்க, எத்தனை வருஷமா வந்து நீங்க இந்த தொழில் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: நான் கடந்த 6 வருஷமா இந்த தொழில நீடிச்சு இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன்.
0: தருமபுரியில வந்து 6 வருஷமா நீங்க வந்து கட்டடங்கள் வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றீங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
1: நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் பண்ணியிருக்கேன் அண்ட் ஸ்ட்ரக்சரல் கோர்ஸ் பண்ணிட்டு இந்த ஃபீல்டில் சஸ்டெயின் ஆகணுங்கிறதுக்காக கோர்ஸ் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேங்க.
0: ஓகே. இப்போ நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து இந்த கட்டடம் கட்டுறதுக்காகவே சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி படித்தா தான் நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஒரு அனுபவம் கிடைக்குமா, இல்லை நம்ம எது படிச்சிருந்தாலும் நம்ம இந்த தொழிலை வந்து எடுக்கலாங்களா?
1: இல்லைங்க, தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்து தான் படிச்சிருக்கணும் அதுதான் படிச்சிருக்கணுங்கிறது கிடையாது. அது நம்மளுக்கு ஒரு பார்ட் ஆஃப் எஜுகேட் தான். நம்மளுக்கு என்ன அது கற்றுக் கொடுக்குதுங்கிறது தான் நம்மளுக்கு பேசிக்காக அது தேவை தான். அதை தாண்டி நம்ம என்ன கற்றுக்குறோங்கிறது இருக்குது, ப்ராக்டிக்கல் நாலேஜுங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் எல்லாம் கற்றுக்கிட்டு போயிட்டு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை பேசிக்காக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தொழிலுக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்குங்க.
0: இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு என்ன காரணம், எதுக்காக வந்து இதை நீங்கள் வந்து தேர்வு செஞ்சுருக்கீங்க?
1: இல்லை, ஜென்ரலாக நம்ம சின்ன வயசுலேருந்தே ரோடு பக்கம் போகும்போது வரும்போது நிறைய வீடுங்களில் பார்ப்போம், உள்ள கார் நிற்கும், ஒரு மாதிரி பங்களா கட்டியிருப்பாங்க, அது எல்லாமே பார்த்து பார்த்து வளர்ந்து வந்தோம். வளர்ந்து வரும்போது இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிடணும், எப்படியாவது பண்ணிடணும் நம்ம அப்படிங்கிற ஒரு ஆசை எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப பெரிய மோட்டோவாகவே இருந்துகிட்டு இருந்தது. ஸோ எதை தேர்வு செய்யலாம் அப்படிங்கும்போது இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஜாஸ்தியாக இருந்த மாதிரி நானே ஃபீல் பண்ணேன். வெளியிலேருந்து பார்த்துட்டு இருந்தேன், கூட இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க என்ன எதுங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இது நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு சின்ன தோணலில் வந்து ஆரம்பித்த ஒரு தொழில் இது. ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு வீடாக பண்ணக்குள்ள எனக்கு அதிலிருந்து கிடச்ச சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்கல. நான் ஆல்ரெடி இருந்த வேலையில் கூட எனக்கு கிடைக்காத ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்துட்டு இந்த தொழிலில் எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் இந்த தொழிலை சூஸ் பண்ணி அதிலேருந்து வளர்ந்து வந்துட்டுருக்கேன்.
0: ஓகே. இப்போ நீங்கள் தருமபுரியில் மட்டும்தான் வந்து கட்டி கொடுத்துட்ருக்கீங்களா, இல்லை வேறு மாவட்டங்களில் வந்து கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து நீங்கள் கட்டி கொடுத்துட்ருக்கீங்களா?
1: இப்போது ப்ரெசண்ட்டாகவே வந்துட்டு ஹவுஸ் ஊர்லெலாம் கூட பண்ணிகிட்ருக்கேங்க. ப்ராஜெக்ட்

0: போயிட்டுருக்கு. தருமபுரியில் கொஞ்சம் பெரிய லெவலில் இப்போது பண்ணிகிட்ருக்குறேங்க. ஒரு 10க்கும் மேற்பட்ட பில்டிங் இந்த வருஷம் மட்டும் போயிட்டுருக்குங்க.
1: ஓகே, இது வரைக்கும் மொத்தமாக வந்து எத்தனை வந்து பில்டிங் வந்து இங்கே தோராயமாக வீடுகள் கட்டி கொடுத்துருப்பீங்க?
0: இப்போது 5 வருடம் முடிஞ்சு இது 6வது வருடம். இதில் வந்து இந்த 5 வருடத்தில் ஒரு 60க்கு டச் பண்ண மாதிரி பில்டிங்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 55+ பில்டிங்ஸ் வந்து நான் நெருக்கமாக வந்திருக்குங்க. இப்போ 60-65 அந்த மாதிரி போயிட்டுருக்குங்க ப்ராஜெக்ட்.
1: ஓகே, இந்த வருடம் மட்டும் 10 பில்டிங் போயிட்டுருக்குங்க அப்படின்றீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் மட்டும்தான் வந்து கட்டி கொடுக்குவீங்களா, இல்லை வந்து கடைகளாகட்டும், இல்லை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரியும் வந்து கட்டி கொடுத்துட்ருக்கீங்களா?
0: கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கேங்க. ரெண்டு விதமான பில்டிங்ஸுமே ஒர்க் அவுட் பண்ணி பண்ணிகிட்ருக்குறேங்க.
1: ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட பில்டர்ஸ் அப்படின்னா உங்களோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன இருக்குது? இப்போ வந்து உங்களை வந்து நான் வீடு கட்டுறதுக்கு அணுகுறேன் அப்படின்னா உங்ககிட்ட இந்த சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்க?
0: எனக்கு பில்டிங் என்கிட்ட கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன ஆஸ்பெக்டிவில் அதை பார்ப்பேன் அப்படின்னா என்னோடது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நான் பார்த்து கொண்டு போவேன். என்னோடது அப்படிங்கும்போது பேசிக்காக ஸ்டார்டிங் ஒரு இபி டெம்பரரி இபி வாங்குறதுலேருந்து எல்லாத்துக்குமே நான் கூட நின்று கூட போய் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ஷெட்டு கட்டுறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகட்டும், ஒரு பேசிக்காக பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி தேவையான எல்லா விஷயங்களும் நான் கூட நின்று பண்ணிப்பேன். இடத்த காட்டிட்டாங்கன்னா போதும், இடத்த க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது வந்து என்ன ஒரு கொடுக்குது அப்படின்னா கஸ்டமருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய, என்னோடய கிளைண்ட்டுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ அது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக கொண்டு போயிட்டுருக்கு. பேசிக் ஸ்டார்ட்லேயே அது கொண்டு வரும்போது அந்த த்ரஸ்ட் எனக்கு டெவலப் ஆகிடுது. ஸோ அது மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கிறேங்க.
1: ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுமார் நீங்கள் ஒரு 65 வீடு போல் கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த 65ல உங்களுக்கு வந்து ரொம்ப மனதுக்கு பிடிச்சது அப்படின்னா இதுதான் அப்படின்னா நீங்கள் என்ன வீடு வந்து சொல்லுவீங்க?
0: இல்லை, ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடு தான் அந்த வீடு தான் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஏன்னா ஒரு ஒரு வீடுமே வந்துட்டு நான் கொடுக்கும்போது நான் ஒர்க் பண்ணும்போது எல்லாமே வந்து என்னோட பார்வையில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா என்னோட பில்டிங் என்ன ஸ்ட்ரென்த்தில் கட்டணும், என்ன பண்ணணும், எவ்வளோ பண்ணால் நல்லாயிருக்கும், எத்தனை ஆண்டு நீடிச்சு உழைக்குங்கிறது வந்து எனக்கு நானே பண்ணிக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒரு பில்டிங்கும் பண்ணுறதுனால ஸ்பெசிஃபிக்காக இந்த பில்டிங் தான் அப்படிங்கிறது கிடையாது. ஒன்றுமே எனக்கு மனதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பில்டிங் தான்.
1: ஓகே, அதான் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒரு ஒரு வீடுமே எனக்கு கட்டிக்கிட்டா நான் எப்படி வந்து அழகாவும் அம்சமாகவும் கட்டிக்கணும் அந்த மாதிரி தான் நான் வந்து கட்டி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ நாங்க வந்து அதாவது ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னா மக்கள் வந்து ஒரு பில்டர்ஸை சூஸ் பண்ணும்போது எதெல்லாம் வந்துட்டு நாங்க அதை பார்த்து ஓகே இவங்க கிட்ட கொடுத்தா நம்ம வீடு வந்து நல்லபடியா கட்டி கொடுப்பாங்க அப்படின்னா நாங்க வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கு?
0: 2-3 முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ணி ஆகணும். அது என்னன்னா முதல் வந்து அவங்க எத்தனை வருஷமா அந்த தொழில இருக்காங்கிறது நம்ம பார்த்தாகணும். எத்தனை வருஷத்துல எத்தனை பில்டிங் பண்ணிருக்காங்கிறது ரெண்டாவது நம்ம நோட் பண்ணி ஆகணும். அந்த பில்டிங் எல்லாமே எவ்வளவு ப்ராப்பரான டைம்குள்ள அவங்க டெலிவர் பண்ணிருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த குவாலிட்டி அவங்க அஷூர் பண்ணது, அவங்க என்ன அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து அவங்க எந்த ஒரு தப்பும் இல்லாமல் சொன்னபடியே பண்ணி கொடுத்துருக்காங்களாங்கிறது நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது ஒரு ஒவ்வொரு கிளைண்ட்டோட ஒரு ஒரு வீடு கட்டுறவங்களோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்.
1: ஓகே, இப்போ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் அப்படின்னா இந்த கட்டுமான துறையில் வந்து என்னதான் வந்து புதுசாக அட்வான்ஸ்டாக வந்திருக்கு, இதெல்லாம் வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து நிறைய வந்திருக்கு அப்படின்னா என்ன மாதிரிலாம் வந்து வந்திருக்குன்னு சொல்லுங்கள்.
0: இல்லை, நிறைய மெட்டீரியல் வந்திருக்குங்க, அதை நம்ம பிரித்து தான் பார்க்கணும். ஒரு மெட்டீரியல் கட்டக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் ஆகட்டும், இல்லை கட்டக்கூடிய டெக்னிக் ஆகட்டும், இல்லை இன்டீரியருக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், நிறைய விஷயத்தில் வந்து நிறைய அட்வான்ஸ்டு மெட்டீரியல் எல்லாமே வந்திருக்குங்க. உதாரணத்துக்கு நான் இப்போ சொல்லணும் அப்படின்னா கட்டடம் கட்டுறதுக்கு நம்ம ஜென்ரலாக செங்கல், ஹாலோ பிளாக்கு, சிமெண்ட்டு அப்படின்ட்டு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம், ஜல்லி அது இதுன்ட்டு. இப்போ எல்லாமே என்னென்னா ப்ரீகாஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிலாம் வந்துருச்சுங்க. ப்ராப்பராக வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம வேணுங்கிற சைஸை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அதுக்கு தகுந்த மாதிரி செவர் அவங்களே ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணிட்டு அதுலேயே வந்துட்டு என்னென்ன எங்கெங்கே வந்து நம்மளுக்கு சுவிட்ச் பாக்ஸஸ் வேணும் என்னங்கிறது ப்ரீ பிளான் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீ காஸ்டட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்திருக்குங்க. அது ஒரு ஒரு உதாரணமாக சொல்கிறேன்.
1: ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி சிறப்பு அம்சங்கள்லாம் வந்து வந்திருக்குன்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ இதுலேருந்தே எனக்கு ஒரு கேள்வி, இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் வச்சுருக்கேன், ஒரு 20 லட்சம் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு என் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அது ஒரு 40-50 லட்சத்தில் கட்டியிருக்காங்கன்னா என்னால் நான் வச்சிருக்க அமௌண்ட்டுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வீடு வந்து என்னால் கட்ட முடியுமா?
0: கண்டிப்பாக முடியும். நீங்கள் எதிர்பார்க்குற டிசைனை வந்து கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம். மெட்டீரியலில் வேறுபடலாம், ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஒரு வீடு பார்த்துருக்கீங்க, ஒரு நிறைய ஸ்டைல் இருக்குது, வெர்னாக்குலர், கான்டெம்பரரி அந்த மாதிரி நிறைய ஸ்டைல் இருக்குது. நீங்கள் பார்த்த டிசைன் கொண்டு வந்துடலாம். நீங்கள் வச்சிருக்க அமௌண்ட்குள்ளே பண்ண முடியுமாங்கிற கேள்வி மேஜராக நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக முடியும். நீங்கள் என்ன மாதிரி கொண்டு போகிறீங்க, என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கிற பட்சத்தில் இது எல்லாமே வேறுபடும். ஆனால் கண்டிப்பாக முடியுங்கிறது ஒரு முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம்.
1: ஓகே, அதாவது நான் வச்சிருக்க அமௌண்ட்டில் என்னால் பண்ண முடியும், ஆனால் அது எந்த அளவுக்கு பண்ண முடியும்

0: அப்படின்றத நீங்க முன்னாடியே வந்து இதெல்லாம் வந்து சொல்லிடுவீங்க அப்படின்றீங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நான் நினைச்சு வச்சிருக்கிறத விட என்னோட வீட்டுக்கு வந்து செலவு அதிகமாகுது அப்படின்னா நான் வந்து குறைக்கணும், என்னோட வீடு கட்டுறதுக்கான செலவை குறைக்கணும் அப்படின்னா எங்கெல்லாம் வந்து என்னோட வீடு கட்டுறதுக்கான செலவை வந்து குறைக்கலாம், இல்லை அப்படி குறைக்கின்ற பட்சத்தில் மெட்டீரியல்ஸ் வந்து நான் ஏதாவது கம்மியாக வந்து பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா?
1: இல்லை, கண்டிப்பாக நீங்கள் மெட்டீரியல் குறைக்கிறது செய்யறதுங்கிறது தவறான விஷயம். ஒரு ஒரு விஷயத்துக்குமே வந்து பேசிக்காக ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்டாண்டர்ட் நம்ம கண்டிப்பாக கடைபிடிச்சே ஆகணும். இது இதுக்கு இதெல்லாம் பண்ணியாகணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நம்ம இப்போ ஃபூட்டிங் காங்கிரீட் போடுறோம் அப்படின்னா அதுக்குன்னு ரேஷ்

0: தவறான விஷயம். ஒரு ஒரு விஷயத்துக்குமே வந்து பேசிக்காக ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்டாண்டர்ட் நம்ம கண்டிப்பாக கடைபிடிச்சே ஆகணும். இது எதுக்கு இதெல்லாம் பண்ணியாகணும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஃபூட்டிங் காங்கிரீட் போடுறோம் அப்படின்னா அதுக்குன்னு ரேஷியோஸ் இருக்குது, கிரேட் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணியாகணும். அண்ட் திரும்பவும் நம்ம மேலே கட்டடம் போடுறதுக்கும் சரி, கலவைக்கான ஒரு ரேஷியோ இருக்குது, அதை ரேஷியோவெலாம் நம்ம கடைபிடிச்சா தான் அதுக்கான ஸ்ட்ரென்த் அச்சீவ் ஆகும். ஆனால் செலவை தவிர்க்கலாம். எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னா, மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, லேபர் ஒரு ஒரு டைமும் யூஸ் பண்ணிவிட்டு அதை என்ன மாதிரி எடுத்து வைக்கிறாங்க, அதை எவ்வளோ பத்திரப்படுத்துகிறாங்கங்கிறது, சிமெண்டெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்துகிறாங்கிறது ஒன்று. ஈவினிங் வேலை முடிச்சதுக்கப்புறம் அந்த கலவையெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது, இல்லை மொத்தமாக தூக்கி போட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேஸ்டேஜ். ஸோ அந்த வேஸ்டேஜை குறைச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு செலவு வந்து தவிர்த்தரலாம். ஸோ அந்த செலவு வந்து நீங்கள் தவிர்க்கிறது எவ்வளோ தூரம் அப்படின்னா, ஒரு 5% வரைக்கும் அட்லீஸ்ட் அந்த ஓவரால் பில்டிங்கில் நீங்கள் சேமிக்கலாம். ஸோ ஓவராலாக நீங்கள் 5% சேமிக்கும் போது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக அது காட்டி கொடுத்துரும்.
1: ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க, அதாவது நம்ம செய்கிற வேஸ்ட்டை வந்து நம்ம குறைச்சாலே நம்மளுக்கு வந்து பாதி செலவு, அதாவது நம்ம வேஸ்ட் பண்றதுல பாதி செலவு வந்து கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து வீடு கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன மாதிரிலாம் வந்து வீட்டு ஓனர்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்து என்னோட சைட்ல இருந்து கண்டிப்பாக இருக்கும், அவங்க வந்து இதெல்லாம் வந்து வேண்டான்னு சொன்னாங்கன்னா கூட இது வந்து இதுக்கு கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா என்ன அதெல்லாம் வந்து இருக்கு, வழிமுறைகள்லாம் வந்து இதுக்கு வந்து இது கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் அப்படின்னா ஏதாவது இருக்குங்களா?
0: இல்லை, என்ன பேசிக்காக சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்துலேயே நான் வந்துட்டு அவங்க வந்து என்னோட வீட்டில் ஒருத்தராக நாங்கள் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அது என்னோட வீடு, நான் கட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அது என்னோட ப்ராஜெக்ட், என்னோடது அது. ஸோ அவங்களோட தேவைகள் நான் எல்லாமே பூர்த்தியாக வாங்கிக்கிட்டு என்னென்ன வேணும் என்னென்ன வேண்டாம் அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே வந்து அவங்கக்கிட்ட தெளிவுபடுத்தி ஒன்னொன்றுத்துக்கும் செக்லிஸ்ட் போட்டு கொடுத்து இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம். பேசிக்காக எவ்வளோ சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லணும். அவங்க எனக்கு இடத்த காட்டிட்டாங்கனாலே போதும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நான் க்ளீன் பண்ணுறதுலேருந்து அவங்க வந்து ஜஸ்ட் வந்து நின்று பார்த்தா போதும், நான் என்ன பண்ணுறேன், நான் கரெக்டாக பண்ணுறேனா இல்லையாங்கிறத அவங்க செக் பண்ணிக்கிட்டாலே போதும்னு வச்சுக்கோங்க. நான் க்ளீன் பண்ணுறேன், அது போ என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன், அதை வந்து நான் கொடுத்துருக்கிற மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறேனா அப்படிங்கிறத அவங்க வெரிஃபை பண்ணாலே அவங்களோட வேலை முடிஞ்சதுங்க. மற்றபடி வந்து அவங்க இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் அப்படிங்கிறது என்னோட லிஸ்ட்லேயே கிடையாது.
1: ரொம்பவே அழகா சொன்னீங்க, அதாவது ஒரு வீட்டு ஓனர் ஆகிட்டோம் அப்படின்னாலே நாங்க எங்க வீட்டுக்கு எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, அதை உங்க வீடா நினைச்சு நீங்க எல்லாமே பண்ணுவீங்க, நீங்க சரியா பண்றீங்களான்னு நாங்க செக் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்றீங்க.

0: இன்னொரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப குறைந்த செலவுல வந்து வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேக்குறேன் அப்படின்னா, அதுக்கான ஆலோசனைகள் ஏதாவது இருக்கா?
1: அதுதாங்க, நிறைய மாற்று பொருள் இருக்கு. நீங்க ஆல்டர்னேட் மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்கு. நீங்க ஒரு செலவு குறைக்கணுங்கிற பட்சத்தில் என்னென்ன மாற்று பொருள் யூஸ் பண்ணி நீங்க என்ன மாதிரி எல்லாம் கட்டிக்கலாங்கிறது வந்து நம்ம முன்ன சூஸ் பண்ணி பிளான் பண்ணிக்கணும். எது ஒன்றுத்துக்கும் முன்கூட்டியே உட்காந்து நீங்கள் தெளிவுபடுத்திட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வச்சிருக்க அமௌண்ட்லேயே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு வந்து நிறையவே இருக்குது.
0: ஓகே, இப்போ வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அடித்தளம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி இருக்க அந்த ஃபவுண்டேஷன் அப்படின்ற அடித்தளம் வந்து வீட்டுக்கு எந்த அளவுக்கு வந்து முக்கியம் அப்படின்னு பற்றி சொல்லுங்களேன்.
1: பேசிக்காக நம்ம ஒரு பிளான் எடுத்துடுறோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிளான்க்கான ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் நம்ம வந்து மேண்டட்டரியாக கொடுத்தாகணும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபவுண்டேஷனுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது நம்ம வெரிஃபை பண்ணி அங்கேயே வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துட்றோம். ஸோ அதுதான் மேஜரான ஆஸ்பெக்ட் ஒரு பிளான்க்கு. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் நம்ம பண்ணும்போது அந்த சாயில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிறது மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அந்த சாயில் டெஸ்ட் எடுத்து அந்த சாயிலுக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம லோட் கொடுத்தா இது ஒர்க் அவுட் ஆகுமா என்னங்கிறது நம்ம முன்கூட்டியே கணிச்சு அதுக்கு தகுந்த லோடை நம்ம கொடுத்து அதுக்கு தகுந்த ஸ்ட்ரக்சரல் பிளானை கொடுத்து நம்ம பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குங்க.
0: அதாவது வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த மணலை பரிசோதனை செஞ்சுட்டு இதில் எந்த அளவுக்கு வந்து கட்ட முடியும்ன்ற பிளான் எல்லாமே முன்கூட்டியே நம்ம செஞ்சுட்டு கட்ட ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, இப்போ ஒரு தோராயமா ஒரு வீடு கட்டுறதுக்கு எத்தனை மாதங்கள், ஒரு இவ்வளவு காலம் வந்து ஆகும் அப்படின்னா எவ்வளவு நாள் வந்து ஆகும்னு சொல்றீங்க?
1: அதை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பில்டிங் சைஸ் ரொம்ப மேட்டருங்க. எந்த சைஸ்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோங்கிறத பொறுத்து அதோட டைம் பீரியட் வந்து வேரியேஷன் இருக்கும். அண்ட் மினிமமா ஒரு ஒரு நம்ம வீடு நம்ம ஒரு சொந்தத்துக்கு வீடு கட்டிக்கிறோம், ஒரு ஒரு ஃப்ளோர்ல நம்ம கட்டிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஒரு ஒர்க்குக்கும் ஒரு ஒரு டைம் பீரியட்னு ஒன்று இருக்கு. அதை கொடுத்து பண்ணதான் வீட்டுக்கான ஸ்ட்ரென்த் அச்சீவ் ஆகும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஒரு 6-10 மாதம் வந்து குறைந்தது ஒரு வீடு கட்ட எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அதுக்கான ஸ்ட்ரென்த் அச்சீவ் ஆகுங்க. ப்ராப்பர் கியூரிங் டைம், ஒன்னொன்னுக்கும் ஒரு கியூரிங் டைம் ஒன்று இருக்கு. அதை கொடுத்து நம்ம பண்ணா வீடு நல்லா இருக்குங்க.
0: ஒன்னொன்னுக்கும் ஒரு கால அளவு இருக்கு. அதை கொடுத்தாதான் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு வீடு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து வாஸ்து பார்த்து தான் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கோம். ஸோ அந்த வாஸ்து பார்த்து கட்டுறது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க?
1: வாஸ்துங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்குள்ள எந்த அளவுக்கு காத்தோட்டமும் எந்த அளவுக்கு வெளிச்சமும் இருக்குங்கிறது தான் வந்து வாஸ்து வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வாஸ்துவை மாத்திருக்காங்க. வாஸ்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கல்ச்சரில் பார்த்துட்டு இருக்கோம். வாஸ்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்ததுனால தான் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க ஏர் சர்க்குலேஷனும் அந்த வெளிச்சத்தன்மையும் வந்து அதிகமாக கொடுத்து பண்ணுறதுனால தான் நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கு. ஸோ அது மேண்டட்டரியாக பார்க்க செய்கிறாங்க, அது மேண்டட்டரியாகவும் பண்ணிட்டு இருக்கும் கூட.
0: ஓகே, நீங்கள் வந்து வாஸ்து பார்த்தும் வந்து கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெயில் காலம் இருக்கு, மழைக்காலம் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வெயில் காலத்தில் வீடு கட்டுறோம், மழைக்காலத்தில் வீடு கட்டுறோம்னா என்ன மாதிரி முன்னெச்சரிக்கையெல்லாம் வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பண்ணிக்கிறது நல்லது?
1: இல்லை, ஒரு ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கும் ஒர்க் மோட் டிஃபர் ஆகும். நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறோங்கிறது நம்ம முன்கூட்டியே கணிச்சு அது அந்த அந்த வெதர் ரிப்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க்கை முன்கூட்டியே முடிச்சு இந்தந்த ஒர்க்கை வந்து தெளிவுபடுத்தி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும்.
0: இப்போ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டும்போது வந்து தண்ணி விடுவாங்க வீட்டு ஓனர்லாம் வந்துது. இப்போ நான் எனக்கு வீடு கட்டுறேன் அப்படின்னா நான் தண்ணி விடுறது, இந்த மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் நாங்கள் செய்வோம். அதெல்லாம் வந்துட்டு அந்த இதெல்லாம் வந்து நாங்கள் தான் செய்யணுமா, இல்லை இப்போ ஒரு வீடு கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அது முழுவதுமே வந்து வீடு கட்டுறவங்களோட பொறுப்பில் வந்து இருக்கும்?
1: எங்களோடத பொறுத்த வரைக்கும் ஒரு டர்ன் கீ கான்செப்ட் தாங்க. நாங்கள் கீ கையில் கொடுக்குற வரைக்கும், சாவியை வந்து கையில் கொடுக்குற வரைக்கும் எங்களோட வேலைப்பாடு தான். ஒன்னொன்றும் பார்த்து பார்த்து கியூரிங் ப்ராசஸ்ல இருந்து எல்லாமே பார்த்து பார்த்து தான் பண்றோம். அது நீங்க கேட்டிருக்க கேள்வி வந்து ஒரு தனிப்பட்ட கேள்வின்னு வச்சுக்கலாங்களேன். எப்படின்னா இப்போ உங்களோட வீடு அப்படின்னு நீங்க எடுத்து மனசோட பண்றீங்க, நான் என்னோட வீடு நான் ஒரு டைம் தண்ணி பிடிக்கிறேன், நீங்க ஒரு டைம் தண்ணி பிடிக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் இருக்கு, அதுக்கான கியூரிங் டைம் கொடுக்கணும். கியூரிங்கிறது ஒன்றும் இல்லை, தண்ணி பிடிச்சிட்டே இருக்கிறதுனால அது ஸ்ட்ரென்தன் ஆயிடுமான்னா அப்படி கிடையாது. உள்ள இருக்க அந்த ஈரப்பதம் வெளியில வந்தாகணும், காயறதுக்கான அந்த ஹீட்டை ஜென்ரேட் பண்றதுக்கான டைம் பீரியடும் கொடுக்கணும், அதே தன்மையை அதை கூலிங் பண்றதுக்கான டைம் பீரியடும் நம்ம கொடுக்கணும். அதை மேண்டட்டரியா நம்ம கன்சிடர் பண்ணி அது ப்ராப்பரா பண்ணா நல்லதா இருக்கும்.
0: ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து நம்ம மணல் வந்து பயன்படுத்த

0: பற்றி வீடு கட்டுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எம்சன் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்படி நம்ம மாற்றி பயன்படுத்துறதுனால ஏதாவது பாதிப்புகள் ஏதாவது இருக்கா, இல்லை அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க?
1: இல்லைங்க, மணலுக்கு ஒரு ஆல்டர்னேட் மெட்டீரியலாக கொண்டு வந்து தான் எம்சாண்டுங்க. ஸோ எம்சாண்ட் கொண்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ் போயிட்டு அதெல்லாம் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் எம்சாண்டுங்கிற ஒன்றே வந்திருக்கு. ஸோ மணலுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் வைஸ் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா எம்சாண்ட் பெட்டராகவே இருக்குங்க. ஏன்னா நாங்கள் ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் யூஸ் பண்ண இடத்துல எந்த இடத்துலையும் மேஜர் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் நாங்கள் எங்கேயுமே பார்க்கல. ஸோ ஆல்டர்னேட்டாக நல்லாவே இருக்கு. ஸோ எம்சாண்டாக நம்ம மணலாக அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவலி எம்சாண்ட் நல்லாவே இருக்குங்க.
0: ஓகே, அதாவது அதனால நம்மளுக்கு எந்த பாதிப்புகளும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ஓகே, இப்போ உங்களோட நிறுவனத்தில் வந்து நான் வந்து ஒரு வீடு வந்து கட்டி முடிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்து சர்வீஸ்லாம் வந்து கொடுப்பீங்க? வீடு கட்டி முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் நான் ஏதாவது வந்து கேட்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் வந்து பண்ணி கொடுப்பீங்க?
1: இல்லை, நான் முன்னே சொன்ன மாதிரி தான், அது கட்டி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அது என்னோட வீடு இல்லைங்கிறது கிடையாது. அது கடைசி வரைக்கும் அதை நான் பண்ணது, அது என்னோடது அப்படிங்கிறது ஒரு ப்ரௌடாகவே சொல்லியிருப்பேன். அதனால் இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்க அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே முடிச்சு கொடுத்துருக்க வரைக்குமே சரி, யார் இன்னைக்கு எந்த டைம்க்கு நான் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணி கொடுக்கக்கூடிய டைமில் நான் போய் அவங்களை மீட் பண்ணி பார்த்து பேசிட்டு வரதோ, இல்லை ஏதாவது ரெக்டிஃபிகேஷன் இருந்தால் நான் சப்போர்ட் பண்ணுறதோ, இல்லை அவங்களுக்கு வந்து வீட்டு சம்மந்தமாக வேறு ஏதாவது பர்சனலாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஸ் இருந்தாலும் நான் இன்றைக்கு வரைக்கும் கூட நின்று போய் பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அது ஒரு மேஜர் பிளஸ் வச்சுக்கலாங்களேன், என்னோட ஆர்கனைசேஷன்ல வந்து எனக்கு மிகப்பெரிய பிளஸாவே அமைஞ்சு வந்துட்டு இருக்குது.
0: கண்டிப்பாக, இப்போ வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் நீங்க வந்து உதவி செய்யறீங்க, இந்த மாதிரி எனக்கு ஐடியா இல்லைன்னு கேக்குறப்ப சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு நான் ஏதாவது இன்னொரு வீடு கட்டுறேன் அப்படின்னா உங்களை வந்து அணுகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. இப்போ வந்து உங்களோட நிறுவனத்துல தொழிலாளர்களுக்கு அதாவது பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கைகள் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா?
1: நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு வரேன். ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் ஆஸ்பெக்ட்ஸில் நான் டிசிஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். சப்போர்ட்டிவாக என்னென்ன அந்த ஸ்கஃப் ஃபோல்டிங் பண்ணும்போது அந்த சாரம் போடும்போது என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் பண்ணுறது, அது எல்லாமே ஒரு ஒரு நடவடிக்கையாக மாற்று நடவடிக்கை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கேன். இப்போது ஆன் டிஸ்கஷன் நான் பண்ணிட்டு இருக்கிறது வந்து என்னோட டீமுக்கு என்னோட க்ரூவுக்கு வந்து வருஷம் வருஷம் இன்சூரன்ஸ் பாலிசி பண்ணுறதுக்கான பேசிகிட்டு இருக்கிறேங்க. பாசிபிளி அது இந்த வருஷம் நான் பண்ணிவிடுவேன்.
0: ரொம்ப பெரிய முயற்சி வந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, ரொம்ப நன்றி அதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வாடிக்கையாளர்கள் செய்கிற தவறுகள் வந்து என்ன இருக்கு, இதை வந்து மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரிலாம் இருக்கு? இப்ப வீடு கட்ட நான் நினைக்கிறேன், உங்ககிட்ட வரப்ப ஒரு சில தவறுகள்லாம் வந்து செஞ்சிருவாங்க இல்லையா, முன்னாடியே இதை சரிபார்த்து வைக்காம அந்த மாதிரி இருக்கிறது வந்து இதெல்லாம் வந்து மேஜரா வந்து நீங்க பாக்குறீங்க?
1: இல்ல, இதுல தவறு செய்யறதுக்கு எதுவும் இல்லைங்க. ப்ராப்பரான ஒரு பில்டரை நம்ம தேர்வு செய்கிறது தான் முதல் ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் இடத்த அதுக்கு முன்னாடி தேர்வு செய்கிறது வந்து ரொம்ப ப்ராப்பராக நீங்கள் பார்த்துருக்கணும். ஒரு டாக்குமெண்டேஷன் நீங்கள் பார்த்து வாங்குறதுலேருந்து நம்ம மனசை தளர விடாமல் நாலு இடத்துல கேட்டு நாலு பக்கமும் கேட்டு நம்ம தெளிவுபடுத்திட்டு பண்ணுறதுல தப்பு கிடையாது. இவங்க கிட்ட கேட்டுட்டோம் சொந்தக்காரங்க அப்படின்ட்டு கொடுக்கறது இதெல்லாம் தவிர்த்துட்டு ரொம்ப வெரிஃபை பண்ணிவிட்டு இவங்க நல்லா பண்ணுவாங்கங்கிறது உங்களுக்கு திருப்திப்படும் போது நீங்கள் கொடுக்கறது வந்து லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
0: ரொம்ப நல்லது. இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து கொடுத்துருக்கேன், ஆனால் வந்து பாருங்க ஒரு இரண்டு மாதத்துக்குள்ள எனக்கு வந்து ஒரு சின்ன வேலை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனா சில காரணங்களாக ஒரு மாதத்துக்குள்ள எனக்கு பண்ணி முடியுங்கன்னு சொல்றப்போ அப்ப நான் கொடுத்ததை விட அது சில மாற்றங்களோட அதை பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரி ஆலோசனைகள்லாம் வந்து நீங்க?
1: இல்லை, அது வந்து நீங்க ஒரு இன்ஜினியர் இருக்காரு அப்படின்னா நீங்க அவரை கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கணும். முன்ன உங்களோட தேவை என்னங்கிறது தெளிவுபடுத்திக்கணும். செய்ய ஒரு ஒரு வேலைப்பாடு செய்யறதுக்கு முன்னாடியே வந்து நீங்க அவங்க கிட்ட உட்காந்து எனக்கு இதுதான் வேணும் வேண்டாம் அப்படிங்கறது ரொம்ப தெளிவுபடுத்திட்டு பண்றது தான் வந்து அந்த வேலை வந்து நீட்டா வந்து முடியும். ஏன்னா நீங்க ஒரு ஒர்க்கை செஞ்சுட்டு திரும்பவும் அதை எடுத்துட்டு ரீஒர்க் பண்றதுங்கிறது ரெண்டு பேர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்துட்டு ரொம்பவே சங்கட்டமா இருக்கும். ஸோ அவர் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பாரு, அதுக்கான லேபர் சப்போர்ட்ஸ் இருந்திருக்கும், அது எல்லாமே திரும்பவும்
0: எடுத்துட்டு திரும்ப புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுங்கிறது அவருக்கு ஒரு விதமா சங்கட்டங்கள் இருக்கும். அண்ட் அகைன் வந்து இன் கேஸ் இல்ல உங்களுக்கு வந்து அவர் வந்து இல்ல இந்த பாயிண்ட்ல இப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து உங்க மைண்ட் செட்டை மாத்துறாரு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து கன்வின்ஸ் ஆகாது. நான் எதிர்பார்த்த டிசைன்லயே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா மேஜரான விஷயம் வந்து முன்கூட்டியே ரெண் பண்ணோம்னா அதுல எந்த ஒரு மாற்றமும் வராது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஓகே, முதல் முறையா வீடு கட்டுறவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஆலோசனைகள் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இதுதான் முதல் முறையா வீடு கட்ட போறேன், இதெல்லாம் வந்து நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க வீடு கட்ட நினைக்கிறவங்களுக்கு?
1: இல்ல, வீடு கட்ட வராங்க அப்படிங்கிற பட்சத்திலேயே அவங்க வந்து பணம் அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. பண ஆஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்காம மேஜரா கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்துக்கு எந்த மாதிரி வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாங்கிறது ஓவராலா அவங்க எல்லா இடத்துலயும் அப்சர்வ் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது முன்ன அவங்க டிசைட் ஆயிக்கணும். டிசைட் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன பொருள் போட்டு எட்டின்லாம் பண்றாங்கிறத வெரி

0: சாட்டிஸ்ஃபை பண்ணியே தீரணும். ஸோ அது பண்ணும்போது தான் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண குவாலிட்டியும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண டிசைனும் நம்மளுக்கு லைக் ப்ராப்பராக கிடைக்கும்.
1: அதாவது நம்ம என்ன வீடு கட்ட போகிறோம், என்ன மாதிரி வீடு கட்ட போகிறோம் அப்படின்றத முன்கூட்டியே வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி கட்டலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம வந்து ஒப்பந்தம் போடும்போது எதெல்லாம் வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி இருக்குது?
0: இல்லை, நிறைய ஆஸ்பெக்டில் கவனிக்கணுங்க. இதோ வந்துட்டு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, காலக்கெடு, அவங்க என்ன டைம் பீரியட் கொடுத்துருக்காங்கங்கிறது, மெட்டீரியல் வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணி காட்டி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம ஒன்று வெரிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நம்பிக்கை தான் எல்லாமே, பட் இருந்தாலும் நம்ம வெரிஃபை பண்ணணுங்கிறது வந்து மேஜரான ஒரு செக்லிஸ்ட், நம்ம அதை பண்ணி ஆகணும். ஸோ அது மேண்டட்டரியாக பார்க்குறேன் நான்.
1: ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு தேவையானது என்னெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கையாக பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப அழகாக வந்து சொல்லிட்டீங்க. இங்கே வந்து உங்களோட தொழிலில் அடுத்து வந்து இப்போ ஒரு 10 வருடம் இல்லை அடுத்து வந்து நீங்கள் உங்கள் தொழிலில் முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னும் வளர்ச்சி செய்கிறதுக்கு என்ன வந்து பண்ணிட்டு இருக்கீங்க?
0: இல்லை, நான் இந்த தொழில் ஆரம்பிக்கும் போது ஒரு பில்டிங்கில் ஆரம்பித்தேங்க. அந்த ஒரு பில்டிங் வந்து சப்போர்ட்டிவாக எனக்கு அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் இயர்ஸில் வந்துட்டு அடுத்தடுத்த வருடத்தில் வந்து எனக்கு 2-3 ஆச்சு அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தது. இன்னைக்கு 6வது வருஷத்தில் இருக்கேன். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா 10க்கும் மேற்பட்ட பில்டிங் பண்ணிட்டுருக்கேன். அது எனக்கு சக்ஸஸாக ஃபீல் ஆகுதா அப்படின்னா ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. சக்ஸஸ் ஒரு படியும் வந்து முன்னாடி பார்க்கும்போது இன்னும் பெருசாக போயிட்டே இருக்குது. இப்போ எனக்கு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டேர்ன் கீ கான்செப்டில் வந்துட்டு ஒரு 500-1000 பில்டிங் வந்து எனக்கு பண்ணி டேர்ன் கீ கான்செப்டில் முடிக்கணுங்கிறது ஆசையாக பார்த்துட்ருக்கேன். அது லாங் டேர்ம் விஷனாக வச்சுருக்கேன். கண்டிப்பாக அது பண்ணதுக்கப்புறம் இன்னொரு விஷன் இருக்கும், அந்த விஷன் இன்னும் பெருசாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
1: உங்களோட ஆசை வந்து நிறைவேறணும் அப்படின்றதுக்கு தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 107 சார்பாக வாழ்த்துக்கள்.
2: இப்போ உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் சொல்லிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
3: என்ன தொடர்பு கொள்ள 86 68 08 64 அப்படிங்கிற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க.
1: முக்கியமா எங்களோட கனவு இல்லத்தை உங்களோட கனவு இல்லமா நினைச்சு அதை எப்படி கட்டி கொடுப்போம், என்ன மாதிரி வழிமுறைகள்லாம் நீங்க வந்து பண்றீங்க, நாங்க என்னெல்லாம் வந்து ஆலோசனைகள்லாம் வந்து கேட்டா சொல்லுவீங்க, நாங்க எப்படி வந்து எங்களை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு எல்லாமே வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி அசோக் அவர்களே.
0: தேங்க்யூ, நன்றி.
4: நிறைவு பெற்றது உங்கள் கலம் இன்று புதிய தடம்.

0: இன்னும் சில நாடுகளில் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயண்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதம் நடத்த மத்திய அரசு முன்வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கேள்வி நேரத்தின் முக்கியத்துவம் குறித்து குறிப்பிட்ட திரு ஓம் பிர்லா, அரசின் பொறுப்புணர்வை இது எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்தார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முயன்றார். அப்போது நீட் பிரச்சினையை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்த மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களவையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு JP நட்டா, திரு நிதின் கட்கரி, திரு கிரண் ரிஜிஜு, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றனர். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை செயலர் திரு சத்யேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் 1 கோடியே 25 லட்சம் வீடுகள் கட்ட ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா, வீட்டு வசதி என்பது நகர்ப்புற திட்டமிடுதலின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நகர்ப்புற மக்கள் தொகை அதிகரித்து வரும் நிலையில் வீட்டு வசதி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். நகர்ப்புற பகுதிகளில் வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்த நிலம் கிடைப்பது பிரச்சினையாக இருப்பதாக திரு ராஜீவ் கௌபா தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் குதிராம் போஸின் 119வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 18 வயதில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த குதிராம் போஸின் தைரியமும் நாட்டுப்பற்றும் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டதற்காக 1908ஆம் ஆண்டு இதே நாளில் குதிராம் போஸ் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக ராஞ்சியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அம்மாநில சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர் தலைவர் திரு தேவேந்திரநாத் மாட்டோ ராஞ்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பதட்டம் நிலவுவதால் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து பிஜேபி சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: திரங்கா ஹர் கர் திரங்கா.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
2: திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், அகர்தலா, அட்டாரி உள்ளிட்ட 9 இடங்கள் வழியாகவும் மின்னணு விசாவை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் உள்ள 88 இடங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டு பயணிகள் இந்தியாவிற்கு வர முடியும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு மின்னணு விசா திட்டம் தொடங்கப்பட்டது. முதலில் 43 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது 172 நாடுகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா, வணிகம், மருத்துவம், கல்வி உள்ளிட்ட 17 பிரிவுகளில் மின்னணு விசா வழங்கப்பட்டு வருகிறது. 95% விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு 72 மணி நேரத்தில் மின்னணு விசா வழங்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தில் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கையில்,
3: என்னோட பேர் ஜோதி, நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கேன். நான் வந்து இந்த பிரதமரோட ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் சேர்ந்திருக்கேன். 436 ரூபாய் கட்டுறேன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுறேன். இதன் மூலமாக என் குடும்பம் எதனா ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டு திட்டமாக வருது. நான் இங்கே குழு நடத்துகிறேன், அந்த குழு மூலமாகவும் எல்லாரையும் இதில் நான் சேர்க்க வச்சுருக்கேன். இதன் மூலமாக எல்லாருமே பயனடைய முடியும். அதனால் எல்லாருமே இதில் சேர்ந்து நல்ல பயனடைங்க. இந்த காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்த பிரதமருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மகாராஷ்டிராவின் சத்தாரா மாவட்டத்தில் புனே பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். புனேயிலிருந்து சத்தாரா சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 4 பேர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒடிஷாவின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலாசோர், பத்ரேக், காந்திரேபாரா, கட்டாக் மற்றும் ஜெகத்சிங்பூர் மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா, பஞ்சாப், பீகார், உத்தரப்பிரதேசம், அசாம், மேகாலயா மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் படிப்படியாக மழை குறையும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஆலப்புழா, பத்தினந்திட்டா, கோட்டயம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு மாவட்டத்தில் மழை குறைந்து வருவதால் சுற்றுலாப் பயணிகளுக்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு மேகாஸ்ரீ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்றத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதன் மூலம் கிரீன் கார்டு உள்ளிட்ட குடியுரிமை விண்ணப்பதாரர்கள் பயனடைவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. குடியேற்றத்திற்கான விண்ணப்ப படிவங்கள் இணையதளத்தில் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக செலவினங்களை குறைத்து குடியேற்ற நெறிமுறைகளை சீர் செய்ய இந்த நடவடிக்கை பயனுள்ளதாக அமையும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தைவான் மாநிலையில் சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. சீன கடற்படையின் 7 போர் கப்பல்கள் தைவான் நாட்டிற்கு மிக அருகே வந்ததாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தைவான் சீனாவின் ஒரு பகுதி என்று சீனா கூறி வரும் நிலையில் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. தைவான் நாட்டில் தனி ராணுவமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. தைவான் நாட்டிற்கு தனி பொருளாதார நிர்வாகம் இருக்கும் நிலையில் இரு நாடுகளுக்கிடையே பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் மோகன் பகான் அணி 6-0 என்ற கோல் கணக்கில் CISF அணியை வென்றது. குரூப் சியில் 9 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் உள்ள ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணி ஏற்கனவே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி FC1 அணியையும் மும்பை அணி நாங்ஸே அணியையும் எதிர்கொள்கின்றன. காலிறுதி ஆட்டங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில்

நெல்லை திருச்சி அணியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:50.
1: நேர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம். வீட்டுக்கிட்ட ரொம்ப புதரா மண்டி கிடக்குது. அண்ணங்கிட்ட சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அண்ணன் காதலையே வாங்கிக்க மாட்டேங்கிறான். செடி கொடியெல்லாம் அப்படியே நெடிசலாக இருக்கு பாரு. சுப்பு, இந்த சுப்பு வேற எங்கே போனாலும் தெரியல. சுப்பு சுப்பு சுப்பு சுப்பு, எங்கே போனவ? காலையிலேயே ஆளை காணோம். வா புள்ள, என் கூட சேர்ந்து கொஞ்சம் இந்த பில்லு பூண்டெல்லாம் நம்ம பிடுங்கலாம் வா. அண்ணன் வர்றதுக்குள்ள நம்ம சொல்றத அவன் காதலையே வாங்கிக்க மாட்டான். சுப்பு சுப்பு.
2: அக்கா எனக்கு கஷ்டமா இருக்குக்கா, எனக்கும் சேர்த்து நீ அந்த வேலையை செஞ்சுறேன்.
1: உனக்கு கஷ்டமா இருக்கா? செடி குடியில ஏதாவது வந்தாதான் உனக்கு தெரியும் கஷ்டமா இருக்குதுன்னு. அப்படிதான் சொல்லுவேன். வீட்டை சுத்தி நல்லாவா இருக்குது பாக்குறதுக்கு? சரி விடு, நானே புடுங்கிக்கிறேன் விடு. சரி, இவ வர மாதிரி தெரியல, நானே சுத்தம் பண்ணிக்கிறேன் விடு. இவ எப்ப வர்றது? இந்த வேலை என் கூட சேர்ந்து செய்யறது. இவளையும் எதிர்பார்க்க முடியல, அண்ணனும் எதிர்பார்க்க முடியல. சரி நானாவது செஞ்சுக்கிறேன் விடுங்க.
3: தீ என்ன இது, ஏதோ செடிக்குள்ள நெளியற மாதிரி தெரியுது. சுப்பு சுப்பு, கொஞ்சம் வேகமா வாபுல்ல, வந்து இங்க என்னன்னு பாரு. செடிக்குள்ள ஏதோ நெளியற மாதிரி தெரியுது.
2: நீ என்ன டைனோசரிய பாத்துட்ட? எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுமே இல்லாத விஷயத்து கூட நீ இப்படிதான் பண்ணுவ.
3: ஏய் டைனோசர் இல்ல, சீக்கிரமா சீக்கிரமா பக்கமா பக்கமா, இங்க பாரு பாம்பு மாதிரி தெரியுது. பக்கமா சீக்கிரம் வந்து பாரு என்னன்னு பாரு வந்து. அட பக்கம் வாபுல்ல, கொஞ்சம் சீக்கிரமா பக்கவா பக்கமா.
2: பக்கம் வந்தா மட்டும் என்னக்கா காட்ட போற? ஏங்கா இப்படி பண்ணிட்டு இருக்க? இரு வர.
3: வந்துட்டியா? இங்க பாரு, செடிக்குள்ள இருந்து நீளமா பாம்புதான். நல்லா பாரு பாம்புதான். ஐயோ இங்க பாருடி, பதட்டத்துல பேச்சே வரமாட்டேங்குது எனக்கு. பாம்புதான், நல்லா பாரு பாம்புதான். அங்க பாரு அந்த பூண்டு செடி அடியில பாரு, எப்படி நெளிஞ்சிட்டு நம்மள நோக்கிதான் வருது. பாரு, கொஞ்சம் அண்ணனை கூப்பிடு, கொஞ்சம் வேகமா அண்ணனை கூப்பிடு, அந்த பாம்பு அடிச்சிடலாம் உடனே.
2: எது பாம்பு அடிக்கிறியா அக்கா? பாம்பெல்லாம் அப்படி அடிக்க கூடாதுக்கா.
3: ஏண்டி பாம்பு போய் யாராவது அடிக்காம விடுவாங்களா? அடிக்காம விட்டுட்டா எப்படி நைட்ல நம்ம நிம்மதியா தூங்குறது? அடிக்காம விட்டா அது கொத்திடாதா? இல்ல நம்மளுக்கு எதுவும் வேற எதுவும் பிரச்சனை ஏற்படாதா?
2: அக்கா எல்லா பாம்புமே விஷ பாம்புலாம் இல்லக்கா, நீ ஏங்கா இப்படி பயந்துட்டு இருக்க?
3: விஷ பாம்பு இல்லையா? விஷ பாம்போ விஷம் இல்லாத பாம்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அண்ணனை கூப்பிடு முதல்ல, அதை அடிச்சு கொண்டு போய் எங்கேயா தூரமா போட்டாதான் எனக்கு நிம்மதி.
2: அக்கா பாம்பெல்லாம் நம்ம அப்படி அடிக்க கூடாதுக்கா. நம்ம வனத்துறைக்கு போன் பண்ணி சொன்னா அவங்களே இந்த பாம்பை பத்திரமா பிடிச்சிட்டு போய் காட்டுல விட்டுருவாங்க.
3: ஆமா, இதுக்கு முன்னாடி நிறைய நாள் பாம்பு வந்திருக்கு, அண்ணன் தான் அடிப்பான். அப்பெல்லாம் நீ இல்ல இல்ல, எங்களுக்கும் தெரியாது இல்ல.
2: அதான் இப்ப தெரிஞ்சிருச்சு இல்லக்கா, பாம்பு இந்த மாதிரி வந்துச்சுன்னா வனத்துறை கிட்டயோ இல்லனா பாம்பு மீட்பு குழுவுக்கிட்டயோ நம்ம தகவல் கொடுக்கணும். அப்படி தகவல் கொடுத்துருங்கன்னா அந்த பாம்பை பாதுகாப்பா பிடிச்சி எடுத்துட்டு போய் காட்டுல விட்டுருவாங்க.
3: அப்படியா? சரி இப்பவே போன் பண்ணி அவங்களுக்கு சொல்லு, அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிட்டோம்.
2: சரிக்கா இப்பவே போன் பண்ணி சொல்லிடுறேன். ஆனா நீங்க எனக்கு ஒண்ணு பண்ணணுமே.
3: நான் என்ன பண்ணணும் சொல்லு சீக்கிரம்.
2: இந்த விஷயத்த நம்ம அக்கம் பக்கம் எதிர்த்த வீடு எல்லாருக்கிட்டையும் நீ சொல்லணும். யாருமே பாம்பை இனிமே அடிக்க கூடாது, சரியா?
3: சரி சரி, இனிமே யாரும் அடிக்க மாட்டாங்க, நானும் சொல்லிடுறேன். இப்ப போன் பண்ணியா இல்லையா?
2: தோ பண்ணிடுறேன்க்கா. பாம்பை கண்டால் அடிக்காதீர், அமைதியாக இருங்கள், வனத்துறைக்கு தகவல் கொடுங்கள், உயிரை காப்போம் சூழலை காப்போம்.
1: இது சூழல் காப்போம்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: JSW Neo Steel, India's largest leading steel manufacturer. JSW Neo Steel, pure TMT கம்பிகள்.
6: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.
7: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீர்ணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. AP மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு?

0: தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. ஆபத்து மற்றும் பேரிடர் காலங்களில் பிறர் உயிரை காத்தவர்களின் வீரத்தை கௌரவிப்பதற்காக ஜீவன் ரக்ஷா பதக்க விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான தகுதி அனைத்து பாலினத்தினரும் விண்ணப்பிக்கலாம். ஆயுதப்படை, காவல்துறை மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தீயணைப்பு படை வீரர்களும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் அவர்கள் அதிகாரப்பூர்வ பணி நேரத்தில் செய்த மீட்பு நடவடிக்கைகள் இந்த விருதுக்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. விருது பிரிவுகள் சர்வோத்தம் ஜீவன் ரக்ஷா பதக்கம், உத்தம் ஜீவன் ரக்ஷா பதக்கம், ஜீவன் ரக்ஷா பதக்கம், மீட்பு நடவடிக்கை 1/10/2024 பின் நடந்திருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 12/8/2026. மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலகத்தில் விண்ணப்பங்கள் பெறலாம். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தர்மபுரி மாவட்ட நுகர்வோர் குறை தீர்க்கும் மன்றத்தில் 3 ஆண்டுகள் காலத்திற்கு உறுப்பினர் பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான தகுதி சட்டப்படிப்பு BL/RLLB நிறைவு செய்திருக்க வேண்டும். முன் அனுபவம் நீதித்துறையில் 15 முதல் 20 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை தகுதியுள்ள நபர்கள் தங்களது சுய விவர குறிப்புடன் நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 14/8/2026. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தர்மபுரி. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி 1/8/2026 முதல் 30/8/2026 வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் மிக முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நல திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிகவும் அவசியம். தர்மபுரி மாவட்டத்தில் இக்கணக்கெடுப்பு பணிக்கு 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக 2026/2027 கல்வி ஆண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய மாற்றங்களாக 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். 2ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சாலிடேட் மார்க்ஷீட் அண்ட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்கும் காலம் June 1 முதல் November 30 வரை. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் www.xwell.tn.government.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். கூடுதல் விவரங்களுக்கு தர்மபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசிக்கும் நேரம் மதியம் 1:10.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல, நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல், பலம் பேசாது நிரூபிக்கும்.
0: இசை என்பது காதுகளுக்கு மட்டும் கேட்பதில்ல, சில நேரங்களில் அது நம்முடைய பழைய நினைவுகளை திறக்கக்கூடிய ஒரு சாவினே சொல்லலாம். இது உங்களுடைய விருப்ப பாடல் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் முதல் பாடலை கேட்டிருக்காங்க நார்த்தமட்டியிலிருந்து முத்து மல்லிகா, எல்லோரும் நல்லவரே என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே அந்த பாடலை கேட்டு ரசிப்போமா?

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: உங்கள் அபிமான அன்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களை இணைந்திருக்கிறோம் உங்கள் விருப்ப பாடல் நிகழ்ச்சி நேயர் விருப்பத்தில். ஒரு நல்ல பாடல் கேட்டாலே மனசு அமைதியாகும். ஒரு பழைய பாடலாம் கேட்டால் மனசு கடந்த காலத்துக்கே போயிடும் இல்லைங்களா? சில பாடல்களுக்கு வயசே ஆகாது, கேட்கக்கூடிய ஒவ்வொரு முறையுமே புதுசாக தான் இருக்கும். அப்படி ஒரு பாடலை தான் கேட்டிருக்காங்க தாசனம்பட்டியிலிருந்து எஸ் தீபா, செவ்வந்தி திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே அந்த பாடல்.

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
0: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
7: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
10: உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மதியம் 2 மணிக்கு விவசாய அரங்கம் என்ற நிகழ்ச்சியில் தீவன தயாரிப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பற்றி காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் ரூபானந்தினி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். சில ஹீரோக்கள்லாம் திரையில் நடிப்பாங்க, சில ஹீரோக்கள் திரைக்கு வந்தாலே திரையே மாறிடும். அப்படி லிஸ்ட்டில் எப்பயுமே ஒரு தனி இடம் இருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவருடைய ஸ்டைலில், அவருடைய எனர்ஜியில் ஒரு பாட்டு கேட்கலாமா? சில விஷயத்தெல்லாம் நம்மளாம் அடிப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நிறைய மனிதர்கள்கிட்ட இருந்து நம்ம கற்றுப்போம். அப்படி ஒரு பாடலில் தான் கேட்டிருக்காங்க. ஏரிகோடிப்பட்டியிலேருந்து பரமேஸ்வரி கேட்டிருக்காங்க. படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து இது அந்த பாடல் நேர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மதியம் 2:30 பூங்கோத்து நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல கேட்க மறக்காதீர்கள். நேர்களே, இனிமையான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கண்டிப்பா நேயர்கள் அனைவருமே அந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: 102.5
2: 102.5
0: நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மதியம் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தீவன தயாரிப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பற்றி காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் ரூபானந்தினி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். காலங்கள் மாறினாலுமே, எப்பயும் டெக்னாலஜிகள் அப்படின்னு மாறிக்கிட்டே இருந்தாலுமே நாம் வந்து பாடல் கேட்கறது நிறுத்துறதே இல்லை. இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். காலத்துக்கு ஏற்றபடி பாடல்கள் மாறினாலும் பழைய பாடல்கள்லாம் கேட்கக்கூடிய நம்மளுடைய பழைய நினைவுகளும் ஞாபகத்துக்கு வரும். பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:30. நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: தர்ம

0: பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
1: தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நான் வந்து மருத்துவர் ராஜேஷ், பிஜிஆர் மருத்துவமனை தருமபுரியிலிருந்து பேசுகிறேன். அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நேற்று வந்து பதிவில் வந்து ஒருத்தர் வயிற்று வலி பற்றி பேசியிருந்தோம். அப்புறம் அந்த வயிற்று வலிக்கான காரணம் என்னன்றதும் தெரியல அப்படின்னு பேசியிருந்தோம். பெருங்குடலில் ஓட்டை விழுந்துருச்சுன்றதையும் சொல்லியிருந்தோம். அப்புறம் உள்ளே போய் ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா கரெக்டாக பெருங்குடலில் ஒரு ஓட்டை நல்லா பெருசாக கிழிஞ்சே இருந்தது. இது இல்லாத சிறுங்குடல்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெருசாக ஒரு கிழிசல். இந்த பெருங்குடலில் இருக்கிறத நாங்கள் தைக்க முடிஞ்சுது. அதனால் அப்படியே ப்ரைமரி க்ளோஷர் என்று சொல்லுவோம், அதிலே வந்து கொஞ்சம் எல்லாம் முடிஞ்ச அளவு தைச்சி அந்த ரத்த ஓட்டெல்லாம் நல்லா இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிவிட்டு பெருங்குடல் விட்டுட்டோம். சிறுங்குடலில் பார்த்தீங்கன்னாக்கா அடித்து கிழிஞ்சி அந்த குடலே வந்து த்ரூ அண்ட் த்ரூ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கட் ஆகி, அது மட்டும் இல்லாத அந்த சிறுங்குடலுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்துலேயும் வந்து ஒரு ஓட்டம் மாதிரி விழுந்து அதிலிருந்து வந்து ரத்த கசிவு வந்துட்டு இருந்தது. அந்த இடத்த வந்து ஒன்றும் பண்ண முடியல, தைக்க முடியல. ஏன்னா அது ஏற்கனவே ரத்த ஓட்டம் பாதிப்பாயிடுச்சு. அதனால் குடலையே வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் பக்கம் வந்து நாங்கள் கட் பண்ணி ஒட்டை வச்சுட்டு செஞ்சுட்டு வந்தோம். பேஷண்ட் வந்து ரொம்ப சிக்காக தான் இருந்தார். பிபியெல்லாம் ரொம்ப, அது மயக்கம் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு மருந்துக்கு 2 மருந்து போட்டு தான் வந்து பிபியை வந்து எங்களால் நிற்க வச்ச முடிஞ்சுது. கொஞ்சம் நல்ல கடுமையான மருந்து மாத்திரைகள்லாம் போட்டோம். மெஷின் வென்டிலேட்டரில் தான் வச்சுருந்தோம். ஒரு நாள் வந்து புறாவுமே வந்து பிபி பிக்கப் ஆகலை. ஒன்றுக்குமே பார்த்தீங்கன்னா பிபி கம்மியாக இருந்ததுனால, எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு பிபி வந்து பெர்சிஸ்டண்ட்டாக 1 நாள் 2 நாள் கம்மியாக இருந்ததுன்னா முதல்ல அடி வாங்கக்கூடிய உறுப்பு பார்த்திங்கன்னா கிட்னி தான். கிட்னி அடி வாங்கிடும். ஏன்னா கிட்னிக்கு வந்து எப்பயுமே அந்த ரத்த ஓட்டம் வந்து நல்லாவே இருக்கணும். அது கிட்னிக்கு வந்து ரத்த ஓட்டம் போயிடுச்சு செஞ்சிச்சுனாக்கா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 6 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் வரைக்குமே ரத்த ஓட்டம் ஒழுங்காக அதுக்கு சரியாக பிபி கம்மியாக இல்லாத போகலனாவே அது வந்து செயலுக்கு ஆரம்பிச்சிடும். அது ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இவருக்கு ஒரு நாள் முழுக்குமே வந்து ஒரு 200 ml மேலே யூரினே வரலை, உப்பெல்லாம் ஏறிடுச்சு. அப்புறம் வந்து நாங்கள் பெர்சிஸ்டண்ட்டாக வந்து அந்த மெஷின்லேயே வச்சு மருந்தெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி செஞ்சு ஒரு 2வது நாள் 3வது நாள்லேருந்து கொஞ்சம் பிபி பிக்கப் ஆச்சு. ஒரு 3வது நாள் 4வது நாள்லேருந்து நாங்கள் டயாலிசிஸ் எடுக்கலாமா, ஏன்னா உப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் நார்மலாக இருக்கணும், அவருக்கு 5 பாயிண்ட் வரைக்கும் போயிடுச்சு. பட் ஆனால் 3வது நாள்லேருந்து கொஞ்சம் ஒன்றுக்கு வந்து நல்லா ஃப்ளோ வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் 3வது நாள் 4வது நாள்லாம் வந்து பிபி வந்து மருந்து இல்லாதே நிற்க ஆரம்பிச்சதுனால நாங்கள் அந்த மெஷின் விட்டு எடுத்துட்டோம். அப்புறம் 6வது நாள் 7வது நாள்லேருந்து தான் வந்து அந்த உப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிது. அந்த ரத்தோட்டம் போய் நம்ம அந்த மெஷினில் வச்சு நல்ல ஹை ஃப்ளோ ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜனை வந்து நல்லா உள்ளே பம்ப் பண்ணி இதெல்லாம் பண்ணி செஞ்சதுனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிட்னியும் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா ஒரு 5வது நாள் 6வது நாள்லேருந்து மெஷின் விட்டு எடுத்ததுலேருந்து அவருக்கு கொஞ்சம் உணவுகளை கொடுக்க ஆரம்பித்தோம், நீராகாரமாக. அப்புறம் அப்படியே படிப்படியாக வந்து உணவுகள்லாம் நல்லா டாலரேட் பண்ணார், மோஷன்லாம் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் 6வது நாள் 7வது நாள்லேருந்து தான் வந்து அவருக்கு திடம் பொருளாக வந்து நாங்கள் கொடுக்க ஆரம்பித்து செஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி கிட்டத்தட்ட 9வது நாளோ 10வது நாளோ தான் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் விட்டு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணோம். இதில் என்ன பெரிய விஷயம்னா இது எல்லாம் முடிஞ்சு 7வது நாள் அவர் கொஞ்சம் நல்லா நினைவெல்லாம் வந்து பேச ஆரம்பித்து செஞ்சு பண்ணினதுக்கப்புறமா நான் போய் வந்து திரும்ப கேட்குறேன், பெரியவரை இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ கடுமையாக வந்து அடி விழுந்திருக்கு வயிற்றில், யாராவது அடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல, நீங்கள் பயந்துக்கிட்டு அவங்கள காட்டி கொடுக்கறதுக்காக வந்து இதை மறைக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் தயவு செய்து எதாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கள், அட்லீஸ்ட் வந்து அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்காவது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறமா பொறுமையாக பெரியவர் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நாள் அந்த 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு தெரியாத போய் எங்கேயோ ஃபுல்லாக குடிச்சிட்டு கீழே விழுந்துருக்கிறாரு. கீழே விழுந்ததுப்போ வயிற்றில் வந்து கல் வந்து நல்லா ஏறி நல்லா அடிபட்டுருக்கு. வீட்டில் சொன்னாக்க வந்து திட்டுவார்னு சொல்லிட்டு பெரியவர் இவ்வளோ நாள் வரைக்கும் மறைச்சி வச்சுட்டார். இது ஒரு ரொம்ப சின்ன விஷயம். சின்ன விஷயம்னா என்ன, கீழே போய் விழுந்துட்டாரு, வயிற்றில் அடிபட்டுருச்சு. அதை வந்து அடுத்த நாளே அவங்க வீட்டில் வந்து சொல்லியிருந்து செஞ்சுருந்தார்னா அட்லீஸ்ட் அடுத்த நாளே நம்ம டெஸ்ட் பண்ணி அடுத்த நாளே இந்த ஆப்ரேஷனை பண்ணியிருந்தோம்னா இவ்வளோ தூரம் மோசமாக போய் அவர் உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலைமைக்கு போய் காப்பாற்றுற அளவு மோசமாக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருந்திருக்காது. அந்த வென்டிலேட்டர்லாம் போயிருக்க மாட்டார், மருந்து மாத்திரை இவ்வளோ செலவாயிருக்காது.
0: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும்

0: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
3: தகடூரி நண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் உங்கள் விருப்ப பாடல் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். அடுத்ததான் நம்ம பண்பலையில் ஒழிக்க போகிறது ஒரு எவர்கிரீன் இட் சாங் தான். மண்ணையும் செய்யும் தொழிலையும் தெய்வமாக மதித்த கிராமத்து மனிதர்களின் குரலில் தான் கேட்க போகிறோம். இளையராஜா இசையில் இது புது பாட்டு திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு யார் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்கன்னா காளையனூர் பகுதியிலிருந்து பி. ரங்கசாமி கேட்டிருக்காங்க. நாமும் அவருடன் சேர்ந்து பயணிப்போம் நேர்களே.

மனசுக்கு நெருக்கமான கிராமத்து பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் இறுதி பாடல் வந்து யார் கேட்டிருக்காங்கன்னா, நாமக்கல் மகளாம்புரம் பகுதியிலிருந்து கா ராஜசேகர் கேட்டிருக்காங்க, பாசமலர் திரைப்படத்தில் இருந்து. அண்ணன் தங்கச்சி உறவே வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லைங்களா? அண்ணன் தங்கச்சி பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்ச்சிகரமான காவியம் தான் இந்த திரைப்படம். டிஎம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில் உருவான இந்த பாடல் எம்எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் தமிழ் சினிமாவிலேயே என்றும் அழியாத ஒரு மெலோடி பாடலாக திகழ்கிறது. இது அந்த பாடலை கேட்டு ரசிப்போம் நேர்களே.

ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. 3:46 வானவில் மாறி நம்மளுடைய வாழ்க்கையும் ஜலிக்கும். எப்பவுமே சந்தோஷமா ஜாலியை சிரிச்சுட்டே இருங்க நேர்களை. பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். போதை பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு உறுதிமொழி முதலமைச்சர் தலைமையில் ஏற்கப்பட்டது. போதைப் பொருள் ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார். போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்திய பள்ளி கல்லூரிகள் தன்னார்வலர் குழுக்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. திருச்சி, மதுரை, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, தர்மபுரி உள்ளிட்ட மாநிலத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் போதைப் பொருள் தடுப்பு உறுதிமொழி இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீட் தேர்வு முறைகேடுகளை கருத்தில் கொண்டும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையிலேயே மருத்துவர் மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ளும் வகையிலும் கொண்டுவரப்பட்ட அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், திறமையுள்ள அனைவருக்கும் மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார். 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் முன்பு மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்றது என்று சுட்டிக்காட்டிய அவர், இதனால் கிராமப்புற மாணாக்கர் பயனடைந்ததாக கூறினார். நீட் தேர்வால் தனியார் பயிற்சி மையங்கள்தான் அதிக பயன்பெறுவதாகவும் பெற்றோர் இதற்காக அதிகம் செலவு செய்ய வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். நீட் தேர்வால் விவசாயிகளின் குழந்தைகளுக்கு ஒரே மாதிரியான பயிற்சி கிடைப்பதில்லை என்றும் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட இந்த தனி தீர்மானத்திற்கு மத்திய அரசு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் கல்வியை பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக்கொண்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, காங்கிரஸ், பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிக, மனிதநேய ஜனநாயகம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. இந்த தீர்மானத்தின் மீது பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் பயிற்சி மையங்களை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்றும் மாணாக்கர் பயன்பெறும் வகையில் புதிய திட்டத்தை செயல்பட வேண்டும் என்றும் கோரினார். தமிழக அரசின் தனி தீர்மானத்தின் மீதான இந்த வாக்கெடுப்பில் தாம் கலந்து கொள்ளாமல் வெளியேறுவதாக கூறி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அரசின் இந்த சட்ட திருத்தத்தால் சிறுபான்மையின கல்வி மருத்துவ நிறுவனங்கள் பாதிக்கப்படும் என்றார். பல்வேறு சிறுபான்மையின சமூக அமைப்புகள் முதலமைச்சரை சந்தித்து இந்த சட்ட திருத்தத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நேற்று எடுத்துரைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மருத்துவமனைகள், ஆதரவற்றோர், முதியோர் பராமரிப்பு இல்லங்கள், சமூக நல கட்டமைப்புகள், ஆராய்ச்சி நிலையங்கள் உள்ளிட்டவை பாதிக்கப்படுவது குறித்தும் அமைச்சர் விளக்கமளித்தார். திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விசிக உள்ளிட்ட கட்சிகள் இந்த தனி தீர்மானத்தை வரவேற்றுள்ளன. பேரவையில் இந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் வரும் பொங்கல் பண்டிகையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்காக 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறினார். பேரவையில் இன்று இந்த பட்ஜெட் மீதான பொது விவாதத்தின் போது இது தொடர்பான உறுப்பினரின் கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார்.
1: வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தினை பொங்கல் 2027 ஆண்டுக்கும் தொடர்ந்து செயல்படுத்திட அதற்கான நிர்வாக அனுமதியும் திட்ட செலவுகளுக்கான முன்பண தொகையாக ₹300 கோடி ஒதுக்கீடு செய்து அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. வேட்டி சேலை ரகங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் ஏற்கனவே அறிவிப்பு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டு நூல் கொள்முதல் செய்யும் நிலையில் உள்ளது.
0: முன்னதாக இந்த விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய திமுக உறுப்பினர் திரு ஓ பன்னீர்செல்வம், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை வழங்கி தாவே காட்சிக்கு வந்துள்ளதாக குறிப்பிட்டார்.

0: தெரிவித்தார். தாவேக ஆட்சியில் உள்ள அனைத்தும் திமுக அரசின் திட்டங்களாகவே உள்ளதாக கூறினார். பட்ஜெட்டில் திட்டங்களுக்கு நிதி பகிர்வு போதுமானதாக இல்லை என்றும் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வருவாயை பெருக்க பட்ஜெட்டில் திட்டங்கள் இல்லை என்று கூறிய அவர், வருவாய் மதிப்பீட்டின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பினார். காவிரி மற்றும் மேகதாது அணை பிரச்சினைகளுக்கு நீதிமன்றத்தின் மூலம்தான் தீர்வு எட்ட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த கேள்வி ஒன்றிற்கு 28 லட்சம் கோடி ரூபாய் மானிய நிதி இதுவரை இந்த திட்டத்திற்காக விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நடப்பு நிதியாண்டின் பொது பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்கு 22,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். நாடு முழுவதும் இதுவரை 10,33,00,000 அதிகமான விவசாய அட்டைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் கூறியுள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக இன்று அவர் அளித்த பதிலில், விவசாயிகள் தத்தம் கைபேசிகளிலேயே வேளாண் அட்டைகளை பெற பதிவு செய்து கொள்ளலாம் என்றார். பயிர்களின் மீதான எல்நினோ தாக்கத்தை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய நீர் ஆணையமும் மாநில அரசுகளும் எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு முன்னதாகவே உரிய வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகார பிரச்சினையை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பினர். மாணாக்கர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களவையில் அறிக்கை வெளியிட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. இந்த அறிக்கையை அளிக்க அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக இருப்பதாக அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ நேற்று தெளிவுபடுத்தியதை அவைத்தலைவர் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சியினரின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் அவை சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். அவை அலுவல்களுக்கு தொடர்ந்து இடையூறு ஏற்படுவது குறித்து அவர் கவலை வெளியிட்டார். தேசிய நலன் சார்ந்த முக்கிய மசோதாக்கள் நிலுவையில் உள்ளதாகவும் அதற்கான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரினார். ஆனால் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலைமை எதிரொலித்ததால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது. மாணாக்கர் TNGASA.in என்ற இணையதளம் வாயிலாக வரும் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு ஆன்லைன் கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்குகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதிய மின் மோட்டார் வாங்க விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து நண்பகல் நிலவரப்படி 9,000 கனஅடியாக இன்று அதிகரித்துள்ளது. பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் 2வது நாளாக இன்றும் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிப்பால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று நண்பகல் 12 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 9,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு கருதி 2வது நாளாக காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பிலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: திருச்சி ஆகாஷ்வாணி, தஞ்சை எல்பிடி, சென்னை தூர்தர்ஷன் நிலையங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற உதவி பொறியாளர் முத்துகிருஷ்ணன் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 69. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் நெல்லை அணி திருச்சியையும் கோவை அணி திருப்பூரையும் இன்று எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவை.

0: ஒருமனதாக இன்று நிறைவேறியது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசின் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: தகடூரி நண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:55. நேர்கள் இனி கேட்கலாம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவான மழையளவு சிவகங்கை வேதியரண்டில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி, திருச்செந்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை, மதுரை, சோழவந்தான் பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. விருதுநகர், சேதுபுரம், சிவகங்கை, இளையான்குடி, அரியலூர், காரைக்கால், மதுரை, வாடிப்பட்டி, பெரம்பலூர், கோயம்புத்தூர், சின்னக்கல்லார், காரைக்குடியில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. திண்டுக்கல், கொடைக்கானல், படகு குளம், கோயம்புத்தூர், உபாசி, திண்டுக்கல், கொடைக்கானல், புதுக்கோட்டை, கோயம்புத்தூர், வால்பாறை பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர், திருவையாறு, கடலூர், அண்ணாமலை நகர், சென்னை வளசரவாக்கம், தஞ்சாவூர் பேராவூரணி, கடலூர் ஸ்ரீமுஷ்ணம், தேனி மஞ்சளாறு, சென்னை மாதவரம் பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் நத்தம், சேலம் மேட்டூர், சிவகங்கை தேவக்கோட்டை, கிருஷ்ணகிரி ஓசூர், திருவள்ளூர் செங்குன்றம், ராமநாதபுரம் கடலடி, திருவாரூர் நீடாமங்கலம், திருவண்ணாமலை வந்தவாசி, புதுக்கோட்டை குடுமியான்மலை, சேலம் மேட்டூர் 1 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 40.2 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸும், கொடைக்கானலில் 12 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னெச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடலின் ஒரு சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.
3: நம்ம முதலாளி நல்ல முதலாளி,
4: ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க.
5: தம்பி, ஊருக்கு புதுசோ?
4: ஏன்னா அப்படி கேக்குறீங்க?
5: இல்ல, நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
4: என்ன சொல்றீங்க, புரியலையே.
5: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முத தடவையா பாக்குறேன். அதான், இந்தாங்க டீ குடிங்க.
4: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
5: டீ எப்படி?
4: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
5: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்.
4: என்ன விஷயம்னா?
5: நீங்க அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியா தானே போக போறீங்க?
4: ஆமா. ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
5: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றத கவனிங்க.
4: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறது இல்ல.
5: தொப்பூர் மலைப்பாதையில போற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணுமா? அங்க ஏதோ மிஷின்லாம் வச்சிருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனா அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
4: இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
5: இந்த வழியா அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிடுறேன்.
4: இப்ப கொடுத்த வடையே போதும்ண்ண.
6: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட

0: கால் வலியா, முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: JSW நியூஸ்டில் ஒவ்வொரு கம்பியும் ஒரு பாதுகாப்பு. விலை பார்த்து வாங்காதீங்க, வலிமை பார்த்து வாங்குங்க. JSW நியூஸ்டில் இருந்தா வீடு மட்டும் இல்ல, வருங்காலமும் ஸ்ட்ராங்.
2: தருமபுரி ஏ கொள்ளஅள்ளி மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19 ஆண்டு ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா ஆகஸ்ட் 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 or
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசிக்கும் நேரம் மதியம் 2:01. நேர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
5: முத்தண்ணா, உங்க கடையில இருந்து ஒரு பாக்கெட் அச்சுமுறுக்கு, ஒரு பாக்கெட் அதிரசம், ஒரு 10 கடலை மிட்டாய் தாங்கண்ணே.
6: என்னமா கயல், இன்னைக்கு அச்சுமுறுக்கு மேலையும் கடலை மிட்டாய் மேலையும் அம்புட்டு இஷ்டமா கேட்டு வாங்குறியம்மா.
5: அண்ணா, எனக்கும் என் தங்கச்சிக்கும் சின்ன வயசுல இருந்து இந்த தின்பண்டங்க மேல ரொம்ப இஷ்டம். இப்பவும் எங்க அப்பா எனக்கு சந்தையில இருந்து இதெல்லாம் வாங்கியாந்து கொடுப்பாருன்னா பாத்துக்கங்களேன்.
6: பரவாயில்லம்மா, இந்த காலத்திலயும் பழசம் மறக்காம அப்படியே இருக்க. இப்பெல்லாம் துரித உணவு இல்லாம பிள்ளைங்க தூங்கவே மாட்டாங்க.
5: நீங்க சொல்றது ரொம்ப சரிதான்ண்ணா.
6: நீ கேட்ட பொருட்கள் எல்லாத்தையும் இந்த பையில போட்டு வச்சிருக்கேன், கொண்டு போமா.
5: சரிங்கண்ணா. அட, என் சைக்கிள் எங்க?
6: அங்க இருக்கு பாருமா.
5: ஓ அப்படியா, சரிண்ணே.
7: பாரு சைக்கிள்ல வர்றது. பாக்க கயல் போலதான் இருக்கு. ஆமா ஆமா, கயலேதான். இந்த புள்ள கடத்தெருக்குதான் போயிட்டு வரோம். ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வருதான்னு கேப்போம். கயலே கயலே.
5: யார் அது நம்மள கூப்பிடுறது? ஆளையே காணும். அச்சுச்சோ, ஒருவேளை வேதாளமா இருக்குமோ.
7: கயலே கயலே.
5: இது என்னடா வம்பா போச்சு? ஒத்தடி பாதை வேற, அதுல போயிட்டு இருக்கோம். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்ல. கண்டிப்பா வேதாளமா தான் இருக்கும். ஒருவேளை வேதாளம் எங்கேயாவது மரத்துல இருந்து பாத்துட்டு நம்மள கூப்பிடுதோ. சரி சரி, சைக்கிள வேகமா ஓட்டிட்டு போயிடுறேன்.
7: இது என்ன, இந்த புள்ள கூப்பிட கூப்பிட வேகமா சைக்கிள் ஓட்டிட்டு போகுது.
5: ஐயோ ஐயோ அம்மா.
7: அச்சச்சோ, கையில கீழே விழுந்துடுச்சே. நாம ஓடி போய் உதவி பண்ணுவோம்.
5: அம்மா, சைக்கிளை போட்டுட்டு கீழே விழுந்துட்டேனே. இப்படி அம்மா, ஐயோ கால் வலிக்குது.
7: கையில கையில பாத்து பிள்ள, பொறுமையா எழுந்துரு பிள்ள.
5: அட மருதாணி, நீயா என்ன கூப்பிட்ட?
7: ஆமா பிள்ள, நான் தான் கூப்பிட்டேன்.
5: அட, இது தெரியாம வேதாளம்தான் கூப்பிடுதுன்னு வேக வேகமா போய் கீழே வேற விழுந்துட்டேனே. இப்ப காலு கையெல்லாம் வலிக்குது, கை கால்லாம் சேரா வேற ஆயிடுச்சு.
7: நீ இன்னும் வேதாளம் புத்தகத்தை படிக்கிறத விடலையா?
5: இல்ல புள்ள. ஆமா, நீ என்ன இங்கிட்டு?
7: நான் ஆடு மாடுகளுக்கு புள்ள எடுத்துட்டு போலான்னு வந்தேன் புள்ள. வீட்டுல சாப்பிட்டு வரல, வந்த இடத்துல ஒரே பசி. சரி, கடத்தருவுக்கு போயிட்டு வரையே, ஏதாவது வாங்கிட்டு வருவ கேக்கலான்னு நினைச்சேன். அதனாலதான் குரல் கொடுத்து கூப்பிட்டேன்.
5: அப்படியா புள்ள, நல்ல வேலை. நான் வாங்கிட்டு வந்த தின்பண்டங்க போய் வரப்பு மேலேயே விழுந்திருக்கு, சேத்துல விழல.
7: சரி சரி, வா கையலு, அங்கிட்டு இருக்கிற பம்பு செட்டுக்கு போய் கை கால அலம்பிட்டு வரலாம்.
5: சரி வா மருதாணி, போவோம். மருதாணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன் கீழே விழுந்ததுல.
7: என்ன புள்ள?
5: நம்ம ஊரு சமுதாய கூடத்துக்கு ஒரு 8 போயிட்டு வருவோம் வா.
7: எதுக்கு கையிலு அங்கிட்டு போனோம்?
5: அங்க இப்ப ஒரு கூட்டம் நடக்குது புள்ள. அந்த கூட்டத்துல கால்நடைகளுக்கான தீவனங்களை பத்தி சொல்றாங்களாம்.
7: அப்படியா கையிலு, நல்ல விஷயத்த சொல்லிருக்க. சரி சரி, நீ சைக்கிள்ல உட்காரு, நான் சைக்கிள ஓட்டிக்கிட்டு போறேன்.
5: சரி புள்ள, வா போவோம்.
7: கையிலு,
8: கூட்டத்துக்கு வந்துட்டோம் புள்ள. அந்த பலகையில யாரு என்ன தகவலை சொல்ல போறாங்கன்னு எழுதியிருக்கு, நான் படிக்கிறேன் கேளு புள்ள. தீவன தயாரிப்பில் புதிய தொழில்நுட்பங்களை பத்தி காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆ ரூபநந்தினி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்களாம். நாம கவனமா கேட்டுப்போம்.
9: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கால்நடைகளில் உற்பத்தி திறனை மேம்படுத்தணும் அப்படின்னா அவற்றிற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தடையின்றி அளிப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். சரியான முறையில் தேவையான ஊட்ட

சத்துக்களை அழிக்கலைன்னா கால்நடைகளில் வளர்ச்சி குறைதல், இனப்பெருக்கம் பாதிக்கப்படுறது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அவை கால்நடைகளுடைய ஆரோக்கியத்தையும் பாதிக்கின்றது. சரி, கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்னா, எரிசக்தி, புரதச்சத்து, தாது உப்பு மற்றும் விட்டமின்கள், இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் கால்நடைகளுக்கு தேவைப்படுது. இந்த ஊட்டச்சத்துக்களை அளிக்க பல்வேறு தீவன மூலப்பொருட்களை கொண்டு அடர்த்தீவனம் தயாரிக்கப்பட்டு கால்நடைகளுக்கு வழங்கப்படுது. இந்த வகையான கால்நடை தீவனங்களை தயாரிப்பதற்கு தீவன ஆலை தேவைப்படுது. மாதம் ஒரு 200 டன் தயாரிக்கக்கூடிய கொள்ளளவு கொண்ட தீவன ஆலையை புதிதாக அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல நிலம். குறைந்தது 2000 சதுரடி நிலமாவது இந்த 200 டன் கொள்ளளவு கொண்ட தீவன ஆலை வந்து தயாரிக்கிறதுக்கு தேவைப்படும். அதாவது ஒரு தீவன ஆலை அமைப்பதாக இருந்தால் அதில் அரவை இயந்திரம், கலவை இயந்திரம், எலிவேட்டர் போன்ற இயந்திரங்கள் அமைக்கணும். அதற்கு குறைந்தது 500 சதுரடி இடமாவது தேவைப்படுது. அதுக்கப்புறமா தீவனமாக அரைக்கிறதுக்கு தேவைப்படுற தீவன மூலப்பொருட்களை சேமித்து வைப்பதற்கு இடம் வேணும். அதுக்கு குறைந்தது 1000 சதுரடி இடமாவது தேவைப்படுது. அதாவது 100 சதுரடி இடத்துல நம்மால 10 டன் அளவிற்கு மூலப்பொருட்களை சேமிக்க முடியும். நாம 200 டன் அரைக்கக்கூடிய தீவன ஆலைக்கு தயார் பண்ணணும் அப்படின்னா குறைந்தது 100 டன் மூலப்பொருட்களையாவது சேமிப்பு கிடங்களை சேமித்து வச்சிருக்கணும். அப்போ ஒரு மாதத்திற்கு 200 டன் தயாரிக்கிற தீவன ஆலையில் குறைந்தது 100 டன் தீவன மூலப்பொருட்களை சேமித்து வைப்பதற்கு நமக்கு குறைந்தது 1000 சதுரடி இடமாவது தேவைப்படுது. அதே போன்று 200 டன் தயாரிப்பு கொள்ளளவு கொண்ட ஒரு தீவன ஆலையில் குறைந்தது 50 டன் தீவனத்தை தயாரித்து வச்சுருக்கணும். முன்னாடி சொன்னது தீவனம் அரைப்பதற்கு தேவையான தீவன மூலப்பொருட்களை சேமிப்பு வைப்பதற்கான இடம். இப்போ தீவனம் தயாரிச்சிருப்போம் இல்லையா, அதில் 50 டன் தீவனம் தயாரித்ததையாவது நம்ம சேமித்து வைக்கணும். அப்படின்னா தான் தொடர்ச்சியாக தீவனங்களை தயாரித்து விற்பனை செய்ய இயலும். அப்போ 50 டன் தீவனத்தை சேமித்து வைப்பதற்கு குறைந்தது 500 சதுரடி இடமாவது தேவைப்படுது. ஆக மொத்தம் 2000 சதுரடி இடமாவது நமது 200 டன் தீவன தயாரிப்பு கொண்ட தீவன ஆலை அமைக்கணும் அப்படின்னா தேவைப்படுது. 500 சதுரடி இயந்திரத்துக்கு 1000 சதுரடி வந்து தீவன மூலப்பொருட்களை சேமித்து வைக்கிறதுக்கு, அப்புறம் 500 சதுரடி வந்து தயாரித்த தீவனங்களை சேமித்து வைக்கிறதுக்கு, ஆக மொத்தம் 2000 சதுரடி இடம் வந்து தேவைப்படுது. அடுத்தது கட்டிடம். இப்போ இந்த 2000 சதுரடி இடத்துல நாம் கட்டிடங்களை எழுப்பணும். தீவன ஆலை அமைப்பதற்கு வந்து கான்கிரீட் ரூஃப் போட்டு கட்டணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம பக்கவாட்டில் செங்கல்களை வச்சு சுவர் அமைத்துட்டு மேலே தகர ஷீட்னால கூட கட்டி கட்டிடங்களை நம்ம செலவு குறைவான லெவலில் கட்டிடம் கட்டிக்கலாம். அடுத்தது தீவனம் அரைப்பதற்கு தேவையான இயந்திரங்கள். நாம் எந்த வடிவத்தில் தீவனங்களை வந்து தயாரிக்க போகிறோங்கிறத பொறுத்து தான் எந்த விதமான இயந்திரங்கள் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ கால்நடை தீவனங்கள் வந்து தயாரிக்கிறதுக்கு பல்வேறு வகையான புதிய தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது. பல்வேறு வடிவங்களையும் கால்நடை தீவனங்களை தயாரிக்கிறாங்க. அதாவது மாவு தீவனம், குச்சி தீவனம், முறுக்கு தீவனம் என்று பல்வேறு வடிவங்களில் தீவனங்களை தயாரிக்கிறாங்க. ஸோ நாம் தயாரிக்க போகிற தீவனம் வந்து எந்த வடிவத்தில் இருக்க போகுது, எவ்வளவு அளவு தயாரிக்க போகிறோம், எவ்வளோ கிலோ வந்து தயாரிக்க போகிறோங்கிறத பொறுத்து தான் எந்த வகையான தீவன ஆலையை அமைக்கலாங்கிறதையே முடிவெடுக்க முடியும். அதாவது தினமும் நான் 5-10 டன் தீவனம் தயாரித்து விற்பனை செய்ய போகிறேன் அப்படின்னா நம்ம மாவு தீவனமாகவே தயாரித்து செய்யலாம். இவ்வாறு மாவு தீவனமாக தயாரித்தோம் அப்படின்னம்னா பெரிய முதலீடு வந்து தேவைப்படாது. ஆனால் குச்சி தீவனம் அரைப்பதாக இருந்தால் அதற்காக நாம் வந்து செலவழிக்கும் முதலீடு தொகை வந்து மிகவும் அதிகமாக இருக்கும். ஸோ குறைந்த அளவில் குச்சி தீவனம் தயாரிப்பதற்கு ஏற்ற தயாரிப்பு இயந்திரங்கள் வந்து சந்தையில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஆகவே 15-20 லட்ச ரூபாய்க்குள்ள தீவன ஆலை அமைப்பதாக இருந்தால் மாவு தீவனம் தயாரிப்பதற்கான தீவன ஆலையைத்தான் நம்மால் அமைக்க முடியும். மாவு தீவனம் தயாரிப்பதற்கு என்னென்ன இயந்திரங்கள் தேவை அப்படின்னா அரவை இயந்திரம் தேவை, ஒரு கலவை இயந்திரம் தேவை. இந்த அரவை இயந்திரங்கள் வந்து தீவன மூலப்பொருட்களை உடைத்து சிறு சிறு துகள்களாக்கி கொடுக்குது. கலவை இயந்திரம் என்ன பண்ணுன்னா இந்த உடைத்த சிறு சிறு தீவன மூலப்பொருட்களை நுண்ணூட்டச்சத்துக்களான தாது உப்பு, விட்டமின் போன்றவற்றுடன் கலந்து ஒருபடித்தான தீவன கலவையாக மாற்றி கொடுக்குது. இந்த கலந்த தீவனத்தை தான் நம்ம பைகளில் அடைத்து அடர்த்தீவனமாக விற்கிறோம். எனவே ஒரு அரவை இயந்திரமும் ஒரு கலவை இயந்திரமும் இருந்தால் நம்மால் மாவு தீவனம் தயாரித்து விற்பனை செய்ய முடியும். எலிவேட்டரையும் சேர்த்து அமைப்பதன் மூலம் தீவன ஆலையின்

உற்பத்தி திறனை நம்மால் அதிகரிக்க முடியும். இது வந்து மாவு தீவனம் தயாரிக்கிறதுக்கு தேவைப்படுற இயந்திரங்கள். இப்போ குச்சி தீவனம் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன இயந்திரங்கள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் குச்சி தீவனம் தயாரிக்கிறதுக்கு மாவு தீவனத்தை தயாரிச்சு வச்சுட்டு அந்த மாவு தீவனத்திலிருந்து தான் நம்ம குச்சி தீவனம் தயாரிக்க முடியும். ஸோ குச்சி தீவனம் தயாரிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாலே ஃபர்ஸ்ட் மாவு தீவனம் தயாரிக்கிறதுக்கு தேவையான அனைத்து இயந்திரங்களும் வேண்டும். அதனோடு பக்குவப்படுத்தும் இயந்திரம், குச்சி தீவனம் தயாரிக்கும் இயந்திரம், அப்புறம் குளிர்விக்கும் இயந்திரம் போன்றவை வந்து அடிஷ்னலாக தேவைப்படுது. குச்சி தீவனம் தயாரிப்பதற்கு முதல்ல மாவு தீவனத்தை தயாரிக்கணும். பின்னர் இந்த மாவு தீவனமானது நீராவியோடு சேர்ந்து நன்றாக கலக்கப்பட்டு தீவனத்தினுடைய வெப்பநிலையானது 170 to 190 degrees ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்றப்படுது. அது வந்து பக்குவப்படுத்தும் இயந்திரத்தில் தான் மாற்றப்படுது. இந்த பக்குவப்படுத்தப்பட்ட மாவு தீவனமானது குச்சி தீவனம் தயாரிக்கப்படுகின்ற உருளைக்குள்ளே செலுத்தப்படுது. ஸோ சுமார் 4 millimeters விட்டம் கொண்ட உருளையானது கோழிகளுக்கான குச்சி தீவனம் தயாரிக்கிறதுக்கும், 6 milliliters விட்டம் கொண்ட உருளையானது மாட்டு தீவனம் தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட குச்சி தீவனமானது நல்ல சூடாயிருக்கும். அதனால குளிர்விப்பான் இயந்திரத்திற்குள் அனுப்பப்பட்டு தீவனத்தில் இருக்கிற வெப்பமானது வெளியேற்றப்பட்டு பைகளில் அடைப்பதற்கு ஏதுவானதாக மாற்றப்படுகின்றது. இவ்வாறு தயாரித்த தீவனங்களை, அது மாவு தீவனமாக இருந்தாலும் சரி குச்சி தீவனமாக இருந்தாலும் சரி, நாம் கரெக்டாக லேபிளிங் பண்ணணும். அப்புறம் கரெக்டான முறையில் சேமித்து வைக்கணும். ஸோ சரியான முறையில் லேபிளிங் செய்யணும் அப்படின்னம்னா, அதாவது ஒரு தீவன பையில் என்னென்ன விவரங்கள் இருக்கணும் அப்படின்னம்னா, தீவனத்தோட பெயர் என்ன, எந்த விதமான கால்நடைகளுக்கு அதை அழிக்கலாம், எவ்வாறு அழிக்கலாம், எவ்வாறு அதனை சேமிக்க வேண்டும், இது போன்ற தகவல்களை அந்த பைகளில் நம்ம கொடுத்துருக்கணும். சேமிப்பு கிடங்கில் வைக்கும் பொழுது தீவனங்களை ஒரு மரப்பலகை போட்டு அதன் மீது தான் சேமித்து வைக்க வேண்டும். அப்புறம் சுவர்லேருந்து ஒரு 1.5 தூரம் தள்ளி தான் இந்த மரப்பலகைகளை அமைக்க வேண்டும். இல்லைன்னா சுவற்றில் இருக்க ஈரம் வந்து தீவனங்களை தாக்கி அதில் பூஞ்சை காளான் பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. எனவே நாம் தீவனங்களை கால்நடைகளுக்கு அளிக்கும் போது ஈர கையினால் தீவனத்தை எடுத்து நம்ம தீவனம் கொடுக்கக்கூடாது கால்நடைகளுக்கு. அதாவது ஒரு கைப்பிடியுள்ள ஒரு குவளை போன்ற பொருட்களை பயன்படுத்தி தான் தீவனங்களை எடுத்து நம்ம கால்நடைகளுக்கு அளிக்க வேண்டும். நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் மைய தீவன தொழில்நுட்ப பிரிவு கால்நடைகளுக்கு தேவையான ஏறத்தாழ 40 வகையான கால்நடை மற்றும் கோழி தீவனங்கள் மற்றும் தாதுப்பு கலவையை தயார் செய்து விற்பனை செய்கிறார்கள். இங்கு தயாரிக்கப்படும் கால்நடை தீவனமானது கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு பண்ணைகளுக்கும், தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறையின் கீழ் செயல்படும் மாவட்ட கால்நடை பண்ணைகளுக்கும் மற்றும் தனியார் ஆராய்ச்சி நிறுவனங்கள் போன்றவைகளுக்கும் கால்நடை பண்ணையாளர்களுக்கும் விற்கப்படுகிறது. இந்த தீவனம் வந்து மைய தீவன தொழில்நுட்ப பிரிவில் காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை விற்கப்படுகின்றது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தீவன ஆலை அமைப்பதற்கு என்னென்ன இயந்திரங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த தீவன ஆலைகளில் தீவனம் தயாரிப்பதற்கு என்னென்ன மூலப்பொருட்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு தேவைப்படுகின்ற மூலப்பொருட்கள் ஃபஸ்ட்டு நம்ம எரிசக்தி மிக்க மூலப்பொருட்களை பயன்படுத்தணும். அதாவது தானியங்கள், தானியங்கள் கீழே நம்ம மக்காச்சோளம், அரிசி, கோதுமை, சிறுதானியங்கள் இது மாதிரி தானியங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து புரதச்சத்து மிக்க மூலப்பொருட்களை பயன்படுத்தணும். அதாவது புண்ணாக்கு வகைகள், அதில் சோயா புண்ணாக்கு, அதுக்கப்புறமா கடலை புண்ணாக்கு, இந்த மாதிரி தீவன மூலப்பொருட்களை பயன்படுத்தி நம்ம தீவனம் தயாரிக்கணும். நார்ச்சத்து கொடுக்கறதுக்காக அரிசி தவிடு நம்ம பயன்படுத்தலாம். இப்பெல்லாம் நிறைய விவசாய பெருமக்கள் வந்து அரிசி தவிடுக்கு பதிலாக நம்ம பருப்பு பொட்டு வந்து பயன்படுத்திடுறாங்க. ஸோ இந்த பருப்பு பொட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற தோல் மட்டும்தான் நிறைய வருது, அதில் நார்ச்சத்து மட்டும்தான் இருக்கும், புரதச்சத்து குறைவாக தான் இருக்கும். எனவே விவசாய பெருமக்கள் வந்து இந்த பருப்பு பொட்டை பயன்படுத்தும் போது அதில் கொஞ்சம் புரதமும் அதாவது பருப்பும் கொஞ்சம் கலந்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு பயன்படுத்தலாம். வெறும் பொட்டு மட்டும் இருந்துச்சு அப்படின்னம்னா அதை பயன்படுத்தி நம்ம தீவனம் தயாரித்தோம்னா அதில் ஒன்லி நார்ச்சத்து மட்டும்தான் வரும், அதில் புரதச்சத்து இருக்காது, விலையும் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா தவிடினுடைய விலை வந்து குறைவாகவும் இந்த பருப்பு பொட்டினுடைய விலை அதிகமாகவும் இருக்கும்போது நீங்கள் வெறும் நார்ச்சத்து மட்டும் இருக்கிற பருப்பு பொட்டை வந்து தீவனம் தயாரிப்பதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னம்னா அதனால ஏற்படுற செலவு வந்து அதிகமாக இருக்கும். எனவே அதை கருத்தில் கொண்டு நம்ம விவசாய பெருமக்கள் வந்து விலை குறைவான மூலப்பொருட்களை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ இந்த கால்நடை தீவனம் தயாரிக்கும் போது எரிசக்தி மிக்க மூலப்பொருட்களான தானியங்கள், புண்ணாக்கு வகைகள், நார்ச்சத்து கொண்ட மூலப்பொருட்கள், இதனோடு
தாது உப்பு கலவை, அதையும் சேர்த்து ஒரு படித்தான கலவையாக மாற்றி

0: அதை தான் கால்நடை தீவனமாக விற்பனை செய்கிறாங்க. ஸோ இந்த கால்நடை தீவனங்கள் தயாரிக்கிறதுக்கான இந்த தீவன மூலப்பொருட்களை அரைக்கிறதுக்கு தான் நம்ம அரவை இயந்திரமும் கலவை இயந்திரத்தையும் பார்த்தோம். இந்த மாதிரி தயாரித்த ஒரு கால்நடை தீவனத்தை நாம் கால்நடை ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்கிற மாதிரி ஒரு கறவை மாட்டிற்கு தினமும் 2 கிலோ அளவுக்கு கொடுத்து பயன்பெறலாம்.
1: கையலு, தீவன தயாரிப்பில் புதிய தொழில்நுட்பங்களை பத்தி காட்டு பாக்கும் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆ ரூபானந்தினி அவங்க ரொம்ப பயனுள்ள தகவல்களை நமக்கு புரியும்படி தெளிவா எடுத்து சொன்னாங்க. அதோட நம்ம கால்நடைகளுக்கு தேவையான தீவனத்தை நாமளே இனி தயாரிச்சு கொடுப்போம். அதனால கால்நடைகளை ஆரோக்கியமா வளர்க்கலாம் நாம.
2: நிச்சயமா புள்ள, விவரம் சொல்ல இவங்க இருக்கும் போது இனி நமக்கு என்ன கவலை இருக்கு சொல்லு.
1: ஆமா கையலு, சரியா சொன்ன. அப்ப நாம பறவிடுவோமா? நான் போய் அறுத்து வச்சிருக்கிற புல்லுக்கட்ட தூக்கிட்டு போறேன்.
2: சரி மருதாண்டி, வா போவோம். நானும் கோழிகளை பிடிச்சி கூண்டுல அடைக்கணும்.
1: ஏன் கையலு, கோழிகளை தானே கூண்டுல அடைக்க போற? வேதாளத்தெல்லியே
2: அட போ புள்ள, நீ வேற.

0: விவசாயிகளே, இந்த ஆண்டிற்கான கோமாரி நோய் தடுப்பூசி பணி குறித்து சென்னை கால்நடை நோய் நிகழ்வியல் மைய முதன்மை நோய் நிகழ்வியல் அலுவலர் டாக்டர் எஸ் ஜி கனகசுகிலா அவர்கள் வழங்கும் தகவல்.
1: நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் ஒவ்வொரு வருஷமும் கோமாரி தடுப்பூசி 6 மாச இடைவெளியில வருஷத்துக்கு 2 முறை போடப்பட்டு வருகிறது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஏன்னா ஏற்கனவே சுழற்சியில 8 முறை நம்ம போட்டாச்சு. கோமாரி நோயினா என்ன, அது எந்தெந்த மாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும், அதோட அறிகுறிகள் என்ன, அதோட தடுப்பூசி எவ்வளவு முக்கியம், அதெல்லாம் குறித்து இப்ப பார்க்கலாம். கோமாரி நோய் என்பது கால்நடைகளுக்கு ஏற்படும் ஒரு நச்சுயிரி தொற்று நோய் ஆகும். இந்நோயானது மாட்டினம், ஆட்டினம் மற்றும் பன்றி இனங்களில் வாய் மற்றும் கால் பகுதிகளில் கொப்பளங்களை ஏற்படுத்தும். இந்நோய் பசுவினத்தை அதிகம் தாக்குகிறது. நோய்

பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு அதிக காய்ச்சல் ஏற்படும். மாடுகள் அசை போடாமல் இருக்கும். வாயில் உமிழ்நீர் வடிந்து கொண்டிருக்கும். வாயின் உட்புறங்களிலும் நாக்கின் ஓரமும் பல் ஈறுகளிலும் சிறு கொப்பளங்கள் காணப்படும். கால்நடைகளின் குழம்புகளுக்கிடையே கொப்பளங்கள் உருவாகி பின்னர் அது புண்ணாகிவிடும். கறவை மாடுகளில் மடிகளிலும் மடிக்காம்புகளிலும் சிறு கொப்பளங்கள் ஏற்படும். பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் பாலினை குடிக்கும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்நோயினால்

0: பதினொன்றாம் ஆண்டு முதல் கோமாரி தடுப்பூசி பணி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. 2020 ஆண்டு முதல் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ், அதாவது NADCP திட்டத்தின் கீழ், அனைத்து மாவட்டங்களிலும் கோமாரி நோய் தடுப்பூசி பணி முழு முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 8 சுற்றுகள் கோமாரி தடுப்பூசி பணி நிறைவடைந்த நிலையில் உள்ளது. அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த ஆண்டு 9வது சுற்று கோமாரி தடுப்பூசி பணி ஜூலை 1 தொடங்கி ஜூலை 31 வரை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விடுபட்ட கால்நடைகளுக்கு ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 10 வரை தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்படும். மாநிலத்தின் தகுதியுள்ள 4 வயதிற்கு மேற்பட்ட, அதாவது 4 மேற்பட்ட கன்றுகள், சுமார் 90 லட்சம் பசு மற்றும் எருமை மாட்டினங்களுக்கு தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. மத்திய அரசின் அறிவுரைக்கிணங்க அனைத்து மாட்டினங்களுக்கும் காது வில்லை இயர் டேக் போடப்பட்ட பின்னரே தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட வேண்டும். கால்நடை விவசாய பெருமக்கள், கோமாரி தடுப்பூசி பணியினை உங்கள் மாட்டினங்களுக்கு தவறாது செலுத்தி கொடிய நோயான கோமாரி நோயிலிருந்து தங்கள் மாட்டினங்களை காத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் இது குறித்து தகவல்கள் தெரிந்திட தங்களுக்கு அருகில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனைகளை தொடர்பு கொள்ளலாம்.
1: இதுவரை கோமாரி நோய் தடுப்பூசி பணி குறித்து சென்னை கால்நடை நோய் நிகழ்வியல் மைய முதன்மை நோய் நிகழ்வியல் அலுவலர் டாக்டர் எஸ்.டி. கனக சுகிலா அவர்கள் வழங்கிய தகவலை கேட்டீர்கள். அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
2: அங்கக பழ சாகுபடி என்பது இக்காலத்திற்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இதனுடைய அடிப்படை கருத்து வளமான மண், பயிர், ஆரோக்கியமான உணவு மற்றும் வாழ்வாகும். அங்கக பழ சாகுபடியில் இயற்கை உரங்களான பசுந்தாள் உரம், தொழு உரம், உயிர் உரம், மண்புழு உரம் மற்றும் பயிர் வளர்ச்சி ஊக்கிகளான அமுத கரைசல், தேங்காய்பால் கரைசல், பஞ்சகாவியா, ஜீவாமிரதம், மண்புழு வடிநீர், முட்டை, அமினோ அமிலம், மீன் அமினோ அமிலம், திறன்மிகு நுண்ணுயிர் கரைசல் போன்றவற்றை பயன்படுத்தலாம். மேலும் பயிர் சுழற்சி, கலப்பு பயிர், ஊடு பயிர், பல்வகை பயிர் ஆகியவற்றை பின்பற்றலாம். பூச்சி விரட்டி, மூடாக்கு, உயிரி பூச்சி தெளிப்பான்களான புகையிலை கரைசல், 3G கரைசல், 5-இலை கரைசல் போன்றவற்றை பயன்படுத்தலாம். பழப்பயிர்களான மா, கொய்யா, வாழை, சீதா, பலா, அத்தி, திராட்சை, மாதுளை போன்ற பழங்களை பொதுவாகவே சில விவசாயிகள் இயற்கை முறையில் சாகுபடி செய்து அதிக விளைச்சல் மற்றும் லாபத்தை ஈட்டியுள்ளனர். இன்றைய சூழலில் அங்கக பழ சாகுபடியில் இயற்கையாக நிகழும் உயிரியல் செயல்முறைகளை அடிப்படையாக கொண்டு பாரம்பரிய விவசாய நடைமுறைகளுடன் நவீன தொழில்நுட்பங்களை இணைத்து அதிக லாபம் பெறுகின்றனர். இந்த அங்கக பழ உற்பத்தியின் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். நஞ்சற்ற பழங்களை உற்பத்தி செய்ய இயலும். நீண்ட காலத்திற்கு பழ உற்பத்தியில் நிலைத்தன்மை பெற முடியும். உற்பத்தியில் தன்னிறைவு அடைய முடியும். இது மண் வளத்தை அதிகரிக்கும். மண்ணின் உயிர் மற்றும் இயற்பியல் வேதியியல் பண்புகள் மேம்படும். வெளியிலிருந்து இடுபொருட்களை தவிர்ப்பதால் செலவு குறையும், லாபம் அதிகம் கிடைக்கும். தோட்டத்திலிருந்து கிடைக்கும் ஆதாரங்களை பெரும்பாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். அங்கக வேளாண்மை மூலம் நன்மை தரும் பூச்சிகளான ஒட்டுண்ணிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து அதன் மூலம் பழ மரங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளின் எண்ணிக்கையை குறைக்கலாம். அங்கக பழ சாகுபடியில் 2-3 பிறகு நிலையான லாபம் ஈட்டலாம். மனித ஆரோக்கியத்திற்கு இது மிகவும் நல்லது. இயற்கை திரவ உரங்களின் பயன்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம். ஜீவாமிரதம் ரசாயன உரங்களுக்கு மாறாக ஒரு சிறந்த இயற்கை உரம் ஜீவாமிரதம் மற்றும் கன ஜீவாமிரதம் ஆகும். இது மரங்களுக்கு தேவையான இயற்கை கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம் மற்றும் பல ஊட்டச்சத்துக்களை அளிக்கும். மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் அளவை அதிகரித்து வளத்தை பெருக்கி உயிர்களின் வளர்ச்சிக்கு உதவும். இதனை நீர்ப்பாசனத்தின் வழியாக மரங்களுக்கு அளிக்கலாம். 15 ஒரு முறை 200 லிட்டர் ஜீவாமிரதத்தை நீர் வழியாக ஒரு ஏக்கரில் உள்ள பயிர்களுக்கு அளிக்கலாம். பிஜாமிரதம் அங்கக விவசாய முறைக்கு மிகவும் உகந்தது. எலுமிச்சை, பப்பாளி போன்ற பழ விதைகளையும்

0: காற்றுகளையும் நேர்த்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இளம் வேர்களை பூஞ்சை நோயிலிருந்து பாதுகாக்கும். விதைகளை நடுவதற்கு முன்பாக இந்த பிஜாமிரதத்தில் கலந்து நன்கு உலர்த்தி நடவு செய்தால் நன்கு முளைக்கும். 15 நாட்களுக்கு ஒரு முறை 3% இலை வழியாக அளிக்க வேண்டும். அடுத்ததாக பஞ்சகாவ்யா. பஞ்சகாவ்யாவில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற சத்துக்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் வளர்ச்சி ஹார்மோன்களான இண்டோல் அசிட்டிக் அமிலம், ஜிப்ரலிக் அமிலமும் உள்ளன. பஞ்சகாவ்யா பழ மரங்களின் வளர்ச்சிக்கும் மண்ணின் வளத்தை மேம்படுத்துவதற்கும் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. அங்கக தொழில்நுட்பங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். வாழைப்பழத்தை எளிதில் பழுக்க வைக்க வேப்ப இலைகளை பழுக்க வைக்கும் பாத்திரத்தில் வைத்து மூடி வைத்தால் பழுத்துவிடும். இலைப்புள்ளி நோய்களை கட்டுப்படுத்த நீர்த்த புகையிலை இலைச்சாறு தெளிக்க வேண்டும். வாழை கட்டைகளை அல்லது கன்றுகளை 1 லிட்டர் வேப்ப எண்ணெயை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து அதில் சிறிது நேரம் ஊற வைத்து நடவு செய்தால் வேர் மற்றும் கிழங்கு அழுகலை தடுக்கலாம். வாழையில் நல்ல விளைச்சலுக்கு நிலக்கடலை புண்ணாக்கு பயன்படுத்தலாம். வாழைப்பழத்தை சேமித்து வைக்கும் போது பழ அழுகலை கட்டுப்படுத்த வாழை சீப்பின் தண்டு பகுதியை 10% துளசி இலை சாறு அல்லது 1% வேப்பெண்ணெய் கரைசலில் நனைத்து சேமிக்க வேண்டும். வாழையில் காற்றினால் ஏற்படும் சேதத்தை தடுக்க அகத்தி மரங்களை வாழை வயல்களை சுற்றி தடுப்பு பயிராக அமைக்கலாம். அடுத்ததாக மா. தத்துப்பூச்சியினை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் பயன்படுத்தலாம். தேனீக்களை ஈர்த்து மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்தவும் பழ உற்பத்தியை அதிகரிக்கவும் மாமரங்களுக்கு இடையில் சூரியகாந்தியை பயிரிடலாம். மாங்கனியை எளிதில் பழுக்க வைக்க ஆவாரம் செடியின் கிளைகளை தரையில் பரப்பி அதில் மாங்காயை வைத்து பின்பு அதற்கு மேல் மறுபடியும் ஆவாரம் செடியின் கிளைகளை வைக்கலாம். அடுத்ததாக திராட்சை. கடலை புண்ணாக்கை தண்ணீரில் ஊற வைத்து அதனை தண்ணீரில் கலந்து ஒரு குழிக்கு ஒரு வாளி ஊற்றினால் பழங்களின் தரம் மற்றும் விளைச்சல் நன்றாக இருக்கும். கொய்யாவில் எருக்கு இலை 2 கிலோ, வேப்பம் புண்ணாக்கு 3 கிலோ இவ்விரண்டையும் 20 லிட்டர் தண்ணீரில் நன்கு ஊற வைத்து அந்த கரைசலை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து 1 ஏக்கருக்கு தெளித்து வந்தால் கொய்யாவில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். பூ உதிர்வதை தடுக்க 1 மாதத்திற்கு 1 கூடை பன்றி எருவை இடலாம். நூற்புழு தாக்குதலை கட்டுப்படுத்த வேப்பமில்லைகளை பொடி செய்து 1 மரத்திற்கு 500 கிராம் என்ற அளவில் இட வேண்டும். அடுத்ததாக கொடை ஆரஞ்சு. கற்றாழை செடிகளை சிறு துண்டுகளாக வெட்டி பூ பூக்கும் போது மரத்தை சுற்றி 2 அடி சுற்றளவிற்கு பரப்பினால் பூஞ்சை நோயை கட்டுப்படுத்தலாம். ஆரஞ்சு விதைகளை சாம்பலில் கலந்து நடவு செய்து எறும்பு தாக்குதலை தவிர்க்கலாம். உணவு உத்தரவாதத்தை உறுதி செய்யவும் நஞ்சில்லா உணவு உற்பத்திக்கும் நோயில்லா மனித சமுதாயத்தை அமைத்திடவும் எதிர்கால சந்ததியினருக்கு வளமான மண்ணையும் சூழலையும் ஏற்படுத்துவதற்கும் அங்கக பழசாகுபடி காலத்தின் கட்டாயமாகும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஅள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கருப்பசாமி அருள்வாக்கு பெறுக.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த
6: NAC joint replacement center, Radhe Speciality Hospitals, Swarnapuri மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

இனிமையான மதிய வணக்கம் நேயர்களே. பண்பல இசைக்கும் நேரம் மதியம் 2:30. மதிய வேளையில மனசெல்லாம் மல்லிகைப்பூவா மலர வைக்க வந்து விட்டது. இது உங்களுடைய ஃபேவரட் நிகழ்ச்சி பூங்கொத்து. ஒவ்வொரு பூவும் ஒரு அழகு. இன்னைக்கு நம்ம பூங்கொத்துல வாசம் வீச போகிற 2 திரைப்படம் என்னன்னா, சொக்கத்தங்கம் மற்றும் ராமன் தேடிய சீதை திரைப்படத்துல இருந்து. மனசு சுத்தமாக இருந்தால் எல்லாமே சுத்தமாக தெரியும்னு சொல்வாங்க. அப்படி ஒரு வெள்ளந்தியான கிராமத்து மனசை பேசுகிற பாட்டு தான் இது. ஹரிகரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரலில், தேவா இசையில் இதுவும் இந்த பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மனசுக்கு இதமான பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். ஜன்னல் வழியாக பார்த்து நிலவை பார்த்து அப்படியே சோறு சாப்பிட்ட அந்த ஞாபகத்தை வந்து இப்போ தான் நம்ம கொண்டு வரப்போகிறோம். அடுத்த பாடல் சக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து இதோ.

உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இந்த மதிய நேரத்தில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டு இருக்கிறோம். கேப்டன் விஜயகாந்த் சாருடைய திரைப்பட பாடலை. அடுத்த பாடல் தேவா சார் இசையில் ரிலீஸ் ஆன ஒரு பாடல் தான். மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் இருந்தாவே மழைக்காலம் கூட மார்கழியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சக்கத்தங்கமான ஒரு திரைப்பட பாடலை கேட்டு ரசிப்போம் நேர்களே.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஹள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8 ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக கருப்பசாமி.

0: రాక పెరుగ.
1: உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் நம்ம சேரன் சார் நடித்த திரைப்படத்தில் இருந்து வித்யாசாகர் சார் மியூசிக்கில் செம்ம ஹிட் அடித்த திரைப்படம் தான் ராமன் தேடிய சீதை. ராமன் தேடிய சீதை திரைப்படத்தில் இருந்து ரொம்ப கலக்கலான பாடல்களை கேட்டு ரசிக்கலாமா நேர்களே? நட்பு இது கூட இருக்கும்போது நம்மளை ரொம்பவே கலாய்ப்பாங்க. தூரம் போயிட்டாங்கன்னா அடடா போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு ஏக்கத்தை கொடுக்கக்கூடியது தான் நட்பு. கார்த்திக் சாரோடைய வாய்ஸில் கேட்டு ரசிப்போமா நேர்களே?

மனதை மயக்கும் பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். கண்டிப்பாக உங்களுடைய உயிர் நண்பனுக்கு இந்த பாட்டை டெடிகேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பாட்டு கிராமத்து ஸ்டைலில் மனசாலற ஒரு அழகான பாடல் தான். பாட்டை உடனே பிடிக்கிறதுக்கு அன்பு பாசம் எல்லாமே உடனே கிடைச்சாரது இல்லைங்களா? பார்க்க பார்க்க மனசுக்குள்ளே பூ பூக்குது, அதுதானே பாசம் எல்லாமே. நெல்லை ஜெயந்தா வரிகளில், வித்யாசாகர் மெட்டில் இதுவும் அந்த பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஹள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8 ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கருப்பசாமி அருள்வாக்கு பெறுக.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
5: அபிமான அன்பலை தருமபுரி பண்பலை 102.5 இயற்கை எழில் கொஞ்சம் ஏற்காடு பண்பலை 103.7. மழைக்காலத்தில் வர காத்து எவ்வளோ இதமோ அதே மாதிரியே இதமான பாட்டு தான் இது. மழை நின்ற பின்னும் தூறல் சுகம், அலை ஓய்ந்த பின்னும் கடல் அழகு, உன் நினைவு நெஞ்சில் இன்றும்

வந்துட்டோம் என்ற மதியம் இந்த பாடல்களோட உங்களுடைய அழகான பூங்கொத்து மலர்ந்திருக்கும்னு நம்புகிறேன். நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குட்டி கவிதை. வாழ்க்கை என்பது நம் வாழும் நாட்கள் அல்ல, மற்றவர்கள் மனதில் நம் வாழும் நினைவுகளில் தான் இருக்குது. எப்பவுமே ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருங்க. 4-3-46 கலரில் வானவில் மாறி நம்மளுடைய வாழ்க்கையும் ஜொலிக்கும். நன்றி நேர்களே.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் பாடல் பெற நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் கைபேசியில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், உங்கள் பெயர், ஊர் பெயரை டைப் செய்து 0-3-4-2-24-40-30 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்கள் விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்பெறும். கர்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் மலையனூர் பகுதியிலிருந்து தங்கராஜ் கேட்டிருக்கும் பாடல் கூலிக்காரன் எனும் திரைப்படத்தில் இருந்து அந்த இனிய பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கட்சிவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் திருப்பத்தூர் பகுதியிலிருந்து பூவிலி கேட்டிருக்கும் பாடல் குங்கும பொட்டு கவுண்டர் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

நீங்க சாதாரண ஸ்டீல் வாங்கலாம், ஆனா சேஃபா இருக்கணும்னா JSW தான். கொஞ்சம் பணம் மிச்சம் பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க. JSW போட்டா லைஃப் லாங் டென்ஷன் இல்ல. JSW நியூ ஸ்டீல்.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கச்சவியில் கலக்கல் பாடல்கள். கச்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் சின்ன வத்தலாபுரம் பகுதியைச் சேர்ந்த சேகர் கேட்டிருக்கும் பாடல் பணக்காரன் எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் மலையனூர் பகுதியிலிருந்து பொன்னுசாமி கேட்டிருக்கும் பாடல் என் ஆசராசவி எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் ஹஜ்ஜனாலி பகுதியில் இருந்து பச்சை அண்ணன் கேட்டிருக்கும் பாடல் மாவீரன் எனும் திரைப்படத்தில் இருந்து அந்த இனிய பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நேர்கள் நிகழ்ச்சியில் பாடல் பெற நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் கைபேசியில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், உங்கள் பெயர், ஊர் பெயரை 0434242440 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்கள் விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்பெறும். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் சீவாடி பகுதியிலிருந்து நீனா கேட்டிருக்கும் பாடல் பம்பா எனும் திரைப்படத்திலிருந்து.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கோவையிலிருந்து கல்பனா கேட்டிருக்கும் பாடல் எனக்குள் ஒருவன் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் பாப்பரெட்டிப்பட்டி வட்டம் மோலையனூர் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் கேட்டிருக்கும் பாடல் தில்லுமுள்ளு எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணனும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது.

கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் ஓத்தங்கரை பகுதியிலிருந்து முகமது கேட்டிருக்கும் பாடல் ராசுகுட்டி எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.

0: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
1: தான் வரேண்ணே. பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
0: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
1: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம். அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
2: ஆனந்தம் விளையாடும் வீடு, இது ஆனந்தம்.
3: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
4: இன்று மாலை 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இன்று மாலை 5:05 மாலை தென்றல். இன்று மாலை 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது கட்சவியில் கலக்கல் பாடல்கள்.

நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 4 மணி. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: நேர்களை பரபரப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு அறிவிப்பாளர் நான் ஸ்டீஃபன் ராஜ்
1: மற்றும் கதிரொலி.
0: இன்றைக்கி வந்து நிறைய குறிப்புகள் உங்களுக்காக வந்து தயாராக இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்து சரியான பதிலை சொல்லி பரிசாக பாடல் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்கள் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியின் முதல் அழைப்பாளரை அன்போடு வரவேற்போம். அன்பு வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், சொல்பவர் யார், எங்கிருந்து?
2: என்எம் துரை பேசுறீங்க.
0: உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாங்களா?
2: கொடுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டிஜிட்டல் தளம், சேவைகளை வந்து விரைவாக வழங்குவதற்காக வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த பேப்பர் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய இந்த ஆவண பணிகள் எல்லாமே இந்த தளம் வந்து ரொம்ப எளிமையாக்க உதவுது. வீடியோ ஆஃபீஸ் இல்லைங்கயா, இது வந்து ஒரு இணையதளம், வெப்சைட், அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நல்ல முயற்சி. நிகழ்ச்சி அணி மடு தலைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? கே வி ஜெயசீலன். உங்களுக்கான குறிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இணையதளத்தில் வந்து பல்வேறு சேவைகள் வந்து வழங்குறாங்க. குறிப்பாக இந்த நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை மேம்படுத்துறதுக்காக இந்த சேவைகள்லாம் வழங்கிட்டு இருக்காங்க.
2: நன்றி.
0: நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
1: வருக வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? யார், எங்கிருந்து பேசுறீங்க? இணைப்புல இருந்து விடுபட்டாரு.
0: வணக்கத்துக்கு அவ்வளவு பவர் நினைக்கிறேன், பரவாயில்ல. இந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்கு, அதை நேயர்கள் எல்லாமே அறிஞ்சதுதான். ஒரு முறை இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து, அதாவது இன்றைக்கி நீங்கள் வந்து சரியான விடையை சொல்லி பரிசாக பாடல் வாங்கினா திரும்பவும் நீங்கள் 7 நாள் கழித்து தான் வரணும் அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்குது, அதை மனசில் வச்சுக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சி நீ மட்டும் தலைப்பாளர் வரப்போம். அன்பு வணக்கம். ஓகே, அவரும் வேகமாக வந்து போயிருக்கிறாரு.
1: சரி, இப்போ வந்து நம்ம இந்த இணையதளம் வந்ததுலேருந்தே வந்து நம்மளுடைய நேரமெல்லாம் மிச்சாகுது இல்லைங்களா?
0: நிச்சயமாக வந்து அதை இல்லைன்னே மறுக்க முடியாது. ஆனால் ஒரு நேரம் வந்திருக்காங்க, அவர்கிட்ட பேசிட்டு பேசிடலாம்.
1: கண்டிப்பாக. வருக வணக்கம்.
2: பரிசு
1: பாடல் சரிங்க, உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, கடல்சார் துறையில் தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிக்கிறது இந்த இணையதளம்.
0: இல்லை, அது வேறங்க, இது வந்து கடல் சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
1: வருக வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? யார், எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: தர்மபுரி மாவட்டம் கடத்தூர்லேருந்து உசேன் பேசுறேன்.
0: யாருங்க?
1: தகவல்களை எளிதாக அணுக உதவுது இந்த தளம். முயற்சி பண்ணலாமே. தகவல்களை எளிதாக அணுக உதவுதுங்கய்யா, அதாவது கடல்சார் துறையை சார்ந்த என்ன செய்தியா இருந்தாலும் இதை சீக்கிரத்துல இந்த இணையதளத்துல கண்டுபிடிச்சுக்கலாம். நம்ம
0: விடையை வந்து நீங்க சொல்லலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஒரு இணையதளம் தான், அதுல வந்து எந்த விதமான இதுவும், அதாவது டிஜிட்டல் தளம், பல்வேறு சேவைகளை விரைவாக வந்து வழங்குறதுக்காக இந்த இணையதளம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கான மேலும் ஒரு கூடுதல் குறிப்பு, சமீப நாட்களில் தான் இந்த இணையதளம் வந்து மத்திய அரசு வந்து செயல்படுத்தி

0: கொடுத்திருக்காங்க அப்படின்றது கூடுதல் சிறப்பு. நிகழ்ச்சி மாதிரி தலைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம். கல்யாண சுந்தரம் ஐயா, குறிப்பு கேட்டீங்களா? உங்களுக்கு மேலும் ஒரு குறிப்புனா, இந்த மாலுமிகள்லாம் இருக்காங்களா, கப்பலில் இருக்கக்கூடிய மாலுமிகள், அவங்களுடைய தேவைகளை மையமாக கொண்டு இந்த சேவைகள்லாம் வழங்குறாங்க. ஆமாங்கய்யா, நம்ம மத்திய அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய ஒரு இணையதளம்னு வச்சுக்கோங்க.
1: விடை சொல்லாம ஐயா, எளிமையான குறிப்பு கொடுத்துருக்காங்க.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சி மன தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்.
2: யாரங்க
0: இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க ராஜேஸ்வரி, விடை தெரியுமா, கண்டுபிடிச்சிங்களா?
2: சொல்றேன் பாருங்க. ஈ சமுத்ரா. அதுதான் நினைக்கிறேன்.
0: அதுதான் நினைக்கிறீங்க. சரி, சப்போஸ் இது சரின்னு சொன்னா பாட்டு
2: கேப்பீங்க? இது படம் சாமுண்டி.
0: சாமுண்டி.
2: அதுல வந்து முத்து நகையே முழுநிலைவேன்னு சொல்லி.
0: சரிங்க, முத்து நகையே முழு நகையேன்னு பாடல் கேட்டிருக்கீங்க, நகைப்பாட்டா கேட்குறீங்க இல்லையா? சரிங்க, நீங்கள் சரியான பதில் தான் சொல்லியிருக்கீங்க ராஜேஸ்வரி, நன்றி. கதிரொலி, இப்போ பார்த்தீங்களா, நம்ம வந்து மாலுமிகள்னு சொன்னோடனே ராஜேஸ்வரி வந்து சரியான பதில் வந்து சொல்லிட்டாங்க. இப்போது இந்த ஈசமுத்ரா இணையதளத்தை பற்றின முழு தகவல்களையும் நம்ம நேயர்க்காக சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பாக. இ சமுத்திரான்றது வந்து டிஜிட்டல் கடல்சால் நிர்வாகத்தின் புதிய பயணம்னு கூட சொல்லலாம். சேவைகளை விரைவாக வழங்கக்கூடிய ஒரு இணையதளம், ஆவண பணிகளை குறைக்க உதவுதுன்னு சொல்லலாம். ஆன்லைன் சேவைகளுக்கு வழிவகுக்கிறது, நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துகிறது, செயல்திறனை அதிகரிக்கிறது, அதே சமயம் நேரத்தையும் மிச்சப்படுத்த உதவுகிறது. கடல்சால் துறையில் தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிக்கிறது. மாலுமிகளின் தேவைகளை மையமாக கொண்ட சேவைகளை வழங்குகிறது. தகவல்களை எளிதாக அணுக உதவுகிறது இந்த இணையதளம். சேவை வழங்கும் முறையை நவீனப்படுத்துகிறது அப்படின்னே சொல்லலாம். கடல்சார் துறையின் ஒருங்கிணைப்பை மேலும் மேம்படுத்துகிறது.
0: நிச்சயமா, நிறைய தகவல் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு ராஜேஸ்வரி அவர்களுடைய பரிசு பாடல் வந்து ஒலிக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
5: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
9: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
8: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
9: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
8: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
10: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
11: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
12: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
11: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
13: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
14: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஹள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கருப்பசாமி அருள்வாக்கு பெறுக.
15: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.
1: Plus 2 முடிச்சிட்டு நல்ல

0: பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. பரபரப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி அணிந்திருக்கிற நேர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வெற்றிகரமாக வந்து குக்கல்மலை பகுதியை சேர்ந்த ராஜேஸ்வரி வந்து சரியான பதிலை வந்து சொல்லியிருந்தாங்க. இ சமுத்ரா டிஜிட்டல் தளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பரிசு பாடலும் நம்ம கேட்டு மகிழ்ந்தோம். அதே போல நீங்களும் உங்களுடைய பரிசு பாடலை பெற விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் சொல்லக்கூடிய குறிப்புகளை வச்சு அதுக்கு சரியான பதிலை சொன்னீங்க அப்படின்னா நீங்களும் நிச்சயமாக வென்று பாடல் பெறலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது புதிய நேர்கள் 043-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எண்களை அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி அணியோட தலைப்பாளர், அன்பு வணக்கம். சந்திரசேகர், உங்களுக்கான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர்.
7: திரைப்பட தயாரிப்பாளர், ஓகே.
6: இயக்குனராகவும் ஒரு சில படங்களை வந்து இயக்கியிருக்கிறாரு.
7: ஓகே ஓகே.
6: சமூக ஆர்வலர் அப்படின்ற பன்முகம் கொண்ட ஒரு நபர்.
7: நபர்
6: உங்களுக்காக ஒரு கூடுதல் தூரமா வந்து கால் பண்றீங்க அப்படின்றனால சொல்லுங்க. பாக்கியராஜ், பாக்கியராஜ் அவர்கள் வந்து நிறைய படங்களை இயக்கியிருக்கிறாரு. ஒரு சில
7: படங்களை
6: வெற்றிகளையும்
8: நூற்றிற்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தயாரித்தவர். முயற்சிக்கு நன்றியா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
9: வணக்கம், மாலை வணக்கம் இருவருக்கும்.
8: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
9: நெய்கேரி சண்முகம்.
8: சரி, சண்முகம் ஐயா, குறிப்புகளை கேட்டீங்களா?
9: ஆமா கேட்டுட்டேன். நாகாமா?
8: நாகம்மாங்களா?
9: நாகா, நாகா,
8: நாகா. முயற்சிக்கு நன்றியா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
6: நன்றிங்க. நிகழ்ச்சி மாதிரி தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
10: வணக்கம் ஐயா.
6: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? லக்ஷ்மி, குறிப்பு கேட்டீங்களா?
10: கேட்டேன்.
6: விடை தெரியுமா உங்களுக்கு?
10: சந்திரசேகர்.
6: கிட்டத்தட்ட ஒத்து போனாலும் ஆனா அவர் இல்லைங்களே. இவர் வந்து கிட்டத்தட்ட அவர் காலத்து ஆளுதான், ஆனா இவருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை.
10: மூணு குறிப்பு கொடுங்க சார், அடுத்த வர நேர்கள் ட்ரை பண்ணட்டும்.
6: நிச்சயமாக உங்களுக்கான குறிப்பு நான் கொடுத்துறேன், ஆனால் நீங்கள் வந்து பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். பரவாயில்ல. உங்களுக்கான இன்னொரு குறிப்பு என்னென்னா, இவர் வந்து ஒரு இயக்குனராக மக்களோட மனசில் இருக்கிறத விட ஒரு தயாரிப்பாளராக இன்றைக்கி இருக்கக்கூடிய அனைவருடைய மனசுலையும் இருந்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்லலாம். நன்றி லக்ஷ்மி. நிகழ்ச்சி நீ மறு தலைப்பாளர்
8: வருக, வணக்கம்.
11: வணக்கம்.
8: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
6: கிருஷ்ணன் சேகர் பேசுகிறீங்க. சொல்லுங்கள் கிருஷ்ணன், விடை தெரியுமா உங்களுக்கு?
11: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க ஐயா.
6: இவர் வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர்.

0: அவர் இருந்திருக்கிறாரு. சமூக ஆர்வலர் அப்படின்ற பன்முகம் கொண்ட ஒரு நபர். 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தயாரிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி நிறைய பின்னணி பாடகர்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பின்னணி பாடகர்கள்லாம் வந்து நம்ம தமிழ் துறைக்கு இவர் அறிமுகப்படுத்தின பெருமை வந்து இவருக்கு சாரும். பாக்யராஜ் சார் என்பது தவறான பதில் இல்லைங்கய்யா, ஏற்கனவே அந்த பதில் சொல்லிட்டாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். பரவாயில்ல, இணைப்பில் இணையும் அடுத்த அழைப்பாளர். அன்பு வணக்கம்.
1: ஐயா மாலை வணக்கம் இருவருக்கும்.
0: மாலை வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்துங்கய்யா?
2: முயற்சிக்கு நன்றியா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: தலைப்பாளர் அன்பு வணக்கம். வேகமா வந்துட்டு போயிருக்காரு, பரவாயில்ல, நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்து?
3: தருமபுரி மாவட்டம் அரியம்மன் கோட்டை கீழ்கலையம்மன் கோவில் பூசாரி ஆர் கலைமணி.
0: கலைமணியா, குறிப்பு கேட்டீங்களா, விடை தெரியுமா உங்களுக்கு?

0: முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்த நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
1: மேல் செடி மடத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம். வேகமாக வந்துட்டு போயிருக்காரு, பரவாயில்ல, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்து?
2: தருமபுரி மாவட்டம் அரியம்மன் கோட்டை கீழ்கலையம்மன் கோவில் பூசாரி ஆர் கலைமணி.
1: கலைமணியா, குறிப்பு கேட்டீங்களா, விடை தெரியுமா உங்களுக்கு?
2: கேபி நாகபூஜனம்.
1: ஐயா, நாகபூஜனம் அப்படின்றது ஆல்ரெடி ஒருத்தர் சொன்னாருங்க, அது தவறான பதில். கொஞ்சம் இவர் வந்து அவர் காலத்து இயக்குனர் தயாரிப்பாளர் தான், கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கலாம். ஐயா
2: நன்றி.
1: நன்றி. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
1: சாந்திமா, ரேடியோ சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஐயா கொஞ்சம் தெளிவா பேசுங்களேன். தருமபுரி மாவட்டம் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
4: மாது.
1: மாது ஐயா, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா சார்?
0: சரிங்க, நம்ம வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குனர் பத்தின குறிப்புகள் கொடுத்துட்டு இருக்கோம். இவங்க வந்து ஒரு சமூக ஆர்வலர் என பன்முகம் கொண்டவர், தென்னிந்திய திரைத்துறையில ஒரு பிரபலமான ஒரு தயாரிப்பாளர்னே சொல்லலாம்.
1: பரவாயில்லைங்க, நல்ல முயற்சி. முயற்சி தான் எனக்குமே வெற்றி வழிவகுக்கும். பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணுங்க. நிகழ்ச்சி மலை தலைப்பாளர்.
5: வணக்கம்.
1: வணக்கம் சொல்பவர் யார், இங்கிருந்து?
5: நான் வானொலி பெரிய தர்மபுரி புலவர்சந்தர்கள் பேசுறேன். ஒரு குறிப்பு கொடுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் மொழி மாற்று திரைப்படத்தை தயாரித்தவர் கூட சொல்லலாம்.
1: எதிர்காலத்தை
6: உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
7: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
10: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
11: தருமபுரி ஏ கொள்ளஅள்ளி மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19 ஆண்டு ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா August 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
13: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
14: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
15: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
16: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
17: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
18: JSW Neo Steel, India's largest leading steel manufacturer. JSW Neo Steel, pure TMT chemical.
19: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பேரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.
0: The Kaveri Engineering College, Autonomous.
1: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering.

0: MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
3: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல, நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல் பலம் பேசாது நிரூபிக்கும்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஹள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கருப்பசாமி அருள்வாக்கு பெறுக.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடைத்திடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நேரில் ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு தயாரிப்பாளர் பற்றி தான் வந்து நிறைய குறிப்புகள் வந்து கொடுத்துருந்தோம். நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணாங்க. குறிப்பாக வந்து சண்முகம், லக்ஷ்மி, கிருஷ்ணசேகர், கலைமணி, சாந்தி, மாதவிலாம் வந்து ட்ரை பண்ணிங்க. அதுக்கான சரியான பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவி மெய்யப்பன் அவர்கள் தான். திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர், சமூக ஆர்வலர் அப்படின்னு பல பன்முகங்கள் கொண்டவர். பிரபலமான பின்னணி பாடகர்களை தமிழ் துறைக்கு அறிமுகப்படுத்திய பெருமை வந்து அவருக்கு சேரும். தமிழ்நாட்டினுடைய 5 முதல்வர்களுடன் திரைத்துறையில் பணியாற்றிய பெருமைக்குரியவர். இந்தியாவில் முதல் மொழிமாற்று திரைப்படத்தை தயாரித்தவர். தென்னிந்திய திரைத்துறையின் மும்மூர்த்திகளில் ஒருவர் அப்படின்னே அவர் வந்து சொல்லுவாங்க. இன்னைக்கு வரையும் திரைத்துறையில் பிரபலமாக பேசப்படும் ப்ரொடக்ஷன் கம்பெனியை நிறுவிய பெருமை வந்து இவரை சாரும். அடுத்த குறிப்புகள் உங்களுக்கு தயாராக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக குரூப் திரைப்படத்திலிருந்து 6 உயிரை என தொடங்கும் பாடல், அதனை தொடர்ந்து நம்ம இணையலாம் நேயர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம். நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: ஏக்கா, செய்தி தெரியுமா?
6: என்னடி? நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா?
5: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
7: தர்மபுரி ஏ கொள்ள அள்ளி மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19 ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா August 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
8: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
9: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
8: அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
10: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
11: நான்கு மணி 37 நிமிடத்தில் இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: பரபரப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இன்றைய விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஈ சமுத்திரா அப்படின்ற ஒரு டிஜிட்டல் இணையதளம், அதுக்கப்புறமா ஏவி மையப்பன் ஆகிய இருவரை பற்றியும் வந்து நிறைய விஷயங்களை பேசினோம். ஸோ பரிசு கரெக்டாக பரிசு பாடல் வந்து சரியாக பதில் சொன்ன ராஜேஸ்வரிக்கு வந்து வழங்கியிருக்கோம். இப்போ அடுத்ததாக குறிப்புகள் உங்களுக்காக இன்னும் பல காத்துட்ருக்கு. ஸோ நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம். வணக்கம்
1: இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? இவங்க வந்து ஒரு விளையாட்டு வீராங்கனை, நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தான். நம்ம இந்தியாவுக்காக வந்து பல்வேறு பதக்கங்கள் வாங்கி கொடுத்திருக்காங்க. நல்ல முயற்சி. நன்றி நன்றி. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
2: வணக்கம். இனிப்பில் இருக்கீங்க?
0: எங்க பேசு.
3: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. நாங்க பேசுறது நாங்களே மாத்தி மாத்தி கேட்டுக்கிறோங்க. உங்க பேர் சொல்லுங்க. சரிங்க ஐயா, இந்த ரேடியோ சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க ஐயா.
3: குறிப்பு கொடுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு வந்து இவங்க வந்து ஒரு விளையாட்டு வீராங்கனை. உங்களுக்கான குறிப்பு என்ன அப்படின்னா, இவங்க வந்து இந்த 2019 தெற்காசிய விளையாட்டு போட்டிகளில் பெண்கள் ஒற்றையர் பிரிவிலையும் அணி போட்டிகளையும் அப்படின்னு இந்த ரெண்டு பிரிவிலையுமே கலந்துக்கிட்டு தங்க பதக்கம் வென்ற நம்ம இந்திய வீராங்கனை. பரவாயில்லைங்க, நல்லா முயற்சி பண்ணுங்க. நிகழ்ச்சி மாவட்ட தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: மாவட்டம் தொட்டிக்குளம் தியாகராஜன் பேசுறேன்
0: சார். சொல்லுங்க ஐயா, குறிப்பு கேட்டிங்களா?
4: கேட்டேன் சார்.
0: பிடி உஷா நல்ல முயற்சிங்க ஐயா. ஆனா இவங்க வந்து தடகள வீராங்கனை கிடையாது, இவங்க வந்து ஒரு பேட்மிண்டன் வீராங்கனை.
4: ஓகே சார். ஓகே.
0: ஓகேங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நீல்சனி மாவட்ட தலைப்பாளர் வணக்கம்.
5: ஐயா வணக்கம். ஐயா எழுதுறதுக்கு மாலை வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க. விளையாட தொடங்கி நிறைய சாதனைகள் படைச்சிருக்காங்க. நன்றி நிகழ்ச்சி நியமன தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
2: வருக வணக்கம். இனிப்புல இருக்கீங்க?
6: ஹலோ, குட் ஈவினிங் மேம்.
0: வணக்கம்மா.
6: நான் தருமபுரி அரூர் ஆர்த்தி பேசுறேன்.
0: தருமபுரி அரூர் ஆர்த்தி. மூணு பேரா உங்களுக்கு? மூணு பேரா உங்களுக்கு?
6: ஆமா சார்.
0: சரிங்க ஆர்த்தி, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? விடை தெரியுமா உங்களுக்கு?
6: சார் எனக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா, 2024 வருஷம் நடந்த ஆசிய அணி சாம்பியன்ஷிப் போட்டியில தங்கப்பதக்கம் வென்ற நம்ம இந்திய டீம்ல இவங்க இருந்திருக்காங்க. சிந்து இல்ல
6: சார். சிந்து சார்,
2: பிவி சிந்து இல்லங்க.
0: சிந்துனாலும் இல்ல, பிவி சிந்துனாலும் இல்ல. இல்ல, நல்ல முயற்சி தான். ஆனா இவங்கள அவங்க கூட எல்லாம் சேர்ந்து விளையாடி இருக்காங்க. ஆனா இவங்க நாங்க கேட்க எதிர்பார்க்க கூடிய நபர் நீங்க சொல்ற ஆள் இல்ல.
6: அப்படிங்களா?
0: ஆமா. நன்றி ஆர்த்தி. நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
0: கோபால், குறிப்பு கேட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா?
7: எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க
0: இவங்க? வந்து நம்ம அசாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க. அசாம் மாநிலம் கவுகாத்தியை சேர்ந்தவங்க. பரவாயில்லைங்க, நன்றி. இன்னும் கூடுதல் குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 1999 வருஷம் பிறந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
8: ஹலோ
0: வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. உங்க ரேடியோ சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்களே.
2: எடப்பாடியில இருந்து
0: நிர்மலா முருகன். குறிப்பு கேட்டீங்களா முருகன்? நிர்மலா முருகன். உங்களுக்கான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா, 2026 கொரியா மாஸ்டர்ஸ் பட்டத்தை வென்ற வீராங்கனை இவங்க. பிவி சிந்து. நல்ல முயற்சி தான், ஆனா அவங்க இல்ல. நன்றி நிர்மலா முருகன். ஏன்னா பிவி சிந்து வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டாங்கல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன் போது, வந்து ரொம்ப இதாகிட்டாங்க. அதனால் வந்து எல்லாரும் டக்குன்னு அவங்க தான் சொல்கிறாங்க. இவங்களும் வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வீராங்கனை, நம்ம இந்தியாவுக்காக நிறைய பெருமையை தெரிவித்திருக்காங்க.

0: மேல் சனி மடத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம்.
1: அனைவருக்கும் நீங்க மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சொல்பவர்,
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சிவ சண்முக சுந்தரம்.
0: சிவ சண்முக சுந்தரம் குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
1: சிவ சண்முக சுந்தரம்,
0: சோ சம். ஓகே, அது உங்களுடைய அந்த இனிஷியலோட சேர்த்து சொல்றதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறங்க. சொல்லுங்க சண்முக சுந்தரம்.
1: ஒரு விளையாட்டு வீராங்கனை இப்படி பேசிட்டு இருக்கோம்.
0: ஆமாங்க,
1: பேட்மிண்டன் வீராங்கனை.
0: ஆமா,
1: எனக்கு ஒரு குறிப்பு தாங்க.
0: உங்களுக்கான குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, கொரிய மாஸ்டர்ஸ் அப்படின்ற பட்டத்தை வென்ற முதல் இந்திய வீராங்கனை இவங்க
1: தான். அஷ்மிதா சேலா.
0: அஷ்மிதா
1: சைகா.
0: சைகா இல்லை, சாலிகா. நல்ல பதில் தான், கரெக்டாக. ஆமாம், நல்ல பதில் சொல்லியிருக்கீங்க, சரியான பதில். உங்களுக்கு என்ன திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம் பரிசா?
1: மண்ணுக்குள் வைரம் படத்திலிருந்து காதல் உள்ளம். அந்த பாட்டு
0: பாடுங்களேன், நல்லா இருக்கு. நீங்க சொல்லும் போதே அந்த எமோஷன் நல்லா இருக்கு. ரெண்டு லைன் மேல பாட மாட்டேங்கிறீங்களே, இந்த சரணம் பல்லவி லாலாலா அது மாதிரிலாம் இது இல்லையா? சரி, ஓகேங்க, நல்லது. ரொம்ப சூப்பரா வந்து சரியான பதில சொல்லிருக்கீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க சண்முக சுந்தரம். நினைப்பில் நினைமைக்கு நன்றி.
1: நன்றி.
0: கதிரொலி, இப்போ வந்து சரியான பதிலை வந்து சண்முக சுந்தரம் சொல்லிட்டார் இல்லையா? ஆனால் இப்போ இந்த வீராங்கனை வந்து நிறைய இன்னும் மக்கள் மத்தியில் வந்து பிரபலம் ஆகலை இல்லையா?
2: கண்டிப்பா, நிறைய பேர் வந்து பிவி சிந்து அந்த பேட்மிண்டன் வீராங்கனை தான் சொல்லிட்டு இருக்காங்க.
0: அதுக்கு ஒரு எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் தோணுது, ஒரு திரைப்படத்துலேருந்து வந்த வார்த்தை தான் இது. இந்த உலகம் வந்து ஞாபகம் இருக்கு இல்லையா?
2: ஜெயிக்கிறவங்களை தான்.
0: அப்படி கிடையாது, இந்த உலகம் ஜெயிக்கிறன்னு சொன்னால் கேட்காது, ஜெயிச்சுட்டு வந்து சொன்னால் தான் கேட்கும் அப்படின்வாங்களே. அது மாதிரி இப்போ இவங்க ஜெயிச்சிருக்காங்க, யாரு? அஷ்மிதா சாலிகா. ஸோ அவங்க ஜெயிச்சது எப்படிலாம் ஜெயிச்சிருக்காங்க, அவங்களுடைய விஷயங்கள் பற்றிலாம் சொல்லுங்க.
2: கண்டிப்பா, இந்தியாவை சேர்ந்த பேட்மிண்டன் வீராங்கனை, அதாவது அசாம் மாநிலம் கவுகாத்தியில் பிறந்திருக்காங்க. பல்வேறு பதக்கங்களை பெற்ற பேட்மிண்டன் வீராங்கனை. இவங்க வந்து 7 வயது முதலே பேட்மிண்டன் விளையாட தொடங்கியிருக்காங்க. இவரது வெற்றிகள் வந்து இந்திய பெண்களிடம் பேட்மிண்டன் விளையாட்டில் ஒரு புதிய நம்பிக்கையை அளிச்சிருக்குன்னு சொல்லலாம். 2019 தெற்காசிய விளையாட்டு போட்டிகளில் இவர் பெண்கள் ஒற்றையர் அணி போட்டிகளில் 2வது தங்கப்பதக்கம் வென்ற ஒரு வீராங்கனை. 2024 ஆசிய அணி சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய அணி, தங்கப்பதக்கம் பெற்ற அணியில் இவரும் ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் 2026 கொரியா மாஸ்டர்ஸ் பட்டத்தை வென்றவர். கொரிய மாஸ்டர்ஸ் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் அப்படின்ற பெருமையும் இவங்ககிட்ட இருக்கு. அஷ்மிதா சாலிகா சரியான பதில நீங்க சொல்லியிருக்காங்க.
0: இது மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்மிண்டன் வீராங்கனை வந்து இந்த கொரிய மாஸ்டர்ஸ் அப்படின்ற அந்த பட்டம் வந்து ஜெயிச்சது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா?
2: கண்டிப்பா.
0: ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னா வந்து ஆசைப்பட்றாங்க. அது மாதிரி சாதிக்கிறவங்களுக்குலாம் வந்து
2: ஒரு முன் உதாரணமாக இருக்கிறாங்க அஷ்மிதா சாலிகா.
0: நிச்சயமாக
2: வளர்ந்து வரக்கூடிய வீராங்கனைகளில் இவரும் ஒருத்தர். நிறைய தங்கப்பதக்கங்களை வென்றுட்டு இருக்காங்க.
0: உண்மைதான், நம்மளுடைய மதுரை சண்முக சுந்தரம் வந்து கேட்ட மண்ணுக்குள் வரும் திரைப்படத்திலேருந்து பாடல் ஒழிக்கிது. அவர் கேட்ட பாடல் தவறான திரைப்படத்தை சொல்லியிருக்காரு, அதனால் அவர் கேட்ட திரைப்படத்திலேருந்து அவர் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு பாடல் ஒழிக்கிறதுக்கு நீங்களே கேட்டு மகிழலாம்.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஹள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கருப்பசாமி அருள்வாக்கு பெறுக.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
9: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: மூட்டுமாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
6: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
7: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: JSW நியோஸ்டில் ஒவ்வொரு கம்பியும் ஒரு பாதுகாப்பு. விலை பார்த்து வாங்காதீங்க, வலிமை பார்த்து வாங்குங்க. JSW நியோஸ்டில் இருந்தா வீடு மட்டும் இல்ல, வருங்காலமும் ஸ்ட்ராங்.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பரபரப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இங்கே இப்போ தர்மபுரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வந்து நல்ல சோகோன்னு மழை பெய்யுதுங்க, நல்ல சில்லுன்னு இருக்குது கிளைமேட். இந்த கிளைமேட்டில் மனதுக்கு இதமான இசையை கேட்டு இணைந்திருக்கீங்க நேர்களே. நேர்களே, உங்களுக்காக வந்து அடுத்ததாக வந்து ஒரு அருமையான குறிப்புகள் வந்து தயாராக இருக்குது. ஸோ அவர் யார், அவரை பற்றின நிறைய விஷயங்களை உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நானும் கதிரொலி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நிகழ்ச்சி இணையக்கூடிய அழைப்பாளரோடு சந்திப்போம். அன்பு வணக்கம், நல்ல பதில் கொடுத்துருக்கீங்க, நன்றி. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் வணக்கம். பரவாயில்லைங்க, நல்ல மழை பெஞ்சதுனால வந்து கொஞ்சம் இந்த சூடாக இந்த டீ, காஃபி, இந்த போண்டாலாம் சாப்பிட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்ததாக பேசக்கூடிய ஒரு நம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு பிரபலமான ஒரு பேராசிரியர் இல்லையா?
10: கண்டிப்பாக, திராவிட மொழி ஆய்வாளரும் கூட.
9: அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு அறிவியலாளரும்.
10: கண்டிப்பாக,
9: இது மாதிரி இவருக்கு வந்து நிறைய பன்முகங்கள் இருக்குது. இவரை பற்றி நம்ம பேசணும்னா நிச்சயமாக தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கலாம். நிறைய நேரடி குறிப்புகள்லாம் வந்து கொடுத்துருக்கோம். அதனால் வந்து நேர்கள் நினச்சிங்கன்னா உடனடியாக வந்து இந்த நபர் யார் அப்படின்றத சொல்லி உங்களால் வந்து பரிசாக வந்து பாடலை பெற முடியும். நிகழ்ச்சி நடையும் அழைப்பாளரே வரவேற்கலாம். வணக்கம். பரவாயில்ல, வந்து வேகமாக போயிட்டாரு. நிகழ்ச்சி நடிகம் அழைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
10: வணக்கம்,
9: உங்க பேர் சொல்லுங்க. கோபாலகிருஷ்ணன் ஐயா, ஓகே. குறிப்பு கேட்டிங்களா கோபாலகிருஷ்ணன்?
11: கேட்டேன் சார். மறுபடி நம்ம வெளிநாட்டு சேர்ந்தவரா, நம்ம நாட்டு சேர்ந்தவர்?
9: இல்லைங்க, இவர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான்.
10: அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்.
9: குறிப்பாக வந்து இந்த அமெரிக்கா மொழியில் குழுமத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாவது இந்தியர் அப்படின்ற பெருமையை பெற்றவர் இவர் அப்படின்னு சொல்லலாம். சொல்லுங்க. நிறைய நேரம்
11: எடுத்துக்கிறீங்களே. இருவருக்கும் இனிய மாலை வணக்கம் சார்.
9: மாலை வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்து?
11: பாபா ஜான், பாலகோட்ல இருந்து.
9: பாபா ஜான் ஐயா, குறிப்பு கேட்டிங்களா?
11: கேட்டேன் சார். மேலும் ஒரு குறிப்பு கொடுங்க சார், முயற்சி செய்யலாம்.
9: உங்களுக்கான குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய ஆய்வுகள் வந்து பெரும்பாலும் வந்து மொழிகளுடைய ஒலிகள் பற்றியதாக இருந்தது. அந்த சவுண்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டிங் சம்மந்தப்பட்டதாக இருந்தது.

0: இவர் பேர் வந்து இன்கோசிஸ் நாராயணமூர்த்தி.
1: இல்லைங்கய்யா, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கலாம், பக்கம் வந்திருக்கீங்க, பட் ஆனால் சரியான பதில் கிடையாது. நிகழ்ச்சியில் இணைமைக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
2: வருக வணக்கம்.
1: அவங்க பல்ப் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அன்பு வணக்கம், நீப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம், வல்லார் ரங்கசாமி ஐயா.
1: வல்லார் ரங்கசாமி ஐயா, குறிப்பெல்லாம் கேட்டிங்களா?
3: கேட்டுங்க ஐயா. வா ஐ சுப்பிரமணியம்.
1: வா ஐ சுப்பிரமணியம், கிட்டத்தட்ட இவரும் வந்து அந்த காலத்துக்கு சேர்ந்த ஒரு பேராசிரியர் தாங்க ஐயா. ஆனால் அவர் இல்லை, பரவாயில்ல, நல்ல முயற்சிங்க ஐயா. நன்றி,
3: நன்றி,
1: நன்றி. நீங்கள் சொல்லி மாட்ட தலைப்பில் அன்பு வணக்கம்
4: ஐயா. வணக்கங்க ஐயா.
1: வணக்கங்க, உங்கள் பேர் சொல்லுங்க.
4: சேலம் அரச மரத்து கரட்டூர் நஞ்சப்பனுங்க ஐயா.
2: நஞ்சப்பன் ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
4: ஆ, கேட்டங்க மேடம்.
2: விடை சொல்லாமே.
4: திராவிட மொழி பண்பாளர்னு
2: சொன்னீங்க.
4: நாட்டியலா ஸ்ரீதரன்.
2: நாட்டியலா ஸ்ரீதரன், முயற்சிக்கு நன்றியா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க.
1: நல்ல முயற்சி. நீங்க வந்து அந்த திராவிட மொழி ஆய்வாளர்னு சொன்னோடனே வந்து நிறைய வந்து தேட ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நல்ல முயற்சி பண்ணீங்க, நிச்சயமா வந்து பதில் சொல்லிடலாம். நிகழ்ச்சி மட்டும் தலைப்பாளர், அன்பு வணக்கம் ஐயா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மங்களபுரம் ராஜசேகர், குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
5: ராஜசேகர்
1: சொல்லுங்க.
5: அவர் தான் திரு பால பா கிருஷ்ணமூர்த்தி.
1: எப்படி சொல்றீங்க, சரியா?
5: அவருடைய நினைவு நாள் இன்று.
1: அப்படிங்களா?
5: ஆய்வாளர், ஹைதராபாத் உஸ்மானிய பல்கலைக்கழகத்தில் இருந்தவரே.
1: சரிங்க ராஜசேகர், நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ராஜசேகர்?
5: மாவட்டம் மங்களபுரம் ராஜசேகர்.
1: ஓகேங்க, உங்களுக்கு பரிசு என்ன படம் வழங்கலாம்? நன்றி, நன்றிங்க, ரொம்ப அருமையா வந்து சொல்லியிருக்கீங்க, சரியான பதில் வந்து சொல்லியிருக்கீங்க. இவர் வந்து ஒரு பேராசிரியர், திராவிட மொழி ஆய்வாளர், அறிவியலாளரும் கூட. அமெரிக்க மொழியியல் குழுமத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாவது இந்தியர் அப்படின்ற பெருமையை நமக்கு பெற்றுக் கொடுத்தவர். ஹைதராபாத்தில் உள்ள உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறையை தொடங்கியவர். இவருடைய ஆய்வுகள் பெரும்பாலும் மொழிகளினுடைய ஒளிகள் பற்றியதாக அமைந்தது. குறிப்பா சொல்லணும்னா, ஸ்காட்லாந்து எடின்பரோ பல்கலைக்கழகத்திற்கு பேராசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் அப்படின்ற பெருமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் தான் பா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நேர்களே, இன்றைய பரபரப்பான விடை திடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் வந்து பேராசிரியர் பா கிருஷ்ணமூர்த்தி, அதுக்கப்புறமா ஒரு வீராங்கனை அஸ்மிதா சாலிகா, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரபலமான தயாரிப்பாளர் ஏ வி மையப்பன் அவர்கள், அதுக்கு மட்டும் இல்லாமல் ஈ சமுத்திரம் அப்படின்ற ஒரு டிஜிட்டல் தளம், இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மளோடு வந்து பயணித்த தமிழ ராஜேந்திரன், துரைசாமி, தியாகராஜன், சேகர் சின்னசாமி, ஆர்த்தி, கோபால், நிர்மலா முருகன், சண்முக சுந்தரம், பாபாஜான், கோபாலகிருஷ்ணன், நிஷா, சுப்பிரமணியம், நஞ்சப்பன், ராஜசேகர், அது மட்டும் இல்லாமல் துரை, ஜெய்சீலன், பழனி, அக்பர் ஹுசீன், கல்யாணசுந்தரம், ராஜேஸ்வரி, சந்திரசேகர், கருணா, சண்முகம், லக்ஷ்மி, கிருஷ்ணன், சேகர், கலைமணி, சாந்தி, மாது ஆகிய அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய அன்பான பாராட்டுக்கள் மற்றும் நன்றிகள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கடந்த ஒரு மணி நேரமாக இந்த பரபரப்பான விடைதல் வினாக்கள் உங்களோடு பயணித்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ்.
2: நான் உங்கள் அன்பு சகோதரி கதிரொளி.
1: நன்றி நேர்களை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
6: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
7: தருமபுரி மற்றும் ஏற்காடு ஆரண்டி இடைநிலைகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம ட்ரீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பேரண்டிங், அதாவது குழந்தை வளர்ப்பு முறைகளுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இப்போ மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில், இப்போ சின்ன குழந்தைகளாக இருக்க ஆண்கள் பெண்கள், வருங்கால சிட்டிசன்ஸ், வருங்கால சமுதாயத்தில் அவங்க எப்படி இருக்க போகிறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, அதுக்கு அஸ்திவாரம் பேரண்ட்ஸ் இப்போயே போடணும்னு நிறையா சொல்லியிருக்கேன். இப்போ நடக்கிற சம்பவங்கள் நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்துது. அதில் முக்கியமான விஷயம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது, போதை பழக்கத்துக்கு அடிமையாகிற ஆண்கள் பெண்கள், அதனால் வர பின் விளைவுகள். இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இப்போ இருந்துகிட்டு தான் இருக்குது, இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வராங்க. ஆனால் அது ஒரு பக்கம்தான், இன்னொரு பக்கம் நம்மளால் என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியும். இப்போ நான் மருத்துவராக இருக்கும்போது என்கிட்ட வர பேரண்ட்ஸ், அட்லோசன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இன்னமும் 20 வயசு வரைக்கும்

0: என்னுடைய பேஷன்ஸ், அதாவது காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க பசங்க கூட வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஸ்கூல் படிக்கிற பசங்க பொண்ணுங்க, காலேஜ் படிக்கிற பசங்க பொண்ணுங்க வரும்போது அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங். அது இல்லாமல் நான் சீஃப் கெஸ்ட்டாக ஏதாவது ஸ்கூலுக்கு போகும்போது சில விஷயங்கள் பேசுவேன் பேரண்டிங் பற்றி. அப்புறம் இப்போது நானே ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன், போதை இல்லா தமிழ்நாடு, பயமில்லா தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஸ்கூல்ஸ், நிறைய காலேஜஸ் அதெல்லாம் இந்த பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்திகிட்ருக்கேன். இதனால் கண்டிப்பாக நான் போய் பேசுகிறத கேட்டு மனமாற்றம் அடைகிற ஒரு 10 பேர் இருந்தால் கூட அது நான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற நிறைய விஷயங்களை அவங்க ஒரு 100 பேருக்கு சொன்னால், அந்த 100 பேர் இன்னும் 100 பேருக்கு சொன்னால் நிறைய பேர் போய் சேரும். அதை இப்போ நம்ம எஃப்எம்லேயும் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சிலதை மட்டும் தான் எனக்கு சொல்கிறேன். இப்போ போதை பழக்கம் அடிக்ஷனுங்கிறது வந்து எதுலங்க ஸ்டார்ட் ஆகுது? இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. அடிக்ஷன் வந்து நியூட்ரலான விஷயந்தான். நீங்கள் எந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிறீங்க, நல்ல விஷயத்துக்கும் அடிக்ட் ஆகலாம். உதாரணத்துக்கு உங்கள் உடம்பை நல்லா பாதுகாக்கிறதுக்கு வாக்கிங்க்கு அடிக்ட் ஆகலாம், நல்ல பழக்கங்கள், உணவு பழக்கங்கள், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு அடிக்ட் ஆகலாம், புக் ரீடிங்க்கு அடிக்ட் ஆகலாம், இந்த மாதிரி நல்ல பழக்கங்களுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகலாம், ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு அடிக்ட் ஆகலாம். ஆனால் கெட்ட விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிறது தப்பு. ஆனால் அபியூஸுங்கிறது எப்படின்னா, ஒரு விஷயம், ஒரு சினிமாவோட டைலாக் கூட இருக்கும், உங்ககிட்ட ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் ஃபினிஷிங் சரியில்லைங்கிற மாதிரி. எதெல்லாம் ஸ்டார்டிங் ரொம்ப கலர்ஃபுல்லாக உங்களை அட்ராக்ட் பண்ணுது, நிறைய பேர் உங்களை மார்க்கெட் பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்களோ, அது பக்கம்லாம் போகக்கூடாது. அதுதான் பிற்காலத்தில் அபியூஸாக போய் நிற்கும், உங்கள் உடம்புக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ நல்ல விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகுங்க, அபியூஸுன்ற விஷயத்துக்கு இடமே கொடுக்காதீங்க. இப்போ இந்த சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், ட்ரக் அபியூஸ்லாம் நம்ம உடலில் எல்லா உறுப்புகளையும் பாதிப்பு உண்டாக்குது. டாப் டு பாட்டம் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் ஃபியூஸ் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இருக்குது. அது இல்லாமல் உணர்வு உளவியல் சம்மந்தப்பட்ட மாற்றங்களையும் கொண்டு வரும். உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன், உங்களுக்கு ஒரு அந்த இன்ஸ்டிங்க்ட், இம்பல்சிவாக நீங்கள் பிஹேவ் பண்ணுறது, அதனால் நிறைய வயலண்ட்டான பிஹேவியர்ஸ், உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு ஆபத்து. அதனால தான் எல்லாருமே நம்ம நாடு ஃபுல்லாக, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சராகட்டும், அவர் போட்ட முதல் கையெழுத்து என்ன, போதைப்பொருள் தடுப்பு சட்டம், அது இல்லாமல் சிங்கப்பெண் அதில் அடிப்படை. ஸோ இந்த மாதிரி இதுக்கு எல்லோரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நான் பசங்களுக்கு சொல்கிற ஒரு 3 விஷயங்கள் ஏபிசின்னு சொல்லுவேன். இந்த அடலசன்ஸில் அடிக்ட் டு குட் திங்ஸ், அதை கெட் அடிக்டட் டு குட் திங்ஸ், அப்யூஸ் வேண்டாம். பி ஃபார் பிஹேவியர், ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். சி ஃபார் கரேஜ், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது கரேஜ். அதில் ஒரு விஷயம், ஒரு விஷயத்த நோன்னு சொல்கிறதுக்கும் ஒரு கரேஜ் வேண்டும். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கம்பல் பண்ணுறாங்க, உங்களுக்கு பிடிக்கலையா, அதை நோ சொல்கிறதுக்கும் ஒரு கரேஜ் வேண்டும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தவறான வழியில் போகிறாங்களா, அவங்கள இல்லை இது சரியான வழின்னு அவங்கள திருப்பி கொண்டு வரத்துக்கும் ஒரு கரேஜ் வேணும். ஸோ இந்த மாதிரி இந்த மூணுமே நிறைஞ்சிருந்தால் உங்கள் லைஃப் மட்டும் இல்லை, உங்கள் சுற்றி இருக்கிறவங்க லைஃப்பும் நல்லாயிருக்கும். மீண்டும் நாளை பயமில்லா தமிழ் பெண்கள், அதை பற்றியும் நான் பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் இந்த கேம்பெயின்ஸ் நான் ஸ்கூல் காலேஜில் மட்டும் இல்லைங்க, நம்ம ஹாஸ்பிட்டல்லையுமே பேரண்ட்ஸ்க்கு, அட்லசன்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு நான் கொடுக்குறேன். ஸோ ஃப்யூச்சரில் அவங்களோட லைஃப் நல்லா இருக்கணும், இப்போயும் அவங்க உடல் நல்லா இருக்கணும், பிற்காலத்தில் சமுதாயத்தில் அவங்களுடைய உடல்நலம், மனநலம், சமூக நலம் எல்லாருமே நல்லாயிருக்கும்ன்ற நல்லெண்ணத்தில் இதை நான் செஞ்சுட்டு வரேன். உங்கள் வீட்டில் அடலசன்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அதாவது 13 வயசுலேருந்து 18 வயசு 19 வயசு குள்ளார் இருக்கிற ஆண்கள் பெண்கள் இருந்தால் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. என்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்களுக்கு உங்களுக்கு விழிப்புணர்வு தருவேன், கவுன்சிலிங் தரேன். மீண்டும் நாளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேர்களே.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: கல்லூரி தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ். அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
10: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் முதல் பாடல் சத்யா எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் வாளியின் வரிகளில் SP பாலசுப்ரமணியம், லதா மங்கேஷ்கரின் குரல் வண்ணத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி ஏ கொள்ள அள்ளி மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19 ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா August 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் குரு சிஷ்யன் எனும் திரைப்படத்திலிருந்து, இளையராஜாவின் இசையில், வாலியின் வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: நீங்க சாதாரண ஸ்டீல் வாங்கலாம், ஆனா சேஃபா இருக்கணும்னா JSW தான். கொஞ்சம் பணம் மிச்சம் பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க. JSW போட்டா லைஃப் லாங் டென்ஷன் இல்ல. JSW நியூ ஸ்டீல்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
0: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra

Viking Bunions and Briefs. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: அணில்
1: கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.

0: கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: மனமயங்கும் மாலை வேளையில் மாலைத்தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் வெள்ளை ரோஜா எனும் திரைப்படத்திலிருந்து, இளையராஜாவின் இசையில் நா காமராசனின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
7: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

மனமயங்கு மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் அண்ணா நகர் முதல் தெரு திரைப்படத்திலிருந்து. சந்திரபோஸின் இசையில் வாலியின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: JSW நியோ ஸ்டீல், வான உயர்ந்த கட்டிடங்களுக்கும் உயர்ந்த மேம்பாலங்களுக்கும் எங்கும் எல்லோருக்கும் ஒரே தரத்தில் JSW நியோ ஸ்டீல்.
3: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW நியோ ஸ்டீல்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

மனமயங்கு மாலை வேளையில் மாலைத்தென்றல். மாலைத்தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் பூந்தோட்ட காவல்காரன் எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில் மனோ சித்ரா குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்

0: தருமபுரி ஏ கொள்ளஹள்ளி மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19 ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா August 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
1: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் ஈரமான ராஜாவே எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் பிரைசோடனின் வரிகளில் மனோ S. ஜானகி குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் வேலை

0: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
3: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும் என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும் நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
2: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
4: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

மாலை தென்றல் நிகழ்ச்சியில் இடம்பெறும் நிறைவு பாடல் ஒரு கைதியின் தைரியம் எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் உன்னிமேனன் உமா ரமணின் குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது மாலை தென்றல். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர மாலை 6 மணி. இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: இனிய மாலை வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் கூத்தாட்டுக்குளம் அருகில் உள்ள நெல்லியக்காட்டு மனா எனும் இடத்தில் அமைந்துள்ள அருள்மிகு நெல்லிக்காட்டு பகவதி அம்மன் திருக்கோயில் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்த போது ஆழகால விஷம் எங்கும் பரவியது. விஷத்தாக்கத்தால் எங்கும் கொடிய நோய்கள் பரவ தொடங்கின. அதில் இருந்து தங்களை காப்பாற்றும்படி தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அனைவரும் தேவ மருத்துவர்களான அஸ்வினி குமாரர்களின் உதவியை நாடினர். நீங்கள் முன்பு செய்த தீவினையின் காரணமாகவே இப்படி ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறது என்றும், அதிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள பார்வதி தேவியின் உதவியை பெற வேண்டும் என்றும் அஸ்வினி குமாரர்கள் கூறினர். அதனைத் தொடர்ந்து தேவர்கள், அசுரர்கள் மற்றும் அஸ்வினி குமாரர்கள் ஆகியோர் அம்மனிடம் சென்று தங்களை அந்த கொடிய நோயில் இருந்து காப்பாற்றி அருளும்படி வேண்டினர். அவர்களது வேண்டுதலில் மனமிறங்கிய அம்மன் தன் முன்னிலையில் தேவ மருத்துவர்களான அஸ்வினி குமாரர்களை மருந்து தயாரிக்கும்படி சொன்னார். அவர்களும் அம்மனின் முன்பாக ஒரு இடத்தில் அதற்கான மருந்தினை தயாரித்தனர். அதன் பிறகு

0: அந்த மருந்தை சாப்பிட்ட தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அனைவரும் தங்களுக்கு ஏற்பட்ட நோயில் இருந்து மீண்டு நலம் பெற்றனர். அஸ்வினி குமாரர்கள் மருந்து தயாரித்த அந்த இடத்தில்தான் தற்போதைய பத்ரகாளியம்மன் கோயில் அமைந்திருக்கிறது என்று இந்த தலத்தின் வரலாறு சொல்லப்படுகிறது. இந்த கோயிலில் இருக்கும் பத்ரகாளியம்மன் நெல்லியக்காட்டு பகவதி என்றும், நெல்லியக்காட்டு அம்மன் என்றும், கூத்தாட்டுக்குளம் பகவதி என்றும், கண்ணொளி தரும் கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார். மேலும் அம்மன் வேதாளத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த தலத்தில் மருத்துவ கடவுளான தன்வந்திரி மூர்த்திக்கு தனி சன்னதியும் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் தமிழ் நாட்காட்டியின்படி பங்குனி மாதம் சிறப்பு திருவிழா 12 நாட்கள் வரையும், ஆடி மாதம் முதல் நாள் தொடங்கி இறுதி நாள் வரை மருந்து சேவை திருவிழாவும் இங்கு நடைபெறுவது வழக்கம். மருந்து சேவை திருவிழா நாட்களில் பல்வேறு நோய்களை தீர்க்கும் மூலப்பொருட்களை சேர்த்து தயாரிக்கப்படும் மருந்து அம்மன் சிலை முன்பாக படைக்கப்பட்டு பின்னர் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த மருந்தினை பெற்று 41 நாட்கள் தொடர்ந்து எடுத்துக் கொள்பவர்களுக்கு தீராத நோய்கள் எதுவாக இருப்பினும் அந்த நோய் நீங்குவதுடன் முற்பிறவியில் செய்த பாவங்களும் தீர்ந்து போய்விடும் என்பது இந்த கோவிலுக்கு வந்து செல்லும் பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த கோயிலில் ஞாயிறுதோறும் நோய்களை தீர்க்கும் சிறப்பு பூஜையானது நடைபெறும். மேலும் நோய்களை தீர்க்கும் மூலிகை மருந்து பிரசாதமாக வழங்கப்படுவதுடன் நவராத்திரி நாட்களில் தங்கம் கலந்த சிறப்பு மருந்து பிரசாதமும் வழங்கப்படுகிறது. இத்தனை சிறப்புகளுடன் கேரள மாநிலம் எர்ணாகுளம் பகுதியில் இருந்து 48 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த நோய் தீர்க்கும் பகவதி அம்மனை காற்றலையில் தரிசித்தது போல நேரிலும் சென்று தரிசிப்போம், அத்தாயின் அருளை பெறுவோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள்.
2: பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக
3: Good evening. This is Akashvani, the news read by Saira Mujtaba. The Parliament has passed the Tribunals Reforms Bill 2026, with the Rajya Sabha approving it today. Lok Sabha has already passed the bill. When the Upper House met at 2 p.m. after the second adjournment, Minister of State for Law and Justice Arjun Ram Meghwal moved the bill. The bill aims to improve efficiency, ensure independence, transparency and uniformity in the qualifications, appointment of service of chairpersons and members of various tribunals, as well as the administration and functioning of the tribunals. The legislation also proposes to establish a National Tribunals Commission. The Rajya Sabha was adjourned for the day after completing its business. Earlier in the day, the Upper House witnessed continuous uproar over various issues, including alleged police action during students' protests over the NEET matter. Lok Sabha has passed the Kerala Alteration of Name Bill 2026. The bill seeks to change the name of the state of Kerala to Keralam in the first schedule of the constitution. A resolution in this regard was passed by the Kerala Legislative Assembly in June 2024. The Lok Sabha has also passed the National Cooperative Development Corporation Amendment Bill 2026. The bill aims to further amend the National Cooperative Development Corporation Act of 1962. Both the bills were passed without discussion amid uproar by opposition over several issues. After completing the business, the Lok Sabha was adjourned for the day. Union Parliamentary Affairs Minister Kiran Rijiju accused the Congress and opposition parties of running away from a discussion on the students' protest, saying that the government is ready for a detailed discussion on the issue. Speaking to reporters at Parliament premises, Mr. Rijiju said Home Minister Amit Shah was also ready to respond to the issues raised by the opposition, but they are not allowing the House to function. Meanwhile, Congress MP Pawan Khera alleged that the Home Minister was avoiding making a statement on the matter. India Today reiterated that Arunachal Pradesh is an inalienable and integral part of India and nothing can change this indisputable reality. Briefing media in New Delhi today, External Affairs Ministry spokesperson Ranthir Jaiswal said, in matters relating to the border area,

உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மாலை 6:10. இனிமையான மாலை வேலையில் அந்தி மாலை வேலையில் இசையால் இணைகிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் எங்கேயும் எப்போதும் திரைப்படத்தில் இருந்து, இதன் நேர்களை கேட்டு ரசிப்போமா?

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
4: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
8: உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5 இயற்கை எழில் கொஞ்சம் ஏற்காடு பண்பலை 103.7. இசையோடு இணைந்திருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வெற்றிவேல் திரைப்படத்தில் இருந்து.

0: கொண்டூர் ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
1: JSW Neo Steel, India's largest leading steel manufacturer. JSW Neo Steel, pure TMT கம்பிகள்.
2: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: தர்மபுரி ஏ கொள்ளி மொடக்கேரி.

0: சக்தி சிவன் கோவில் 19 ஆண்டு ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா ஆகஸ்ட் 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இசையால் இணைந்திருக்கிறோம். இசைமினல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் நெடுஞ்சாலை திரைப்படத்தில் இருந்து.

0: 102.5
1: 102.5
2: 102.5
0: 102.5
3: 102.5
4: எல்லாரும் கேளுங்க, இது நம்ம ஊரியம்பா 102.5.

0: இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்தோம் இசை மின்னல் நிகழ்ச்சியில. என்ன பண்றது,
1: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
2: தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம்.

நேர்களே, உங்கள் நினைவுக்கு இன்று இரவு 8 மணிக்கு இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் தலைப்பு: என் பாட்டு இசப்பாட்டு. நிறைவு பெற்றது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. விளம்பரங்களை தொடர்ந்து பண்பலையில் தொடர்ந்து மாநில செய்திகள்.

0: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் அழைப்பை ஏற்று இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதிய மின்னணு வர்த்தக சந்தை தொடர்பான கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர், வெளிப்படையான கொள்முதல் மற்றும் விரிவான அளவில் வர்த்தக பங்கேற்பு மற்றும் புதிய வாய்ப்புகளை இது உறுதி செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மின்னணு வர்த்தக சந்தைக்கான இணையதளம் புதிய தொழில்நுட்பத்துடன் வர்த்தகத்தை மிகவும் எளிமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் மற்றும் பெண் தொழில் முனைவோர் அதிக அளவில் தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்தவும் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தில் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கவும் மின்னணு வர்த்தக சந்தை வழிவகுத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களின் தன்னிகரற்ற தியாகத்தை போற்றும் வகையில் இவ்வாண்டு சுதந்திர தின விழாவில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள அழைப்பை ஏற்று செயல்படுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எழுச்சியோடும் பெருமிதத்தோடும் தேசிய கொடியை ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானத்தை பேரவையில் தாக்கல் செய்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு ஏதுவாக இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொண்டார். தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை நீட் பெரிதும் பாதிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் தேர்வு முறையை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேசிய மருத்துவ ஆணையச் சட்டம், இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையச் சட்டம் உள்ளிட்டவற்றில் மத்திய அரசு திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்களிடையே தவறான கருத்துகள் பரப்பப்படுவதாக கூறினார். நீட் தேர்வின் மூலம் தமிழகம் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள மாணவர்களும் பயன்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன.

0: வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவிலிருந்து திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பேரவையில் இன்று இந்த தீர்மானத்தை பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்து பேசுகையில், FCRA எனப்படும் இந்த மசோதாவில் கொண்டுவரப்படும் புதிய விதிகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியை பாதிக்கும் என்று குறிப்பிட்டார். சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்கள் பாதிப்புக்குள்ளாகும் என்றும் அவர் கூறினார். இந்த மசோதா குறித்து மாநில அரசுகள், தொண்டு நிறுவனங்கள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனையை மேற்கொண்ட பின் புதிய மசோதாவை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பின்னர் இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: போதைப்பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழியை செய்து வைத்தார். கல்லூரி மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் உறுதிமொழி ஏற்றனர். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது. தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: போதையில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்கப்பட்ட நிலையில் தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அரசு கலைக்கல்லூரி எதிரே தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், செந்தில் நகர், இலக்கியம்பட்டி, பாரதிபுரம் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் இப்பேரணியில் பங்கேற்று போதைப் பொருளின் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர். பின்னர் அரசு கலைக்கல்லூரி கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியேற்பு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தலைமையில் நடைபெற்றது. ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நாடு முழுவதும் நவோதயா பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் இப்பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊரக பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு உயர்தரமான CBSE கல்வியை முற்றிலும் இலவசமாக வழங்கும் பணியை நவோதயா பள்ளிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க வேண்டும் என பிரமாண பத்திரத்தில் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மாணவர்களின் கல்வி உரிமையை பாதிக்கும் இந்த போக்கை மாநில அரசு கைவிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நவோதயா பள்ளிகளுக்கு தேவையான நிலங்களை தாவேக அரசு உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திர தினத்தன்று தமிழகத்தில் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கர்நாடக அரசு இந்த அணையை கட்டுவதற்கு ஆயத்தப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இதனால் காவிரி பாசன மாவட்டங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் கூறியுள்ளார். இந்த அணையை கட்டுவதற்கு எதிராக மத்திய அரசிடமும் கர்நாடக அரசிடமும் தமிழக அரசு வலிமையாக வாதாட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான

0: மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி மற்றும் திருப்பத்தூர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 3110 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து அதிகரித்ததையடுத்து பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் 2வது நாளாக இன்று தடை விதித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த திருச்சி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் நெல்லை அணி சற்று முன்வரை 13 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 104 ரன் எடுத்துள்ளது. இன்று நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் கோவை திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் அழைப்பை ஏற்று இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: இனி விளம்பரம்.

0: வைங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க படக்கமீர் கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23 நாளா அன்றைக்கு வாங்கணும். ஒரு உதவியாக எங்களுக்கு ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ள வெளியே அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: நேரம் 6:41.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேயர்களே. நேரம் மாலை 6:41. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்
8: வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில். முதல் அறிவிப்பாக, வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி முதுநிலை தனி செயலர், தனி செயலர் என மொத்தம் 42 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக பட்டப்படிப்பு, நிமிடத்திற்கு 120 வார்த்தை சுருக்கெழுத்து திறன் பெற்றிருக்க வேண்டும். வயது 18 முதல் 35 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். தேர்வுகள் சென்னையில் நடைபெறும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 16/8/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும், இதுகுறித்த தகவல்கள் பெறவும் www.itat.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, சென்னையில் உள்ள மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கிளர்க், சமூக பணியாளர் என மொத்தம் 6 காலி பணியிடங்கள் உள்ளன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க +2 டிகிரி மற்றும் சோசியாலஜி டிகிரி அல்லது டிப்ளமோ படித்திருக்க வேண்டும். வயது பிரிவுகளுக்கு தகுந்தவாறு 18 முதல் 30 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க www.ccrs.ayush.gov.in என்ற இணையதள முகவரியிலிருந்து விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து த டைரக்டர் ஜெனரல், சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், GST ரோட், தாம்பரம் சானிட்டோரியம், சென்னை 6,47,000 என்ற முகவரிக்கு வருகின்ற 9/9

2026 அன்றுக்குள் அனுப்ப வேண்டும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி அப்ரண்டிஸ் பிரிவில் கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் உட்பட மொத்தம் 1450 காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க +2, ITI, டிப்ளமோ, பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 24 இருக்க வேண்டும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க www.iocl.com என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 12/8/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக இஸ்ரோ கீழ் செயல்படும் URAV செயற்கைக்கோள் மையத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி அப்ரண்டிஸ் பிரிவில் மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர், ECE, எலக்ட்ரானிக்ஸ், ஏரோநாட்டிக்கல் உட்பட மொத்தம் 410 காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக BE, BTEC மற்றும் டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். ஸ்டைஃபண்டாக மாதம் 10,900 முதல் பிரிவுகள் வாரியாக 12,300 ரூபாய் கிடைக்கும். தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கவும் இதுகுறித்த தகவல்கள் பெறவும் www.isrogov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 28/8/2026 அன்று கடைசி நாளாகும். இத்துடன் இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிற நேர்களை நேரம் மாலை 6:45 நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம். வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியுள்ளது. பதிவான அதிகபட்ச மழையளவு அரியலூர், செந்துறை 93 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் 39.9 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் 23.2 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் கொடைக்கானல் 12.4 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 12/8/2026 அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 13/8/2026 அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 15/8/2026 முதல் 17/8/2026 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 11/8/2026 மற்றும் 12/8/2026 ஆகிய நாட்களில் குமரிக்கடலின் சில பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 13/8/2026 முதல் 15/8/2026 வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் குமரிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று தென்மேற்கு வங்கக்கடல்

0: சில பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 12/8/2026 அன்று தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 12/8/2026 அன்று எச்சரிக்கை எதுவும் இல்லை. 13/8/2026 முதல் 15/8/2026 வரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய வானிலை அறிக்கை நிறைவு பெற்றது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பு, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. ஓய்வூதியர் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் 16/10/2026 வெள்ளிக்கிழமை காலை 10:30 அதியின் கூட்டரங்கம் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தருமபுரியில் நடைபெற உள்ளது. ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெற்று வரும் பயனாளர்கள் தங்களது ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கை மனுக்களை 2 பிரதிகளில் தயாரித்து 31/8/2026 தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, 2026/2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சோலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்கும் காலம் June 1 தொடங்கி November 30 வரை. இணையதளம் www.xwell.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, தருமபுரி மாவட்ட நுகர்வோர் குறைதீர்க்கும் மன்றத்தில் 3 ஆண்டுகள் காலத்திற்கு உறுப்பினர் பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இவற்றிற்கு விண்ணப்பிக்க சட்டப்படிப்பு நிறைவு செய்திருக்க வேண்டும். முன் அனுபவம் நிதித்துறையில் 15 முதல் 20 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை, தகுதியுள்ள நபர்கள் தங்களது சுய விவர குறிப்புடன் நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தருமபுரி. இவற்றிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 14/8/2026. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. ஜீவன் ரக்ஷா பதக்க விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆபத்து மற்றும் பேரிடர் காலங்களில் பிற உயிரை காத்தவர்களின் வீரத்தை கௌரவிப்பதற்காக ஜீவன் ரக்ஷா பதக்க விருது வழங்கப்படுகிறது. அனைத்து பாலினத்தினரும் விண்ணப்பிக்கலாம். ஆயுதப்படை, காவல்துறை மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தீயணைப்பு படை வீரர்களும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் அவர்கள் அதிகாரப்பூர்வ பணி நேரத்தில் செய்த மீட்பு நடவடிக்கைகள் இந்த விருதுக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. மீட்பு நடவடிக்கை 1/10/2024 பின் நடந்திருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 12/8/2026. விண்ணப்பம் பெற மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலகம், தருமபுரி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறீர்களே. நேரம் மாலை 6:53 நிமிடம். நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வர

0: வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
0: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
2: வணக்கம். தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டு பிற்காலத்தில் 11 நூற்றாண்டுக்கு பிறகு பாண்டிய மன்னர்களுடைய சகோதர சண்டையால், வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனுடைய சண்டையால் டெல்லியிலிருந்து இஸ்லாமியர்களை துணை கலைத்து வந்து அரசை கைப்பற்றியதோடு மட்டுமில்லாமல் அவர்கள் தமிழகத்தையும் கைப்பற்றி கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்படி கைப்பற்றி கொள்ள ஆரம்பித்த போது இஸ்லாமியருடைய அந்த படையெடுப்பை தடுத்த பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் விஜயநகர பேரரசுக்கு உண்டு. அந்த விஜயநகர பேரரசனை வழிவந்த பெருமக்கள் தமிழகத்தை காப்பாற்றியதோடு மதுரையும் ஆளத் தொடங்கினார்கள். மதுரையை ஆண்ட விஸ்வநாத நாயக்கர் காலத்தில்தான் பாளையப்பட்டுகள் பிரிக்கப்பட்டன. 72 பாளையப்பட்டுகளாக பிரிக்கப்பட்ட அந்த பாளையப்பட்டுகளை ஜமீன்தார்களும் குறுநில மன்னர்களும் ஆண்டார்கள். அப்படி ஆண்ட பகுதிகளில் ஒன்றுதான் இன்றைக்கு ஒட்டப்பிடாரம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பாஞ்சாலங்குறிச்சிக்கு அருகில் இருக்கின்ற அந்த ஊர். அந்த ஊரிலே காற்றகட்ட கட்டபொம்மன் என்ற ஒரு வேறு மிகுந்தவர் இருந்தார். அவருடைய பெருமை என்ன என்று கேட்டால் அவருடைய மக்கள் அவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கை. ஒரு முறை அவர் பேட்டைக்கு செல்கிற போது அவருடைய நாய் முயல் ஒன்றை துரத்தி கொண்டு போனதாம். திடீரென்று ஒரு இடத்தில் அந்த முயல் திரும்பி நாயை உற்று பார்க்க நாய் பயந்து போனதாம். இதை பார்த்த அந்த காற்றகட்ட கட்டபொம்மு இந்த இடத்தில் ஏதோ இருக்கிறது என்று நினைத்து அந்த இடத்தை வீரத்தின் விளைநிலமாக மாற்ற வேண்டும் என்று ஒரு கோட்டையை கட்டினாராம். அதுதான் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையினுடைய வரலாறு என்பார்கள். ஜெகவீர கட்டபொம்மன், ஆறுமுகத்தம்மாள் இவர்களுடைய மக்களாக பிறந்தவர்கள்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று அழைக்கப்படுகின்ற கெட்டிபொம்மும் அவருடைய சகோதரர்களும். அவருடைய சகோதரர்கள் இரண்டு பேர், ஒருவர் வந்து ஊமைத்துறை, மற்றவர் வீரசிங்கம். இரண்டு சகோதரிமார்களும் உண்டு. இவர் பிறந்தது 1760. 39 வயதில் விவேகானந்தர் மறைந்தார், 39 வயதில் பாரதி மறைந்தார் என்று நாம் கவலைப்படுகிறோம். அதே 39 வயதில்தான் இவரும் தூக்கிலிடப்பட்டார். அதுதான் கொடுமை. காரணம், இவர்தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்த பூலித்தேவனுக்கு பிறகு எதிர்த்து வரிகட்ட மாட்டேன் என்று சொன்ன மனிதர்கள் இவரும் ஒருவர். வீரம் மிகுந்தவர், மக்களின் அன்பை பெற்றவர். 9 ஆண்டு காலம்தான் இவர் ஆட்சி புரிந்தார். ஆனாலும் இவருடைய ஆட்சி மிக சிறப்பு மிகுந்ததாக இருந்தது. ஆங்கிலேயர்கள் நண்பர்களாகவும் திகழ்ந்திருக்கிறார்கள். பல ஆங்கிலேயருடைய கடிதங்களில் அவர்கள் எழுதிய பதில்களும் கடிதங்களும் இருக்கின்றன. இருந்தாலும் கூட ஆலன் துறை என்கின்ற ஒருவர் செய்த சில செயல்பாடுகளால் அவர்களுக்குள்ளே மனக்கசப்பு ஏற்பட்டது. போரிட்டு தோற்று ஓடிவிட்டார். அடுத்து நெல்லையினுடைய கலெக்டராக இருந்த ஜாக்சன் துறை வீரபாண்டிய கட்டபொம்மனை சந்திக்க வேண்டும் என்று சொல்ல அழைத்து பல்வேறு இடங்களில் அலையவிட்டு பிறகு ராமநாதபுரத்திலே அவர்கள் சந்திக்கிறார்கள். அங்கு மயஞ்சவமாக அவரை கைது செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்ய அங்கு போரிட்டு தப்பி வருகிறார். தப்பி வந்தவர் பிறகு அவர் மீது படையெடுத்து வந்து பேனர்மேன் என்கின்ற ஒரு பெரும்படையோடு வந்து அந்த தளபதி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையவே நாசம் செய்து அங்கிருப்பவர்களை கைப்பற்றிக் கொள்கிறார். ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவருடைய தம்பியாகிய ஊமத்தரையும் தப்பி ஓடுகிறார்கள். அவர்கள் தப்பி ஓடிய அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மீண்டும் கைது செய்யப்படுகிறார்கள். கயத்தாறு என்கின்ற இடத்திலே வீரபாண்டிய கட்டபொம்மன் 1799 ஆண்டு தன்னுடைய 39 வயதில் தூக்கிலிடப்படுகின்ற காட்சியை பார்க்கின்றோம். அதுவும் திரைப்படத்தில் நீங்கள் பார்த்தால் தெரியும். நல்ல கேள்விகள் கேட்பார். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் தர வேண்டும் வரி? வயலுக்கு வந்தாயா? நாற்று நட்டாயா? களைபறுத்தாயா? அங்கு கஞ்சி கொண்டு ஒரு உங்களை பெண்களுக்கு மஞ்சள் அரித்து கொடுத்தாயா? அல்லது மாமனா மச்சானா நீ வந்து வரி கேட்பதற்கு என்ற வசனங்கள் இருக்கிறது என்றால், இன்றைக்கும் கிராமங்களில் கட்டபொம்மனுடைய நாடகம் 7 பாகங்களாக போடப்படும். இவருடைய தளபதியாக இருந்தவர் வெள்ளையத்தேவன். ஊமத்துறையும் வெள்ளையத்தேவனும் அப்படி உதவியாக இருந்து அவருக்கு எல்லாம் செய்தார்கள். இருந்தாலும் கூட இவர் தூக்கிலிடப்பட்ட அந்த கொடுமையான சம்பவம் நிகழ்ந்தது கயத்தாறு என்கின்ற இடத்துல. இன்றைக்கும் அவருக்கு அங்கு சிலை இருக்கிறது. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையினுடைய நினைவாக இப்போது ஒரு கோட்டை கட்டப்பட்டு அருங்காட்சியகமாக அங்கே இருக்கிறது. இவருக்கு வாரிசுகள் இல்லாத காரணத்தால் இவருடைய தம்பிமார்களுடைய வாரிசுகள் தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஊமைத்துறை, துரசிங்கம் போன்றவர்களுடைய வாரிசுகளும் சகோதரிகளுடைய வாரிசுகளும் தான் இன்றைக்கு இருக்கின்றார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் என்கின்ற அந்த சொல்லை சொன்ன உடனே நமக்கு சிவாலய சிவாஜி கணேசருடைய முகமும் நினைவுக்கு வந்து போகும் என்று சொன்னால், அவர்தான் கயத்தாற்றில் கட்டபொம்மனுக்கு சிலை வைப்பதற்கான அத்தனை செலவையும் ஏற்றுக்கொண்டார்.

0: பெருமையோடு சொல்வார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழ்நாட்டில் சுதந்திர குரல் எழுப்பிய வீரர்களில் மிக முக்கியமானவர், மறக்க முடியாதவர்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: மாலை மயங்கிய வேளையில் மனதை வருடும் இசையில் கிளைத்திருக்கீங்க நேர்களை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 திரை இசை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களை. இன்றைய திரை இசை நிகழ்ச்சியில் முதலாவது பாடலாக தேடி திரைப்படத்திலிருந்து இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா இசையில் கபிலன் வரிகளில் ஒலிக்க உள்ளது இந்த பாடல்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
5: நேரம் இரவு 7:05 இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிகழ்ச்சியில் தொடர்ந்த 0 திரைப்படத்திலிருந்து நிவாஸ் கே கண்ணா, நிவாஸ் கே பிரசன்னா இசையில், அனிருத் ரவிச்சந்தர் குரலில், கபிலன் வரிகளில் உயிரே என தொடங்கும் பாடல் ஒலிக்க உள்ளது.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரையிசை நிகழ்ச்சி. நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். தொடர்வது மாவட்ட செய்தி மலர்.

0: ஆகாஷ் வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜெய விஜயகுமார்.
1: நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கைத்தறியில் நெசவாளர்களுக்கு உதவிடும் வகையில் புதிய வகை தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கும், நெசவாளர்களின் குழந்தைகள் உலக தரத்திலான கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்ப கல்வியை பயில்வதற்கும் நாடு முழுவதும் மொத்தம் 11 இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இதில் தமிழகத்தில் சேலம், உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி, அசாம் மாநிலம் கவுகாத்தி, ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர், ஒடிசா மாநிலம் பார்கர், மேற்குவங்கத்தில் புலியா என மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் 6 வளாகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதேபோல ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, சத்தீஸ்கர், தெலுங்கானா என மாநில அரசின் கட்டுப்பாட்டில் 5 கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. மொத்தமுள்ள 11 இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கும் பட்டய படிப்புகளுக்கு சேலம் தலைமையிடமாக செயல்படுகிறது. அனைத்து கல்லூரிகளுக்குமான படிப்புகளுக்கு தேர்வு கட்டுப்பாட்டு மையமாக சேலம் திகழ்கிறது. தேர்வை ஒருங்கிணைத்தல், கண்காணித்தல், மதிப்பெண் சான்றிதழ் வழங்குதல் போன்ற பணிகளும் இதில் அடங்கும். சேலத்தில் உள்ள இந்த கல்வி வளாகம் சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் பசுமையான சூழலில் அமைந்துள்ளது. புகழ்பெற்ற இந்த கல்வி நிறுவனம் 1960 ஆண்டு அக்டோபர் 11 தேதி அப்போதைய தமிழக முதல்வர் காமராஜரால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிறுவனம் 1960 முதல் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்பத்தில் பட்டய படிப்பை வழங்கி வருகிறது. 2015-16 கல்வியாண்டிலிருந்து இந்த நிறுவனத்தில் இளங்கலை பட்டப்படிப்பு பிடெக் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்பம் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. டிப்ளமோ படிப்புக்கு ஆண்டுக்கு 8000, பிடெக் படிப்பிற்கு ஆண்டுக்கு 20000 மட்டுமே கட்டணமாக இங்கு வசூலிக்கப்படுகிறது. விடுதி வசதியுடன் கூடிய கல்லூரியான இங்கு நாட்டின் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் மாணவ மாணவியர் கல்வி பயில்கின்றனர். அவர்களுக்கு பஞ்சு முதல் நூல், துணி மற்றும் ஆடை தயாரிப்பு வரை உள்ள முழுமையான நெசவு செயல்முறைகள் கற்பிக்கப்படுகின்றன. 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட அரங்கினை ஆட்சியர் இளம் பகவத் திறந்து வைத்தார். ரசாயன உரம் பயன்படுத்தாமல் சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் இயற்கை வண்ணங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் முறை பற்றியும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. சேலம் குகை காளியம்மன் மற்றும் மாரியம்மன் கோவில் திருவிழாவின் முத்தாய்ப்பாக நடத்தப்படும் வண்டி வேடிக்கை திருவிழாவில் குகை, செங்கல்பட்டி, கருங்கல்பட்டி, ஜவுளிக்கடை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் பல்வேறு புராண நிகழ்ச்சிகளை நினைவு கூறும் வகையில் இந்த வண்டி வேடிக்கை திருவிழாவில் ஆண்டுதோறும் கலந்து கொள்கின்றனர். பல்வேறு வேடங்களில் பக்தர்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வண்டிகளில் வலம் வந்தனர். வண்ணமயமான வண்டி வேடிக்கை திருவிழா சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரையும் ஈர்த்து வருகிறது என்பதற்கு இதற்கு கூடும் கூட்டமே சாட்சியாக திகழ்கிறது.
2: பதின்பருவ இளைஞர்களை பாரத தேசத்தின் பக்கம் ஈர்க்கும் வகையில் அவர்களின் எழுச்சியை ஆக்கப்பூர்வ சக்தியாக மடைமாட்டிடும் விதமாக மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. எனது இளைய பாரதம் திட்டத்தின் ஒரு பகுதியாக இளைஞர்களை கவரும் விதமாக இளம் சாதனையாளர்கள் வாயிலாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளைஞர்களின் ஒருங்கிணைப்பு என பொருள்படும் விக்சித் பாரத் ஃபார் யுவா என்ற நிகழ்வு சேலத்தில் நடத்தப்பட்டது. இதில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் இளம் பிரதிநிதியான அபிநயா அங்குராஜ் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பயிற்சி அளித்தார். போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வில் இளைஞர்களின் பங்களிப்பு, போதைப்பொருள் இல்லாத இந்தியா,

0: ஒரே பாரதம் உன்னத பாரதம் வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்து இந்நிகழ்வில் பயிற்சி அளிக்கப்பட்டது. மத்திய அரசின் இதுபோன்ற நிகழ்வுகள் மூலம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் அபிநயா அங்குராஜ்.
1: கவர்மெண்ட் வந்து நஷா முக்த் பாரத் அபியான்ற ஒரு கேம்பெயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம பார்த்தோன்னா அரவுண்ட் 29.26 crore பீப்புளுக்கு நஷா முக்த் பாரத் அபியான் பற்றின அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அரவுண்ட் 11.17 crore யூத்துக்கு வந்து இந்த மெசேஜ் ஏற்கனவே பாஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறப்போ ஒரு யூத்துக்கு இருக்க மைண்ட் செட் வந்து கம்ப்ளீட்டாக மாறும். அவங்களுக்கு வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட ஃபியூச்சர். ஸோ நம்ம ஜெனரேஷனோட பிக்கஸ்ட் மிஷன் இஸ் டு கிரியேட் அ ட்ரக் ஃப்ரீ யூத்.
0: இந்திய கலாச்சாரம், பண்பாடு, அரசியலில் இளைஞர்கள், வளர்ச்சி அடைந்த பாரதம் உள்ளிட்ட பல்வேறு அமர்வுகளில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்றனர். 2047 உலகின் வல்லரசு இந்தியா என்ற உன்னத குறிக்கோளை அடைந்திடும் வகையில் ஈடு இணையில்லாத இளைஞர் சக்தியை ஊக்கப்படுத்தி உற்சாகமூட்டும் வகையில் நடைபெற்ற மத்திய அரசின் இந்த முயற்சி சமூக ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது.
2: சேலம் மாவட்ட செய்திகள் இடம்பெற கேட்டீர்கள். எழுதியவர் ஜி விஜயகுமார். தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. எல் நினோ வெப்பத்தாக்கத்திலிருந்து விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பலோச்சிஸ்தான் சுதந்திரத்தை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர் யார் பலோச் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த மசோதாவை இன்று சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் மாநிலங்களவையில் தாக்கல் செய்தார். இம்மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய திரு அர்ஜுன்ராம் மேக்வால், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீர்ப்பாயங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தொடர் முயற்சிகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இதன் மூலம் கொண்டுவரப்படவுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நவீன மற்றும் சுதந்திரமான சீரான தீர்ப்பாய கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நிர்வாகத்தை வலுப்படுத்துவதோடு வெளிப்படைத்தன்மையும் திறனும் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்கவும் இம்மசோதா வகை செய்கிறது என்று குறிப்பிட்ட அவர், இதன் தலைவராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிக்கப்படுவார் என்றும் அவர் கூறினார். நீதிமன்ற நடைமுறைகளை எளிமைப்படுத்துவதோடு உலக தரத்திலான நீதி கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விரைவாக நீதி கிடைக்கும் வகையில் நீதித்துறை வலுப்பெறும் என்றும் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கும் இம்மசோதா வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக இந்த விவாதத்தின் மீது பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு சுபாஷ் பராலா, நீதி நிர்வாகத்தில் இந்த மசோதா பெரிய மாற்றங்களை கொண்டுவரும் என்று தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட 11 ஆண்டுகால முயற்சியின் பயனாக இம்மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். திமுக உறுப்பினர் திரு திருச்சி சிவா பேசுகையில், கடந்த 2021 கொண்டுவரப்பட்ட தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு மாற்றாக புதிய மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் புதிய மசோதாவில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்கப்படுவதையும் தமது உரையில் திரு திருச்சி சிவா குறிப்பிட்டார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு இன்பதுரை, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு எஸ் ரெட்டி, தெலுங்கு தேசம் கட்சியின் திரு பாஷ்யம் ராமகிருஷ்ணா உள்ளிட்டோரும் தீர்ப்பாய சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினர். எல் நினோ வெப்பத்தாக்கத்தால் பருவமழை குறைந்து வருவது குறித்து மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், மழை குறைவதால் விவசாய உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து இதனை களைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறியுள்ளார். இந்திய வானிலை ஆய்வு மையத்துடன் பருவமழையில் ஏற்படும் மாற்றம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 15 மாநிலங்களில் மாவட்ட அளவிலான எல் நினோ பாதிப்பு நிவாரண திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயல்பு நிலைக்கும் குறைவாக மழை பெய்துள்ள 342 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் அறிவுறுத்தலின்படி வெளியிடப்பட்டுள்ள நிலையான செயல்முறைகளை பின்பற்றுமாறு மாநில அரசுகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேவையான விதைகள் கையில்

0: பாதுகாப்பில் வைத்திருக்குமாறு மாநிலங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ராம்நாத் தாகூர் கூறியுள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், சீனாவுடனான எல்லைப் பகுதி குறித்து அந்நாட்டுடன் இந்தியா தொடர்ந்து பேசி வருவதாக கூறினார். அண்மையில் நடைபெற்ற 36வது இந்திய சீன எல்லை குறித்த ஆலோசனைக் கூட்டத்திலும் இந்தியாவின் நிலைப்பாடு வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக ரீதியாகவும் ராணுவ அதிகாரிகள் நிலையிலும் எல்லைப் பகுதியில் அமைதியை பராமரிப்பது குறித்து பேச்சு நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சீனா உரிமை கோரும் எந்தவொரு பகுதியும் அருணாச்சல பிரதேசத்தில் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இந்தியா வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் இருதரப்பு உறவுகள் குறித்து அவருடன் பேச்சு நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். புதுதில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டத்திலும் பங்களாதேஷ் பிரதமர் பங்கேற்பார் என்றும் அவர் தெரிவித்தார். பங்களாதேஷுக்கான இந்திய துணைத் தூதர் அந்நாட்டு பிரதமரை சந்தித்து பேசியுள்ளதாகவும் இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தப்பட்டதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாடாளுமன்றத்தில் தில்லி மாணவர் போராட்டம் தொடர்பான விவாதத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பங்கேற்க தொடர்ந்து மறுத்து வருவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் போராட்டத்தின் போது தில்லி காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து மத்திய அரசு வெளிப்படையாக விவாதிக்க தயாராக உள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் விவாதத்தில் கலந்து கொள்ளாதது ஏற்புடையது அல்ல என்றும் கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உரிய பதிலளிக்க தயாராக உள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் நடத்தவிடாமல் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் தடை செய்து வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் தன்னிறைவு பெற்ற கிராமங்களை உருவாக்கவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் கைவினைத் தொழில்கள் மற்றும் சிறு தொழில்களையும் சிறிய அளவிலான வர்த்தகத்தையும் மேம்படுத்தும் வகையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் பெறும் நடைமுறை எளிமையாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கிராம வங்கியின் சார்பில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 36 கிளைகளைச் சேர்ந்த 250 பயனாளிகளுக்கு அரசின் கடன் உதவி வழங்கப்பட்டது. பிரதமரின் வேளாண்மை உட்கட்டமைப்பு திட்டத்தின் மூலம் உரிய நேரத்தில் தமக்கு கடன் உதவி கிடைத்ததாக சித்தனூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் தெரிவித்தார்.
2: இப்போ இந்த லோன் வந்து பிரதம மந்திரியோட ஸ்கீமில் எடுத்ததுனால எனக்கு இதில் 35% சப்சிடி கிடைக்குது. அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு மூலயமா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டில் 3% சப்சிடி கிடைக்குது. 5 இயர்ஸில் இந்த லோன் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ புதுசாக வேலைவாய்ப்பு இல்லாத எல்லாருமே இந்த ஸ்கீம் மூலயமா ஃபுட் ப்ராசஸிங்னு வரும்போது PMFME மூலயமா நல்ல சப்போர்ட் கிடைக்குது, ஈஸியாக லோன் கிடைக்கும். பிரதம மந்திரியோட ஸ்கீமில் ஷெட்யூல்டு கவர்மெண்ட் பேங்க் மூலயமா லோன் வாங்கும்போது ஈஸியாக இருக்கும்.
0: பிரதமரின் வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் மூலம் 19 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதால் விவசாயத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக விவசாயி தீபா தெரிவித்தார்.
3: ஆல்ரெடி நாங்கள் ஆட்டுப்பண்ணை நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் அந்த ஆட்டுப்பண்ணையை வந்து ப்ரீடிங் யூனிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இந்த லோன் வாங்குகிறோம். இந்த லோன் வந்து நாங்கள் 19 லட்சத்துக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மானியம் கொடுக்கறதுனால இந்த யூனிட்டை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது.
0: பலுச்சிஸ்தான் சுதந்திரம் அடைந்துள்ளதை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர்யார் பலோச் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பலுச்சிஸ்தானின் சுதந்திர தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 11ஆம் தேதியன்று நாட்டின் 6 கோடி மக்களும் கொண்டாடுவார்கள் என்று கூறியுள்ளார். பலுச்சிஸ்தான் மக்கள் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டும் போதாது என்றும் சர்வதேச சமுதாயத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்ற ஆவலோடு காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்ட ரீதியாகவும் அரசியல் மற்றும் தூதரக அளவிலும் பலுச்சிஸ்தானுக்கு அங்கீகாரம் தேவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஐநா உறுப்பு நாடுகள், ஆசியான், ஆப்பிரிக்க கூட்டமைப்பு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பலுச்சிஸ்தானின் சுதந்திரத்தை வெளிப்படையாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் சிறைகளில் கொடுமைகளை அனுபவித்து வரும் 50,000-க்கும் மேற்பட்ட பலோச் மக்களை அந்நாடு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் திரு மிர்யார் பலோச் கேட்டுக் கொண்டுள்ளார்.

ஆன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் உக்ரைனின் வடிம் உர்சுவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அகான்ஷா திலீப், சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருச்சி அணி 45 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த திருச்சி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. பின்னர் 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய நெல்லை அணி 18 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 137 ரன் மட்டுமே எடுத்தது. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற திருப்பூர் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. எல் நினோ வெப்பத்தாக்கத்திலிருந்து விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பலுச்சிஸ்தான் சுதந்திரத்தை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர்யார் பலோச் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கஜகஸ்தான்

நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. எல் நினோ வெப்பத்தாக்கத்திலிருந்து விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பலுச்சிஸ்தான் சுதந்திரத்தை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர் யார் பலோச் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, பண்பலை சிக்கும் நேரம் 7:25.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: அதியம்மான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
0: நேர்கள் இனி கேட்கலாம் விவசாயம் சார்ந்த அறிவிப்புகள். தருமபுரி மாவட்டத்தில் நடப்பு 2026-27 ஆண்டிற்கான காரிப் மற்றும் சிறப்பு பருவத்தில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தருமபுரி மாவட்டத்தில் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ள பிற்கா வருவாய் கிராமங்களில் சாகுபடி செய்யப்படும் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு காப்பீடு செய்து விவசாயிகள் பயன்பெறலாம். இந்த திட்டத்தில் இணைவதற்கான தகுதி, அனைத்து விவசாயிகளும் குத்தகைக்காரர் உட்பட பயிர் காப்பீடு செய்யலாம். தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களுக்கு பயிர்க்கடன் பெறும் விவசாயிகள் தங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் பயிர் காப்பீடு திட்டத்தில் சேரலாம். காப்பீடு பதிவின் போது அளிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் முன்மொழிவு படிவம், பதிவு படிவம், பயிர் சாகுபடி அடங்கல் அறிக்கை, ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தக முதல் பக்க நகல் மற்றும் சிட்டா. பயிர் காப்பீடு கட்டணம் செலுத்தும் இடங்கள் அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், அனைத்து பொது சேவை மையங்கள். இத்திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தருமபுரி வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, தருமபுரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தற்போது நிலவும் எல்நினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் நெல், நிலக்கடலை, சோளமாகிய 3 வேளாண் பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்த பஜாஜ் அலையன்ஸ் என்ற நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது பதிவு விண்ணப்பம், விஏஓ வழங்கும் நடப்பு பரிசீலனைக்கான அடங்கல், இஅடங்கல், விதைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்தி அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்களிலோ அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்றுக்கொள்ளலாம். தற்போது தருமபுரி மாவட்டத்தில் ஏக்கருக்கு அதிகபட்ச காப்பீட்டுத் தொகையாக நெற்பயிருக்கு ₹39,100, நிலக்கடலைக்கு ₹22,600, சோளப்பயிருக்கு ₹10,300 வழங்கப்படுகிறது. மேலும் நெல், சோளம், நிலக்கடலை பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்ய வரும் 14 வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் பிரீமியம் கட்டணமாக நெற்பயிருக்கு ₹782, சோளப்பயிருக்கு ₹206 மற்றும் நிலக்கடலைக்கு ₹452 செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். கூடுதல் விவரங்களுக்கு பயிர் காப்பீடு இணையதள முகவரியான www.pmfby.gov.in என்ற இணையதளத்திலோ அல்லது அருகிலுள்ள வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர், வேளாண்மை அலுவலர், உதவி வேளாண்மை அலுவலர், தேசியமயமாக்கப்பட்ட வங்கி மற்றும் திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீட்டு நிறுவனத்தை அணுகலாம் என தருமபுரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் அறிவித்துள்ளார்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நேர்கள் இனி கேட்கலாம் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: மருதாணி, மருதாணி, என்ன இது இப்படி குலைச்சுக்கிட்டே இருக்கு? மருதாணி கொஞ்சம் வெளியே வரியா?
5: என்ன பொண்ணி, வெளியவே நிக்கிற? வீட்டுக்குள்ளரவா?
4: எங்க வர்றது? உன்னோட நாய் தான் என்ன தடுத்து நிறுத்தி குறைச்சுக்கிட்டே இருக்கே.
5: ஏன் பிள்ளை, அவன் ஒண்ணும் பண்ண மாட்டான். நீ பயப்படாம வா பிள்ளை, நான் தான் இருக்கல்ல.
4: நீ அதை கொஞ்சம் பிடிச்சுக்கோ பிள்ளை, அப்பதான் நான் உள்ள வருவேன்.
5: சரி சரி, நான் பிடிச்சுக்கிறேன், நீ உள்ள வா.
4: என்ன இது என்ன பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்கு?
5: ஏன் பொண்ணி, நீ அடிக்கடிக்கு வந்து பழகிருந்தா பரவாயில்ல, நீ எப்பயாவதுதான் வர, அதான் இப்படி சத்தம் போடுறான்.
4: அப்படியா சொல்ற? அது சரி, போன வாட்டி வந்தப்ப உன்னோட நாய் எங்கேயோ தொலைஞ்சு போச்சுன்னு சொன்ன, எப்படி கண்டுபிடிச்ச?
5: அதெல்லாம் அன்னைக்கு சாயங்காலமே கண்டுபிடிச்சிட்டோம் புள்ள.
4: அதான் எப்படின்னு கேட்டேன்.
5: அதுவா புள்ள, அது கழுத்துல ஜிபிஎஸ் கருவியை பொருத்திருந்தோம், அதை வச்சுதான் கண்டுபிடிச்சோம்.
4: ஓ, அந்த மாதிரி வசதி எல்லாம் இருக்கா? ஆச்சரியமால இருக்கு.
5: இது என்ன பிரமாதம், செல்ல பிராணிகளுக்கான நவீன உபகரணங்க எக்கச்சக்கமா இருக்கு. அது சரி, உன்னோட பையன் ஏதோ தொழில் தொடங்க போறதா சொன்னியே, என்னாச்சு?
4: அது ஒரே சிக்கலா இருக்கு. ரெண்டு மூணு யோசனை வந்துச்சுன்னு சொன்னான், ஆனா ஏதும் கை கூடல.
5: இதுதான் விஷயமா? எனக்கு என்னமோ நீங்க இந்த செல்ல பிராணிகளுக்காக உபகரண தொழிலை தொடங்கினா நல்லா போகும்னு தோணுது. ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்சி தலைமுறை இளைஞர்கள் நிறைய செல்ல பிராணிகளை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால இந்த தொழிலுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும்.
4: ஜெர்சியா? அது மாட்டு பேர் இல்ல?
5: அடடே, ஜெர்சி இல்ல பொண்ணி, ஜென்சி. இந்த கால தலைமுறைய அப்படி சொல்லுவாங்க.
4: ஓ, அப்படியா செய்தி? ஆமா, இதுல வேற என்ன வாய்ப்பெல்லாம் இருக்கு?
5: அத பத்தி தெரியணும்னா செல்ல பிராணி வளர்க்கறதுக்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகளை பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சிஎஸ் அருணமான் அவங்க சொல்ல போறாங்க. கவனமா கேளு.
6: உலகளாவிய நாய் பயிற்சி உபகரண சந்தையின் அளவு 2.64 பில்லியன் அமெரிக்க டாலராக மதிப்பிடப்பட்டது மற்றும் 2030க்குள் 3.85 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது 25 முதல் 30 வரை 6.54 கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதமாகும். பல்வேறு புதுமையான தயாரிப்பு அறிமுகங்கள், நாய் பயிற்சி முயற்சிகளில் அதிகரித்த முதலீடுகள் மற்றும் செல்ல பிராணிகளின் நடத்தை மேலாண்மை தீர்வுகளில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் ஆகியவற்றால் உந்தப்பட்டு நாய் பயிற்சி உபகரண

சந்தை கணிசமான வளர்ச்சியை கண்டு வருகிறது. நாய் பயிற்சி உபகரண சந்தையில் வட அமெரிக்கா 37% வருவாய் பங்கை கொண்டு உலகளாவிய சந்தையில் மிகப்பெரிய நாடாக விளங்குகிறது. தயாரிப்பின் அடிப்படையில் லீஷ்கள், காலர்கள் மற்றும் லீட்கள் 23% வருவாய் பங்கை கொண்டிருந்தன. பயிற்சி வகையின் அடிப்படையில் கீழ்ப்படிதல் பயிற்சி 37% என்ற மிகப்பெரிய வருவாய் பங்கை கொண்டிருந்தது. விநியோக வழியின் அடிப்படையில் சில்லறை விற்பனை பிரிவு 53% வருவாய் பங்கை கொண்டிருந்தது. 2026 புதுமையான செல்லப்பிராணி உபகரணங்கள், ஸ்மார்ட் தொழில்நுட்பம், பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகின்றன. இதில் AI ஆற்றல் கொண்ட GPS காலர்கள், மைக்ரோ சிப் மூலம் இயங்கும் தீவன கருவிகள், செயலி மூலம் கட்டுப்படுத்தப்படும் தின்பண்டம் வழங்கும் கருவிகள் போன்ற உயர் தொழில்நுட்ப பாதுகாப்பு உபகரணங்கள் அடங்கும். தானியங்கி பராமரிப்பு அமைப்புகள் மற்றும் சிறப்பு பயிற்சி கருவிகள் போன்ற முக்கிய போக்குகள் செல்லப்பிராணியின் மேம்பட்ட வசதியையும் உரிமையாளரின் இணைப்பையும் உறுதி செய்து நிலைத்தன்மை மற்றும் வசதியை முன்னிலைப்படுத்துகின்றன. செல்லப்பிராணிகளுக்கான உபகரண சந்தையானது அடிப்படை பயன்பாடு என்ற ஒரு குறிப்பிட்ட பிரிவிலிருந்து பல பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ஒரு மாபெரும் சக்தியாக உருமாறியுள்ளது. செல்லப்பிராணிகளை சொத்தாக கருதாமல் குழந்தைகளாக நடத்தும் செல்லப்பிராணிகளை மனிதமயமாக்குதல் என்ற இயக்கத்தால் உந்தப்பட்டு செல்லப்பிராணி உபகரணங்களின் பொருளாதாரம் இப்பொழுது தொழில்நுட்பம், ஆடம்பரம் மற்றும் முழுமையான நல்வாழ்வு போன்ற பரிமாணங்களை எட்டியுள்ளது. துணை கருவிகள் பிரிவில் இப்போது டிஜிட்டல் வன்பொருள் முதல் உயர் ஃபேஷன் ஆடைகள் வரை அனைத்தும் அடங்கும். ஸ்மார்ட் தொழில்நுட்பம் மற்றும் அணியக்கூடிய சாதனங்கள் துறை என்பது தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்து வரும் துணைத்துறையாகும். செல்லப்பிராணி உரிமையாளர்கள் வீட்டில் இல்லாத போது ஏற்படும் இடைவெளியை நிரப்புவதற்காக பெட்டெக் இதில் அதிக அளவு முதலீடு செய்யப்படுகிறது. உதாரணத்திற்கு GPS மற்றும் சுகாதார கண்காணிப்பாளர், இவை ஸ்மார்ட் காலர்கள் எனப்படும். இப்போது மனிதர்களுக்கான ஸ்மார்ட் வாட்சை போலவே இதய துடிப்பு, தூக்கத்தின் தரம் மற்றும் பதட்டத்தின் அளவை கண்காணிக்கின்றன. அடுத்து தானியங்கி பராமரிப்பு. வைஃபை வசதியுடன் கூடிய தானியங்கி உணவு ஊட்டும் கருவிகள் மற்றும் தானாகவே சுத்தம் செய்யும் கழிவு பெட்டிகள் தொழில் முனைவோருக்கு நல்ல லாபம் தரக்கூடியவை ஆகும். மேலும் ஊடாடும் பொழுதுபோக்கு எனப்படும் இன்டராக்டிவ் டாய்ஸ், இவை உரிமையாளர்கள் தொலைவில் இருந்து தின்பண்டங்களை வீச அனுமதிக்கும் செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் பொம்மைகள் மற்றும் கேமராக்கள் போன்றவை ஆகும். ஸ்மார்ட் காலர்கள் மற்றும் கண்காணிப்பான்கள் GPS வசதியுடன் முழு நேரமும் சுகாதாரத்தை கண்காணிக்கும் சாதனங்களாகும். இவை செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் நடத்தை எச்சரிக்கைகள் மற்றும் செயல்பாட்டை கண்காணிக்கும் வசதியை கொண்டுள்ளன. செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் மற்றும் உணவு ஊட்டும் கருவிகள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி செல்லப்பிராணிகளை அடையாளம் காணவும் உணவை வழங்கவும் அல்லது நிகழ்நேரத்தில் உணவு பழக்கங்களை கண்காணிக்கவும் உதவுகின்றன. அடுத்ததாக அல்ட்ராசோனிக் பயிற்சியாளர்கள் மற்றும் பாவ் பிஹேவ், இவை போன்ற LED ஃப்ளாஷ் லைட்டுகள் போன்ற தொலைதூர பயிற்சி உதவிகள் உடலுக்கு தீங்கு விளைவிக்காத பயிற்சி முறைகளை வழங்குகின்றன. உள்ளமைக்கப்பட்ட குரல் கட்டளை மைக்ரோஃபோன் மற்றும் நேரலை வீடியோ ஒளிபரப்புடன் கூடிய பாதுகாப்பு விளக்கு கழுத்துப்பட்டைகள் செல்லப்பிராணி உரிமையாளர்களால் பெருமளவில் விரும்பி வாங்கப்படுகின்றன. மனிதநேயப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறைக்கான துணை பொருட்கள் இப்பொழுது உரிமையாளரின் ரசனை மற்றும் வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்படுகின்றன. உயர்தர பிராண்டுகள் செல்லப்பிராணிகளுக்கான ஆடை வகைகளை அறிமுகப்படுத்தியுள்ளன. உள்ளூரில் பிராண்டுகள் உரிமையாளர்களுக்கும் செல்லப்பிராணிகளுக்கும் பொருந்தும் செட்டுகளை, அதாவது மேட்சிங், ஓனரும் அந்த பெட்டணி மூலம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மேட்ச் ட்ரெஸ்ஸு போடுவாங்க, அந்த மாதிரி மேட்சிங் செட்ஸை வழங்குகின்றன. அதேபோல் மலிவான மத்தைகளிலிருந்து விலகி மெமரி ஃபோம், எலும்பு மூட்டியல் படுக்கைகள் மற்றும் வீட்டு அலங்காரத்துடன் ஒன்றிணையும் மரத்தாலான கூண்டுகள் போன்ற புதிய போக்குகளும் உருவாகியுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த உபகரணங்கள் ஆகிய கார்பட்டைகள், கடலில் இருந்து மீள் சுழற்சி செய்யப்பட்ட நெகிழி விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் மக்கும் கழிவு பைகள் போன்ற நீடித்த பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படும் துணை பொருட்களின் பயன்பாடு பெருமளவில் அதிகரித்துள்ளது. இவை மட்டுமன்றி புற ஊதா கதிர் தாக்கத்தை தாங்கும் திறனை வழங்கும் கண்ணாடிகள் கார் பயணங்களின் போது பாதுகாப்பையும் வசதியையும் அளித்து சிக்காமல் இருக்க உதவும் பாதுகாப்பான பயண கயிறுகள், நீர்புகாத காற்றோட்டமான அனைத்து பருவ நிலைகளுக்கும் ஏற்ற வழுக்காத பாத பாதுகாப்பு காலணிகள், சூடான மேற்பரப்புகள் போன்ற தயாரிப்புகளும் பெருமளவு கவனம் பெறுகின்றன. அடுத்து நல்வாழ்வு மற்றும் சிறப்பு ஆரோக்கியம் எனும் துணைத்துறையை எடுத்துக்கொண்டால் விளையாட்டுப் பொருட்களை தாண்டி துணை கருவிகள் இப்போது வருமுன் காப்பதில் கவனம் பெறுகின்றன. உதாரணமாக உணவை மெதுவாக உண்ண வைக்கும் கருவிகள்

மற்றும் ஸ்மார்ட் கிண்ணங்கள் வயிறு உபசத்தை தடுக்கவும் கலோரி உட்கொள்ளலை கண்காணிக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதுபோல நாய்களுக்கான எடை கொண்ட போர்வைகள் மற்றும் ஃபெர்மோன் பரப்பும் கழுத்துப்பட்டைகள் ஆகியவை பிரிவின் காரணமாக ஏற்படும் பதட்டத்திற்கான முக்கிய தீர்வுகளாக மாறி வருகின்றன. மேலும் தானாகவே சூடாகும் படுக்கைகள் மேம்பட்ட வசதிக்காக உடல் வெப்பத்தை தக்க வைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. சரி நேயர்களே, இந்த துறையின் பொருளாதார சூழல் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து காண்போமா? செல்லப்பிராணித்துறை பெரும்பாலும் மந்த நிலையை தாங்கும் திறன் கொண்டது என்று விவரிக்கப்படுகிறது. ஏனெனில் உரிமையாளர்கள் தங்கள் செல்லப்பிராணிகளுக்கான பராமரிப்பின் தரத்தை குறைப்பதற்கு முன்பு தங்கள் சொந்த செலவுகளை குறைத்துக் கொள்கிறார்கள். விந்தையாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இந்த துறையில் பொருளாதாரம் என்பது இனி விலையில் கீழ்நோக்கிய போட்டி அல்ல, மாறாக தரத்தில் மேல் நோக்கிய போட்டியாகும். பிரிமியம் தோல் ஹார்னஸ்கள் மற்றும் தொழில்நுட்பம் ஒருங்கிணைந்த காலர்கள் பாரம்பரிய நைலான் தயாரிப்புகளை விட கணிசமான அதிக லாப வரம்புகளை கொண்டுள்ளன. துணைக்கருவி பிராண்டுகள் ஒருமுறை மட்டும் வாங்கும் சில்லறை விற்பனையிலிருந்து விலகி தொடர்ச்சியாக வருவாயை உறுதி செய்வதற்கான சப்ஸ்கிரிப்ஷன் எனப்படும் தொடர் சந்தா முறைகளை அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றன. செல்லப்பிராணிகளுக்கான துணைக்கருவி விற்பனையில் கிட்டத்தட்ட 30-40% இப்போது ஆன்லைனில் நடைபெறுகிறது. இதில் சில நிறுவனங்கள் அதிக ஆதிக்கம் செலுத்தினாலும் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை மையமாக கொண்ட நுகர்வோருக்கு நேரடியாக விற்கும் பிராண்டுகள், அதாவது டிடிசி என்று கூறுகிறோம், டைரக்ட் டு கன்சியூமர்ஸ், இந்த பிராண்டுகள் வெற்றி பெறுகின்றன. பெரிய சில்லறை விற்பனையாளர்களால் வழங்க முடியாத கடையில் பொருத்தி பார்த்தல் மற்றும் தனி நபர் விருப்பத்திற்கு ஏற்ற எம்ப்ராய்டரி போன்ற அனுபவங்களை வழங்குவதன் மூலம் சிறிய உள்ளூர் புத்திகளும் நிலைத்து நிற்கின்றன. 2027 நோக்கி செல்லும்போது நாம் சில நவீன தொழில்நுட்பங்களையும் காணலாம். செல்லப்பிராணிகளின் விளையாட்டு பாணியை கற்றுக்கொண்டு அவற்றை நீண்ட நேரம் ஈடுபாட்டுடன் வைத்திருக்க உதவும் பொம்மைகள், நோயின் அறிகுறிகள் தோன்றுவதற்கு முன்பே அதை கணிக்கக்கூடிய கழுத்துப்பட்டைகள், சிறந்த பயன்பாட்டு வசதி மற்றும் பாதுகாப்பிற்காக ஒரு குறிப்பிட்ட இனத்தின் தனித்துவமான உடல் அமைப்பிற்கு ஏற்ற வடிவமைக்கப்பட்ட 3D அச்சிடப்பட்ட துணைக்கருவுகள் ஆகியவை முக்கியத்துவம் பெறலாம். ஸ்மார்ட் துணைக்கருவிகளின் ஆரம்ப விலை அதிகமாக இருந்தாலும் செல்லப்பிராணி உரிமையாளர்கள் இவற்றை தங்கள் செல்லப்பிராணியின் நீண்ட ஆயுளுக்கான முதலீடுகளாக கருதுவதால் சந்தை ஏற்ற இறக்கமான சூழலிலும் கூட இவை ஒரு நிலையான பொருளாதார முதலீடாக அமைகின்றன. நேர்களே, இத்தருணத்தில் குறிப்பாக இந்தியாவில் செல்லப்பிராணிகளுக்கான துணைக்கருவிகள் தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் எவ்வாறு உள்ளன என்று பார்ப்போம். இந்திய செல்லப்பிராணி பராமரிப்பு சந்தை ஒரு வளரும் துறை மட்டுமல்ல, அது ஒரு முழு அளவிலான பொருளாதார ஏற்றமாக உருவெடுத்துள்ளது. 2026 நிலவரப்படி இந்த சந்தை 16% அதிகமான கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதத்தில் வளரும் என்றும் அதன் மதிப்பு 35,000 கோடியை நோக்கி உயரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. செல்லப்பிராணி உரிமையாளர் என்ற நிலை மாறி செல்லப்பிராணி வளர்ப்போர், அதாவது பெட் பேரண்ட் என்ற மனப்பாங்கு பெருகியுள்ளதால் இந்த சந்தை பொருட்களின் விலையும் பெருமளவு உயர்ந்துள்ளது. அதிக வளர்ச்சி கொண்ட சிறப்பு பிரிவுகளில் உணவுப் பொருட்கள் மிகப்பெரிய வகையாக இருந்தாலும் புதியவர்கள் நுழைவதற்கு துணை கருவிகளே அதிக லாபம் தரும் பிரிவாகும். விலை உயர்ந்த சர்வதேச சந்தாக்கள் தேவைப்படாத மலிவு விலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட GPS டிராக்கர்கள் மற்றும் ஸ்மார்ட் காலர்களுக்கு இந்திய சந்தையில் ஒரு பெரிய தேவை உள்ளது. அதுபோல இந்தியாவின் மாறுபட்ட காலநிலை பருவ மழைக்கால உடைகளுக்கும் எடை குறைந்த காற்றோட்டமான மழை கோட்டுகள் மற்றும் வட இந்தியாவின் கடுமையான கோடை மாதங்களுக்கான குளிர்விக்கும் உள்ளாடைகளுக்கும் ஒரு தனித்துவமான இடத்தை வழங்குகிறது. தீபாவளி மற்றும் திருமண காலங்களில் நாய்கள் மற்றும் பூனைகளுக்கான பண்டிகை கால உடைகளான லெஹங்காக்கள், ஷெர்வானிக்கள் அதிக தேவை மற்றும் அதிக லாபம் தரும் ஒரு பிரிவாகும். சணல் அடிப்படையிலான நாய்ப்பட்டைகள், மூங்கில் கிண்ணங்கள் மற்றும் மக்கும் தன்மையுள்ள கழிவு பைகள், மறுசுழற்சி செய்யப்பட்ட கடல் நெகிழியிலிருந்து தயாரிக்கப்பட்ட பக்க மேசைகளாகவோ அல்லது படுக்கைகளாகவோ பயன்படுத்தக்கூடிய மரப்பெட்டிகள், அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான சுவரில் பொருத்தக்கூடிய மாடுலர் பூனை மரங்கள் ஆகியவை பெருமளவில் தேவை உள்ள தயாரிப்புகளாகும். உத்திசார் வணிக மாதிரிகளை எடுத்துக்கொண்டால் இந்திய சந்தையில் வெற்றி பெற டிஜிட்டல் சார்ந்த தொழில்முறை மற்றும் உள்ளூர் அளவிலான நேரடி இருப்பு ஆகியவற்றின் கலவை தேவைப்படுகிறது. D2C எனப்படும் நுகர்வோருக்கு நேரடி விற்பனை அதிக லாபம் தருகிறது. சந்தா முறை தொடர்ச்சியான வருவாயை உறுதி செய்கிறது. மேலும் ஃபைஜிட்டல் அனுபவம் ஒரு ஆன்லைன் கடையை முதல்நிலை நகரங்களில் பொருத்தி பார்ப்பதற்கும் சோதனைகளுக்கும் உள்ள சிறிய அனுபவ மையங்களுடன் இணைக்கிறது. மேலும் செல்ல பிராணிகளுக்கான துணை பொருட்கள் உற்பத்திக்கான உலகளாவிய மையமாக உருவெடுப்பதற்கு இந்தியா ஒரு தனித்துவமான நிலையில் உள்ளது. தோல், சணல் மற்றும் ஜவுளி சார்ந்த துணை பொருட்களை

0: இந்தியாவில் உற்பத்தி செய்வது மேற்கத்திய நாடுகளை விட கணிசமாக மலிவானது. இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தற்போது அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்துக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்து வருகின்றன. உங்களால் சர்வதேச இணக்க தர நிலைகளை, அதாவது ஐஎஸ்ஓ, சிஇ ஆகியவற்றை பூர்த்தி செய்ய முடிந்தால் உங்கள் சந்தை இந்தியா மட்டுமல்ல, அது உலகம் முழுவதும் விரிவடைய வாய்ப்புள்ளது. இதில் நாம் சமாளிக்க வேண்டிய சவால்கள் என்னவென்றால், இந்திய சந்தையில் காணப்படும் துண்டு துண்டான விநியோக சங்கிலியால் உயர்தர மூலப்பொருட்களை தொடர்ந்து பெறுவது கடினமாக இருக்கலாம். அதுபோல பிரீமியம் மயமாக்கல் ஒரு போக்காக இருந்தாலும் சந்தையின் பெரும்பகுதி பணமதிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. நடுத்தர விலையில் பிரீமியம் தோற்றம் கொண்ட பொருட்கள் பொதுவாக சிறந்த விற்பனை அடைகின்றன. பூனை மரங்கள் அல்லது பெரிய படுக்கைகள் போன்ற பருமனான பொருட்களை ஆன்லைன் மூலம் விற்பதிலாகும் போக்குவரத்து செலவு லாப வரம்பை குறைக்கக்கூடும். வருங்கால செல்லப்பிராணி உபகரண தொழில் முனைவோருக்கு நாம் கூற விரும்புவது, ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் துணை பொருட்களை கவனம் செலுத்துங்கள். வயதான நாய்களுக்கான எலும்பியல் படுக்கைகள் அல்லது வயிற்று வீக்கத்தை தடுக்கும் மெதுவாக உண்ணும் கருவிகள் போன்ற பயன்பாட்டை வழங்கும் தயாரிப்புகள் முற்றிலும் அழகியல் சார்ந்த பொருட்களை விட மிக வேகமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஏனெனில் அவை ஆடம்பர பொருட்கள் என்பதை விட அவசியமான முதலீடுகள் என்று பார்க்கப்படுகின்றன. இரண்டாவதாக, ஒரு உற்பத்தியாளராக இருப்பதா அல்லது ஒரு சில்லறை விற்பனையாளராக இருப்பதா என்பதை தீர்மானித்தல் அவசியமாகும். எந்த ஒரு செல்லப்பிராணி தொழில் முனைவோருக்கும் இதுவே மிக முக்கியமான பாதையின் முனை. இரண்டு பாதைகளுக்கும் தனித்துவமான உணர்வுகளும் சவால்களும் உள்ளன. உற்பத்திக்கும் தயாரிப்பு தொகுப்பிற்கும் இடையே முடிவெடுப்பது என்பது உங்கள் நேரத்தை ஆய்வகத்தில் உருவாக்குவதில் செலவிட விரும்புகிறீர்களா அல்லது காட்சியகத்தில் விளக்கம் சொல்வதில் செலவிட விரும்புகிறீர்களா என்பதை பொறுத்தே அமைகிறது. அந்த இரண்டு தொகுப்புகளும் பொதுவாக எவ்வாறு செயல்படுகின்றன என்பதற்கான விளக்கத்தையும் காண்போம். உற்பத்தியாளர், அதாவது தயாரிப்பு வரிசையை உருவாக்குபவர், இது சந்தையில் உள்ள ஒரு இடைவெளியை காணும் நபருக்கானது. உதாரணமாக, நாயின் தோலில் காயமோ உராய்வோ ஏற்படுத்தாத லீஷ் அல்லது அதிகமாக கடிக்கும் நாயிடமிருந்து தப்பிக்க உதவும் ஒரு பொம்மை. இதில் உற்பத்தியாளராக இருப்பதில் நன்மை என்னவென்றால், அறிவுசார் சொத்துரிமை நம்முடையது, மேலும் இறுதியில் மொத்த விற்பனைக்கு விரிவுபடுத்த முடியும். இதில் ஏற்படும் சிரமங்கள் அதிக முன்பண செலவுகள், உதாரணத்திற்கு முன்மாதிரி தயாரித்தல், குறைந்தபட்ச ஆர்டர் செலவு, காப்புரிமை பெறுதல் போன்றவை. மேலும் உங்கள் முதல் லாபத்தை பார்ப்பதற்கு நீண்டகால அவகாசம் எடுக்கலாம். புதுமைகளை விரும்புவோர், வடிவமைப்பாளர் அல்லது இதை நான் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்று எண்ணுபவர்களுக்கு இது உகந்ததாகும். இரண்டாவது தொகுப்பு ஒருங்கிணைப்பாளர் அல்லது சில்லறை விற்பனை அல்லது சில்லறை விற்பனை அங்காடி. இது ஒரு நம்பகமான ரசனை உருவாக்குபவராக மாறுவதை பற்றியது. நீங்கள் சிறந்த பிராண்டுகளை கண்டறிந்து அவற்றை ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைக்கிறீர்கள். இதன் நன்மை என்னவென்றால், விரைவாக சந்தைப்படுத்துதல். உதாரணத்திற்கு, ஒரு வார இறுதியில் நீங்கள் ஒரு டிஜிட்டல் விற்பனை நிலையத்தை தொடங்கலாம். இது அதிக வகைமைகளை அனுமதிக்கிறது மற்றும் ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பு வகை பிரபலமடைய தவறினால் ஏற்படும் அபாயத்தையும் குறைக்கிறது. ஆனால் இதிலும் சிரமங்கள் இல்லாமல் இல்லை. நீங்கள் மொத்த விலையில் வாங்குவதாலும் கடுமையான போட்டியின் காரணமாகவும் குறைந்த லாபமே பெற முடியும். உங்கள் மதிப்பு முழுவதுமாக போக்குகளை கண்டறியும் உங்கள் திறனிலும் உங்கள் சந்தைப்படுத்துதலிலும் உள்ளது.
1: என்ன பொண்ணி, செல்லப்பிராணி வளர்க்கறதுக்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகளையும் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சி எஸ் அருணம்மான் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா புள்ள?
2: தெளிவா புரிஞ்சது மருதாணி. இந்த தகவலை உடனே என்னோட மகனுக்கும் தெரியப்படுத்திடுறேன்.
1: நீங்க டவுன்ல இருக்கிறதுனால இந்த தொழில் நல்லா உங்களுக்கு கை கொடுக்கும். தவறாம முயற்சி பண்ணி பாரு.
2: சரியா சொன்ன மருதாணி, கண்டிப்பா.
1: பொன்னி, அங்க பாரு, நம்ம ராமு அண்ணன் தோட்டத்துல ஏதோ கூட்டம் போட்டிருக்காங்க, வா போய் என்னன்னு பாப்போம்.
2: மருதாணி, இங்க ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பத்தின தகவலை சேலம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்திருக்க இணை பேராசிரியர் முனைவர் கே ஏ சண்முக சுந்தரம் அவங்க சொல்ல போறாங்களாம், வா கேட்டு தெரிஞ்சுக்கோ.
3: இந்த ரம்புட்டான் பயிர் வந்து கேரளா, கர்நாடகா, அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் பயிர் செஞ்சுட்டு இருக்கோம். இதுல வந்து நம்ம பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இரண்டு ரகங்களை வந்து தேர்ந்தெடுத்து வெளியிட்டு இருக்காங்க. அர்கா கூர்க் அருண் சொல்லி ஒரு ரகம் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அர்கா கூர்க் பீதாப்னு சொல்லிட்டு ரெண்டு ரகங்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த ரகத்துல என்னன்னா, ஒன்னு வந்து விரைவில் வந்து பலன் தரக்கூடியது, அதாவது ஏர்லி சீசன் சொல்லாங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மத்தியம கால அளவுல வந்து இந்த மகசூல் தரக்கூடிய ஒரு ரகம் வச்சுக்கலாம். பழங்களோட அளவு 30-40 கிராம்

அளவுக்கு ஒவ்வொரு பழங்களோட அளவு இருக்கும். நல்ல மகசூல் தரக்கூடிய ரகங்களை வந்து அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இது எப்போ பூக்கும் காலநிலைன்னு வச்சுட்டிங்கன்னா, பூமத்திய ரேகையிலிருந்து 12 15 டிகிரிக்குள்ள பகுதின்னு சொல்ல, அதான் நான் சொன்ன மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி வந்து ரொம்ப உகந்த இடம். அதே மாதிரி வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா 22-30 டிகிரி வெப்பநிலை இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து இதை நம்ம பயிரிடலாம். இதனோட பூக்கும் காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி முதல் மே மாதம் வரைக்கும் பூக்கும். அப்போது அதிலிருந்து ஒரு 6 மாதங்களில் முதிர்ச்சியடைஞ்சு நமக்கு வந்து பழங்களை தரக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் ஜூலையிலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த பழங்கள் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கலாம். இதை வந்து நம்ம பயிர் பெருக்கம் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த காலத்தில் வந்து விதைகள் மூலமாக பயிர் பெருக்கம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் வந்து ஆண் மரம், பெண் மரம், அதே மாதிரி இருபால் மரங்களை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால பெரும்பாலும் நாம் அதை தேர்ந்தெடுக்கிறப்ப இருபால் பூக்களை உருவாக்கக்கூடிய ரகங்களாக தான் இப்போ வந்து நர்சரி மூலமாகவும் அதே மாதிரி இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையங்கள் மூலமாகவும் ரகங்களாக வெளியிடப்பட்டு அதை வந்து விவசாயிகள் பயிர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் விதைகள் மூலமாக நாற்று எடுத்து நீங்கள் பயிர் செய்கிறப்ப அது பலன் தர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6-7 வருஷம் ஆயிரும். அதுவே அது ஒட்டு செடிகளை பயன்படுத்துகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 3-4 வருடங்கள்லேயே உங்களுக்கு வந்து செடிகள் பலன் தரக்கூடியதாக இருக்கும். வெப்பமண்டல பகுதியில் வந்து கார அமிலத்தன்மை வந்து பெரும்பாலும் 7 மேலே இருக்க சூழ்நிலைகள் தான் இருக்கும். அதே மாதிரி கார அமிலத்தன்மையை வந்து நம்ம முன்பே மண் ஆய்வுக்கூடங்களில் கொடுத்து அதை பரிசோதனை செஞ்சு 7 கீழே இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து இந்த பயிரை செய்யணும். மற்ற பல மரங்கள் மாதிரியே தான் நம்ம நடவு செய்கிறோம். அதில் என்ன முக்கியமான ஒரு இது இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விதை மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட ரம்புட்டான் ரகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து செஞ்சீங்கன்னா அதுக்கு வந்து இடைவெளி வந்து 10 மீட்டர் என்ற இடைவெளி நம்ம கொடுக்கணும். அதுவே நம்ம வந்து ஒட்டு மரங்களை நீங்கள் பயன்படுத்துகிற பொழுது அதனோட இடைவெளி வந்து நீங்கள் 6 மீட்டருக்கு 6 மீட்டர் அளவு என்று கொடுத்தா கூட போதும். நல்ல சத்து நிறைந்த மண் வாகா இருக்குது, வளர்ச்சி நல்லா கூட வரும் அப்படின்னு ஒரு நிலை இருக்கிறப்ப அங்கே வந்து நீங்கள் வந்து 8 மீட்டருக்கு 8 மீட்டர் இடைவெளி கொடுக்கலாம். மழைப்பொழிவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு கோடை பருவமாக தான் இருக்கும். அந்த கோடை பருவம்னா ஏப்ரல் மே போன்ற மாதங்களில் நம்ம வந்து குழி எடுத்து வச்சுக்கணும். 1 மீட்டருக்கு 1 மீட்டர் ஆழம் குழி எடுத்துட்டு அதில் நம்ம மேற்பகுதி மண்ணை நம்ம அடிப்பகுதியில் போட்டு மேலும் நம்ம நன்கு மக்கிய இலை தலை உரங்கள் அதையெல்லாம் நம்ம உள்ள போட்டு மூடிட்டா 1 மாதம் கழிச்சு மழைப்பொழிவு ஆரம்பிக்கும் நேரங்களில் வந்து நாம ஒட்டு கண்களை இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பெங்களூர்ல போய் நீங்க வாங்கி நடவு செஞ்சீங்கன்னா அது நல்ல கண்ணாகவும் இருக்கும், உறுதியாக உங்களுக்கு வந்து நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து அதுக்கு தேவையான தண்ணீர் வசதி, நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் அல்லது வந்து மழைப்பொழிவு நல்லா இருக்கும்னா நீங்க ஒன்றும் அதுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க வந்து தொடர்ந்து மழைப்பொழிவு இல்லாத சமயங்களில் வந்து சொட்டு நீர் பாசனம் அமைத்து அதனை பராமரிப்பது நல்லது. இந்த ரம்புட்டான் பயிர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பயிர்கள் மாதிரி இதையும் இயற்கை வேளாண்மை முறையிலும் வளர்க்கலாம். அதே மாதிரி நம்ம பின்பற்றி இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த பாதுகாப்பு முறையிலையும் நம்ம இந்த செடியை நம்ம வளர்க்க முடியும். இதில் பெரியதாக பூச்சி மற்றும் நோய்கள் இதில் கிடையாது. செடியை வந்து நம்ம வடிவமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன பண்ணணும்னா 6 மாதம் வளர்ந்த பிறகு அந்த மேல் நோக்கி வளரும் வாது முதல் வாதை நம்ம வந்து நம்ம உடைத்து விடணும். 1 மீட்டர் வளர்ந்த பிறகு நாம ஒரு மேல் நுனியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடிக்கு நம்ம வெட்டி விட்டோம்னா பக்கவாதுகளை நம்ம தேர்ந்தெடுக்கும் போதும் கூட மேலிருந்து பார்க்கும்போது நம்ம எல்லா வாதுகளையும் பார்க்கும் வண்ணம், அதாவது சூரிய ஒளி நன்கு படும் வண்ணம் வாதுகளை நம்ம தேர்ந்தெடுத்து அதை நம்ம விடுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரம்புட்டான் மாதிரி இப்போ மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஒரு பயிர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கள்ளிப்பழம் தான், டிராகன் போன்ற கள்ளிப்பழம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகைகள் உள்ளன. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மேல் தோல் பகுதி வந்து உங்களுக்கு வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கும், உட்பகுதி வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய டிராகன் ஃப்ரூட் தான் வந்து அதிக பரப்பளவில் பயிர் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வகைன்னு வந்து பார்த்தீங்கன்னா உட்சதை பகுதியும் கருவுதா நிறத்தில் இருக்கக்கூடிய கள்ளிப்பழத்தை தான் நம்ம விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. அதே நேரத்தில் அதனோட சுவையும் நல்லா இருக்கும். கள்ளிப்பழம் பார்த்தீங்கன்னா கொடி மாதிரி செடி வந்து வளரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தொற்றி தாங்கி வளர்றதுக்கான அமைப்புகளை நம்ம ஏற்படுத்தணும். இதுக்கு தான் அதிகமாக நமக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து அதிக செலவு ஏற்படுகிறது. இதுக்கு என்னென்னா கல் தூண் அமைக்கலாம் அல்லது வந்து நம்ம காங்கிரீட்லான தூண்களை அமைக்கலாம். கம்பிகளை கொண்டே நம்ம வந்து ட்ரல்லி முறையில் கூட இதை வந்து நம்ம அமைப்புகளை ஏற்படுத்தி இந்த பழப்பயிர்களை வந்து நம்ம பயிர் செய்ய முடியும். இதுக்கு இடைவெளிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கல் தூண் அமைத்து நம்ம வந்து பயிர் செய்கிறப்ப கல் தூண் ஒவ்வொரு கல் தூணுக்கு இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு 2.5 மீட்டர் 2.5 மீட்டர் அளவுக்கு வந்து இடைவெளி தேவை. இப்போ பெரும்பாலும் நாங்கள் வந்து எங்கள் ஆராய்ச்சி முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டருக்கு 2.5 மீட்டர் என்ற இடைவெளி வந்து நன்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது. அந்த 3 மீட்டர் இடைவெளிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்காக இருக்கணும். அதே மாதிரி 2.5 மீட்டர் இடைவெளிங்கிறது பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்காக இருக்கணும். அது ஏன்னா அந்த சூரிய ஒளி அதிகமாக இருக்கிற பகுதியில் வந்து அதனோட
வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு தண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இலையினோட மாற்றம் தான், அதனால இதுக்கு பேர் வந்து கிளாடோடுன்னு சொல்லுவோம். இந்த பயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திலேயே வந்து நன்கு காய்க்கக்கூடிய தன்மை இருக்கும். பெரும்பாலும் அது ஒரு வணிக ரீதியான பலன் தரக்கூடிய நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருடங்கள் ஆகும். 10 வருடம் நன்கு வளர்ந்த செடிகள் இருந்து பார்த்தீங்கன்னா மகசூல் வந்து

0: ஒரு செடிக்கும் வந்து 20 கிலோ 15 ல் இருந்து 20 கிலோ அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து மகசூல் தரக்கூடிய தன்மை இருக்கும். இதில் வந்து பூக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீண்ட பகல் பொழுது இருக்கக்கூடிய நேரங்களில் தான் வந்து பூக்கும். அதாவது என்னன்னு சொல்லணும்னா சூரிய ஒளி வந்து அதிகமாக கிடைக்கணும். பெரும்பாலும் நம்மளுக்கு சூரிய ஒளி எப்போ கிடைக்கும், கோடை பருவம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஏப்ரல் மே மாதங்களில் தான் உங்களுக்கு வந்து பகல் பொழுது நீண்ட பகல் பொழுதாக இருக்கும். குளிர்காலங்களில் பார்த்தீங்கன்னா குறுகிய பகல் பொழுதாக இருக்கும். அப்போ வந்து செடியோட வளர்ச்சி மட்டும்தான் இருக்கும். இந்த கோடை காலங்களில் வந்து நீண்ட பகல் பொழுது இருக்கிறப்போ பூக்க ஆரம்பிக்கணும் வச்சுங்களேன். இந்த மாதங்கள்ல இருந்து பூக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து அக்டோபர் மாதங்கள் வரைக்கும் உங்களுக்கு பலன் தரும். பூத்து ஒரு மாதம் கழித்து தான் உங்களுக்கு வந்து மகரந்த சேர்க்கை ஏற்பட்ட பிறகு ஒரு மாதத்துல வந்து பெரும்பாலும் 35 ல் இருந்து 40 நாள்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த காயை பறிக்கக்கூடிய அளவுக்கு மேல்புற தோல் வந்து நல்லா நிறம் வந்த பிறகு நம்ம பறித்து அதை வந்து அறுவடை செய்து உண்பதற்கு நம்ம அதை பயன்படுத்தலாம். இப்போ இந்த டிராகன் பழம் பயிரிடுதல் வந்து பெரும்பாலும் இதுல வந்து பூச்சி மற்றும் நோய்கள் வருவதில்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா கோடை காலங்கள்ல வந்து அதிக வெப்ப மேற்புற தோல் வந்து சூரிய ஒளியினால சேதாரம் அடையுது. அதை வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து கையோலின் பிரயோக பண்ண சொல்றோம். அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து சூரிய ஒளி தாக்குதல் குறையுதுங்க. கள்ளி செடியாக இருந்தாலும் இதனோட வேர்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே தான் இருக்கும். கீழே அடிப்புறம் ஆழமாக வேர்கள் போகாது. இது வந்து சல்லி வேர் தான். ஆனால் இதுக்கு என்னென்னா அதிக தண்ணி இருந்தாலும் தண்ணி தேங்கினாலும் அதுக்கு பாதிப்பு தான். அதே மாதிரி தண்ணியே இல்லைனாலும் செடி மட்டும் உயிரோடு இருக்கும். உங்களுக்கு நன்கு பூத்து நன்கு காய்க்காது. அதனால் தேவையான அளவு சொட்டு நீர் அமைத்து அதுக்கு தேவையான தண்ணி தொடர்ந்து அதனோட மேற்பகுதி வந்து ஈரம் இருந்துகிட்டே இருக்கணும். அதே சமயம் மேலே தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணீர் மேலாண்மையை செய்யணும்.
1: என்ன மருதாணி, ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பத்தின தகவலை சேலம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்திருந்த இணை பேராசிரியர் முனைவர் கே ஏ சண்முக சுந்தரம் அவங்க சொன்ன தகவல் புதுமையா இருந்ததில்ல?
2: ஆமா பொன்னி, இந்த பழத்தை எல்லாம் நான் பழச்சாறு கடையில தான் பாத்திருக்கேன். ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்பதான் இதுக்கு எவ்வளவு மவுசு இருக்குன்னு புரியுது.
1: அப்ப நாமும் நம்ம காலி இடத்துல பயிர் பண்ணி பார்ப்போம்.
2: சரி பொன்னி, கொஞ்ச நாள்ல இது பத்தின முடிவை பண்ணுவோம்.
1: நல்லது மருதாணி, ஒரே நாள்ல ரெண்டு தொழில் யோசனை கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி சரி, உன்னோட வீடு வந்துருச்சு பாரு, நான் இப்படியே கிளம்புறேன்.
2: ஏன் புள்ள, இம்புடு தூரம் வந்துட்ட, உள்ள வந்துட்டு போலாம்ல?
1: எதுக்கு, உன் நாய் கத்துறதுக்கா? இதோ ஆரம்பிச்சிடுச்சுல்ல, நான் வாரேன்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
8: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மைத்துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
9: அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்,
3: நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேயர்களே.
1: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஅள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கருப்பசாமி அருள்வாக்கு பெறுக.
0: நேரம் 8 மணி. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சிகள். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி என் பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் வளம் வரவுள்ளது. நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும் நேர்களுக்கு 3 ஒளிக்கீற்றுகள் ஒழிக்கப்படும். 3க்கும் சரியான பதில் கூறும் நேருக்கு பரிசாக வந்து அவர்கள் விரும்பக்கூடிய பாடல் வந்து ஒளிபரப்பப்படும். இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் அனைவரும் பங்கேற்க புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களிலும், மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி முதல் அழைப்பாளர், அன்பு வணக்கம். செல்வி பேசுறீங்க. செல்வி, விளையாட ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான ஒளிக்கிற்று நல்ல கேளுங்க.
2: ஏரம் வந்தனா வந்த சனம் எல்லாம் இந்திரம் வந்ததும் சந்திர

0: தா அப்படின்ற எழுத்துல நீங்க பாடணுங்க. தா
1: தா
0: தா பெரிய தா நெடில் தா பாடுங்க. பாடுங்க. நீங்க பாடும்போது உங்க வானொலி சத்தத்தை மட்டும் குறைச்சிடுங்க சரிங்களா? அப்படிங்களா? சரிங்க, சூப்பர். நல்ல முதல் பாருக்கு கரெக்டா வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கான இரண்டாவது ஒலி கேளுங்க.
1: நான் கொடுங்க.

0: ஏ அப்படின்ற எழுத்துல தான் நீங்க பண்ணணும். இல்ல நான் சொன்னது சின்ன ஏலைங்க, பெரிய ஏ அதுலயே பெருசா இருக்கும்ல, ஏ ஏனி அப்படின்னு வரும்ல அந்த ஏ பாடணும். இருக்குங்க பாட்டு நிறைய இருக்கு, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, பரிசு பண்ணணும், அதாவது பரிசு ஜெயிக்கணும் நீங்க. திடீர்னு ஞாபகத்துக்கு வரலையா? பரவாயில்ல செல்வி, நல்ல முயற்சி பண்ணுங்க. நிகழ்ச்சி நிதமைக்கு நன்றி. நிகழ்ச்சியையும் அடுத்த அழைப்பில் சந்திப்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யாரெங்கிருந்து பேசுறீங்க?
1: கன்னியப்பன்
0: ஐயா. உங்களுக்கான ஒளிக்கிற்று கொடுக்கலாமா? உங்களுக்கான ஒளிக்கிற்று பாருங்க.
2: அச்சத்தாலே

0: யா அப்படின்ற எழுத்துல பாருங்க, நெடில் யா.
1: பெரியா?
0: ஆ, பெரியா.
1: யாரை நம்பி நான் பிறந்தேன்? வாங்கடா வாங்க, உனக்கு கொக்கம் இல்லை, மீனும் இல்லை, வெக்கம் இல்லை, சொந்தம் இல்லை. ஐயா அவ்வளவுதான்.
0: மூணு லைன் பண்ணிருக்கீங்க, ஆனா நாலு லைன் பண்ணும்ல.
1: தெரியுங்க, அவ்வளவுதான்.
0: சரி, பரவாயில்ல கண்ணி, இப்போ நல்லா முயற்சி பண்ணுங்க. நிகழ்ச்சி நடந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நீ மட்டும் தலைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் பேசுறீங்க.

0: கேட்டிங்களா?
1: ஆமா சாலட் தே வா அப்படிங்க.
0: ஆமா வா நெடில் வா.
2: வாவெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுதே, வாவெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுதே, மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே, மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே, வாவெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுதே. அந்த பாட்டு
0: ரொம்ப உரி உருகி பாடுறீங்களே.
1: பிடிச்ச பாட்டு தெரிஞ்ச பாட்டு.
0: பிடிச்ச பாட்டு தெரிஞ்ச பாட்டு. சரிங்க சந்திரசேகர், உங்களுக்கான அடுத்த ஒழுக்கிட்டு பாருங்க.
3: ஒரு காதல் கடிதம் போடும், உன்னை காணும் சமரம் வரக்கூடும்,
4: நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சத்தை தைக்கின்ற முள்ளாகும்,
3: கண்ணேயம் கண்பட்ட காயம்
0: சந்திரசேகர். இம் அப்படின்ற எழுத்துல தான் முடிஞ்சிருக்கறதுனால நீங்க மா அப்படின்ற எழுத்துல பண்ணும். சின்னமா
1: மல்லிகை பூவே, மல்லிகை பூவே அத்தாயா, மாலை எந்தன் தோட்டத்தில் பார்த்த பூசாயா, பொன்மாலை எந்தன் தோட்டத்தில் பார்த்த பூசாயா, ஆயிரம் திங்கள்கள் தேய்ந்தும் ஐ லவ் யூ என்றால் கூட
0: மறந்துட்டீங்க.
1: வெயில் படத்துல இருந்து உருகுதே மறுகுதே பாட்டு கேட்பீங்க.
0: உங்களுடைய வெற்றி என் கையில் இல்லை, உங்கள் கையில் தான் இருக்குது. ரெடியாக இருங்க உங்களுக்கான ஒலிக்கிட்டு.

0: நீ அப்படின்ற எழுத்துல பாடணும் சந்திரசேகர். நீங்க
1: நீ வருவாயன, நீ வருவாயன, பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருக்கேன். நீ வருவாயன, பூத்து பூத்து கண்கள் பூத்திருக்கேன். நீ வருவாயன, தென்றலாக நீ வருவாயா, தென்னலாகிறேன். அந்த பாடலையா
0: சூப்பராக பாடினீங்க சந்திரசேகர். நீங்கள் வந்து வெற்றி பெற்றுட்டீங்க. பரிசு பாடல் உங்களுக்கு வழங்கலாம். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்களுடைய பரிசு பாடல் ஒலிக்கும். உங்களுடைய தொடர் முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரிங்களா?
1: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: நன்றி, நன்றி சந்திரசேகர். நிகழ்ச்சி நினைக்க நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு சந்திரசேகர் வெற்றி பெற்ற பாடல் ஒலிக்கும். நேர்களை,
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: தருமபுரி மாவட்டம் நார்த்தமட்டி வெள்ளாளன் கொட்டாய் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் வந்தாரி வாழ வைக்கும் கருப்புக்கோட்டை ஸ்ரீ கருப்புசாமி திருக்கோவிலில் 12 ஆண்டு ஆடி அமாவாசை நாளை நடைபெறும். மதியம் 12 மணியளவில் அருள்வாக்கு நடைபெறும். அனைவரும் வருக, கருப்புசாமி அருள் பெறுக.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
7: வருடம் தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 89

0: 857-12345.
1: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கொண்டசாமனஹள்ளி செல்லியம்மன் பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ பிளாவடி கருப்பசாமி திருக்கோவில் 8ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கருப்பசாமி அருள்வாக்கு பெறுக.
2: தர்மபுரி மாவட்டம் நார்த்தமட்டி வேளாளன்கொட்டாய் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் வந்தாரை வாழ வைக்கும் கருப்புக்கோட்டை ஸ்ரீ கருப்பசாமி திருக்கோவிலில் 12ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை நாளை நடைபெறும். மதியம் 12 மணியளவில் அருள்வாக்கு நடைபெறும். அனைவரும் வருக, கருப்பசாமி அருள் பெறுக.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
0: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: கல்யாணத்துல கவனிச்சியா,
5: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
7: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல, நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல், பலம் பேசாது நிரூபிக்கும்.
2: தர்மபுரி மாவட்டம் நார்த்தமட்டி வேளாளன்கொட்டாய் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் வந்தாரை வாழ வைக்கும் கருப்புக்கோட்டை ஸ்ரீ கருப்புசாமி திருக்கோவிலில் 12ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை நாளை நடைபெறும். மதியம் 12 மணியளவில் அருள்வாக்கு நடைபெறும். அனைவரும் வருக, கருப்புசாமி அருள் பெறுக.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி மாவட்டம் நார்த்தமட்டி வேளாளன்கொட்டாய் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் வந்தாரை வாழ வைக்கும் கருப்புக்கோட்டை ஸ்ரீ கருப்புசாமி திருக்கோவிலில் 12ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை நாளை நடைபெறும். மதியம் 12 மணியளவில் அருள்வாக்கு நடைபெறும். அனைவரும் வருக, கருப்புசாமி அருள் பெறுக.

0: தர்மபுரி மாவட்டம் நார்த்தமட்டி வெள்ளாளன்கொட்டாய் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் வந்தாரை வாழ வைக்கும் கருப்புக்கோட்டை ஸ்ரீ கருப்புசாமி திருக்கோவிலில் 12 ஆண்டு ஆடி அமாவாசை நாளை நடைபெறும். மதியம் 12 மணியளவில் அருள் வாக்கு நடைபெறும். அனைவரும் வருக, கருப்புசாமி அருள் பெறுக.
1: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
0: தர்மபுரி மாவட்டம் நார்த்தமட்டி வெள்ளாளன்கொட்டாய் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் வந்தாரை வாழ வைக்கும் கருப்புக்கோட்டை ஸ்ரீ கருப்புசாமி திருக்கோவிலில் 12 ஆண்டு ஆடி அமாவாசை நாளை நடைபெறும். மதியம் 12 மணியளவில் அருள் வாக்கு நடைபெறும். அனைவரும் வருக, கருப்புசாமி அருள் பெறுக.
4: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
5: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
6: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தர்மபுரி மாவட்டம் நார்த்தமட்டி வெள்ளாளன்கொட்டை கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் வந்தாரை வாழ வைக்கும் கருப்புக்கோட்டை ஸ்ரீ கருப்புசாமி திருக்கோவிலில் 12 ஆண்டு ஆடி அமாவாசை நாளை நடைபெறும். மதியம் 12 மணியளவில் அருள்வாக்கு நடைபெறும். அனைவரும் வருக, கருப்புசாமி அருள் பெறுக.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19 ஆண்டு ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா August 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
4: தர்மபுரி மாவட்டம் நார்த்தமட்டி வெள்ளாளன்கொட்டை கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் வந்தாரை வாழ வைக்கும் கருப்புக்கோட்டை ஸ்ரீ கருப்புசாமி திருக்கோவிலில் 12 ஆண்டு ஆடி அமாவாசை நாளை நடைபெறும். மதியம் 12 மணியளவில் அருள்வாக்கு நடைபெறும். அனைவரும் வருக, கருப்புசாமி அருள் பெறுக.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
9: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
11: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
12: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி மாவட்டம் நார்த்தமட்டி வெள்ளாளன்கொட்டை கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் வந்தாரை வாழ வைக்கும் கருப்புக்கோட்டை ஸ்ரீ கருப்புசாமி திருக்கோவிலில் 12 ஆண்டு ஆடி அமாவாசை நாளை நடைபெறும். மதியம் 12 மணியளவில் அருள்வாக்கு நடைபெறும். அனைவரும் வருக, கருப்புசாமி அருள் பெறுக.
13: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கேன் நேயர்களே. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி என் பாட்டை எசப்பாட்டை என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நீமோட தலைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
14: வணக்கம் ஐயா.
13: வணக்கம். சொல்பவர் யார், எங்க இருந்துங்க?
14: நான் தர்மபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
13: நலமாக இருக்கிறேங்க ஐயா. உங்களுக்கான ஒளி கேட்டு கொடுக்கலாமா?
14: மூன்று வார்த்தையுமே
13: எளிமையா கொடுத்துடலாங்களா?
14: கொடுத்துருங்க.
13: சரிங்க, உங்களுக்கான முதல் ஒளி கேட்டு கேளுங்க.

0: ஐயா நிலா அப்படின்னு முடிஞ்சிருக்கு, லா ரெண்டு பாட்டு இருக்கு, பாடுறீங்களா?
1: ஆ பாடுறீங்க, ஸ்டார்ட் பண்ணிடுறேன்.
0: ஆ பண்ணுங்க.
1: லவ் பேர்ஸ், லவ் பேர்ஸ்.
0: நான் கேட்டது வந்து நெடில் ஐயா, நெடில் லா. ஆமா,
1: லாலா கடோல் டீமா கனி கங்கமா மறையிலுக்குற கைய பாருமா, என்னலாம விளக்கு எரியமா கனி கங்கமா இடுப்பு சுத்தி திருப்பி பாருமா, ஏட்டுக்கு பட்டுக்கு டுமி கடிக்கிற டோனு பையா கப்சா உட்டம் பாரு கப்சா அப்சு கல்லு மாலியா அது பக்கம் வாரியா, லாலா கடோல் டீமா கனி கங்கமா மறையிலுக்குற கைய பாருமா.
0: ஓகேங்கய்யா, முதல் ஒலிக்கிட்டு சரியா பாடிட்டீங்க, உங்களுக்கான இரண்டாவது ஒலிக்கிட்டு.

0: ஐயா ஆ அப்படின்ற இடத்துல பாடுங்க.
1: அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை, நன்றி கொன்ற உள்ளங்களை கண்டு கண்டு வந்த பின்பு என்னடி எனக்கு வேலை, நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடைக்கு போடி, இந்த உண்மையை கண்டவன் ஞானி, நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடைக்கு போடி.

0: உண்மையை கண்டவன் ஞானி. அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன ஆசைகள்லாம் வைத்து.
1: போதும் போதுங்க, நான் லைனுக்கு மேல பாட்டீங்க. உங்களுக்கான மூன்றாவது ஒலிக்கிட்ட ஒலிக்கு முன்பு வெற்றி பெற்ற என்ன பாட்டு கேட்பீங்க?
0: காட்டுங்கய்யா. உலகத்துக்கள் உலகமே விரும்பும் தெய்வத்தாய் ஜானகம்மா சமீபத்தில் இருந்தாங்க. அவங்களுடைய அருமையான ஒரு பாடல் மெல்ல தெரிஞ்சது கதவு படத்துலேருந்து ஊர் சனத்து வாங்கிடுச்சு. அந்த பாடல் வேணுங்க.
1: சரிங்க, அந்த பாடல் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய வெற்றி இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. ட்ரை பண்ணலாமா? உங்களுக்கான
0: முயற்சி பண்ணலாம்.
1: சரிங்க, உங்களுக்கான நிச்சயமாக.

0: ஐயா வேண்டும் அப்படின்னு முடிஞ்சது. இம்மில் முடிஞ்சிருக்கு, மாலை ஒரு பாட்டு போடுங்க.
1: மாவா
0: ம்
1: மணவனி அலலாமா கண்ணீரை விடலாமா, என் உயிராய் நீ இருக்க உன் உயிராய் நான் இருக்க, மன்னவா மன்னவா மன்னவா மன்னவா.
0: போதும், ரொம்ப ஐபிச்சு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மூன்று ஒலிக்கத்துக்கும் சரியா பாடல் பாடியிருக்கீங்க. உங்களுடைய பரிசு பாடல் ஒலிக்க உள்ளது, கேட்ட மகிழுங்க ஐயா.
1: வாய்ப்புக்கு நன்றிங்க.
0: நன்றிங்க நன்றிங்க. நிகழ்ச்சி நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: நேரம் இரவு 8:30. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
1: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
1: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
3: மகப்பேர் மருத்துவர்லாம் என்ன சொல்கிறோம்னா, டெலிவரி ஆன பிறகுமே அயன் மற்றும் கால்சியம் மாத்திரைகளை அட்லீஸ்ட் 3-6 மந்த்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். பிரஸ் ஃபீடிங் கொடுக்குற வரைக்குமே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இதை பர்டிகுலராக சொல்கிறோன்னா, மக்கள் வந்து இந்த பேலன்ஸ்டு டயட்டுங்கிற விஷயங்களை கவனிக்கிறதுல நம்மளுக்கு அயன், இப்போ பால் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல அயன், அதிகமான அயன் நல்லா இருக்கணும், ப்ரோட்டீன்ஸ் நல்லா இருக்கணும், கால்சியம் நல்லா இருக்கணும். ஸோ இதெல்லாம் பேலன்ஸ்டாக சாப்பிட்றப்ப தான் அவங்களுக்கு வந்து சீராக உடல் ஆரோக்கியம் இருக்கும், நல்ல பால் சுரக்கும், அந்த பால் வந்து குழந்தைக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்போ இவங்களே வந்து ப்ராப்பரான ஃபுட்டு சாப்பிடுவாங்க, பட் அது பேலன்ஸ்டாக இருக்காது அந்த டயட்டில். அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க கொடுக்குற பாலில் வந்து பெரிய சத்தும் இருக்காது. அதனால பேபியோட வயிறு வேணா ஃபில் பண்ண முடியுமே தவிர ஆரோக்கியமான தாய்ப்பாலாக அது இருக்காது. தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது முடிந்த அளவுக்கு எல்லா பெண்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, முதுக வளைச்சிட்டு சொல்கிறாங்க. ரெண்டு விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பேபியோட ஃபேஸ் வந்து நம்மளோட முளைக்காம்பை நோக்கி பழக்கணும் ஃபஸ்ட்டு. அம்மாவோட வயிறோட ஒட்டி பேபியோட வயிறும் ஒட்டி நம்ம கை வளைச்சி தலையை வந்து நம்மளோட ஷோல்டருக்கு கீழே வளைச்சி பிடிச்சி கொடுக்கணும். அது கொடுக்கும் பொழுது தலை கொஞ்சம் மேல் பகுதியாக இருந்தால் தான் அந்த வயிறு வந்து பேபியோட வயிறும் அம்மாவோட வயிறும் ஒட்டி இருக்கும். அப்போது கொடுக்கும் பொழுது நம்ம காம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த முளைக்காம்போட சுற்றியிலும் இருக்க கருப்பு ஏரியாவையும் சேர்த்து பேபிக்கோட வாயோட உள்ளார நம்ம ஃபஸ்ட்டு திணிச்சு பழகணும். ஏன்னா அந்த காம்பை மட்டும் கொடுக்கும் பொழுது நல்ல பால் வெளியில் வராது, அந்த எஜெக்ஷன் ப்ராப்பராக இருக்காது. இதுக்கு தான் நாங்கள் லேட்சிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கரெக்டாக தால் அமைக்கிறது, அதாவது பேபியோட வாய்க்குள்ளார நம்ம காம்பை சுற்றியிலும் இருக்கும் கருப்பு ஏரியோலாங்கிற பகுதியும் உள்ளார போகும் பொழுது தான் சுரக்கிற பால் வந்து பேபிக்கு ஈஸியாக இஜெக்ட் ஆகி வெளியில் வர முடியும். அப்போ தான் அந்த பால் அது பேபி குடிக்கிறப்ப அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், வரும் ஈஸியாக. அது கொஞ்சம் கொஞ்சம் தான் வருதுன்னா அது இன்ட்ரெஸ்ட் இழந்து போயிடும் குழந்தை. ஸோ தாய்ப்பால் கொடுத்த பிறகு உடனே கீழே படுக்க வைக்கக்கூடாது. பேபியை நம்ம மார்பில் போட்டுட்டு நல்லா தட்டி கொடுத்து ஏப்பம் வந்த பிறகு தான் படுக்க வைக்கணும். ஒரு மார்பில் பால் கொடுக்க ஆரம்பித்தோம்னா அந்த மார்பில் கண்டினியூஸாக கம்ப்ளீட் எம்டிங் ஆஃப் தட் பர்டிகுலர் ஒரு பிரெஸ்ட்டு, அதை முடித்த பிறகு தான் இன்னொரு பிரெஸ்ட்டுக்கு மாறணும் தேவை ஏற்பட்டால். முக்கால்வாசி நேரம் ஒரு பிரெஸ்ட்லேயே நல்ல இனஃப் அமௌண்ட் ஆஃப் தேவையான அளவு பால் வந்துடும். இப்போது ஒரு ஏன் அதை சொல்கிறோம் கம்ப்ளீட் எம்டிங் சொல்கிறோம் அப்படின்னா, தாய்ப்பாலில் வந்து 4 மில்க், மிட் மில்க், ஹை மில்க் இருக்குது. இந்த 4 மில்க் மிட் மில்க் வர்றது ரொம்ப ஈஸியாக பேபி சக் பண்ணோடனே வந்துடும். அந்த ஹை மில்க் வந்து லாஸ்ட்டாக தான் வரும். அந்த ஹை மில்கில் வந்து கொலஸ்ட்ரால்ஸ் அதிகமாக இருக்குது. கொலஸ்ட்ரால் எதுக்கு அப்படின்னு கேட்டால், பிரெயினோட வளர்ச்சிக்கு, குழந்தையோட பிரெயின் வளர்ச்சிக்கு அந்த கொலஸ்ட்ரால்ல உருவாகக்கூடிய மூலப்பொருட்கள் வந்து பின்னாடி அவங்களோட மூல வளர்ச்சிக்கான எசென்ஷியல் நியூட்ரியண்ட்டாக இருக்குது. ஸோ ஹைன் மில்க் ஃபுல்லாக ஹோல் பிரஸ்ட்டும் எம்டி ஆகிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு தான் அடுத்த பிரஸ்ட்டுக்கு போகணும். இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுக்கும் பொழுது ஹைன் மில்க் வராது. ஸோ பேபியோட ஐக்யூஸ்லாம் பாதிக்கிற அளவுக்கு கூட பிரச்சனைகள் வரலாம்.
1: நேயர்கள், இதுவரை ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாஸ்.

0: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியம்மான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
1: தர்மபுரி மாவட்டம் நார்த்தமட்டி வெள்ளாளன்கொட்டை கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் வந்தாரை வாழ வைக்கும் கருப்புக்கோட்டை ஸ்ரீ கருப்புசாமி திருக்கோவிலில் 12 ஆண்டு ஆடி அமாவாசை நாளை நடைபெறும். மதியம் 12 மணியளவில் அருள்வாக்கு நடைபெறும். அனைவரும் வருக, கருப்புசாமி அருள் பெறுக.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: JSW நியூஸ்டில் ஒவ்வொரு கம்பியும் ஒரு பாதுகாப்பு. விலை பார்த்து வாங்காதீங்க, வலிமை பார்த்து வாங்குங்க. JSW நியூஸ்டில் இருந்தா வீடு மட்டும் இல்ல, வருங்காலமும் ஸ்ட்ராங்.
1: தர்மபுரி மாவட்டம் நார்த்தமட்டி வெள்ளாளன்கொட்டை கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் வந்தாரை வாழ வைக்கும் கருப்புக்கோட்டை ஸ்ரீ கருப்புசாமி திருக்கோவிலில் 12 ஆண்டு ஆடி அமாவாசை நாளை நடைபெறும். மதியம் 12 மணியளவில் அருள்வாக்கு நடைபெறும். அனைவரும் வருக, கருப்புசாமி அருள் பெறுக.
5: 10 கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோற்றமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
6: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை.
7: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
8: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
1: தர்மபுரி மாவட்டம் நார்த்தமட்டி வெள்ளாளன்கொட்டை கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் வந்தாரை வாழ வைக்கும் கருப்புக்கோட்டை ஸ்ரீ கருப்புசாமி திருக்கோவிலில் 12 ஆடி அமாவாசை நாளை நடைபெறும். மதியம் 12 மணியளவில் அருள்வாக்கு நடைபெறும். அனைவரும் வருக, கருப்புசாமி அருள் பெறுக.
9: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா?
10: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
0: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
13: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
14: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
13: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
15: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
16: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
17: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில், பாலக்கோடு.
1: தர்மபுரி மாவட்டம் நார்த்தமட்டி வெள்ளாளன்கொட்டை கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் வந்தாரை வாழ வைக்கும் கருப்புக்கோட்டை ஸ்ரீ கருப்புசாமி திருக்கோவிலில் 12 ஆண்டு ஆடி அமாவாசை நாளை நடைபெறும். மதியம் 12 மணியளவில் அருள்வாக்கு நடைபெறும். அனைவரும் வருக, கருப்புசாமி அருள் பெறுக.
18: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிற நேரிலே இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி என் பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
19: ஐயா வணக்கம்.
18: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
19: காரிமாவளவட்டம் கெல்லிச்சட்டிப்பட்டி பீமராஜன்.
18: பீமராஜன் ஐயா, உங்களுக்கான ஒலி கிட்டு கொடுக்கலாமா?

0: ஐயா தே அப்படின்ற எழுத்துல பாடணும், நெடில் தேல பாடணும்.
1: தேவா, தேவன் வந்தாண்டி.
0: நல்லா முயற்சி பண்ணீங்கயா, நல்லா. நான் கூட பரவாயில்ல, இந்த பாட்டு இங்கேயும் கேட்ட மாதிரியே இருக்குன்னு அதுக்குள்ளே டக்குன்னு
1: முடிச்சிட்டீங்க. உத்தம பாடாத.
0: அதில் இன்னொரு பாட்டு கூட இருக்குங்களா, நீங்கள் இந்த பாட்டு பாடிக்கலாம், இந்த தேடும் கண் பார்வை அப்படின்னு
1: பாடுங்க.
0: மோகன் பாட்டு, அந்த பாட்டு கூட நீங்கள் பாடிக்கலாம். சரி பரவாயில்லைங்க, நல்ல முயற்சி நிகழ்ச்சி. இன்னைக்கு நன்றிங்கய்யா, நிகழ்ச்சி நம்மளோட தலைப்பில் அன்பு வணக்கம். இப்போ இருக்கீங்க, பேசலாம்.
2: ஐயா இரவு வணக்கம். ஐயா
0: இரவு வணக்கம். ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: ஐயா நாங்கள் மதியன்பாளையம் ராமகாய் ஏரியிலேருந்து 1வது வந்து எங்கேருந்து பேசுகிறோங்க ஐயா. எம்ஜிஆர் பாட்டா கொடுங்க ஐயா.
0: ஐயா ஆல்ரெடி இது வந்து டிஃபால்ட்டாக வச்சுருக்குதாங்க ஐயா, அதில் எம்ஜிஆர் பாட்டு இருக்கான்னு தெரிய பார்க்கணும். ஒரு பழைய பாட்டு இருக்குங்க உங்களுக்காக, ஒரு பாட்டு கேட்குறீங்களா?
2: போடுங்க, முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
0: அச்சா சூப்பராக சிரிக்கிறீங்க போங்க. எனக்கும் உங்களுக்கு நீங்கள் சிரிக்க சதை கேட்கும்போது எனக்கும் சிரிப்பு வந்துருச்சு. நாங்கள் உங்களுக்கான ஒழிக்கிட்டு

0: என்ன பாட்டு கேக்கல கை அப்படின்னு முடிஞ்சிருக்கு. நீங்க கா இல்ல கை அப்படின்ற எழுத்துல கூட நீங்க பாடலாம். கா பாடுங்க.
1: அதே பாட்டு ஒரு காலங்களில்
0: இது வந்து பெரிய கா, நான் சொன்னது சின்ன கா.
2: பேசுறீங்களா?
0: பேரை கேட்டவனே வேகமா வந்துட்டு எஸ்கேப் ஆயிட்டீங்க, பரவாயில்ல.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. நேர்களுடைய நினைவுக்கு இன்றிரவு 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேர பதிவுகள், அதனைத் தொடர்ந்து சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மற்றும் ஏற்காடு பகுதிகளை சேர்ந்த நேர்களின் விருப்ப பாடலாக வளம் பெற உள்ளது அப்படின்றத வந்து நீங்கள் யாரும் மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வி, கண்ணியப்பன், காட்படி, சந்திரசேகர் சரியாக வந்து 3 ஒலிக்கிட்டிருக்கும் விடை சொல்லி வந்து பாடல் வாங்கிட்டார். அதே மாதிரி மதியன்பாளையம் பகுதியை சேர்ந்த மோகன் அவர்களும் வந்து சரியாக 3 ஒலிக்கிட்டிருக்கும் பாடலில் வந்து எதிர்பார்த்த படி பரிசு பாடல் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பீமராஜன், லக்ஷ்மணன் சூப்பராக வந்து பேசினாங்க. காமராஜ் வந்தார், ஆனால் வந்த வேகத்திலே வந்து வேகமாக வந்து கிளம்பிட்டார். இளம் தென்றல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான தலைப்புகளில் நம்ம வந்து விளையாட்டுப் போட்டிகள் வந்து நம்ம நடத்திட்டுருக்கோம். விளையாட்டுப் போட்டிகளில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு பரிசாக பாடல் பெறணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து நிகழ்ச்சியில் கேட்டு கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கும் வெற்றி பெறுன்ற ஆர்வம் வரும். உடனே நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி சரியாக பாடலுக்கும் சரியில் வினாக்களுக்கும் பதில் சொல்லி நீங்கள் பரிசாக பாடல் வாங்கிக்கலாம். மறந்துடாதீங்க, இன்று 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேர பதிவுகள், அதனைத் தொடர்ந்து சுகமான ராகங்கள். சேலம் மற்றும் ஏற்காடு பகுதியில் சிந்தனைகளின் விருப்ப பாடலாக வளம் பெற உள்ளது. 45 நிமிடமாக இளம் தென்றல் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணித்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். இத்துடன் இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நேயர்கள், இனி தொடர்ந்து கேட்கலாம் நாடாளுமன்ற கேள்வி நேர பதிவுகள்.
1: This is Akashvani. A review of today's parliament proceedings read by Abhineet Shukla. First, from the Rajya Sabha, writer is Kumar Rahul of PTI. The Rajya Sabha today passed the Tribunals Reforms Bill 2026, which aims to set up a National Tribunal Commission to select chairpersons and members for various tribunals across the country. The bill was passed by a voice vote following a brief discussion in the upper house amid a boycott by opposition parties. The bill seeks to improve efficiency, ensure independence, transparency and uniformity in the qualifications, appointment, terms and conditions of service of chairpersons and members of various tribunals. It also proposes to establish a National Tribunals Commission.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல்

0: மாணவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா?
1: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி.
2: தர்மபுரி ஏ கொள்ளஅள்ளி மொடக்கேரி ஸ்ரீ சக்தி சிவன் கோவில் 19 ஆடி அமாவாசை பால்குட தேர் திருவிழா ஆகஸ்ட் 12 புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, சிவசக்தி அருள் பெறுக.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாத இசைமலை.

0: episode.
1: நீங்க சாதாரண ஸ்டீல் வாங்கலாம், ஆனா சேஃபா இருக்கணும்னா JSW தான். கொஞ்சம் பணம் மிச்சம் பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க. JSW போட்டா லைஃப் லாங் டென்ஷன் இல்ல. JSW நியூ ஸ்டீல்.
2: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892. மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றிரவு 10:07 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் ஏற்காடு பகுதிகளைச் சேர்ந்த நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வரவுள்ளது. நிகழ்ச்சியில் பங்கெடுக்க புதிய நேயர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். பண்பலையில் தொடர்வது நாடாளுமன்ற கேள்வி நேர பதிவுகள் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி ஹை, கிருபா ஹமாரே அகலே பிரசாரண கி பிரதீக்ஷா கீஜியே. யே ஆகாஷ்வாணி ஹை. அபி ஆப் ஆஜ் ராஜ்யசபா மே பிரஷ்னகால் கே தௌரான் ஹுயி காரியவாஹி கி ரிகார்டிங் சுனேங்கே. திஸ் இஸ் த டெல்லி ஸ்டேஷன் ஆஃப் ஆகாஷ்வாணி. Please stand by for our next broadcast. You will now listen to the proceedings during the question hour in Rajya Sabha today.
2: Maniye Sabha Sado, Maniye Sabha Pati Ji.
3: Now question number 241, Sriman G.C. Chandrasekhar Ji.
4: प्रश्न संख्या 241, क्या नवीन और नवीकरणीय ऊर्जा मंत्री ये बताने की कृपा करेंगे कि 30 जून 2026 की स्थिति के अनुसार अपतटीय पवन ऊर्जा परियोजनाओं की आवंटित निर्माणाधीन और चालू क्षमता संबंधी राज्यवार स्थिति क्या है? ख, प्रत्येक परियोजना के अंतर्गत जुटाया गया निवेश कितना है? और ग, ग्रिड संपर्क, पारेषण, ट्रांसमिशन, अवसंरचना और पर्यावरणीय मंजूरी

0: மூன்று புள்ளிகளில் இணைந்திருக்கீங்க நேர்களே. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மற்றும் ஏற்காடு பகுதிகளைச் சேர்ந்த நேர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க உள்ளது. நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்து உங்களுடைய விருப்ப பாடலும் காற்றலைகள் தவள விரும்பினால் புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களுக்கும், மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் இணையும் முதல் அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: சார் வணக்கம். சார்
0: சார் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: சார் என் பேர் செல்வங்க. ஏற்காடு வட்டம் காக்கமாடி என்ற கிராமத்துல இருந்து நான் பேசுறேன் சார்.
0: சார் உங்களுக்கு என்ன தெரியப்படுத்தணும் படங்களா?
1: சார் எனக்கு வந்து விவசாயி என்ற படத்துல சார் கடவுள் என்ன முதலாளி என்ற பாட்டு எனக்கு வேணும் சார். ஏன்னா நான் பரம்பரை விவசாயி சார். ஏற்காடுல எல்லா விவசாய திருமக்களுக்கும் இந்த பாட்டை வந்து நீங்க ஒளிபரப்பணும்னு சொல்லிட்டு தருமபுரி பல்முனைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி சார்
0: ரொம்ப அருமையா வந்து பேசுனீங்க. நீங்க கேட்ட மாதிரியே உங்கள் மனம் விரும்பிய பாடல் காற்றலையில் தவள வருகிறது. பாடலை கேட்டு இணைந்திருங்க.

பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாது.

0: பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேணும் எங்கும் ஒரே சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி, பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி. விவசாயி விவசாயி
1: டிகிரி படிச்சுட்டேன்.

0: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம்பள்ளி.
2: இமைகள் மூடும் இந்த நேரம் கனவுகள் மெதுவாய் மலரும் நேரம். மெல்லிய காற்றோடு பண்பலையின் இசையில் மூழ்கி தலைத்துக் கொண்டிருக்கும் நேர்களுக்கு மீண்டும் ஒருமுறை இரவு வணக்கங்கள் கூறி, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. ஸ்டீஃபன் ராஜ் என்கூட. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மற்றும் ஏற்காடு பகுதிகளைச் சேர்ந்த நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நினைவு அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் மார்னிங் பேசுறேங்கய்யா. சேலம் ரெட்டிப்பட்டியில இருந்து. நலமா இருக்கிறீங்களா?
2: நலமாக இருக்கிறேங்க ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கிறேங்க ஐயா. நேரம்
2: சரி சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு என்ன திரைப்படம் பாடல் வழங்கலாம்?
3: படம் வந்து ஒத்தையடி பாதையில.
2: ம்,
3: இந்த படத்துல செப்பு கோடம் தூக்கி போற சினிமாங்கிற பாடல் கொடுங்க. அனுப்பினா இருக்கோம்.
2: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் காற்றலையில் வளம்புறது. பாடலை கேட்டு இணைந்திருங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: எங்கோ பெய்த மழையின் மண் வாசமும் கிராமத்து தெருக்களின் நினைவுகளும் நமது மனதுக்கு பிடித்த பாலிய முகங்களும் அனைத்தையும் இந்த இசை நினைவூட்டுகிறது. அந்த நினைவுகளின் நிழலில் இசையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஸ்டீஃபன் ராஜ் என் கூட. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மற்றும் ஏற்காடு பகுதிகளைச் சேர்ந்த நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்து உங்களுடைய விருப்ப பாடலும் காற்றலையில் ஒலிக்க விரும்பினால் புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
3: ஸ்டீபன் அவர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம்.
2: இரவு வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
3: கலைச்செல்விங்க.
2: சொல்லுங்க கலைச்செல்வி, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
3: கன்னிப்பருவத்திலிருந்து பட்டுவன ரோசாவும் அனைத்து அன்பு நேயர் உறவுகளுக்காகவும்.
2: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் காற்றலையில் தவழ வருகிறது கலைச்செல்வி. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: இதயம் துடித்த தருணங்களுக்கும் இமைகள் நனைந்த நினைவுகளுக்கும் பின்னணியில் எப்போதும் ஒரு இசை இருந்து கொண்டே இருக்கும். அந்த இனிய இசைகளை மீண்டும் கேட்கும் நேரம் இது. சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஸ்டீஃபன் ராஜ் என் கூட. இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மற்றும் ஏற்காடு பகுதிகளைச் சேர்ந்த நேயர்களின் விருப்ப பாடலாக

0: வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: அன்பு வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, உங்க பேர் என்ன, எங்கிருந்து பேசுறீங்க?
1: சேலம் அயோத்திப்பட்டினம் பாருங்க.
0: என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: நீங்க சொன்ன மாதிரி அருமையா இரவு நேரத்துல பழைய பாடல் கேட்டு இதயத்துக்கு இதமா இருக்கு சார்.
0: நன்றிங்க ஐயா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா கேட்டே கேளுங்க. இந்த இரவு நேரத்தை பழைய பாடல் கேட்கறதுக்கு இதயத்துக்கு இதமா இருக்குதுங்க.
0: நல்லதுங்க ஐயா, சொல்லுங்க என்ன பாடல் வழங்கலாம்
1: ஐயா. தவப்பாளம் பாட்டுங்க, உலகின் மலர் இசை.

0: நல்லதுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வழங்கலாம்?
1: ஐயா தாப்பாளம் பாட்டுங்க, உலகின் மலரசை. இந்த பாடலுங்க எனக்காக கேட்க சொன்னவர் கோவை நரசிவர் கந்தசாமிங்க.
0: சரிங்க ஐயா,
1: எல்லாரும் கேட்டு மகிழாம சார்.
0: நிச்சயமா உங்களுக்கும் உங்க நண்பருக்கும் நம்ம பண்பலை கேட்கிற அனைத்து நேயர்களுக்கும் நீங்க கேட்ட பாடல் வழங்கலாம். சரிங்களா?
1: தேங்க்யூங்க ஐயா.
0: நன்றிங்க, நன்றிங்க. உங்க கேட்ட பாடல் இதோ.

உலகின் முதல் செய்தமிழ் இசையே அருள் உதித்தது.

0: 10:29 இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மற்றும் ஏற்காடு பகுதிகளைச் சேர்ந்த நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நீங்கள் பாடல்களை கேட்க விரும்பினால் புதிய நேர்கள் 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி நிமிடம் அழைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
1: சேலம் மாவட்டத்திலிருந்து
0: சொல்லுங்க மணி, உங்களுக்கு என்ன திரைப்படம் பாடல் வழங்கலாம்?
1: நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறேங்கய்யா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறேன்.
0: சரிங்கய்யா, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல பாடல் வழங்கலாம்?
1: கப்பலோட்ட தமிழர்கள் வந்து வெள்ளிப்பனி மலை நீதிலாகவும் வேலை கடல் கப்பல் விடுவோம். இந்த பாட்டுங்க சுந்தரத்தின் உள்ளதாக கேட்குறேங்க. அனைத்து நாயர்களுக்காக
0: நிச்சயமாங்கய்யா. நீங்க கேட்ட மாதிரியான பாடல் ஒழிக்க உள்ளது. பாடலை கேட்டு இணைந்திருங்க பண்பலையோடு.

0: கனவுகள் மலரும் இந்த இதமான இரவு நேரத்தில் இசையால் உங்கள் அனைவரின் கனவுகளையும் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மற்றும் ஏற்காடு பகுதியைச் சேர்ந்த நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டுள்ளது. நிகழ்ச்சி அணியும் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: நன்றி,
0: தொடர்ந்து இணைந்திருங்க பண்பலையோடு. நீங்க கேட்ட பாடல் நாம் அனைவரும் கேட்டு மகிழலாம்.

0: இசைக்கு வயதில்லை, நல்ல பாடல்களுக்கு முடிவில்லை. தலைமுறைகள் மாறினாலும் மனதை வருடும் அந்த இசை முட்டுக்கள் என்றும் புதிதாக பூத்துக்கொண்டே இருக்கின்றன. அந்த பொற்கால இசைகளுடன் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மற்றும் ஏற்காடு பகுதிகளைச் சேர்ந்த நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க
1: சார். என் பேர் மகாலட்சுமி சார்.
0: சொல்லுங்க மகாலட்சுமி, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்
1: சார்? எங்க ஊர் ராசாத்திலிருந்து பொன்மானேச்சேரி வந்தேன், பாடுவேங்க.
0: நிச்சயமா பாடல் வழங்கலாம், ஆனா நீங்க அடுத்த முறை போன் பண்ணும்போது உங்க வானொலி சத்தத்தை குறைச்சிட்டு பேசணும், சரிங்களா?
1: சரி
0: சரிங்க மகாலட்சுமி. நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: இந்த இரவின் அமைதியில் பேசுவது தென்றல் காற்று அல்ல, நம் நினைவுகள்தான். அந்த நினைவுகளுக்கு துணையாக இதயத்தை தாளாட்டும் இசையோடு காலத்தால் அழியாத காவிய கானங்கள் வழியாக ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். சுகமான ராகங்கள் வழியாக தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மற்றும் ஏற்காடு பகுதிகளைச் சேர்ந்த நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க நிஷா, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல பாடல் வழங்கலாம்?
1: நெல்லிக்கனிங்க படம். நான் ஒரு கோவில், நீ ஒரு தெய்வம், உன்னை தேடி நான் வந்தேன். அந்த பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிங்க நிஷா. நீங்க கேட்ட பாடல் காற்றலில் ஒலிக்கொள்ளுது. பாடலை கேட்டு இணைந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: இரவு என்பது எவ்வளவு விசித்திரமான நேரம் நமக்கு. பகலில் மறைத்து வைத்த உணர்வுகள் எல்லாம் இந்த இரவில் நிலவொளியில் நம்பியே வெளிவந்து நிற்கின்றன. பகலில் ஆயிரம் பேருடன் பேசிய நமது மனம் இரவிலே நம்மோடு நமக்குள்ளே பேசும் இந்த இனிய தருணத்தில் நமக்கு மட்டுமே பிடித்த இந்த இனிய இசையுடன் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.3 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. ஸ்டீஃபன் ராஜ் என் கூட. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மற்றும் ஏற்காடு பகுதிகளைச் சேர்ந்த நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறதோ நிகழ்ச்சி நினைக்கும் அடுத்த அழைப்பாளரை அன்போடு வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம் சார்.

என்ன திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்? உங்க வானொலி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிருங்களேன், கேக்குதுங்களா? வந்த வேகத்திலே வேகமாக வந்து சென்றிருக்கார் கந்தராஜா. நிகழ்ச்சி நன்றி. உங்களுக்காகவும் பண்பலகிக்கும் நேர்கள் அனைவருக்காகவும் இந்த பாடல்.

நேரம் இரவு 10:55. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மற்றும் ஏற்காடு பகுதிகளைச் சேர்ந்த நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கனகராசு. ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்? ஐயா உங்க வானொலி சத்தத்தை நீங்க கம்மி பண்ணிடணும், அப்பதான் நீங்க பேச தெளிவா கேட்கும். அது கொஞ்சம் ரொம்ப தத்துவமா இருக்கும். அதுலயே தொட்டுக்கொள்ளவா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடல் கொடுத்துடலாமா உங்களுக்கு? சலக்கு சலக்கு சிங்காரி பாட்டு வந்து அந்த படத்துல இல்லையே. இதுல வந்து தொட்டுக்கொள்ளவா, ஒரு பக்கம் பட்டிக்கடா பட்டணமா,

பூவித் அப்படின்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு வந்து நிச்சயமா நீங்க கேட்ட அந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்குதுங்கய்யா. நிகழ்ச்சி நன்றி, நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: நம் வாழ்க்கை பலரை மறக்க வைத்திருக்கலாம். ஆனால் சில பாடல்கள் மட்டும் யாரையும் மறக்கவும் விடுவதில்லை, அவர்களை பற்றி நினைக்காமல் இருக்கவும் விடுவதில்லை. அன்பு பாசத்தையும் நினைவுகளையும் மீண்டும் மனதில் மலர செய்து கொண்டிருக்கும் இந்த இனிய இசைப்பயணம் சுகுமான ராகங்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி நிறுத்தியிருக்கீர்களே. நிகழ்ச்சி நீங்கள் அடுத்த தலைப்பலரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: நீண்ட நாள் கழித்து சேலம் மாவட்டம் தொலசம்பட்டி சுதாகரன் சார்.
0: சொல்லுங்க சுதாகரையா, உங்களுக்கு என்ன திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: பாடல் நல்ல நேரம், நீ தொட்டால் எங்கும் பொன்னாகமி, அந்த பாடல்தான்.
0: நிச்சயமா நீங்கள் கேட்ட பாடல் காற்றலையில் தவழ்ந்து தவழ வருகிறது. பாடல் கேட்டு இணைந்திருங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.3 இணைந்திருக்கிற நேர்களே, சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஏற்காடு பகுதியை சேர்ந்த செல்வம், சேலம் மாணிக்கம், ஐயம்புதூர் கலைச்செல்வி, அயோத்தியப்பட்டினம் பாலு, சங்ககிரி மணி, ஏற்காடு ஷியாம் பெரியநாயகம், மகாலட்சுமி, நிஷா, கந்தர்ராஜா, கனகராசு, சுதாகர் என நிறைய பேர் வந்து பேசி அவங்களுடைய விருப்ப பாடலை வந்து காற்றலையில் தாளவிட்டாங்க. அவங்கள அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து முயற்சி செய்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் அதை தெரிவிச்சுக்கிறேன். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கடந்த ஒரு மணி நேரமாக உங்களோடு பயணித்தது நான், அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். நேர்கள் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Abhineet Shukla. The Parliament passed the Tribunals Reforms Bill 2026 with the Rajya Sabha approving it today. Lok Sabha has already passed the bill. The legislation aims to improve efficiency, ensure independence, transparency and uniformity in the qualifications, appointment of service of chairpersons and members of various tribunals, as well as the administration and functioning of the tribunals. It also proposes to establish a National Tribunals Commission. When the Upper House met at 2 p.m. after the second adjournment, Minister of State for Law and Justice Arjun Ram Meghwal moved the bill. Replying to discussion on the bill, Mr. Meghwal said, "The new bill has a provision to establish the National Tribunals Commission, which will be chaired by a former judge of the Supreme Court or a former Chief Justice of a High Court." The Rajya Sabha was adjourned for the day after completing its business. The Lok Sabha has passed the Kerala Alteration of Name Bill 2026. The bill seeks to change the name of the state of Kerala to Keralam in the first schedule of the constitution. A resolution in this regard was passed by the Kerala Legislative Assembly in June 2024. Speaking on the bill, Minister of State for Home Nityanand Rai said, "Union Cabinet in February this year approved the proposal."

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. நாளை நமது பண்பலையில் வளமருள நிகழ்ச்சிகளின் நிரல். காலை 6:15 பக்தி மாலை, 6:35 தருமபுரி ஆறுமுக ஆச்சாரி திருநாதன் கம்பெனி வழங்கும் உலர்வுகளுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, நாளைய மழலையாக டீ புகழேந்தி, 7 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி ஜேகே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தொடர்ந்து அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், அதனைத் தொடர்ந்து தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தொடர்ந்து தருமபுரி குண்டலப்பட்டை ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சரல், 8 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:50 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி சீனிவாச பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் மற்றும் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சரமரோகணி வரணி சைவால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது, காலை 9:05 வானொலியில் வசந்தம், நாளைய நிகழ்ச்சியில் காரிப்பருவ பயிர்களில் முக்கிய பயிரகங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள், தருமபுரி பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தாவர இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை இணை பேராசிரியர் முனைவரியம் வெங்கடேசன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 10 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளினிக்

வழங்கும் நன்றியை கேட்போம். இன்றைய கேட்போம் 10:05 நீங்கள் கேட்டவை. 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவகைகள் வழங்கும் கேட்டால் சுவிக்கும் நிகழ்ச்சி. 11:05 பூவே பெண் பூவே. 12:10 உங்கள் களம் களத்தில் சந்திப்போம். நாளைய நிகழ்ச்சியில் சிலம்பம் பயிற்சியாளர் ஏ கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். 12:40 தமிழ் செய்திகள். 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து மெல்லிசை. 1:10 நேயிருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2 மணிக்கு விவசாய அரங்கம். நாளை நிகழ்ச்சியில் சாகுபடி அனுபவங்கள் பற்றி திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை விவசாயி ஆர் கருணாகரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. 3 மணிக்கு கச்சேரியில் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு விடை திருவினாக்கள். 5 மணிக்கு மாலை தென்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதைகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:41 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை மற்றும் நிகழ்ச்சி நிரல். 7:10 தென்காசி மாவட்ட செய்தி மலர் கேட்கலாம். மேலும் நாளை 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி. நாளைய நிகழ்ச்சிகள் தேக்கு மா சாகுபடி குறித்து காமராஜ் பேட்டை பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஏ கணேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 28 மணிக்கு இளம் தென்றல். நாளைய இளம் தென்றல் விளையாட்டு வினாடி வினாவாக விளம்பரவுள்ளது. 8:45 நாளைய நாடாளுமன்றத்தில் பதிவுகள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்திச் சுடர். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர பதிவுகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து சுகுமான ராகங்கள். நாளைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்கியுள்ளது. நேர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளை வளம்பெறவுள்ள நிகழ்ச்சி நிரல். ஒருவனின் துக்கமும் தூக்கமும் எப்போது குறைகிறதோ அப்போதே அவன் மேதையாகிறான். மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பை தொடர் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.